நேரம் 5:42. 100.1 எஃப்எம் கோல்டு வழங்கி கொண்டிருக்கும் புலரும் பொழுது நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியை மெருகூட்ட அடுத்து ஒழிக்கிறது ஆனந்த ஜோதி திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் குழுவினரோடு பாடியுள்ள பாடல்.

அன்பு நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸில் நமது ஒலிபரப்பு இனிதே தொடங்குகின்றது. இன்று சக ஆண்டு 1948, அஸ்வின மாதம் 11 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவரிடம் புரட்டாசி மாதம் 16 நாள், 3 தேதி, அக்டோபர் மாதம் 2026 ஆண்டு சனிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனிதே ஆரம்பமாகிறது.

0: நயமில்லாத செயல்களை நண்பர்களிடத்தில் செய்வதை விட பயனில்லாத சொற்களை பலர் முன் பேசுவது தீமையானது. குறள் எண் 192 அதிகாரம் பயனில சொல்லாமை.
1: பயனில பல்லார் முன் சொல்லல் நயனில நட்டார்கண் செய்தலின் தீது.
0: நயமில்லாத செயல்களை நண்பர்களிடத்தில் செய்வதை விட பயனில்லாத சொற்களை பலர் முன் பேசுவது தீமையானது. குறள் எண் 192 அதிகாரம் பயனில சொல்லாமை.

0: நேர்களை இன்னும் சில நொடிகள் கேட்கலாம். 6 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். சுகாதாரத்துறையில் நவீன தொழில்நுட்பங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். நாடு சுதந்திரமடைந்து 100 ஆண்டுகள் நிறைவடையும் போது இந்தியா வல்லரசு நாடாக திகழும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கிராமப்புறங்களில் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றும் வகையில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். பண்டிகை கால விடுமுறையை ஒட்டி ஆம்னி பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூலிப்பதை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை உடனடியாக மாநில அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். செயல்திறனற்ற நிர்வாகம் காரணமாக மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். அரியலூர் மாவட்டத்தில் கழிவுநீர் தொட்டியை சுத்தம் செய்யும் பணியின்போது விஷவாயு தாக்கி உயிரிழந்த 3 தொழிலாளர்களின் குடும்பங்களுக்கு மாநில அரசு தலா 30 லட்சம் ரூபாய் இழப்பீட்டுத் தொகை வழங்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் தீபாவளி பண்டிகையை ஒட்டி சிறப்பு கதர் விற்பனையை ஆட்சியர் திரு சரவணன் தொடங்கி வைத்தார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபாலசுவாமி திருக்கோயிலில் புரட்டாசி மாதம் சனிக்கிழமையொட்டி நடைபெற்ற சிறப்பு பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தமிழகத்தில் நீலகிரி, கோவை, திண்டுக்கல், தேனி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த

மூன்று தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஃபைட்சேவெல்லி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். டச் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆகர்ஷி காஷ்யப் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் ஆடவர் 2020 கிரிக்கெட் போட்டி இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

அன்பு நேர்களுக்கு மீண்டும் ஒரு இணைய காலை வணக்கம். நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒளிபரப்பு. நேர்களே, இப்போ தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு என்னென்ன நிகழ்ச்சிகள்லாம் உங்களுக்காக உள்ள வர காத்துட்ருக்கு அப்படின்றத. காலையில் 6:10 இணைத்தானம் நல்லவை கேட்க உரை வழங்குபவர் கடலூர் எஸ் நந்தகுமார் அவர்கள். 6:15 கேட்கலாம் வணக்க பூக்கள் பக்தி பாடல்கள் வளமரும். 6:45 உழவர்களுக்கான தகவல்கள் கேட்கலாம். 6:55 சூழல் காப்பது சுகம் சூழல் துளி வழங்குவோர் அரியப்பபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவர்கள். சூழல் ஒளி வழங்குபவர் முனைவர் எட்வின் லாரன்ஸ் அவர்கள். 7:00 தொழில் தொடங்குவோம் உரை வழங்குபவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். 7:15 தமிழேமுதே உரை வழங்குபவர் முனைவர் பேராசிரியர் மு கதிரேசன் அவர்கள். 7:30 ஆங்கிலம் அறிவும் வழங்குபவர் திரு ஜி பாஸ்கர் அவர்கள். 8:02 வழக்கு என்று வந்தால் உரை பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். 8:15 வேதமும் நாதமும் உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். 8:30 இன்றைய குறுஞ்செய்தி கேட்கலாம். 8:50 சைபால் வழங்கும் தென்கச்சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் வளம்பெறும். 9:02 கேட்கலாம் ஆனந்த பூங்காற்று. இன்றைய ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் தலைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, புதுமண தம்பதிகள் வாழ்க்கையை புரிந்து கொள்ள எவ்வளவு காலம் தேவைப்படுகிறது. இந்த தலைப்பில் தான் நேர்கள் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்க போகிறீங்க. நேர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0462256132. இந்த எனக்கும் அழைக்கலாம். அப்படி இல்லைனா 0462256132133 இந்த எனக்கும் அழைக்கலாம். நேர்களே, இன்று காலை 9:30 10:30 12:30 மதியம் 1:30 2:30 3:30 4:30 5:30 மாலை 6:30 7:30 இந்த நேரங்களில் கேட்க போகிறீங்க. ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தினசரி கள நிலவரம். 10:02 கேட்கலாம் மனம் விரும்பி நிகழ்ச்சி. நேர்கள் உங்களுடைய விருப்ப பாடல்களை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம் தொலைபேசி வழியாக. 11:00 மணித்திருநாடு நிகழ்ச்சியில் இன்று தெரிஞ்சுக்கொள்ளலாம் செட்டிநாடு அரண்மனை பற்றிய தகவல்களை சொல்ல போகிறாங்க. 11:30 ஸ்டம்ப்டு சீசன் 7 கிரிக்கெட் பற்றிய வாராந்திர நிகழ்ச்சி வளமரும். 12:02 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 சிநேகிதிய நிகழ்ச்சியில் இன்னைக்கு தோழிகள் கோபத்தை கண்ணியத்தோடு வெளிப்படுத்திக்கிறோமா, இந்த தலைப்பில் தான் தோழிகள் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்க போகிறீங்க.

ஒரு மணிக்கு கேட்க போறீங்க நலம்தானா நிகழ்ச்சியில் காதுகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் காது மூக்கு தொண்டை மருத்துவ நிபுணர் கணபதி அவர்கள். 1-5 கேட்கலாம் நலம்தானா நிகழ்ச்சியில் காலநிலை மாறுபாட்டால் ஏற்படும் டெங்கு காய்ச்சல் குறித்த விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் பாளையங்கோட்டை சுகாதார அலுவலக நல கல்வியாளர் எஸ் ஹரிஹர சுப்பிரமணியன் அவர்கள். தொடர்ந்து கேட்கலாம் சுக்கும் அதன் பயன்களும் பற்றிய தகவல்கள். பிற்பகல் 2 மணிக்கு வலம் வரும் குக்கு நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் வழியாக நேர்கள் உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்க போகிறீங்க. அதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு உங்களுடைய பெயர், உங்களுடைய ஊர், பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தோட பெயர், உங்களுக்கு விருப்பமான பாடலை நீங்கள் வந்து 9443630794. மறுபடியும் சொல்கிறேன், 9443630794 இந்த நம்பருக்கு நீங்கள் குறுஞ்செய்தியாகவோ குரல் பதிவாகவோ எங்களுக்கு நீங்கள் அனுப்பி வைக்கலாம். 3-2 திரையருவி நிகழ்ச்சி கேட்க போகிறீங்க. மாலை 4-2 பொதிகை தும்பி வலம் வரும், 5-2 ஞாபகம் வருதே கேட்க போகிறீங்க. நேர்களே 6-2 பக்தி மாலை நிகழ்ச்சியில் பக்தி பாடல்களோட சின்ன சின்ன ஆன்மீக சிந்தனைகளும் கேட்க போகிறீங்க. 6:35 சேவை செய்திகள் வலம் வரும், 6-7 அறிவியல் தகவல்கள் கேட்க போகிறீங்க. 8:05 குக்கு நிகழ்ச்சியில் இளங்காற்றில் இன்றைக்கி வேலை வரும் வேலை தான் வலம் வரப்போகுது. 9:00 இடைவிடாத இசை மழை வலம் வரும். 9:30 கேட்கலாம் இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் இன்றைக்கி அகநானூற்றில் சுற்றுச்சூழல் சிந்தனைகள் பற்றிய தகவல்களை. நேர்களே இன்று இரவு 10:00 கேட்க போகிறீங்க. ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் இன்றைய நிகழ்வுகளின் தொகுப்புகள் தான் வளமுற கேட்க போகிறீங்க. பத்து 20 கேட்கலாம் சுகமான ராகங்கள் என்று தொலைபேசி வழியாக நேர்கள் அவங்களுடைய விருப்ப பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்க போகிறீங்க. நேர்கள் இதுவரை கேட்டீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz-இல் இன்று வலம் வரக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நேர்களை இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம். இணைத்தானும் நல்லவை கேட்க உரை வழங்குபவர் கடலூர் எஸ் நந்தகுமார் அவர்கள்.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கடலூர் எஸ் நந்தகுமார் அவர்கள்.
2: சைவ சமய திருமுறைகள் 12 10 திருமுறையாக வைத்து எண்ணப்படும் நூல் திருமந்திரம். இந்நூலை இயற்றியவர் திருமூலர். இந்த நூல் சாத்திரத்திற்கு சாத்திரமாகவும் தோத்திரத்திற்கு தோத்திரமாகவும் வைத்து எண்ணப்படுகிறது. இந்நூலில் உள்ள பகுதிகள் தந்திரங்களாக வைக்கப்பட்டுள்ளன. இந்நூலில் பக்தி, தத்துவம், யோகம், ஞானம் என விஷயங்கள் பேசப்படுகின்றன. ஒரு மனிதன் செய்கிற செயல்தான் அவனது நடத்தையை தீர்மானிக்கும் காரணி. நடத்தையே மனித வாழ்க்கையின் மைய புள்ளியாகிறது. சிவசிவ என்கிற தீவினையாளர், அதாவது சி என்று சொல்லக்கூடிய அக்ஷரம், அதாவது அழிவற்றது என்று பொருள்படும் எழுத்து மௌன நிலையாகிய மௌன நிலையை குறித்து நின்றது. மௌனம் கலகநாஸ்தி என்பர், அதாவது இதனை மேட்டர் அல்லது பொட்டன்ஷியல் எனர்ஜி என்பர், அதாவது நிலையாற்றலை குறித்து நின்றது. ஆற்றல், அதாவது சக்தி தேக்கி வைக்கப்பட்டு என்ன பயன், அதனை

0: செயல்படுத்த வேண்டாமா? அதுதான் கீனிடிக் எனர்ஜி, அதாவது செயலாற்றல். இதனை வா என்ற எழுத்து குறிப்பிடுகிறது. நல்ல எண்ணங்களை சேமித்து ஆற்றலை தமக்கும் இந்த சமுதாயத்திற்கும் பயன்படுத்துவதையே சிவ சிவ என்ற சொற்றொடர் குறிப்பிடுகிறது. முதல் சிவ தமக்கும் இரண்டாவது சிவ சமுதாயத்திற்கும் பயன் தர வேண்டி குறிப்பிடுகின்றார். அவ்வாறு பயன் விளையும் போது தீயவை செய்வதற்கான வாய்ப்புகளே இல்லை. இதைத்தான் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் அவர்கள், உழைக்கிற நோக்கம் உறுதியாயிட்டா கெடுக்கிற நோக்கம் வளராது, மனம் கீழும் மேலும் புரளாது என்கிறார். ஐடியல் பிரெயின் இஸ் த டெவில்ஸ் ஒர்க் ஷாப் என்பர். அதாவது நல்ல எண்ண நற்செயல் செய்ய முற்படாத போது அங்கு தீயெண்ணம் தீய செயல் குடிகொண்டுவிடும். நல்லெண்ண நற்செயல்களுக்கு கடும் முயற்சி தேவை, தீயவைகளுக்கு தேவையில்லை, அவை தானாக வந்துவிடும். எதனைப் போல என்றால் நெல் விளையத்தான் அதிகம் பாடுபட வேண்டும். புல் அதாவது களை தானாக முளைத்து வந்துவிடும் அல்லவா? அன்பு காட்டவில்லையேல் வம்பு தானாக வந்துவிடும் என்பர். சிவ என்பது ஏதோ ஒரு சமயம் சார்ந்த பொருளாக மட்டும் அல்லாமல் அதனுள் புதுமையான அறிவுக்கு உகந்த கருத்தை ஆன்மீகத்தின் மூலம் திருமூலர் வெளிப்படுத்துகின்றார். ஆன்மீகம் என்றாலே கடவுள் நம்பிக்கை என்பது பொருள் அல்ல. ஆன்மாவை அறிதல் அதாவது தன்னை அறிதல் என்பது அதன் உட்பொருள். தன்னை அறிவது அறிவாம், பின்னை அறிவது பேய் அறிவாமே என்கிறார் திருமூலர். அதாவது தன்னை தியானத்தின் மூலம் ஒருமுகப்படுத்தி அறியும் போது அறிவு குவிக்கப்பட்டு கூர்மையாக்கப்படுகிறது. பின்னை அறிவது என்பது பயனற்ற வார்த்தைகளை பேசுவதும் தீயவர்களை பற்றி சிந்திப்பதும் தான். அடுத்தது மானுடர் ஆக்கை சிவலிங்கம் என்று திருமூலர் கூறுகிறார். அதாவது கடவுள் என்ற பெயரால் சிலைகளுக்கு பால் நெய் தயிர் முதலான உணவுப் பொருள்களை ஊற்றி வீணாக்குவதற்கு பதில் அவற்றை மனிதர்களுக்கு உண்ண கொடுங்கள், அதுதான் உண்மையான அறிவியல் கலந்த ஆன்மீக பக்தி. மாறாக அவைகள் அனைத்தும் கலந்து சேராகி சீர்கேட்டினை பக்தி மூலம் செய்யாதே என்று கண்டிக்கிறார் திருமூலர். தமது திருமந்திரத்தில் பக்தி மூலம் உண்மையான அறிவியல் பொதிந்த ஞானத்தை நமக்கு வகுத்து கொடுத்து நாம் சிந்திக்காமல் இருக்கலாமா?
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் கடலூர் எஸ் நந்தகுமார் அவர்கள்.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு நேர்களுக்கு மீண்டும் ஒரு இணைய காலை வணக்கம். காலையில் எழுந்த உடனே நம்மளுடைய மனசில் தோன்றக்கூடிய முதல் எண்ணம் அந்த நாளையே ரொம்பவே அழகாக மாற்றக்கூடியது. ஒரு சின்ன நல்ல எண்ணம், ஒரு இனிய வார்த்தை, ஒரு நம்பிக்கையான பார்வை, இந்த மூன்றுமே நம்மளுடைய நாளை இன்னும் ரொம்பவே சிறப்பாக மாற்றிவிடும். அதனால் எப்போவுமே நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். நம்பிக்கை இருக்கக்கூடிய இடத்தில் அமைதி என்றும் நிலைத்திருக்கும். இறைவனின் அருள் உங்கள் ஒவ்வொரு முயற்சியிலும் நீங்காமல் இருக்கும். இந்த நாளை அன்போடும் மகிழ்ச்சியோடும் தொடங்குங்கள். வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியில் முதல் பாடல்

6:22 நேர்கள் இணைந்திருக்கிறீர்கள் வணக்க பூக்கள் நிகழ்ச்சியோடு. அன்பு காட்டும் இதயத்தில் தெய்வம் எப்போதும் வாசம் செய்யுமாம். பிறருக்கு செய்யும் சிறு உதவியும் பேர ஆனந்தத்தை தருமாம். இன்றைய நாளை பிறர் புன்னகையோடு தொடங்குவோம்.

நேயர்கள் இணைஞ்சிருக்கிறீங்க வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியோடு. ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6 எண்ணங்கள் தூய்மையாக இருக்கும் பொழுது வழிகள் தெளிவாகுமாம். இறை நம்பிக்கை நமக்கு எப்பொழுதும் சரியான பாதையை காட்டுமாம். துணிவோடு அடியெடுத்து வையுங்கள், வெற்றி உங்களது என்று.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.

நேர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6 வணக்க பூக்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். உள்ளத்தில் உண்மையும் நேர்மையும் இருந்தால் பயம் தேவையில்லையாம். இறைவனின் கருணை எப்பொழுதும் நல்லவர்களை பாதுகாக்குமாம். இன்றைய நாள் உங்களுக்கு நன்மைகளை அள்ளி தரட்டும்.

நினைவுகளின் வெளிப்பாடாய், இனிய நினைவுகளை மீட்டு தரும் நண்பனாய் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பு.

நேயர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பு. வணக்க பூக்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். நேரம் 6:37. இயற்கையின் ஒவ்வொரு படைப்பிலும் இறைவனின் அழகு நிறைந்திருக்கிறதாம். காலை சூரியனின் ஒளி போல உங்களுடைய வாழ்க்கையும் பிரகாசிக்கட்டும். மகிழ்ச்சியாக இருங்கள். எப்பொழுதுமே நேர்மறையாக சிந்தியுங்கள்.

வணக்க பூக்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். பொறுமையும் தானமும் மனிதனை மாமனிதனாக உயர்த்துமாம். அமைதியான மனம் அனைத்து சவால்களையும் வெல்லுமாம். ஆற்றல் கொண்டதாம். இன்றைய நாள் உங்கள் வாழ்வில் புதிய கதவுகளை திறக்கட்டும்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். உலக வர்த்தக அமைப்பின் விதிமுறைகளுக்கு ஏற்ப நாடுகளுக்கிடையேயான வர்த்தக நடவடிக்கைகள் உறுதி செய்யப்பட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வலியுறுத்தியுள்ளார். நாடு சுதந்திரமடைந்து 100 ஆண்டுகள் நிறைவடையும் போது இந்தியா வல்லரசு நாடாக திகழும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் நம்பிக்கை தெரிவித்துள்ளாா்.

0: நேர்களே, ஒழித்த பாடலோடு நிறைவேற்றது இன்றைய வணக்கப்பூக்கள். நேர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்
1: உழவர்களுக்கான தகவல். இது வயலில் விழும் ஒலிக்கதிர்.

0: இடத்துல விவசாயியான நீங்க வயலோர வரப்புல அப்படியே காத்து வாங்கிக்கிட்டு காலார நடந்து போயிட்டு இருப்பீங்க இல்லையா? அப்படி நடந்துகிட்டே இந்த நேரத்துல உங்களுக்கான மாவட்ட நிர்வாகம் தந்த அறிவிப்புகளையும் கேட்டுட்டே போங்களே.
1: அன்பார்ந்த விவசாயிகளை, கால்நடை பண்ணையம் அமைக்கும் முறைகள் பற்றி இன்று நாம தெரிஞ்சுக்கலாம். முதல்ல கறவை மாடு வளர்ப்பு பற்றி தெரிஞ்சுக்கலாம். 1 ஏக்கர் நிலத்திலிருந்து 90 முதல் 100 டன் பசும்புல் உற்பத்தி செய்யும் போது அதிலிருந்து 10 கறவை மாடுகள் மற்றும் அவற்றின் கன்றுகளை முறையாக பராமரிக்கலாம். பெரும்பாலான நகர்ப்புற மற்றும் கிராமப்புற பகுதிகளில் கறவை மாடுகளுக்கு எந்தவித பசுந்தீவனங்களையும் கொடுக்காமல் அடர் தீவனம், உலர் தீவனம் ஆகிய ரெண்டை கொண்டே வளர்க்கின்றனர். அதாவது கொட்டகை அமைக்க தேவையான இடத்தை மட்டும் தேர்ந்தெடுத்து அதனுள் மாடுகளை பராமரிக்கின்றனர். இவ்வகை பராமரிப்பில் கறவை மாடுகளின் பால் உற்பத்தியில் சற்று குறைவான உற்பத்தி கிடைக்கும். மேலும் பசுந்தீவனம் இல்லாமல் மாடுகளை வளர்க்கும் போது மாடுகளில் சினைப்பருவ அறிகுறிகள் தென்படுவதில் காலதாமதம், முறையற்ற இடைவெளியில் சினைப்பருவ அறிகுறிகள் தென்படுதல் போன்ற பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். இவ்வாறு குறைவான இடத்தை கொண்டு பராமரிப்போர் பசுந்தீவன உற்பத்திக்கு நீரியல் பசுந்தீவன முறையை கடைபிடிக்கலாம். 10 முதல் 15 ஏக்கர் நிலத்தை கொண்டுள்ள பண்ணையாளர்கள் இளம் கன்றுகளை வாங்கி மேய்ச்சல் முறையில் அக்கன்றுகளை பராமரித்து இடேரி பருவத்தில் சினைப்படுத்தி விற்பனை செய்து லாபம் ஈட்டலாம். உற்பத்தி செய்த பாலை நேரடியாக நுகர்வோருக்கு விற்பனை செய்வதன் மூலம் பாலின் விற்பனை விலையை பண்ணையாளர்களை உறுதி செய்ய முடியும். மாடுகளுக்கு முறையான தீவன பராமரிப்பு, சினைப்படுதலுக்கு உகந்த அறிவியல் முறைகளை கையாளுதல் மூலம் எளிதில் சினைப்படுத்தலாம். அடுத்ததா வெள்ளாடு மற்றும் செம்மறியாடு வளர்ப்பு பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஆடு வளர்ப்பில் ஈடுபடுவோர் ஆட்டுக்குட்டியை வாங்கி அதனை வளர்த்து சினைப்படுத்தி பிறகு குட்டி ஈன செய்து அக்குட்டியை 8 முதல் 10 மாதங்கள் வளர்த்து பின்னர் விற்பனை செய்து லாபம் ஈட்டி பண்ணையம் பண்ணலாம் என எண்ணுவோர் மிக அதிகம். அவ்வாறு ஆடு வளர்ப்பில் ஈடுபடும் போது வருமானம் ஈட்ட குறைந்த அளவு 1.5 முதல் 2 ஆண்டுகள் தேவைப்படும். அது மட்டுமின்றி 2 ஆண்டிற்கும் பண்ணையாளர்கள் வேலையாட்கள், கால்நடை பராமரிப்பு செலவு ஆகியவற்றை செய்து கொண்டே இருக்க வேண்டும். 9 மாதம் முதல் 10 ஆண்டு வயது அடைந்த பெரிய ஆடுகளை, அதாவது இனப்பெருக்கத்திற்கு தயாராக உள்ள ஆடுகளை தேர்வு செய்து பண்ணைகளை ஆரம்பிக்க வேண்டும். ஆகவே பண்ணையாளர்கள் பண்ணை ஆரம்பிப்பதற்கு முன்னரே அத்தகைய பண்ணையம் வைக்கும் போது எவ்வளவு ஆண்டுகள் தேவைப்படும், நாம் பண்ணைக்காக செலவழித்த மொத்த தொகையை எடுக்க என்ன வழி என தெரிந்து அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். குறைந்த நிலம், வீட்டிற்கு பின்புறம் உள்ள நிலம் ஆகியவற்றில் 10 முதல் 20 ஆடுகள் வளர்க்கலாம். வேம்பு, பலா, ஆலமரம், அரசமரம் ஆகிய மர இலைகளை கொண்டு வளர்க்கலாம். பொதுவாக 50 ஆடுகள் மற்றும் அவற்றின் குட்டிகளுக்கு 1 ஏக்கர் நிலம் போதுமானதாகும். அதாவது 1 ஏக்கர் நிலத்தில் பயிரிடப்படும் கோ3, கோ4, கோ FS 29, முயல் மசால், குதிரை மசால், அகத்தி, வேலி மசால் போன்ற பசுந்தீவன வகைகள் மொத்தமுள்ள 50 ஆடுகள் மற்றும் அவற்றின் குட்டிகளுக்கு போதுமானவை. சுமார் 10 முதல் 15 ஏக்கர் நிலம் கொண்டுள்ள பண்ணையாளர் 500 முதல் 700 ஆடுகளை மேய்ச்சல் முறையில் வளர்க்கலாம் அல்லது 500 ஆடுகளை கொட்டில் முறையில் வளர்க்கலாம். தலைச்சேரி, கொடியாடு, போயர், ஜமுனாபாரி போன்ற ஆட்டினங்களை வளர்த்தால் பெருவாரியான ஆடுகளை புதிதாக பண்ணை தொடங்குபவர்களுக்கு நல்ல விலையில் விற்று அதிக லாபம் பெறலாம். அடுத்ததா பன்றி வளர்ப்பு பற்றி தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக 2 முறைகளில் பன்றி பண்ணைகளை மேற்கொள்ளலாம். 1, தாய் பன்றிகளை வளர்த்து அதன் மூலம் வரும் பன்றி குட்டிகளை பேணி பாதுகாத்து அவற்றை வளர்த்து விற்பனை செய்வதன் மூலம் வருவாய் ஈட்டலாம். 2, பன்றி குட்டிகளை மற்ற பண்ணைகளிலிருந்து விலைக்கு வாங்கி அதனை 6 முதல் 9 மாத காலம் வரை வளர்த்து சரியான எடை வந்த பிறகு விற்பனை செய்து அதன் மூலம் வருவாய் ஈட்டலாம். 25 முதல் 30 பன்றிகளை கொண்டு வெண்பன்றி பண்ணையம் அமைக்கலாம். 1 ஏக்கர் அல்லது அதற்கு மேல் நிலத்தை வைத்துள்ள பண்ணையாளர்கள் 100 அல்லது அதற்கு மேல் இனப்பெருக்க பன்றிகள் வளர்க்கலாம். பன்றி குட்டிகளை முறையாக பராமரிக்கவில்லை எனில் குட்டிகளின் இறப்பு சற்று கூடுதலாக இருக்கும். ஊசி போடுதல், பல்வெட்டுதல், குளிரிலிருந்து பாதுகாத்தல், தாய் பன்றிகளுக்கு குட்டி ஈன்றவுடன் சரிவிகித தீவனம் கொடுத்தல் போன்ற சரியான பராமரிப்பு முறைகளை பின்பற்ற வேண்டும். பன்றிகளை விற்பனை செய்வது மிக எளிது. 6 முதல் 7 மாதங்களிலேயே 60 முதல் 70 கிலோ உடல் எடையை பெறும். அதாவது பன்றிகளின் தீவன மாற்றுத்திறன் அதிகமாக இருக்கும். கால்நடை பண்ணை தொழிலை பொறுத்த மட்டிலும் லாபத்தை அடிப்படையாக கொண்டு பண்ணைகளை வரிசைப்படுத்த போது பன்றி பண்ணை மிக அதிகமாக லாபத்தை தரக்கூடியதாக உள்ளது. அதனைத் தொடர்ந்து ஆட்டுப்பண்ணை, கறவை மாட்டுப் பண்ணையம் போன்றவை அமைகின்றன. மேய்ச்சல் நிலங்கள் அதிக

0: அதிகமாக இருக்குமாயின் நாட்டு ஆடுகளை மேய்ச்சலுக்கு அனுப்பி எவ்வித செலவின்றி அவற்றை வளர்த்து லாபம் ஈட்டலாம். கன்றுகளை வாங்கி அவற்றை வளர்த்து மேய்ச்சல் தரும் நிலங்களில் மேய்ச்சலுக்கு அனுப்பி கிடேரி பருவத்தில் சினைக்கு வந்தவுடன் சினை ஊசி செலுத்தி சினைப்படுத்தி கன்றியினும் மையங்களில் விற்பனை செய்து மிகுந்த லாபத்தை பெறலாம். தண்ணீர் இல்லாத பசுந்தீவன உற்பத்தி செய்ய முடியாத இடங்களில் கோழிப்பண்ணை மற்றும் பன்றிப்பண்ணை போன்றவற்றை அமைக்கலாம். நகரத்தின் வெளிப்புற பகுதிகளில் பன்றிப்பண்ணைகள் அமைக்கலாம். மேலும் கல்லூரி விடுதி, உணவு விடுதி போன்ற அதிகமாக உள்ள பகுதிகளில் இறைச்சிக்கான வெண்பன்றி பண்ணையும் அமைக்கலாம். ஏனெனில் பன்றி குட்டிகளுக்கு அவற்றின் மூலம் கிடைக்கப்பெறும் கழிவு உணவுப் பொருட்களை தீவனமாக கொடுத்து உடல் எடை அதிகரிக்க செய்து அவற்றை 6 முதல் 7 மாதங்களில் விற்பனை செய்து லாபம் ஈட்டலாம்.
1: என்ன விவசாயிகளே, சொன்ன தகவலை எல்லாம் கேட்டுக்கிட்டீங்களா? இப்போ அப்படியே அணைக்கட்டு ஓரமா போய் பாபநாசம் மணிமுத்தார் அணைகள்ல நீர் மட்டம் என்னன்னு பார்த்துட்டு வந்துருவோம்.
2: பாபநாசம் மற்றும் மணிமுத்தார் அணைகளின் நீர்மட்ட நிலவரம்.
0: பாபநாசம் அணையின் முழு நீர்மட்ட உயரமான

0: என்ன விவசாயிகளே, சொன்ன தகவலை எல்லாம் கேட்டுக்கிட்டீங்களா? இப்போ அப்படியே அணைக்கட்டு ஓரமா போய் பாபநாசம் மணிமுத்தாறு அணைகள்ல நீர் மட்டம் என்னன்னு பார்த்துட்டு வந்துருவோம்.
1: பாபநாசம் மற்றும் மணிமுத்தாறு அணைகளின் நீர்மட்ட நிலவரம்.
2: பாபநாசம் அணையின் முழு நீர்மட்ட உயரமான 143 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 45 அடி. மணிமுத்தாறு அணையின் முழு நீர்மட்ட உயரமான 118 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 59 அடி.
0: பாபநாசம் மணிமுத்தாறு அணையில நீர்மட்டம் என்னன்னு மட்டும் தெரிஞ்சா போதுமா? நம்ம ஊர்ல உரம் எல்லாம் என்ன விலையில கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. வாங்க தெரிஞ்சுப்போம்.
3: யூரியா, பொட்டாஷ் மற்றும் டிஏபி உரங்களின் விலை நிலவரம்.
2: யூரியா உரம் அதிகபட்ச விலையாக 266 ரூபாய்க்கு கிடைக்கிறது. டிஏபி உரம் சராசரி விலையாக 1350 ரூபாய்க்கு கிடைக்கிறது. பொட்டாஷ் உரம் குறைந்தபட்ச விலையாக 1525 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக 2000 ரூபாய் வரை கிடைக்கிறது.
0: அணைகளோட நீர்மட்டம் உறவுல நிலவரம் எல்லாம் தெரிஞ்சாச்சு. இப்ப நம்ம திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல நெல் ஒரு குவிண்டாலுக்கு குவிண்டாலா அதாங்க 100 கிலோவுக்கு என்ன விலை விக்குதுன்னு தெரிஞ்சுப்போம்.
3: திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூட நெல் கொள்முதல் விலை நிலவரம்.
2: நெல் அதிகபட்ச விலையாக 2650 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுகிறது.
0: விவசாயிகளே, பயிர் சாகுபடி எப்படி முக்கியமோ அதை விட முக்கியம் வானிலை. ஆமா, இன்னைக்கு மழை பெய்யுமா வெயில் அடிக்குமா தெரியலையே. சரி வாங்களே, அதையும் என்னன்னு கேட்டுட்டு வந்துருவோம்.
4: உழவர்களுக்கான வானிலை முன் அறிவிப்பு.
2: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும், லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. காற்று மணிக்கு 7 முதல் 14 கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். காற்றின் ஈரப்பதம் 70% முதல் 84% வரை. குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ், அதிகபட்ச வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸ்.

0: நேர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6. நேரம் 6:55 நேர்கள் இனி கேட்கலாம்.
1: நேயர்களுக்கு வணக்கம். சூழல் காப்பது சுகம் நிகழ்ச்சியின் தொடக்கமாக வருவது சூழல் துளி. வழங்க வருகிறார் அரியப்பபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவர்.
2: அனைவருக்கும் வணக்கம். மறுசுழற்சி. அம்மா சமையலறையில் காய்கறிகள் கழுவிய நீரை வீணாக்காமல் வீட்டு செடிகளுக்கு ஊற்றலாம். துணி துவைத்த கடைசி தண்ணீரை வீட்டை சுத்தம் செய்ய பயன்படுத்தலாம். இன்று விவசாயிகள் சொட்டு நீர் பாசனம் என்ற முறையை பயன்படுத்துகிறார்கள். இது 70% வரை நீரை சேமிக்கும். இஸ்ரேல் சீனா போன்ற நாடுகள் இம்முறையை பயன்படுத்தி பாலைவனத்தையே சோலைவனமாக மாற்றியுள்ளன. நன்றி.
1: நேயர்கள் இனி கேட்கலாம் சூழல் ஒளி. வழங்குகிறார் முனைவர் இ. எட்வின் லாரன்ஸ் அவர்கள்.
3: புராணங்களிலும் கதைகளிலும் மட்டுமே நாம் கேட்ட அழியா தன்மை அல்லது பயாலஜிக்கல் இம்மார்டலிட்டி நம் கடல்களில் வாழும் ஒரு சிலந்தி அளவுக்கு சிறிய உயிரினத்திற்கு இயற்கையாகவே கிடைத்திருக்கிறது என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? அது கற்பனை அல்ல. நான் எட்வின் லாரன்ஸ். வான் அலைகள் வழியே மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் பேசப்போகும் தலைப்பு அழியாத ஜெல்லி மீனும் இயற்கையின் மறுபிறப்பு ரகசியமும். இதன் அறிவியல் பெயர் புரிடாப்சிஸ் டோரினி. பொதுவாக இதை இம்மார்டல் ஜெல்லி ஃபிஷ், அதாவது அழியாத ஜெல்லி மீன் என்று அழைக்கிறார்கள். ஆனால் முதலில் ஒரு முக்கியமான விஷயம், இது உண்மையிலேயே சாகவே சாகாத உயிரினம் அல்ல. அதை ஒரு மீன் விழுங்கிவிட்டால் அது சாகும். அதற்கு காயம் ஏற்பட்டாலும் அது இறக்கலாம். சுற்றுச்சூழல் நிலை மிக மோசமாக இருந்தாலும் அது உயிரிழக்கலாம். அப்படி இருக்க இதை ஏன் இம்மார்டல் ஜெல்லி ஃபிஷ் என்று அழைக்கிறோம்? அதற்கு பின்னால் இருக்கும் ரகசியம், அதன் வாழ்க்கை

0: சுழற்சியில் இருக்கிறது. பெரும்பாலான ஜெல்லி மீன்களில் ஒரு கட்டத்தில் அவை முதிர்ந்த மெடுசா நிலைமையை அடைந்து இனப்பெருக்கம் செய்கின்றன. அதன் பின்னர் அவை முதுமையடைந்து இறந்து விடுகின்றன. ஆனால் பிரிடாப்சிஸ் டோரனிக்கு ஒரு வித்தியாசமான திறன் இருக்கிறது. அது கடுமையான காயம், உணவு குறைவு அல்லது சாதகமற்ற சுற்றுச்சூழல் நிலை போன்ற அழுத்தங்களை எதிர்கொள்ளும் போது அதன் வளர்ந்த மெடுசா நிலையை மீண்டும் ஒரு இளைய வாழ்க்கை நிலைக்கு திருப்ப முடியும். அதாவது முதுமையிலிருந்து இளமைக்கு திரும்புகிறது. அதன் உடல் சுருங்குகிறது, அதன் நீந்தும் திறன் குறைகிறது. பின்னர் அது ஒரு இடத்தில் ஒட்டி கொண்டு ஒரு சிஸ்ட் போன்ற இடைநிலையை உருவாக்கி மீண்டும் பாலிப் நிலைக்கு திரும்புகிறது. அந்த பாலிப் மீண்டும் வளர்ந்து புதிய மெடுசைகளை உருவாக்க முடியும். இதனால் ஒரு தனி உயிரினத்தின் வாழ்க்கை சுழற்சி மீண்டும் பின்னோக்கி செல்ல முடிகிறது. இதுதான் அறிவியலை வியக்க வைத்திருக்கிறது. இதனை லைஃப் சைக்கிள் ரிவர்சல், அதாவது வாழ்க்கை சுழற்சியின் பின்னோக்கி திருப்பம் என்று அழைக்கிறார்கள். இதில் டிரான்ஸ் டிஃபரன்சியேஷன் எனப்படும் ஒரு அற்புதமான உயிரியல் செயல்முறையும் முக்கிய பங்கு வகிக்கிறது. பிரிடாப்சிஸின் லைஃப் சைக்கிள் ரிவர்சலில் டிஃபரன்சியேட்டட் செல்ஸின் மாற்றமும் ஸ்டெம் செல் தொடர்பான செயல்பாடுகளும் ஜீன் ரெகுலேஷனில் ஏற்படும் மாற்றங்களும் பங்கு வகிப்பதாக ஆய்வுகள் காட்டுகின்றன. இப்போது ஒரு சுவாரஸ்யமான கேள்வி, இந்த ஜெல்லி மீன் தொடர்ந்து தன்னை இளமையாக்கிக் கொண்டே இருந்தால் அது என்றென்றும் வாடுமா? கோட்பாட்டு அளவில் இதன் ரெஜுவனேஷன் சைக்கிள் மீண்டும் மீண்டும் நடைபெறக்கூடியது. ஆனால் இயற்கையில் என்றென்றும் என்பது மிகவும் ஆபத்தான ஒரு சொல். ஏனென்றால் இந்த உயிரினம் இன்னும் ஒரு சிறிய கடல்வாழ் உயிரினம்தான். வேட்டையாடுபவர்கள் இதை உண்ணலாம், நோய்கள் இதை தாக்கலாம், காயங்கள் இதை கொள்ளலாம், சுற்றுச்சூழல் மாற்றங்கள் இதன் வாழ்க்கையை பாதிக்கலாம். எனவே இந்த உயிரினத்தை அழியாத உயிரினம் என்று அழைத்தாலும் அது ஒருபோதும் அழியாது என்று பொருள் கொள்ளக்கூடாது. அது முக்கியமான வேறுபாடு. நேயர்களே, இதிலிருந்து சூழலியலுக்கான ஒரு அழகான பாடம் கிடைக்கிறது. சில மில்லி மீட்டர் அளவுள்ள இந்த சிறிய ஜெல்லி மீன் வாழ்க்கை என்பது எப்போதும் முன்னோக்கி மட்டுமே செல்ல வேண்டிய ஒன்று அல்ல என்பதை நமக்கு காட்டுகிறது. ஆனால் இங்கேயும் நாம் ஒரு வரம்பை நினைவில் கொள்ள வேண்டும். இந்த ஜெல்லி மீனை பார்த்து மனிதர்களும் அழியாதவர்களாக மாறிவிடுவார்கள் என்று அறிவியல் கூறவில்லை. அதற்கான ஆதாரமும் இல்லை. ஆனால் வயதாவுதல், செல்களின் மறுசீரமைப்பு, டிஎன்ஏவை பாதுகாப்பது, திசுக்களை புதுப்பிப்பு போன்ற அடிப்படை உயிரியல் செயல்முறைகளை புரிந்து கொள்ள இது ஒரு முக்கியமான ஆய்வு கருவியாக இருக்கிறது. இறுதியாக, இந்த சிறிய ஜெல்லி மீன் நமக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுத்தருகிறது. இயற்கையில் உயிர் என்பது ஒரு நேர்கோடு அல்ல. பிறப்பு, வளர்ச்சி, முதுமை, மரணம் என்று மட்டுமே செல்லும் பாதையும் அல்ல. சில உயிரினங்கள் இயற்கையின் விதிகளுக்குள் இருந்து கொண்டே அந்த சுழற்சியை திருப்பிக் கொள்ளும் அற்புதமான திறனை வளர்த்துள்ளன. மனிதன் மரணத்தை வெல்ல முயற்சி செய்கிறான், ஆனால் இயற்கை மரணத்தை தவிர்ப்பதற்கான ஒரு வழியை ஏற்கனவே கண்டுபிடித்து விட்டது. நன்றி, வணக்கம்.
1: நாம் இதுவரை கேட்டோம் சூழல் ஒளி. வழங்கினார் முனைவர் இ. எட்வின் லாரன்ஸ் அவர்கள்.

0: அன்பு நேர்களுக்கு மீண்டும் ஒரு இணைய காலை வணக்கம். நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6. உங்களுடைய வாழ்க்கையில புதிய வாய்ப்புகளை திறக்கிறதுக்காகவும் தொழில் உலகத்துல வெற்றி பாதையில பயணிக்கிறதுக்காகவும் வழிகாட்டக்கூடிய சிறப்பான நிகழ்ச்சி தான் தொழில் தொடங்கும். தொழில் தொடங்க நினைக்கிறவங்களுக்கும் தொழிலை விரிவுபடுத்த விரும்புறவங்களுக்கும் பயனுள்ள நல்ல ஆலோசனைகள், அனுபவங்கள், வெற்றிக்கான வழிமுறைகளை நமக்கு தொடர்ந்து வழங்கி வந்துட்டு இருக்கிறாங்க. தொழில் ஆலோசகரும் எழுத்தாளருமான எம் ஞானசேகர் அவர்கள் உங்களுடைய சந்தேகங்களுக்கு தெளிவான பதில்கள், தொழில் வளர்ச்சிக்கான புதிய யோசனைகள், நல்ல ஊக்கமூட்டக்கூடிய தகவல்களோட இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக. இன்னைக்கு என்ன சொல்றாங்க அப்படின்றத கேட்போம் வாங்க.
1: தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய நகரான சென்னை முதல் சின்னஞ்சிறு தமிழ்நாட்டின் மூளை முடுக்கான நம்முடைய கன்னியாகுமரி கிராமத்தில் எங்கு பார்த்தாலும் பேக்கரிகள் தான், அதாவது சுற்றுலா மையம். அதை விட சிறிய சிறிய ஊர்களில் கூட இன்று பேக்கரிகள் லாபகரமாக நடக்கின்றன. காரணம், முன்பெல்லாம் ஒரு பேக்கரி தொடங்குவதற்கு பெரிய ஒரு 500-600 சதுரடி இடம் வேண்டும். ஒரு பிரெட்டு செய்ய வேண்டும், ரஸ்க்கு செய்ய வேண்டும் என்றால் பெரிய அடுப்பு கட்டுவார்கள். அந்த அடுப்புக்குள்ளே நிறைய விறகுகளை போட்டு எரிப்பார்கள். எரித்து அந்த அந்த அறை முழுவதும் மூடி வைக்கக்கூடிய அந்த அறை முழுவதும் நன்றாக ஹீட் ஏறி சூடான பிறகு இந்த பிரெட்டு, பன்னு, ரஸ்க்கு, ரொட்டி போன்றவற்றை தகரத்திலே வைத்து உள்ளே அனுப்புவார்கள். ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே அந்த தகரத்தோடு சேர்ந்து அந்த அனைத்து பன், பிரெட் போன்ற அனைத்தும் நன்றாக வெந்துவிடும், சரியாக எடுத்து விடுவார்கள். இப்படி அங்கே வைக்கக்கூடிய

0: பொக்கேசில இருந்து மாவு படைவதற்கான மிஷினிலே இருந்து அச்சுக்களை அடித்து அந்த என்ன பொருள் வேணுமோ அதை தரமாக அடித்து கொடுப்பது வரை நிறைய இயந்திரங்கள் சீனா, ஜப்பான், தாய்வான், கொரியா போன்ற நாடுகளில் இருந்து இங்கே வருகின்றன. எனவே குறைந்த செலவிலே செய்யும் இந்த பேக்கரிகளை தொடங்கலாம். 10 லட்சம் 15 லட்சம் இருந்தாலும் பெரிய பேக்கரியாக தொடங்கி ஒரு பக்கம் பிரெட் பட்டர், மட்டன் சமோசா, வெஜிடபிள் சமோசா போன்ற பல பொருட்களை தயாரித்து விற்பார்கள். அதேபோல் சூடான வடை காலை முதல் இரவு நேரம் வரை போட்டு விற்பார்கள். டீ, காஃபி போன்ற பல்வேறு பானங்களை விற்பார்கள். ஒரு அடுக்கிலே பழங்களை வைத்திருப்பார்கள். விரும்புகிறவர்களுக்கு 1/2 கிலோ 1 கிலோ என்று பழங்களை விற்பார்கள். இந்த பழங்களை எல்லாம் 2 மிக்ஸி வைத்து லெமன் சோடா தொடங்கி 100 ரூபாய்க்கு விற்கக்கூடிய பெரிய பல்லூட ஐஸ்கிரீம் வரை எல்லா வகையான கூல்ட்ரிங்க்ஸும் ஜூஸ்களும் விற்றுக்கொண்டே இருப்பார்கள். இரவு 11 மணி வரை இந்த பொருட்கள் எல்லாம் விற்பனையாகும். அதற்கு கல்லாவில் இருப்பவர் உட்காருகிற இடத்திலே அவரை சுற்றி பல்வேறு பொருட்களை, உணவுப் பொருட்கள், பல சிப்ஸுகள், பல்வேறு வகையான முறுக்கு போன்ற பல காரமான பொருட்களையும் 5 ரூபாய் பாக்கெட், 10 ரூபாய் பாக்கெட்டிலே விற்பார்கள். இப்படி அங்கே அனைத்து பொருட்களும் கிடைக்கும். உணவுப் பொருட்களா, ஜூஸா, பழமா, ஒரு தலை சீவுடைய சீப்பா, வாழைப்பழங்களா, எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு பேக்கரிகளாகவும் நிறைய பேர் வைத்து பெரிய அளவில் சம்பாதித்து வருகிறார்கள். கோயம்புத்தூர், சேலம் போன்ற பகுதிகளில் இரவு முழுவதும் இந்த பேக்கரிகள் இயங்குகின்றன. எத்தனை மணிக்கு போனாலும் அங்கே உள்ள பொருட்களை நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். ரயில்வே நிலையங்கள், பஸ் நிலையங்கள் அருகிலே இருப்பவர்கள் 24 மணி நேர கடை என்றே அனுமதி பெற்று சிறப்பாக பேக்கரிகளை வைத்து லாபம் சம்பாதிக்கிறார்கள். இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். நம்மை பகுதியைச் சேர்ந்த மக்கள் மட்டுமல்ல, இதர மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் இன்று இந்த பேக்கரி பொருட்கள் நல்ல லாபகரமாக இருக்கின்றன என்று மிக தரமாக தயாரித்து விற்பனை செய்யக்கூடிய அளவுக்கு கேரள மக்களும் வட மாநிலத்தவர்களும் வந்து இங்கே டீ கடைகளையும் பேக்கரிகளையும் தொடங்க ஆரம்பித்து விட்டார்கள். எனவே ஆரோக்கியமான போட்டி இருப்பதால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையில் தரமான பொருட்களை தயாரித்து இந்த பேக்கரிகள் சிறப்பாக இயங்குகின்றன. மக்களும் நல்ல ஆதரவு கொடுக்கிறார்கள். இந்த பேக்கரியை தொடங்குவதற்கு பெரிய அளவில் செயல்பட வேண்டுமானால் 10 லட்சம் ரூபாய் கண்டிப்பாக வேண்டும். அதற்குரிய இயந்திரங்கள், அதற்குரிய ரேக்குகள், அந்த முதலீடு, அதுக்கு தேவையான மூலப்பொருட்களை வாங்குவதற்கான முதலீடு, இவையெல்லாம் சேர்ந்து 10 லட்சம் ரூபாய் இருந்தால் நான் சொன்ன அனைத்து துறைகளிலும் ஈடுபட்டு நல்லா சம்பாதிக்க முடியும். அதே நேரத்தில் 5 லட்சம் ரூபாய் தான் இருக்கிறது. சிறிய அளவில் பேக்கரி, டீ கடை, அது சார்ந்த உணவுப் பொருட்கள் விற்பனை கடை மட்டும் போதுமென்றால் 5 லட்சம் ரூபாய் இருந்தால் போதும். இவர்கள் அன்றன்று தயாரித்து அன்றன்று விற்று விடுவார்கள். ஆனால் பெரிய அளவில் செயல்படுகிறவர்கள் தயாரித்து அருகில் உள்ள பல்வேறு கடைகளுக்கும் ஆட்கள் மூலமாக கொண்டு போய் பிரெட்டாக இருக்கட்டும், ரஸ்காக இருக்கட்டும், இந்த காரமான பொருட்களாக இருக்கட்டும், இவற்றை அங்கங்கே காலை அதிகாலை முதலே கொண்டு போட்டு மாலை நேரத்திலே வசூல் செய்து வருவார்கள். இப்படி 5 லட்சம் இருந்தாலும் சிறப்பாக லாபம் பெற முடியும், 10 லட்சம் இருந்தாலும் லாபம் பெற முடியும். குறைந்தது 3 முதல் 5 பேருக்கு வேலை வாய்ப்பையும் கொடுக்கலாம். நல்ல லாபகரமான தொழில். வெளிநாட்டு இயந்திரங்கள் தரமானவை, பெரிய கஷ்டத்தை கொடுக்காது, தரமாக தயார் பண்ணுவதற்கு அவை உதவியாக இருக்கின்றன. இதை பயிற்சி கொடுப்பதற்கு நம்முடைய தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும், என்டர்பிரனர்ஷிப் டெவலப்மெண்ட் இன்ஸ்டியூட் கிண்டியில் இருக்கிறது, அவர்களும் வேளாண்மை பல்கலைக்கழக கிளைகளும் மத்திய அரசினுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ் மூலமாக பல்வேறு இடங்களிலே நடைபெறுகிற பயிற்சி மையங்களிலும் பேக்கரியை பற்றி பயிற்சி கொடுக்காத இடமே இல்லை. தரமான எப்படி பொருட்களை தயாரிக்கலாம், எப்படி விற்பனை செய்யலாம் என்பது பற்றி அருமையாக பயிற்சி கொடுக்கிறார்கள். அந்த பயிற்சியை பெற்று இந்த தொழிலை பல்வேறு வகை கூட்டுறவு வங்கியிலிருந்து, பாரத பிரதமரின் சுய வேலைவாய்ப்பு திட்டம், முத்ரா திட்டம் போன்ற திட்டங்களிலே கடனுதவி பெற்று இதை தொடங்குங்கள், நல்ல லாபம் பெறுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
1: இன்றைய தொழில் தொடங்கும்

நிகழ்ச்சியில் பயனுள்ள தொழில் தகவல்கள், புதிய வாய்ப்புகள், வளர்ச்சிக்கான வழிகாட்டுதல்களை வழங்கிய தொழில் ஆலோசகரும் எழுத்தாளருமான எம் ஞானசேகர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கலாம். ஒரு நல்ல யோசனை, சரியான திட்டமிடல், விடாமுயற்சி இருந்தது அப்படின்னா வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் அப்படின்றத இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நினைவூட்டிகிட்டே இருக்குது. வேலை தேடுறவங்களா இல்லாமல் வேலை வழங்குறவங்களா நாம் உயரணும். கனவுகளை மட்டும் கண்டுகிட்டே இருக்காமல் அதை சாதனைகளாக கட்டாயம் நம்மளுடைய வாழ்க்கையில் மாற்றணும். நிகழ்ச்சியில் இப்போ பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. பராசக்தி திரைப்படத்திலிருந்து ஜி வி பிரகாஷ்குமார் இசையில் ஹரிச்சரண் மற்றும் நாகேஷ் ஆஷிஷ் பாடியிருக்கிறாங்க. வேல்முருகனும் இணைந்து பாடியிருக்கிறாங்க. பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இப்போ வருது பாடல்.

0: இனிமையையும் செழுமையையும் பெருமையும் நிறைந்த நம் தாய்மொழி தமிழோட சிறப்புகளை எடுத்துரைக்கக்கூடிய அருமையான நிகழ்ச்சி தான் தமிழேந்தே. தமிழோட தொன்மை, இலக்கிய வளம், பண்பாட்டு பெருமை, வாழ்வியல் சிந்தனைகளை இனிய நடையில் உங்களோட பகிர்ந்துக்க வராங்க முனைவரும் பேராசிரியருமான கு. கதிரேசன் அவர்கள். வாங்க, இன்னைக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்றத கேட்கலாம்.
1: மொழி குடும்பம். மொழி என்பது ஒரு கருத்து புலப்பாட்டு கருவி. ஒருவர் மனதில் தோன்றும் எண்ணங்களை பிறருக்கு தெரியப்படுத்துவதற்கு கையாளும் கருவிகளே மொழியாகும். கருத்து புலப்பாட்டிற்கு மனிதன் பல்வேறு வகையான முறைகளை கையாளுகிறார். அவற்றை நாம் தெரிந்து கொள்வது அவசியம். ஒலி வழி கருத்து புலப்பாடு, செய்கை வழி புலப்பாடு, ஓவியம் சிற்பம் வழி கருத்து புலப்பாடு, ஒளி வழி மொழி, வண்ணங்கள் மூலம் கருத்து பகிர்வு, பேச்சு வழிமொழி, எழுத்து மொழி, தற்போது மின்னணு கருவிகள் வழியான மொழி என்று மொழியை பல்வேறு பரிணாமங்களுடன் விளங்கி கொள்ளலாம். இந்த மொழிகள் ஆறாவது அறிவினை பெற்ற உயிரினமான மனிதனாலேயே செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ஆயினும் விலங்குகள், பறவைகள், உயிரினங்களிடம் தகவல் தெரிவிக்கும் மொழி வடிவங்கள் உள்ளன. உலகிலே சுமார் 6500 மொழிகள் இருக்கின்றன. இவற்றை திருந்திய மொழிகள், திருந்தாத மொழிகள் என இரு வகையிலே அடக்கலாம். திருந்தியது என்றால் பயன்பாட்டிற்கு உதவும் மொழி, அதாவது பேச்சளவிலே மட்டும் நிற்காமல் எழுத்து வடிவமும் இலக்கிய இலக்கண வடிவங்களும் உள்ளவை. பேச்சளவில் மட்டும் நின்று எழுத்து வடிவம் இலக்கிய வடிவம் இல்லாதவை திருந்தாத மொழிகளாகும். பொதுவாக வேளாண்மையிலே பாசனத்திற்கு பயன்படும் நிலத்தை திருந்திய நிலம் என்றும், பாசனத்திற்கு பயன்படாத கரடு முரடான புதர்மண்டிய நிலத்தை திருந்தாத நிலம் என்றும் இரண்டு வகையாக சொல்வார்கள். மனிதரிலே கூட சட்டதிட்டங்களும் நியதிகளுக்கும் உட்படாமல் பண்படாமல் வாழ்பவர்களை திருந்தாதவர், கட்டுக்குள் அடங்காதவர், உருப்படாதவர் என்றெல்லாம் பல வகையிலே விமர்சனம் செய்வதை காணலாம். அந்த வகையில் திருந்திய மொழிக்கு நல்ல எடுத்துக்காட்டாக தமிழ் மொழியை சொல்லலாம். திராவிட மொழி குடும்பத்தில் ஒன்றான குடகு மொழி ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலேயே எழுத்து வடிவம் பெற்று திருந்திய திராவிட மொழியானது. குடும்பம் என்பது ஒரு குடும்பியின் கீழ் ஒன்றுபட்டு இயங்கும் அனைத்து உறுப்பினர்களையும் கொண்ட ஒரு குழு அல்லது அமைப்பு என்று சொல்லலாம். இதில் ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ குடும்பியாக இருப்பார், அதாவது தலைவராக இருப்பார். இவர்கள் கருத்தே குடும்ப உறுப்பினர் அனைவருடைய கருத்தாகவும் அமையும். அந்த அடிப்படையில் குடும்பி எனப்படும் தலைமையின் கீழ் அனைவரும் ஒன்றிணைக்கும் அமைப்பே குடும்பம் ஆகும். இந்த பின்புலத்திலே ஒன்றுபட்டு ஒரே குழுவில் வந்து இணைந்திருக்கும் மொழியான அனைத்து மொழிகளையும் ஒரு குடும்ப மொழி என்பார்கள். சொல் பொருள் அமைப்பில் ஒருமித்த பண்புடைய மொழிகளை ஒரு குடும்ப மொழியாக நாம் சொல்லலாம். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், துளு, குடகு முதலிய மொழிகள் திருந்திய மொழிகள். அவற்றிற்கு எழுத்து வடிவம் இலக்கிய வடிவம் உண்டு. எஞ்சியுள்ள படகா, தோடா, கோண்ட், குயி, குவி, குரூக்கு, மால்தோ, ஒரோவான், குயி, குவி, கோலமி, பர்ஜி, கதபா, நாயகி, மண்டி, பிராகுயி, இதெல்லாம் மொழிகளுடைய பெயர்கள். இந்த மொழிகள் திருந்தாத திராவிட மொழிகள் என்று சொல்கிறார்கள். இம்மொழி ஆராய்ச்சியிலே குமரிலப்பட்டர், கால்டுவெல் பிஷப், ஹீராத் பாதிரியார், பிரான்சிஸ், எல்லிஸ், ஹக்சன், மேக்ஸ்முல்லர் போன்ற அறிஞர் பெருமக்கள் ஈடுபட்டார்கள். இவர்கள் மொத்தம் 28 மொழிகளைக் கண்டு அவை ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவை என நிறுவினார்கள். அவற்றை திராவிட மொழி குடும்பம் என்று சொன்னார்கள். இவற்றை இடத்தின் அடிப்படையிலே தென்திராவிட மொழி, நடுதிராவிட மொழி, வடதிராவிட மொழி என மூன்றாக பிரித்தார்கள். தென்திராவிட மொழியிலே தமிழ், கன்னடம், குடகு, துளு, கோத்தா, தோடா, படகா, துளு முதலிய 10 மொழிகள்

0: ஆகும். நடுதிராவிட மொழியிலே தெலுங்கு, குயி, குவி, கோண்டா, கோலமி, நாயக்கி, பெங்கு, உண்டா, பர்ஜி, கதப்பா, பேராஞ்ச், கோயா முதலிய 12 மொழிகளும், குரூக்கு, மால்தோ, பிராகுயி முதலிய மொழிகள் வடதிராவிட மொழியாகவும் பகுக்கப்பட்டிருக்கின்றன. இவை அனைத்தும் திராவிட மொழி குடும்பம் என்னும் ஒற்றை புள்ளியிலே இணைந்து நிற்கின்றன. இந்த மொழிகளுக்கு இடையிலான சொல் தொடர்பிற்கு சில சான்றுகளை நாம் சொல்லலாம். இவை ஒரு குடும்ப மொழி என்பதை நமக்கு உறுதி செய்கின்றன. கண் என்னும் தமிழ்ச்சொல், கண், நம்முடைய கண் இருக்கிறதல்லவா, அந்த கண், கண் என்னும் தமிழ்ச்சொல் மலையாளத்தில் கன்னடத்தில் மொழியிலும் கண்ணு என்றும், தெலுங்கிலே தெலுங்கு குடகு மொழி அந்த மொழிகளிலே கண்ணு என்றும், பர்ஜி மொழியிலே கெண் என்றும், தோடா மொழியிலே கொன் என்றும், குரூக்கு மொழியிலே கன் என்றும் வழங்கப்பட்டு ஒரே பொருளை தருகிறது. இப்பொழுது நாம் ஒலி அமைப்பிலே இந்த சொல் ஒருமித்த பண்புடன் திகழ்வதை நாம் பார்க்க முடியும். எனவே மொழிகளுக்குள் மிகுந்த ஒருமைப்பாடுடைய இன்றும் இருக்கின்றன. ஆனால் மொழி பேசுவோரிடையே ஒருமைப்பாடு மிகுந்த கேள்விக்குரியதாக இருக்கிறது. மொழி என்பது தாய், தாய் எவ்வழியோ அவ்வழியே பிள்ளைகள், தாயிடம் இருக்கும் ஒற்றுமை பண்பு உட்பட பிற உயர் குணங்கள் பிள்ளைகளிடமும் இருக்க வேண்டும், இருப்பதே சிறப்பு. எனவே மொழிகளின் ஒற்றுமை, மொழி பேசும் மக்களின் ஒற்றுமை, மொழிகளின் குடும்பம் அவற்றை பேசும் மக்களின் குடும்பமாக வேண்டும், அதுதான் இன்றைய தேவையாகும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து செயல்பட வேண்டும். மீண்டும் சந்திப்போம்.
1: இன்றைய தமிழே அமுதி நிகழ்ச்சியில் தமிழோட இனிமை, இலக்கிய செழுமை, அதோடைய பெருமைகளை ரொம்ப அழகாக எடுத்துரைச்சாங்க முனைவரும் பேராசிரியருமான கு கதிரேசன் அவர்களுக்கு. மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கலாம். தமிழ் அப்படின்றது வெறும் மொழி கிடையாது, அது நம்மளுடைய அடையாளம், நம்மளுடைய பாரம்பரியம், நம்மளுடைய உணர்வு. அந்த அமுத தமிழின் இனிமையை இன்றைக்கும் மீண்டும் சுவைக்க வைத்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். நிகழ்ச்சியில் இப்போ பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. இதயம் முரளி திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டுருக்கு. தீராஜ், சாகிதா, அதிவேத்தியா இப்படி பலர் பாடியிருக்கிறாங்க பாடலை. பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.

0: நேர்கள் கேட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6. இன்னைக்கு உலகத்தில் கல்வி, வேலை வாய்ப்பு, தகவல் தொடர்பு, தனி மனித வளர்ச்சிக்கு ரொம்ப உதவக்கூடிய மொழியாக ஆங்கிலம் வந்து விளங்கிட்டு இருக்கு இல்லையா. அந்த ஆங்கிலத்தை ரொம்ப எளிமையாகவும் சுவாரஸ்யமாகவும் கற்றுக்கிறதுக்கு உதவ பயனுள்ள நிகழ்ச்சி தான் ஆங்கிலம் அறிவோம். புதிய சொற்கள், அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய வாக்கியங்கள், சரியான உச்சரிப்பு, எளிய இலக்கண விளக்கங்களோடு உங்களுடைய ஆங்கில அறிவை மேம்படுத்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் வழிகாட்டிகிட்டே இருக்குது. இன்னைக்கு நிகழ்ச்சியை வழங்குறதுக்கு வராங்க பிரபாவதி அவர்கள். வாங்க, என்ன சொல்றாங்க அப்படின்றத கேட்போம்.
1: வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்ம ஒரு க்வெஸ்சனுக்குள்ள பதில் பார்க்கலாம். இது அடிக்கடி தேர்வில் கேட்கிற ஒரு கேள்வி தான். என்னன்னா, ரைட் அ லெட்டர் டு யுவர் அங்கிள் ஃபார் த பர்த்டே கிஃப்ட் யூ ஹவ் ரிசீவ்டு அப்படின்னு தான் கேள்வி. இதுக்கு பதில் நம்ம இப்போ எழுத போகிறோம். பொதுவாக அந்த மாதிரி கேள்விகள்லையே பதில் பாதி இருக்கும் பார்த்துக்கிறோங்க. அதை கொஞ்சம் நம்ம ரெண்டு நேரம் மூணு நேரம் வாசித்து பார்த்தாலே அது வந்து எந்த விதமான லெட்டர் எழுதணும் அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். அதில் வரக்கூடிய அந்த வேர்ட்ஸ், அந்த வார்த்தைகளை நம்ம யூஸ் பண்ணி கடிதம் எழுதிடலாம். இப்போ இது வந்து இன்ஃபார்மல் லெட்டர், நம்மளுடைய அங்கிளுக்கு எழுத போகிறோம். உங்கள் பர்த்டேக்கு அவங்க ஒரு கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க, அதுக்கு நீங்கள் தேங்க் பண்ணி எழுத போகிறீங்க.

0: அதனால் ஃபஸ்ட்டு லெட்டருடைய ரைட் சைடில் உங்களுடைய அட்ரஸ் எழுதிக்கிறேங்க. பெயர் இல்லாமல், பெயர் எழுதக்கூடாது. டோர் நேம் போட்டு ஸ்ட்ரீட் எழுதி கீழே எந்த ஊரை எழுதி அது இன்றைக்கி டேட்டை கீழே போட்டுக்கிறணும். அப்புறம் இதில் மை டியர் அங்கிள்னு போடக்கூடாது, டியர் அங்கிள். சரியா? எதுக்கு மை டியர்னா? ஃப்ரெண்டுக்கு மட்டும்தான் போடணும். மற்ற நம்ம ரிலேட்டிவ்ஸ்க்கு எழுதும் பொழுது டியர் அங்கிள் அப்படின்னு எழுதிக்கலாம். கமா போட்டு அதுக்கு அடுத்தது, ஐ ஹாவ் ரிசீவ்ட் த ரிஸ்ட் வாட்ச் யூ ஹவ் சென்ட். இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் மீ டியூரிங் த எக்ஸாம் டைம். ஐ லைக் த கலர் அண்ட் பிராண்ட் ஆல்சோ. தேங்க்யூ வெரி மச் ஃபார் திஸ் பர்த்டே கிஃப்ட். இதுதான் பாடி ஆஃப் த லெட்டர். ஐ ஹாவ் ரிசீவ் த ரிஸ்ட் வாட்ச். ரிஸ்ட்டுக்கு என்ன ஸ்பெல்லிங் சொல்கிறேன்? WRIST, ரிஸ்ட்டு. WRIST, ரிஸ்ட்டுனா மணிக்கட்டு. வாட்ச் வந்து எப்போ நம்ம ரிஸ்ட் வாட்ச் தான் சொல்லுவோம். சரியா? நம்ம மணிக்கட்டில் கட்டுறதுனால அது ரிஸ்ட் வாட்ச்னு நம்ம சொல்கிறோம். இதில் வந்து W வந்து சைலண்ட். W சைலண்டாக இருக்கிறதுனால தான் RIST மட்டும்தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம் நம்ம. அதுக்கடுத்து அது நமக்கு எந்த அளவுக்கு நமக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற பற்றி ஒரு லைன் எழுதியிருக்கும். இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் மீ டியூரிங் த எக்ஸாம் டைம். எக்ஸாம் டைமில் நம்ம வந்து மணியை பார்த்துட்டே எழுதிக்கலாம். இன்னும் 10 மினிட்ஸ் தானே இருக்குது, அப்படி ஃபாஸ்ட்டாக எழுதுறதுக்கு நிறைய விஷயங்கள்ல அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸ்கூல் போகும்போது கூட நம்ம அதையும் எழுதிக்கலாம். ஸ்கூல் போகும்போது எனக்கு டைமில் போகிறதுக்கு எனக்கு ஹெல்ப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அதை கொஞ்சம் மாற்றி எழுதணும். அதுக்கடுத்தது அந்த வாட்சை பற்றி நம்ம நினச்சிடறோம், அதை வந்து ஒரு விவரித்து எழுதுகிறோம், டிஸ்கிரைப் பண்ணி எழுதுகிறோம். ஐ லைக் த கலர் அண்ட் பிராண்ட் ஆல்சோ. எனக்கு அந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த ஸ்ட்ராப் கலர் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது, அது வந்து பிங்க் கலரில் இருக்குது, எனக்கு பிங்க் கலர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, ஐ லைக் த பிங்க் கலர் அண்ட் த பிராண்ட் ஆல்சோ. அந்த வாட்சோட கலரையும் அந்த பிராண்டையும் நம்ம எழுதலாம். அதுக்கு அடுத்தாப்பில் நம்ம கேள்வி என்னென்ன வந்திருக்குன்னா, தேங்க் பண்ணி தானே எழுத சொல்லியிருக்காங்க, அதனால் தேங்க்யூ வெரி மச் ஃபார் திஸ் பர்த்டே கிஃப்ட், அவ்வளோதான். அதுக்கு அடுத்தாப்பில் மாமாக்கு எழுதுனதோடு நிற்கக்கூடாது, இல்லை வீட்டில் இருக்கவங்களையும் நம்ம வந்து கேட்கணும்ல, அதுக்காக கன்வை மை லவ் டு ஆண்ட் அண்ட் மை கசின்ஸ். கன்வை, CONVEY, தெரிவிச்சுக்கிறங்க அப்படின்னு நம்ம தமிழ் எழுதுவோம்ல, என்னுடைய அன்பை அவங்களுக்கு சொல்லிடுங்க, நான் கேட்டதாக சொல்லுங்க. அதான் ஆங்கிலத்தில் லெட்டர் எழுதும்போது இந்த ஒரு வார்த்தையில் அடங்கிடுது. சரியா? நம்ம ஆண்டின்னு எழுதக்கூடாது, ஆண்ட், AUNT, ஆண்ட். அதுக்கு எழுதி முடிச்சு கீழே இதில் இந்த லைன்லேயே கசின்ஸ், கசின்னா யாருன்னா மாமா பொண்ணுங்க, மாமா பசங்க, அப்புறம் சித்தி பொண்ணுங்க, இவங்க எல்லாருமே நமக்கு கசின்ஸ் தான். இதுக்கு கீழே யுவர்ஸ் லவ்விங்லி, தங்களது அன்புள்ள அப்படின்னு போட்டு கம்மா போட்டு நம்மளுடைய பெயர் எழுதிட வேண்டிதான். அதுக்கப்புறம் அட்ரஸ் அந்த இன்வெல்ப் போட்டு போட்டு மாமாவுடைய பெயர், அதுக்கப்புறம் அவங்க அட்ரஸ் எழுதி கட்டம் போட்டு முடிச்சிட்டா தேங்கிங் லெட்டர் ரெடி ஆயிரும்.
1: இன்றைய ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சியில் பயனுள்ள ஆங்கில சொற்கள், எளிய வாக்கியங்கள், நடைமுறை பயன்பாடுகளை ரொம்ப சுவாரஸ்யமாக விளங்கினாங்க பிரபாவதி அவர்கள். அவங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கலாம். ஒரு மொழியை கற்றுக்கிறது அப்படின்றது ஒரே நாளில் நடக்காத விஷயம். ஆனால் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி நம்ம பயிற்சி முயற்சி பண்ணோம் அப்படின்னா கட்டாயமாக அது ஒன்றும் ரொம்ப பெரிய விஷயமாயிராது இல்லையா? எப்போவுமே ஒரு விஷயத்தை செய்யும்போது, முயற்சி பண்ணும்போது தவறு செய்யவும் தயங்கக்கூடாது, முயற்சி செய்யவும் தயங்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய சொல்லை கற்றுக்கிட்டே இருங்க, ஒரு புதிய முன்னேற்றத்தை கட்டாயமாக அடையலாம். இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்குது. டோரதி திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் யுகேந்திரன் மற்றும் அந்தோணி தாசன், பிரியா ஜெர்ஷன் இவங்க எல்லாம் பாடியிருக்கிறாங்க. கிறிஷ் விஷன் வந்து லிரிக் எழுதியிருக்கிறாங்க. வாங்க கேட்போம் பாடலை.
2: கல்யாணம்.

7:36 ஆயிட்டிருக்கு. நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி நல்லை பண்பலை 102.6. வணக்க பரணி நிகழ்ச்சியில் தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்திய தேர்தல் ஆணையம் தனது 29/9/2026 சிறப்பு தீவிர திருத்தப் பணி ஏற்கனவே நிறைவடைந்த மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களில் வாக்காளர் பட்டியலில் விடுபட்ட வாக்காளர்கள் மற்றும் இளம் முதல் முறையாக தகுதி பெறும் வாக்காளர்களை சேர்க்கிறதுக்கான சிறப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள அறிவுறுத்தியிருக்கிறாங்க. தொடர் தீர்த்த முறை நடைமுறையின் கீழே வாக்காளர் பட்டியலில் பெயர் விடுபட்டிருக்கக்கூடிய தகுதியான வாக்காளர்கள் இளம் முதல் முறையாக தகுதி பெறக்கூடிய வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்க்கிறதுக்காக தலைமை தேர்தல் அலுவலர், மாவட்ட தேர்தல் அலுவலர், அது மட்டும் இல்லாமல் வாக்காளர் பதிவு அலுவலர்கள் மூலமாக சிறப்பு முகாம்களும் நடத்தப்பட இருக்குது அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. படிவமாக

ஆரோட இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய உறுதிமொழி படிவம் சிறப்பு தீவிர திருத்தப்பணி நடைபெறக்கூடிய காலகட்டத்தில் மட்டுமே பயன்படுத்தப்படும் எனவும், எஸ்ஐஆர் அல்லாத காலகட்டத்தில் வாக்காளர் பதிவு விதிகள் 1960-ன் படி பொருந்தக்கூடிய படிவங்கள் மட்டுமே பயன்படுத்த வேண்டும் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. எனவே தகுதி இருக்கக்கூடிய பொதுமக்கள் இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறதா அப்படின்றத உறுதி பண்ணிட்டு, பெயர் விடுபட்டிருந்தது அப்படின்னா உங்களுடைய உரிய படிவத்தை வந்து நீங்கள் சமர்ப்பித்து உங்களுடைய பெயர்களை வாக்காளர் பட்டியலில் பதிவு செஞ்சுக்கலாம் அப்படின்றத திருநெல்வேலி மாவட்ட தேர்தல் அலுவலர் மாவட்ட ஆட்சித்தலைவரும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த தகவலோடு இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, ஜனநாயகன் திரைப்படத்திலிருந்து பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: கேட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி நிலை பண்பலை

2.6. தூத்துக்குடி மாவட்டத்தில் ஜெருசலேம் புனித பயணம் மேற்கொண்டு திரும்பக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கு மானியம் வழங்கக்கூடிய திட்டம் வந்து மாவட்ட ஆட்சியர் வந்து மேம்படுத்தப்படுது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டை சார்ந்த அனைத்து பிரிவினரையும் உள்ளடக்கி 600 கிறித்துவர்கள் பயனடக்கூடிய வகையில் ஜெருசலேம் புனித பயணம் மேற்கொண்டு திரும்பக்கூடிய 550 கிறித்துவர்களுக்கு நபர் ஒருவருக்கு 37,000 விதமும், 50 கன்னியாஸ்திரிகள் அருட்சகோதரர்களுக்கு நபர் ஒருவருக்கு 60,000 விதமும் இசிஎஸ் முறையில் நேரடியாக மானியம் வழங்கக்கூடிய திட்டத்தின் கீழே நடப்பு ஆண்டில் ஜெருசலேம் புனித பயணம் மேற்கொண்டு திரும்பக்கூடிய கிறிஸ்துவ மத பயனாளிகள்கிட்டருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. இதற்கான விண்ணப்ப படிவத்தை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இயங்கக்கூடிய மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மையினர் நல அலுவலகம், சிறுபான்மையினர் நல அலுவலகங்களிலிருந்து கட்டணமின்றி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இது குறித்து உங்களுக்கு கூடுதல் விவரம் அல்லதா நீங்கள் விண்ணப்பத்தை டவுன்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட www.bcmbcmw.tn.gov.in இந்த இணையதளத்திலிருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தை 31/1/2027 உரிய ஆவணத்தோடு நீங்கள் அனுப்பி வைக்கணும். அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி சொல்லியிருக்கிறாங்க. ஆணையர் சிறுபான்மையினர் நலத்துறை, கலச மஹால் பாரம்பரிய கட்டடம், முதல் தளம், சேப்பாக்கம், சென்னை 605. இந்த முகவரிக்கு நீங்கள் அனுப்பி வைக்கணும் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. இப்போ நிகழ்ச்சியில் உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. ஆர்வமலை திரைப்படத்திலிருந்து பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

₹46 கிடைக்குது. கத்திரிக்காய் ₹56 கிடைக்குது. வெண்டைக்காய் ₹20, புடலங்காய் கிலோ ஒன்றுக்கு ₹30, சுரைக்காய் ₹10 கிடைக்குது. தடியங்காய் ₹12, பீர்க்கங்காய் ₹45, பூசணிக்காய் ₹14, பச்சை மிளகாய் ₹46, முருங்கைக்காய் ₹34, பெரிய வெங்காயம் கிலோ ஒன்றுக்கு ₹62 இருக்குது, ₹60 கிடைக்குது. சின்ன வெங்காயம் ₹90 கிடைக்குது, ₹85 கிடைக்குது. தேங்காய் கிலோ ஒன்றுக்கு ₹60 கிடைக்குது. வெள்ளரிக்காய் ₹26, இஞ்சி ₹175 கிடைக்குது. முள்ளங்கி ₹35, உருளைக்கிழங்கு கிலோ ஒன்றுக்கு ₹26 கிடைக்குது. கேரட் ₹42, ரிங் பீன்ஸ் ₹335, சௌசௌ ₹32, பச்சை மிளகாய் ₹60, வெள்ளைப்பூண்டு கிலோ ஒன்றுக்கு ₹280 கிடைக்குது. சேம்பு ₹40, சீனைக்கிழங்கு ₹40, சீனிக்கிழங்கு ₹55, பனங்கிழங்கு ₹60 கிடைக்குது. பழவகைகள் வாழைப்பழம் செவ்வாழையாக இருந்தால் ₹115 கிடைக்குது. நாட்டு வாழைப்பழமா இருந்தா ₹60 கிடைக்குது. ஆப்பிள் கிலோ ஒன்றுக்கு ₹180 இருக்குது, ₹160 இருக்குது. மாதுளை ₹200 கிடைக்குது. கொய்யா ₹80, சப்போட்டா ₹50, பப்பாளி கிலோ ஒன்றுக்கு ₹45 கிடைக்குது. சாத்துக்குடி ₹70, திராட்சை ₹120 கிடைக்குது. காய்கள் பழங்கள்லாம் சாப்பிட்டு நல்லா ஆரோக்கியமா இருங்க. இப்போ வருது பாடல் உங்களுக்காக, டிராகன் திரைப்படத்துல இருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

7:47 ஆயிட்டிருக்கு. நேர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6. காய்கள் பழங்கள்லாம் சந்தையில் என்னென்ன விலைக்கு விற்குது? கிலோ ஒன்றுக்கு நாங்கள் சொல்கிறோம், நோட் பண்ணிக்கோங்க. தக்காளி கிலோ ஒன்றுக்கு 48 ரூபாயில் இருக்குது.

6:52 ஆயிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6. வணக்க பரணி நிகழ்ச்சியில் அடுத்த தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா, மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தக்கூடிய எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் மற்றும் வங்கி பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி இந்த மாதிரி தேர்வுகளுக்கு போட்டித் தேர்வுகளுக்கு ஒருங்கிணைந்த கட்டணமில்லா பயிற்சி வகுப்பு 5/10/2026 தொடங்கப்பட இருக்குது திருநெல்வேலி மாவட்டத்தில் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. இது குறித்து உங்களுக்கு கூடுதல் தகவல் ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ssc.gov.in இந்த இணையதளத்துலையும் போய் பார்க்கலாம். அப்படி இல்லைனா www.ibbs.in இந்த இணையதளத்துலையும் நீங்கள் போயிட்டு அந்த அறிவிக்கை தொடர்பான தகவல்களை வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த தேர்வுக்கு மாணவர்கள் தயாராகக்கூடிய பொருட்டு திருநெல்வேலி மாவட்ட வேலைவாய்ப்பு தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் வைத்து ஒருங்கிணைந்த கட்டணமில்லா பயிற்சி வகுப்புகள் 5ஆம் தேதி வரக்கூடிய திங்கட்கிழமை காலையில் 10:30 மணிக்கு

0: வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ssc.gov.in இந்த இணையதளத்துலேயும் போய் பார்க்கலாம். அப்படி இல்லைனா www.ibbs.in இந்த இணையதளத்துலேயும் நீங்கள் போயிட்டு அந்த அறிவிக்கை தொடர்பான தகவல்களை வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த தேர்வுக்கு மாணவர்கள் தயாராகக்கூடிய பொருட்டு திருநெல்வேலி மாவட்ட வேலைவாய்ப்பு தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் வைத்து ஒருங்கிணைந்த கட்டணமில்லா பயிற்சி வகுப்புகள் 5ஆம் தேதி வரக்கூடிய திங்கட்கிழமை காலையில் 10:30 மணிக்கு தொடங்கப்பட இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. இந்த பயிற்சி வகுப்பு திறன் வாய்ந்த ஆசிரியர்களை கொண்டு ஸ்மார்ட் போர்டு வசதியோடு நடத்துகிறாங்க. வாரந்தோறும் மாதிரி தேர்வுகள், மாநில அளவிலான முழு மாதிரி தேர்வுகளும் வந்து நடத்துகிறாங்க. போட்டித் தேர்வுக்கு தேவையான அனைத்து புத்தகங்களுமே அலுவலக நூலகத்திலையும் இருக்குது, நீங்கள் அதையும் பயன்படுத்திக்கலாம். இந்த பயிற்சி வகுப்பில் கலந்துக்கக்கூடிய விருப்பம் இருக்கக்கூடியவங்க திருவனந்தபுரம் ரோடு ரயில்வே கேட் அருகில் குலவணிகரபுரம் பழையங்கோட்டையில் அமைஞ்சிருக்கக்கூடிய மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மைய அலுவலகத்துக்கு நீங்கள் 5ஆம் தேதி காலையில் 10:30 மணிக்கு பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம், உங்களுடைய ஆதார் அட்டையோட ஜெராக்ஸ் காப்பி இதெல்லாத்தையும் நீங்கள் எடுத்துகிட்டு நேரில் போயிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய பெயரை பதிவு செஞ்சுக்கலாம். மேலும் உங்களுக்கு கூடுதல் தகவல் ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா 9499055929, மறுபடியும் சொல்கிறேன், 9499055929 இந்த தொலைபேசியினை தொடர்பு கொண்டு உங்களுக்கான விவரத்தை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நல்ல எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் அப்படின்ற டெலகிராம் சேனலில் கூட இணைந்து இந்த பயிற்சி குறித்த தகவல்களை நீங்கள் பெறலாம் அப்படின்ற தகவலையும் சொல்லியிருக்கிறாங்க. நிகழ்ச்சியில் இப்போ நிறைவான பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்குது. குட் பேட் அக்லி திரைப்படத்திலிருந்து அனிருத் ரவிச்சந்தர் வந்து பாடியிருக்கிறாங்க. பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. அதுக்கு முன்னாடி கேட்கலாம் விளம்பரத்தை, தொடர்ந்து பாடல் வலம் வரும்.
1: சைட்வாரின் இன்று ஒரு தகவல் தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும். தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
2: 80 வருடங்களாக சைபால்

வணக்க பரணி நிகழ்ச்சியில் சொன்ன தகவல்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சியில் இவ்வளோ நேரம் உங்க கூட பேசிட்டு இருந்தேன் உங்க பிரியமான தோழி ஸ்ரீவைகோமதி. நேர்களே, அடுத்ததா 82 வழக்கு என்று வந்தால் இருக்குது. அதனை தொடர்ந்து வேதமும் நாதமும் இப்படி நிறைய நிகழ்ச்சிகள் உங்களுக்காக விளம்பர காத்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு முன்னாடி கேட்கலாம் இன்னும் சில நொடிகளில் செய்தி சுருக்கம். நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்கள்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். சுகாதாரத்துறையில் நவீன தொழில்நுட்பங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். நாடு சுதந்திரமடைந்து 100 ஆண்டுகள் நிறைவடையும் போது இந்தியா வல்லரசு நாடாக திகழும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கிராமப்புறங்களில் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றும் வகையில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். பண்டிகை கால விடுமுறையை ஒட்டி ஆம்னி பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூலிப்பதை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை உடனடியாக மாநில அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். செயல்திறனற்ற நிர்வாகம் காரணமாக மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். அரியலூர் மாவட்டத்தில் கழிவுநீர் தொட்டியை சுத்தம் செய்யும் பணியின் போது விஷவாயு தாக்கி உயிரிழந்த 3 தொழிலாளர்களின் குடும்பங்களுக்கு மாநில அரசு தலா 30 லட்சம் ரூபாய் இழப்பீட்டுத் தொகை வழங்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் தீபாவளி பண்டிகையையொட்டி சிறப்பு கதர் விற்பனையை ஆட்சியர் திரு சரவணன் தொடங்கி வைத்தார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி திருக்கோயிலில் புரட்டாசி மாதம் சனிக்கிழமையொட்டி நடைபெற்ற சிறப்பு பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தமிழகத்தில் நீலகிரி, கோவை, திண்டுக்கல், தேனி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. டச் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அகர்ஷி காஷ்யப் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் ஆடவர் 2020 கிரிக்கெட் போட்டி இறுதி ஆட்டத்தில் இந்தியா பாகிஸ்தானை இன்று எதிர்கொள்கிறது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கிடையேயான 3வது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. நியூ சண்டிகரில் இப்போட்டி பிற்பகல் 2 மணிக்கு தொடங்குகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நிமிடம் நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. இனி கேட்கலாம் வழக்கென்று வந்தால். உரை வழங்குபவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள்.
1: நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போவது இந்த விவாகரத்து, அது சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள். இந்த விவாகரத்துங்கிறது இன்றைக்கு இந்த தமிழகத்தில் எப்படியோ இருந்த சமூகம் கட்டுப்பு கோப்புகளை மீறி இன்று விவாகரத்து கேட்டு நீதிமன்றங்களின் கதவுகளை தட்டி எண்ணற்ற கூட்டங்கள் காத்து கிடக்கின்றன. அப்போ இந்த விவாகரத்து பற்றி நிறைய விஷயங்கள் வந்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறது. ஆகவே விவாகரத்து அப்படிங்கிறது ஒரு திருமணத்தை கலைத்தல் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் விழிப்புணர்வோட மக்கள் இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரியான வழக்குகளை தவிர்க்கலாம். இந்த விவாகரத்து அப்படிங்கிறது இந்து திருமண சட்டத்துக்கு தனியான ஒரு விவாகரத்து, இஸ்லாமியர்களுக்கு தனி, கிறிஸ்தவர்களுக்கு தனி. அது போக சிறப்பு திருமணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மதம் விட்டு மதம், ஜாதி விட்டு ஜாதி மாறி திருமணம் செய்தல், இந்த மாதிரியான திருமணங்களுக்கு என்று தனி சட்டம். ஆகவே இப்போதைக்கு இந்த 4 வகையான திருமணங்கள் இருக்கிறது. இந்த 4 வகையான திருமணங்களில் வரக்கூடிய பிரச்சனைகளை, அதை நீதிமன்றங்களில் எப்படி கையாளலாம், என்னென்ன நீதிமன்றங்கள் இருக்கிறது அப்படிங்கிற சில பொதுவான விஷயங்களை நாம் இன்று தெரிந்து கொள்ளலாம். இப்பொழுது நாம் வந்து இந்து திருமண சட்டத்தை பற்றி முதலில் தெரிந்து கொள்ளலாம். இந்து திருமண சட்டம் 1955, இதன்படி ஹிந்து மேரேஜ் ஆக்ட் 1955 அப்படிங்கிறதுக்கு கீழே இந்து விவாகரத்துகள் வருகிறது. விவாகரத்து என்பதை உடனே வேண்டும் என்று வாங்க முடியாது. சில விதிவிலக்கான சூழ்நிலைகள் இருக்கும் பொழுது வாங்கலாம், மற்றபடி உடனடியாக விவாகரத்து வழங்கப்பட மாட்டாது. சட்டப்பூர்வ நடைமுறைகள், விசாரணை மற்றும் இந்த குடும்ப நல நீதிமன்ற செயல்முறைகளுக்கு குறிப்பிட்ட சில காலம் தேவைப்படும். இருப்பினும் சில குறிப்பிட்ட காரணங்கள் மற்றும் சூழ்நிலைகளின் கீழ் வேகமாகவோ அல்லது காத்திருப்பு காலம் இன்றியோ விவாகரத்து பெற வழிகள் உள்ளன. இந்த காத்திருப்பு காலம் என்பது என்னென்னா, இந்த மனமொத்து ரெண்டு பேரும் சேர்ந்து, அதாவது பரஸ்பர சம்மதத்தோட மியூச்சுவல் கன்சென்ட்டோட டைவர்ஸ் கேட்பாங்க. இது வந்து இந்த திருமண சட்டத்தில் பிரிவு 13B சொல்கிறது. இந்த தம்பதிகள் இருவரும் பிரிந்து வாழ சம்மதித்து தாக்கல் செய்யக்கூடிய மனு, ரெண்டு பேரும் இதில் எதிர்த்தரப்பினர் இருக்க மாட்டாங்க அந்த மனுவில். மனு தாக்கல் செய்த பிறகு 6 மாதங்கள் காத்திருப்பு காலம். இது வந்து ஜுடிஷியல் செப்பரேஷன்னு சொல்லுவாங்க. அதாவது கட்டாயம் அவளுக்கு கொடுக்க வேண்டும். அதாவது இவங்க ரெண்டு பேரும் மனமொத்து நாங்கள் சேர்ந்து வாழ்வதற்கு எங்களுக்கு இஷ்டமில்லை, ஆகவே நாங்கள் இருவரும் சமரசமாக, நாங்கள் இருவரும் பரஸ்பரம் அந்த விவாகரத்தை நாங்கள் வாங்க தயாராக இருக்கிறோம்னு சொல்லி சொல்லக்கூடிய சூழ்நிலையில் நீதிமன்றம் என்ன பண்ணணும்னா, உடனடியாக கொடுக்காம ஒரு 6 மாதம் நீங்கள் பிரிஞ்சு வாழுங்க, ஒருவேளை சேரதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா சேர்ந்து வாழலாம் அப்படிங்கிறதுக்காக அப்படி ஒரு சூழ்நிலை இந்த சட்டத்தில் இருக்கிறது. ஆனால் சில சூழ்நிலைகளில் இவங்க வாழ முடியாதுங்கிறவருக்கு சரியான காரணம் இருக்கும் பொழுது, இவங்க சேர்ந்து வாழ்வதற்கு வாய்ப்பே இல்லை என்ற பொழுது, அந்த கணவன் மனைவி இருவராலும் இனி எந்த சூழ்நிலையிலும் சேர்ந்து வாழ முடியாதுங்கிறத நன்றாக நீதிமன்றத்துக்கு நாம் தெளிவாக தெரிவிக்க முடியும் என்ற சூழல் இருந்தால், உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பின்படி இந்த 6 மாத காத்திருப்பு காலத்தை நீதிமன்றம் ரத்து செய்து விரைவில் விவாகரத்து வழங்க முடியும். அதற்கு அதை நிரூபிக்க வேண்டும். இவர்கள் சேர்ந்து வாழ்வது என்பது இயலாத செயல் என்பதை நிரூபிக்க வேண்டும். அதே மாதிரி இருவரும், அது கணவன் மனைவி இருவரும், குறைந்தது 1 ஆண்டு காலம் தனித்தனியாக பிரிந்து வாழ்ந்திருக்க வேண்டும். உடனடியாக வந்து அந்த விவாகரத்து கொடுங்கன்னு கேட்க முடியாது. சில சூழ்நிலைகளில் ஒருதலைப்பட்ச விவாகரத்துக்கும் இருக்கிறது. ஒருவர் மட்டும் விவாகரத்துக்கு வரும்போது சில காரணங்களின் அடிப்படையில் வழக்கு தொடரலாம். அந்த ஆதாரங்களை நீதிமன்றத்தில் நிரூபிக்க வேண்டும். அது என்னன்னு பார்க்கும்பொழுது, முதலாவதாக வருவது கொடுமை, அதாவது மன ரீதியான அல்லது உடல் ரீதியான கடுமையான சித்திரவதை, வாழவே முடியாதுங்கிற அளவுக்குன்னா குரூவாலிட்டி, கடுமையான சித்திரவதை. அடுத்தது அடல்ட்ரின்னு சொல்லக்கூடிய கள்ள தொடர்பு, அந்த திருமணத்தை தாண்டி வேறொருவருடன் உடல் உறவு வைத்திருத்தல். அடுத்த கிரவுண்ட்ஸ் என்னன்னு பார்த்தா கைவிடுதல், எந்தவித காரணமின்றி குறைந்தது 2 ஆண்டுகள் தொடர்ச்சியாக பிரிந்து சென்றிருத்தல், அதாவது துணைகளில் கணவன் மனைவியில் யாராவது ஒருவர். அடுத்தது மதமாற்றம் சொல்லக்கூடியது, இந்த தரப்பினர்கள் இருவரில் ஒருவர் வேறொரு மதத்திற்கு மாறியிருக்கும்.

0: அதாவது விருப்பமின்றி மாறியிருக்கிறது. அது ஒரு குறையாக, பெரும் குறையாக இந்த சட்டம் சொல்கிறது. இன்னொன்று என்னென்னா, குணப்படுத்த முடியாத மனநோய், அந்த மனநிலை வந்து குணப்படுத்த முடியாத அளவுக்கு இருக்கணும், அசாதாரணமாக இருக்கணும் அந்த மனநிலை வந்து. அப்படி இருக்கும் பொழுது அதனை காரணம் காமித்து விவகாரத்தை உடனடியாக வாங்கிக் கொள்ளலாம். இன்னொன்று, அதுக்கு அடுத்ததாக இந்த தொற்று நோய் அல்லது கொடிய நோய், குணப்படுத்த முடியாத பால்வினை நோய், இந்த மாதிரியான இந்த எய்ட்ஸ் அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட நோய்கள் இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா அவங்க உடனடியாக வாங்க முடியும். இன்னொன்று, அந்த துணையில் கணவன் மனைவியில் யாராவது ஒருவர் உலக வாழ்க்கையை தொடர்ந்து துறவியாக மாறுகிறது, அப்படி துறவியாக மாறிவிட்டால் அவர்கள் விவாகரத்தை உடனடியாக பெற்றுக்கொள்ளலாம். அடுத்ததாக பார்த்தா, ஒரு நபர், அது கணவன் அல்லது மனைவி யாரோ, 7 ஆண்டுகள் வரை அவர் உயிருடன் இருக்கிறாரா அப்படின்னு எந்த தகவலும் இல்லாமல் இருந்தால், இதை வந்து சிவில் டெத்துன்னு சொல்லுவாங்க, ப்ரசம்ஷன் ஆஃப் டெத்துன்னு சொல்லுவாங்க. அப்படி 7 ஆண்டுகள் அவங்க இருந்திருந்தாங்கன்னா அவங்களும் உடனடியாக விவாகரத்து கேட்டு பெற்றுக்கொள்ள முடியும். இதுதான் இந்து திருமண சட்டத்தில் உள்ள முக்கியமாக உடனடியாக அந்த விவாகரத்தை பெறுவதற்கான காரணங்கள். இதன் தொடர்ச்சியாக நாம் நாளை கேட்கலாம். நன்றி, வணக்கம்.
1: இதுவரை உரை கேட்டீர்கள். வழக்கென்று வந்தால் வழங்கியவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ. முருகேசன் அவர்கள். இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, சந்திரமுகி திரைப்படத்திலிருந்து. நா முத்துக்குமார் அவர்களின் வரிகளை வித்யாசாகர் அவர்களின் இசையில கேட்டுட்டே நினைஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:15. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. இனி கேட்கலாம் வேதமும் நாதமும். உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள்.
2: 72 மேளகர்த்தா வரிசையில் 21வது மேளம் கீரவாணி. கீரவாணி ராகத்தின் சுரஸ்தானங்கள் சஜ்ஜமம், சதுஸ்ருதி ரிஷபம், சாதாரண காந்தாரம், சுத்த மத்தியமம், பஞ்சமம், சுத்த தெய்வதம், காக்கல்ய நிசாதம்.

அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருவாவினன்குடி திருப்புகழில் இசையின் சிறப்பினை கூறும் பொழுது, எல்லா உயிர்களையும் எல்லா பொருட்களையும் தன் வசமாக இசைவிப்பதினால் இசை எனப்பட்டது. இசையில் உருகாதார் வசையுடையார். இன் இசை சராச்சரங்களையெல்லாம் உருக்கும் ஆற்றலுடையது. சிவபெருமான் வீணை வாசித்து பெரும் பிரளயத்திலிருந்து உலகத்தை உண்டாக்கினார் என்று அப்பர் தேவாரம் கூறுகிறது. மிக நல்ல வீணை தடவி என்கிறார் சம்பந்தர். சிவபிரானுடைய காதுகளில் இரு கந்தர்வர்கள் இரு குண்டல வடிவமாக இருந்து சதா இசையுடன் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். முருகவேளை பற்றி கூற வந்த நக்கீரர், குழவன், கோட்பன், குறும்பல்லியத்தன் என்கிறார். பாம்பு, குழந்தை, பசு முதலிய யாவும் இசைக்கு உருகுகின்றன. சிகர் வேத்தி, பசுர் வேத்தி, வேத்தி காண ரசம் பணி. உதயணன் வீணை வாசித்து மத யானையின் மதத்தை அடக்கினான் என்று பெருங்கதை கூறுகிறது. இதை அனைத்தும் மனதில் கொண்டு கோடீஸ்வரய்யர் அவர்கள் 21வது மேலகர்த்தா ரகமாகிய கீரவாணியில் வேலை

0: வா வினை தீர வேல் வீரா என்ற கீர்த்தனையை கண்டஜாபு தாளத்தில் இயற்றியிருக்கிறார். தொடர்ந்து சிந்திப்போம்.
1: வேதமும் நாதமும் முறை கேட்டீர்கள். வழங்கியவர் சுந்தரபாண்டிபுரம் சி சக்திவேல் அவர்கள். இப்ப உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. லப்பர் பந்து திரைப்படத்திலிருந்து ஸ்ரீனிவாஸ். பிரதீப் குமார் சிவாங்கி பாடிய பாடல் ஷியான் ரோல்டன் அவர்களின் இசையில. கேட்டுட்டே நினைஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக

0: நேரம் 8:28 நேர்களை இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நீங்களை இனி கேட்கலாம் இன்றைய குறுஞ்செய்தி.
1: இன்றைய குறுஞ்செய்தி. வணக்கம் மன்னர் வேந்தே.
2: காலை வணக்கம் வாரு மந்திரியாரே. நான் பழச்சாறு அருந்திக் கொண்டிருந்தேன், உமக்கு வேண்டுமா?
1: ஆஹா, ஓசியில் பழச்சாறு! மிக்க நன்றி மன்னா. அப்படியே எனக்கு ஒன்றல்ல, இரண்டாக சேர்த்து சொல்லுங்கள்.
2: நீ ஓசியில் எதை கேட்டாலும் விடுவதில்லை. யாரங்கு அந்த பழச்சாறை கொண்டு வாருங்கள்.
1: என்ன மன்னா இது?
2: பழச்சாறு மந்திரியாரி, அதுவும் மாம்பழச்சாறு. அருந்துங்கள், நிறமே தூக்களாக இருக்கிறது. என்ன ஒரு மஞ்சள் நிறம்!
1: வேண்டாம் அண்ணா, வேண்டாம், அதை அருந்தாதீர்கள்.
2: ஆரம்பித்து விட்டீரா உமது வேலையை? பழச்சாறு உடலுக்கு நல்லதுதானே, அதை ஏன் வேண்டாம் என்று தடுக்கிறீர்?
1: இது பாட்டிலில் அடைக்கப்பட்ட மாம்பழச்சாறு, இது ஒரிஜினல் அல்ல, டூப்ளிகேட்.
2: என்ன டூப்ளிகேட்டா? என்ன கூறுகிறீர்
1: மன்னா? மாம்பழ சீசன் இல்லாத சமயத்தில் இந்த மாம்பழச்சாறு கிடைக்கிறதே என்றால் தாங்கள் அதை பற்றி யோசிக்க வேண்டாமா? குறிப்பாக இந்த பாட்டில் அடைக்கப்பட்டுள்ள மாம்பழச்சாறு எல்லாம் ஒரிஜினல் இல்லை மன்னா. மாம்பழமே இல்லாமல் செயற்கையான முறையில் மாம்பழ ஜூஸ் தயாரிக்கப்பட்டு பேக்கேஜ் செய்யப்படுகிறது.
2: என்ன மந்திரியாரை கூறுகிறீர்? இது அப்போ மாம்பழச்சாறே இல்லையா?
1: இல்லை மன்னா.
2: அப்படியெனில் இதை எதிலிருந்து தயாரிக்கிறார்கள்? பார்ப்பதற்கு அப்படியே மாம்பழச்சாறு போலவே கொழு கொழுவென்று இருக்கிறது
1: மன்னா. செயற்கை நிறமிகளால் மாம்பழம் போன்று மஞ்சள் நிறம் மரபழைக்கப்பட்டு தயாரிக்கப்படும் செயற்கை ரசாயனங்கள் தான் இதில் அதிகம் கலந்திருக்கின்றன. மாம்பழ கூடு இருப்பதாக விற்பனை செய்யப்படும் குளிர்பானத்தில் சுத்தமாக மாம்பழச்சாறு இருப்பதில்லை. அப்படியே இருந்தாலும் மாம்பழ சீசன் அல்லாத நாட்களிலும் இவை சந்தையில் விற்கப்படுவது எப்படி என மக்கள் சிந்திக்க வேண்டும். இதை கருத்தில் கொண்டு இத்தகைய பாட்டில் குளிர்பானங்களை தவிர்க்க உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர்.
2: ஓஹோ, இதில் இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் வேறு இருக்கின்றனவா? மாம்பழம் அல்லாத மாம்பழச்சாறு நாம் இவ்வளவு நாள் குடித்திருக்கிறோம், நாம் இதை எப்படி தெரிந்து கொள்வது?
1: பாட்டில் குளிர்பானங்களில் அச்சிடப்பட்டிருக்கும் மூலப்பொருட்களை குறித்து அறிவது அவசியம். அதில் இயற்கையான பழங்கள் இருப்பது குறித்தும் அறிய வேண்டும். அவ்வாறு இல்லாமல் ரசாயன கலப்பிருந்தால் அதை தவிர்த்து விட வேண்டும். முக்கியமாக நமது குழந்தைகளுக்கு இவற்றை வாங்கி கொடுக்க கூடாது மன்னா. ஏனெனில் இது கலக்கப்பட்டிருக்கும் ரசாயன நிறமிகள் காரணமாக ஒவ்வாமை முதல் புற்றுநோய் வரை ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் என ஆய்வுகள் தெரிவிக்கின்றன.
2: நல்ல வேலை மந்திரியாரே, சரியான தருணத்தில் நீர் இந்த விஷயத்தை எனக்கு தெரிவித்தீர். இனி இந்த பாட்டிலில் அடைக்கப்பட்டிருக்கும் மாம்பழச்சாறு எனக்கு வேண்டாம்.
1: சபாஷ் மன்னா, இது சரியான முடிவு.
2: ஆனால் மாம்பழச்சாறு அருந்தாமல் என்னால் இருக்க இயலாது. அதனால் மாம்பழங்களை விளைவிக்கும் இடத்திற்கே தேடி சென்று அங்கிருந்து நல்ல மாங்கனிகளாக பார்த்து வாங்கி அவற்றிலிருந்து ஒரிஜினல் மாம்பழச்சாறு, அதை நீரே வாங்கி வாரும் மந்திரியாரே.
1: மன்னா, இது தவறான முடிவு மன்னா, தவறான முடிவு. தாங்கள் பணியாளரை அல்லவா அனுப்பியிருக்க வேண்டும்.
2: மந்திரியாரே, மக்களுக்காக பணியாளர்கள் செல்லலாம், ஆனால் மன்னருக்காக இந்த மந்திரியார் தான் செல்ல வேண்டும்.
1: என்ன, மாம்பழ சீசன் இல்லாத காலகட்டத்தில் நான் மாம்பழத்துக்கு எங்கே போவேன்? மாம்பழத்தை தேடி என்னை இந்த மன்னர் உலகத்தையே சுற்ற வைத்து விடுவார் போல இருக்கிறது.
3: இன்றைய குறுஞ்செய்தி. எழுதி பங்கேற்றோர் ஜே லிஜு, டி ஜெபின் நிக்ஸ்லின்.

8:38. நேற்று இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. இப்ப உங்களுக்காக சந்தோஷ் சுப்பிரமணியம் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. திப்பு மற்றும் கோபிகா பூர்ணிமா பாடிய பாடல் தேவி ஸ்ரீ பிரசாத்.

0: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்பலை 102.6.
1: சைபாலின் இன்று ஒரு தகவல்.
2: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
3: சைபால்
4: முகத்தில் பருவா சைபால் சொரியா திரங்கோ சைபால் இதையில் அடையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
3: சைபால்.
5: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து.
6: வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசை, ஆனால் அவனுக்கு எந்த மொழியும் தெரியாது. இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டு கிளம்பிட்டான். ஏதோ ஒரு தேசத்துக்கு போய் சேர்ந்தான். அங்கே அவனுக்கு யாரையும் தெரியாது. அவங்க என்ன மொழியில் பேசிக்கிறாங்க அப்படிங்கிறது கூட புரியல. என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணிட்டு ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கிறான். எதிர ஒரு பெரிய கட்டடம், நிறைய பேர் உள்ளே போயிட்டுருக்குறாங்க. இவனும் அவங்க பின்னாடியே உள்ளே போனான். ஒரு பெரிய அறை, அலங்காரம்லாம் பண்ணி வச்சுருக்குறாங்க. நிறைய பேர் சாப்பிட்றதுக்காக உட்காந்துருக்குறாங்க. இவனுக்கு நல்ல பசி, அதனால் இவனும் உட்காந்தான். சாப்பாடு போட்டாங்க, சாப்பிட்டான். அன்பான உபசரிப்பு. இவன் மனசு உள்ள நினச்சிக்கிட்டான், இது ஏதோ அரசருடைய அரண்மனை மாதிரி தெரியுது. இன்றைக்கி ஏதோ விருந்து நடக்குது, நல்ல வேளை நம்ம பசியும் தீர்ந்துது அப்படின்னு நினச்சிக்கிட்டே நிமிந்து பார்க்குறான். சாப்பாடு பரிமாறினவன் எதிரில் ரொம்ப பணிவோடு முதுகை வளைச்சி வணக்கம் தெரிவித்தான். இவனும் எழுந்திரிச்சு நின்று முதுகை வளைச்சி வணக்கம் தெரிவித்தான். ரொம்ப நன்றின்னா அவன் ஒரு சீட்டை இவன் கையில் கொடுத்தான். இவன் அதை வாங்கி பார்க்குறான், என்ன எழுதியிருக்குன்னு ஒன்றும் புரியல. சரி, இந்த நாட்டில் தங்களுடைய நன்றியை சீட்டில் எழுதி தான் கொடுப்பாங்க போல இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு மறுபடியும் நன்றின்னா. ஆனால் அவன் காசை கொடுங்கன்னா, ஏன்னா அது ஒரு ஹோட்டல், இவன் சாப்பிட்டதுக்கான பில் அது. இவன் அதை புரிஞ்சிக்கவே இல்லை. நன்றின்னு அந்த சீட்டில் எழுதி கொடுக்குறாங்க போல இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதை வாங்கி சட்ட பையில் பத்திரமா வச்சுக்கிட்டு, பரவாயில்லைங்க ரொம்ப மகிழ்ச்சின்னா. ஒரு வெளிநாட்டுக்காரனுக்கு இவ்வளவு தூரம் மரியாதை பண்ணுறீங்களே, எங்கள் ஊருக்கு போனதும் உங்களை பற்றி நிறைய சொல்லுவேன் அப்படின்னா. இவன் என்ன சொல்கிறான்னு அவனுக்கு புரியல. இவனை பிடிச்சி அழைச்சிட்டு போய் முதலாளி முன்னாடி நிறுத்தினான். நாம் சொன்னதில் இவனுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கணும் போல இருக்கு, அதுதான் பெரிய இடத்துக்கு அழைச்சிட்டு வந்திருக்கிறான் அப்படின்னு இவன் நினச்சிக்கிறான். அவரும் பில்லுக்கான பணத்தை கொடுங்கிறாரு. பரவாயில்லைங்க ரொம்ப மகிழ்ச்சி நன்றிங்கிறான் இவன். அவர் பார்த்தார், இவனை நீதிமன்றத்துக்கு அனுப்பி வச்சுட்டார். இவன் என்ன நினச்சிக்கிட்டான், நம்மளை இந்த ஊர் ராஜா முன்னாடியே அழைச்சிக்கிட்டு வந்து நிறுத்தியிருக்கிறாங்க போல இருக்கு, என்ன ஒரு பெருந்தன்மை அப்படின்னு நினச்சிக்கிறான். நீதிபதி சொன்னார், சாப்பிட்டதுக்கான பணத்தை கொடுத்துரு, இல்லைன்னா அதுக்கான தண்டனை அனுபவிக்க வேண்டியிருக்கும்னார். ராஜாவே நமக்கு நன்றி சொல்கிறாரு போல இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிறான் இவன். என் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லைங்க அப்படின்னா. அவர் பார்த்தார், இவனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டியது தான் அப்படின்னு முடிவு பண்ணார். உடனே தீர்ப்பு எழுதினார், இவனை கழுதையில் பின்புறமாக உட்கார வைங்க, இவன் ஒரு மோசடிக்காரன் அப்படின்னு ஒரு போர்டு எழுதி அவன் கழுத்தில் மாட்டுங்க, அப்புறம் அந்த கழுதையை ஊர் பூரா விரட்டுங்க அப்படின்னார். இவனுக்கு தான் மொழி புரியலையே, ஏதோ நடக்குது அப்படிங்கிறது மட்டும் புரியுது. எல்லாரும் சேர்ந்து இவனை ஒரு கழுதை மேலே உட்கார வச்சாங்க. ஓஹோ, நம்மளை பாராட்டி ஒரு ஊர்வலம் நடத்துகிறாங்க போல இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிறான் இவன். எல்லாரும் சத்தம் போட்டுக்கிட்டு கையை தட்டிக்கிட்டு கழுத பின்னாடி ஓடி வர்றாங்க. இவனுக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்குது, எல்லாருக்கும் கை கூப்பி வணக்கம் சொல்லிக்கிட்டே போகிறான். கூட்டத்தில் திடீர்னு ஒரு தெரிஞ்ச முகம் தெரியுது, அவனுடைய தேசத்தை சேர்ந்த ஒரு ஆள் அவன். அவனை பார்த்ததும் இவனுக்கு ரொம்ப உற்சாகம். நம்ம ஊருக்கு போனதும் இங்கே நமக்கு கிடைச்ச மரியாதையெல்லாம் உண்மைதான்னு சொல்கிறதுக்கு ஒரு சாட்சியும் கிடைச்சிட்டுது அப்படின்னு நினச்சிக்கிறான். அவனை பார்த்து கத்தனா, நல்லா பார்த்துக்க, இந்த ஊர் மக்கள் எனக்கு எப்படிப்பட்ட வரவேற்பு கொடுக்குறாங்கங்கிறத நல்லா கவனிச்சுக்கோ அப்படிங்கிறான். அவனுக்கு அவமானமாக போட்டுது, தலையை குனிஞ்சிக்கிட்டே நழுவி போயிட்டான்.

0: இவன் பார்த்தான், அவன் தலை தெரியல, ஆகா அவனுக்கு நம்ம மேலே பொறாம போல இருக்கு, அதனால தான் காணாமல் போட்டான் அப்படின்னு நினச்சிக்கிறான். இப்படி ஒரு வேடிக்கை கதையை பெரியவங்க சொல்கிறது உண்டு. கதை வேடிக்கையாக இருந்தாலும் இதில் உள்ள கருத்து என்ன தெரியுமா? அந்த கழுத மேலே உட்காந்துருக்கிறானே, அது மாதிரி தான் நாமளும் அகங்காரம்ங்கிற கழுத மேலே உட்காந்துக்கிட்டு இருக்கோமா? நாமளும் கிட்டத்தட்ட அதே மாதிரி பிரம்மையில் தான் இருக்கிறோமா? என்ன நடக்குதுங்கிறதே புரியறதில்லை. அகங்காரத்தில் பேசுகிறவனுக்கும் சித்த சுவாதீனம் இல்லாமல் பேசுகிறவனுக்கும் அதிக வித்தியாசம் இருக்கிறதில்லை. அது மாதிரி ஒருத்தன் தன்னுடைய வீட்டை சுற்றி சேற்ற வாரி அரைச்சிக்கிட்டு இருந்தானா, அந்த வழியாக வந்த ஒரு பெரியவர் அதை பார்த்துருக்கார். என்னப்பா பண்ணிகிட்ருக்குற அப்படின்னு கேட்டாராம். கழுதைகளை விரட்டிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னானா. இங்கே கழுதைகளே காணுமே அப்படின்னாராம் அவர். அதுதான் ஏற்கனவே விரட்டி விட்டனே அப்படின்னானா இவன்.
1: நேர்கள் இதுவரை எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள்.
2: சைபாலின் இன்று ஒரு தகவல்,
3: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின்

0: காணுமே அப்படின்னாரா அவரு. அதுதான் ஏற்கனவே வரட்டி விட்டனே அப்படின்னு நானா இவன்.
1: நேர்கள் இதுவரை எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள்.
2: சைபாலின் இன்று ஒரு தகவல்,
3: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
4: சைபால்
5: முகத்தில் பருவா சைபால்
6: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
7: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

0: நீங்கள் இன்னும் சில நொடிகளில் 9 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.
1: செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். சுகாதாரத்துறையில் நவீன தொழில்நுட்பங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். நாடு சுதந்திரமடைந்து 100 ஆண்டுகள் நிறைவடையும் போது இந்தியா வல்லரசு நாடாக திகழும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கிராமப்புறங்களில் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றும் வகையில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். பண்டிகை கால விடுமுறையொட்டி ஆம்னி பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூலிப்பதை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை உடனடியாக மாநில அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். செயல்திறனற்ற நிர்வாகம் காரணமாக மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். அரியலூர் மாவட்டத்தில் கழிவுநீர் தொட்டியை சுத்தம் செய்யும் பணியின் போது விஷவாயு தாக்கி உயிரிழந்த 3 தொழிலாளர்களின் குடும்பங்களுக்கு மாநில அரசு தலா 30 லட்சம் ரூபாய் இழப்பீட்டுத் தொகை வழங்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் தீபாவளி பண்டிகையொட்டி சிறப்பு கதர் விற்பனையை ஆட்சியர் திரு சரவணன் தொடங்கி வைத்தார். திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் புரட்டாசி 3வது சனிக்கிழமையை முன்னிட்டு அதிகாலை 2 மணி முதல் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் சீமை கருவேல மரங்களை அகற்ற பொதுமக்களுக்கு மாவட்ட ஆட்சியர் திரு ஸ்ரீகாந்த் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தமிழகத்தில் நீலகிரி, கோவை, திண்டுக்கல், தேனி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் ஆடவர் பிரிவு மல்யுத்தத்தில் 97 கிலோ எடை பிரிவில் இந்தியாவின் தீபக் புனியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் பிரிவில் அண்டிம் பங்கல், மனிஷா பன்வாலா ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் ஆடவர் 2020 கிரிக்கெட் போட்டி இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கிடையேயான 3வது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. நியூ சண்டிகரில் இப்போட்டி பிற்பகல் 2 மணிக்கு தொடங்குகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 9:03. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நீங்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஆனந்த பூங்காற்று. இன்னைக்கு நம்ம ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் பேச இருக்கிற தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதுமண தம்பதிகள் வாழ்க்கையை புரிந்து கொள்ள எவ்வளவு காலம் தேவைப்படுகிறது அப்படிங்கிற தலைப்பில் தான் பேச இருக்கிறீங்க. உங்களுடைய கருத்துக்களை எங்கள் கூட பகிர்ந்துக்க கால் பண்ணுங்க. 0462-256-1132 அல்லது 0462-256-1133 என்ற எண்களுக்கு. நம்ம நிகழ்ச்சியில் பேச போகிற முதல் அன்பினர் யார், இங்கேருந்து பேசுகிறாங்க அப்படிங்கிறத கேட்டலாம். வணக்கம்.
2: வணக்கம். சொல்லுங்க. வணக்கம்.

0: நாகர்கோயில் மந்திரமூர்த்தி பேசுறேன். நலம் நலமறியாவால் இன்றைய பொழுதும் இனிய பொழுதாக அமைய வாழ்த்துக்கள்.
1: சொல்லுங்க சொல்லுங்க சார்.
0: புரியாது புரியாது வாழ்க்கையின் ரகசியம் புரியாது. அதாவது இன்றைய காலகட்டத்தில் வந்து அவங்க வந்து மனதார காதலித்து ஒருத்தர் ஒருத்தரை விரும்பி கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க.
1: சரிங்க.
0: அப்படி கல்யாணம் பண்ணிட்டு அவங்க எவ்வளவு அவசரத்துல கல்யாணம் பண்றாங்களோ அதே அவசரத்துல தனித்தனியா வாழவும் கத்துன்றாங்க பாருங்க. இது வந்து ஒரு வந்து அது வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒன்றா இருக்குது. ஆனாலும் வந்து மனது வந்து இது வந்து ரொம்ப ஒரு வேண்டத்தகாத ஒரு செயல் தான் தோன்றது.
1: இல்ல அதாவது எவ்வளவு காலம் தேவைப்படுகிறது, அதாவது புரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளவு காலம்,
0: அதாவது நீங்க சொல்றது புரியறது, அது எவ்வளவு காலம் புரியறதுன்னா அவங்க வந்து கணவன் மனைவி ஆகி அப்புறம் வந்து மனம் விட்டு பேசி அப்புறம் உங்களுக்கு எது பிடிக்கும் எனக்கு எது பிடிக்கும் அப்படி எல்லாம் பேசி விட்டு கொடுத்து வாழ்ந்து அப்புறம் தாய் தந்தை அந்த ஸ்தானத்தை அடைந்து அந்த குழந்தைங்களை பாக்குறச்சு நிறைய பேர் வந்து ரொம்ப நாள் இல்லை நம்ம லாங் லைஃபா அவங்க தான் வந்து இணைஞ்சு வாழ்றாங்க.
1: கண்டிப்பா.
0: ஆனா சாமானியமானவங்க வந்து சிலவங்க வந்து தன்னுடைய குழந்தைங்க பிள்ளைங்க பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்து அவங்க பாடுறத பார்த்து சந்தோஷப்பட்டு இவங்களும் சந்தோஷமா இருக்கணுங்கிற அந்த பாடத்தை கத்துக்கிறாங்க.
1: சரிங்க.
0: இதுதான் இந்த உலகத்தின் நடவடிக்கையாக எனக்கு தோன்றது. தாங்கள் என்ன நினைக்கிறார்களோ நேரில் நினைக்கிறாரோ என்று எனக்கு தெரியவில்லை.
1: சரிங்க. நன்றி. நீங்க ரொம்ப அருமையா.
0: நன்றி. வணக்கம்.
1: நன்றி. நன்றி. வணக்கம்.
2: வாழ்க்கையை புரிந்து கொள்ள எவ்வளவு கஷ்டம் ஆகும்னு
1: கேட்டிருக்கீங்க.
2: உண்மையிலேயே ஒவ்வொரு புதுமண தம்பதிகளும் வாழ்க்கைய ஒரு வாரத்திலேயே புரிஞ்சு விடுவாங்க. ஆனா அந்த உறவுகளுடைய அந்த இணைப்பிற்கு பாருங்க, அவனுடைய ஆண் முழுமை இருக்கணும். அப்பதான் அந்த ஒரு உண்மையான ஒரு குடும்ப இணைப்புங்கிறது ஒரு உறவுங்கிறது ஒரு நீடித்து நிற்கும். அந்த வகையில ஒரு வாரத்திலே புரிஞ்சிடலாமா கணவனுடைய குணங்களையும் மனைவியுடைய குணங்களையும். அதை புரிஞ்சு எந்த ஒரு கணவனும் மனைவியுடைய குணத்தை அறிஞ்சு அன்பான் நடந்தோ, எந்த ஒரு மனைவியும் கணவனுடைய குணத்தை அறிஞ்சு அதனுடைய மாணவர்கள் நடந்து தபாச்சுமானா ஆய்வு வச்சு அந்த பந்தத்தை நீடிக்குங்கிறதாம என்னுடைய வாய்ப்பளிப்ப நெல்ல நன்றியமா.
1: நன்றிங்க. நன்றி. வணக்கம். வணக்கம்.
3: அம்மா வணக்கம்.
1: சொல்லுங்க, யார் இங்கே இருந்து பேசுறீங்க?
3: கோவில்பட்டியில இருந்து மெக்கானிக் சங்கர் பேசுறேன்.
1: ஆ சொல்லுங்க சார்.
3: இப்ப காலங்கள்ல ரொம்ப ஒண்ணும் தேவையில்லம்மா. அதாவது அந்த பெண் வீட்டுக்காரர், அதாவது பெண்ணோட தாய் தாப்பனாரையும் மாப்பிளக்காரர் வச்சு பாத்துக்கிறதா இருந்தா உடனே அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அப்படித்தான் நடக்குது. பெண் கொடுக்கும் போதேவும் சொல்லிடுவாங்க, பெண்ணோட அப்பா அம்மாவையும் சேர்த்து கவலை பண்ணி பாத்துக்கணும் தம்பி, அப்பனாதான் உனக்கு பொண்ணு கொடுப்பாங்க. அது இவன் 2 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கி இவங்க அப்பா அம்மாவை பார்க்க முடியாது, அவங்க பெண்ணோட அப்பா அம்மாவைதான் பாக்குறதால உடனே புரிஞ்சுக்கிறாங்கம்மா. உடனே எல்லாம் நல்லபடியா தான் நடக்காங்கம்மா. இதுக்கு கால நேரமே தேவையில்லை. அவங்கள பாத்துக்கிறதா இருந்தா இவன் உடனே வாழ்க்கை ஆரம்பிச்சிட வேண்டியதான்.
1: சரிங்க. நன்றி நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு. அதாவது புதுசா திருமணமான தம்பதிகளுக்கு ஆரம்ப காலம் ரொம்பவே ஸ்பெஷலானது அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிற காலகட்டமும் அதுதான். திருமணத்துக்கு முன்னாடி கொஞ்சம் தெரிஞ்சிருந்தா கூட திருமணத்துக்கு அப்புறமா ஒருவருடைய பழக்கங்கள், எதிர்பார்ப்புகள், கோபம், சந்தோஷம், பொறுமை, இப்படி நிறைய விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்கும். ஒருத்தரை ஒருத்தரை முழுமையாக புரிஞ்சிக்க ஒரு குறிப்பிட்ட கால அளவு இருக்கா அப்படின்னு கேட்டால் இதுக்கு ஒரு குறிப்பிட்ட பதில் சொல்ல முடியாது தான். சில தம்பதிகளுக்கு சில மாதங்கள்லேயே நல்ல புரிதல் வந்துடும். இன்னும் சில பேருக்கு 1 வருடம் 2 வருடம் ஏன் அதுக்கும் மேலே கூட ஆகலாம். ஏன்னா புரிதல் அப்படிங்கிறது காலத்தை விட ஒருவரை ஒருவர் ஒருவருக்கொருவர் கொடுக்குற நேரத்தையும் முக்கியத்துவத்தையும் பொறுத்தது அப்படின்னு சொல்லலாங்க. இன்னும் கூட நம்ம நேயர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பாடலை கேட்டு வந்துடலாம். பணக்காரன் திரைப்படத்திலேருந்து மனோ பாடிய பாடல் இளையராஜா அவர்களின் இசையில கேட்டுட்டு நினைச்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 9:13 நிமிடத்துல நீங்க நீந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியான இந்த பூங்காற்று நம்ம நிகழ்ச்சியில பேச போறாரு தன்பு நேயர். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் மேம். இப்ப நிகழ்ச்சியின் வேலூர் மாவட்டம் கட்டடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறீங்க மேம்.
0: நலமா இருக்கும், சொல்லுங்க சார்.
1: மேம், என்ன பொறுத்த வரைக்கும் ஆணா இருக்கட்டும் சரி பெண்ணா இருக்கட்டும் சரி, இவ்வளவு காலத்துக்குள்ள புரிஞ்சுக்க முடியும் அப்படின்ற வரையறை ரொம்ப காமனா எல்லாருக்குமே ஒரே மாதிரி நம்ம சொல்லிட முடியாது மேம். இப்ப வந்து பெண்ணும் வந்து நிறைய டைம் ஆண் கூட ஸ்பெண்ட் பண்றாங்க, அவங்க ரெண்டு பேருக்கும் அந்த அன்யோன்யம் அப்படிங்கறது ரொம்ப ஈஸியா இருக்கு அப்படின்னா, விதின் 6 மந்த்ஸ் குள்ளேயே A to Z அந்த குறிப்பிட்ட நபரை பத்தி ரொம்ப சூப்பரா புரிஞ்சுக்க முடியும்
0: மேம்.
1: வேற அவங்களுக்கு வேலை அப்படிங்கிற ஒரு விஷயம் இதர குடும்ப விஷயங்கள் மற்ற விஷயங்களை கான்சென்ட்ரேட் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு காலதாமதமாக புரியும், ஒரு 1 to 1.5 இயர்ஸ் வரைக்கும் ஆகும். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேரு அந்த ஒரு புரிதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மனம் விட்டு பேசி அந்த

0: ஒருத்தருக்கொருத்தர் ஷேர் பண்ணிக்கிறதுல அதனுடைய ஆழம் என்ன, எவ்வளவு அளவுக்கு அவங்களை நம்ம வந்து புரிஞ்சு வச்சிருக்கோம் அப்படின்னு தெரியும். அண்ட் மனசுல பட்ட விஷயங்களை வெளிப்படையாக பேசுறது அப்படிங்கறது அந்த புரிதலுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் மேம்.
1: ஆனா
0: ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல அந்த ஒரு என்ன சொல்றது நம்பிக்கை அப்படிங்கறதும் கூச்சம் அப்படிங்கறதும் இருக்கும். ஆனா காலப்போக்கில் காலப்போக்கில் உங்களை பார்க்க பார்க்க அந்த நம்பிக்கை அப்படிங்கறது அதிகரிக்கும் மேம். அதனால என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு புதுமண தம்பதியர் 6 to 1 இயர்க்குள்ள ஒரு ஆவரேஜா புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கறதும் இருக்கு மேம்.
1: சூப்பர் சூப்பர், ரொம்ப சிறப்பா சொன்னீங்க, நன்றி நிகழ்ச்சியில கலந்துட்டீங்க.
0: நன்றி மேம், நன்றி
1: நன்றி. வணக்கம் வணக்கம், யார் இங்க இருந்து?
2: அன்பு மகளுக்கான நல்வாழ்த்துக்கள். விழுப்புரத்திலிருந்து செய்யலாம்
1: சொல்லுங்க.
2: அதாவது மீன் குஞ்சிக்கு நீண்ட கற்றுக் கொடுக்க வேண்டியதுதான். குடும்பத்திலே ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் அங்கதான் வளர்றாங்க. தன்னுடைய குடும்பத்துல என்ன நடக்குதுன்னு தெரியணும். அப்படி இருக்கும்போது கணவன் மனைவி எப்படி வாழ வேண்டும் என்று எதுக்காக கற்றுத்தரணும்? அது இயற்கை நீதி. எல்லாமே குடும்பத்துல பாக்குறோம். நம்ம பிரச்சனை கல்யாணம் பண்ணும்போது பாக்குறோம். அப்படி இருக்கும்போது இது இயற்கையான ஒரு விஷயமா எப்படிமா,
1: அதாவது ரெண்டு பேரும் புரிஞ்சிக்க கூடிய ஒரு விஷயம் வந்து இயல்பா நடக்கணும்.
2: இயற்கை, அதாவது இயற்கை குலத்தை மாத்த முடியாதுமா?
1: சரி, எவ்வளவு காலம் தேவைப்படுகிறது அப்படி புரிஞ்சிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க?
2: நான் காலம் அவசியம் என்னன்னா,
1: ஓ சரி,
2: கணவன் மனைவி நம்முடைய பிள்ளைங்க நம்முடைய குடும்பம், இது என்ன மனசு ஒத்து போச்சுட்டு அவ்வளவுதான். 1000 மனஸ்தாபங்கள் இருந்தாலுமா கணவன் மனைவி அந்த 3 முடிச்சு கழுத்துல போட்டாச்சு. அந்த போட்டிருப்பாடு அதை வேணா பிரிவினை இருக்கு. சில மனசம்பங்களும் இருக்கலாம், வந்து மறையும். இந்த காணாத மாதிரி வந்து மறையுமா? அது வந்து தெரிஞ்சு படுத்து இந்த வாழ்க்கையில அவசியமே கிடையாது.
1: கண்டிப்பாங்க, நன்றி நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. வணக்கம் வணக்கம்
3: வணக்கம் வணக்கம், நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கோம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
3: சோரங்கடல முத்தியாகர் பகுதியில் குமரி மாவட்டம்.
1: சொல்லுங்க.
3: சிறந்த தலைப்பு வாய்ப்புகள் உங்களை இது மாதிரி தலைப்பு வரை வந்தது
1: நினைக்கிறேன்.
3: காலம் வந்து ரொம்ப நேரம் காலங்கள் பண்ண தேவையில்லை. அதாவது 1 நிமிடம் போறோம். அதாவது கூமணத்தன்று மனமேடையில் வைத்து மனவன வாத்தியார் அந்த நிகழ்ச்சி நடத்திட்டு அவங்க அழகா வாழ்த்துவார். அந்த 1 வாழ்த்து செய்தி இருந்தாலும் போறோம். அந்த வாழ்த்து செய்தியிலேயே மனவன வாத்தியார் வாழ்த்தும் போது இவர கடந்த காலம் வந்து வாழ்த்துக்கல அந்த 2 பேரும் திரும்ப அழகா வாழ்வார். தம்பைகளை போச்சு புன்னகை பெறும். அந்த புன்னகைதான் நல்ல காலம் என்று சொல்லிக்கொண்டு வாழ்த்திருப்பிரிய. நன்றி நன்றி நன்றி, வணக்கம், சாபாஸ்,
1: நன்றி. அதாவது கணவன் என்ன நினைக்கிறாரு, மனைவி என்ன எதிர்பார்க்குறாங்க, எது அவங்களுக்கு பிடிக்கும் எது பிடிக்காது, சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட ஏன் கோவப்படுறாங்க, இப்படியெல்லாம் தெரிஞ்சிக்க ஒருத்தருடன் ஒருத்தர் பேசணும். பேசாமல் இருந்துட்டு அவரே புரிஞ்சிக்கணும் அவளே புரிஞ்சிக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்க ஆரம்பித்தா சின்ன விஷயங்களே பெரிய பிரச்சனை ஆயிரும். அதாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒருவருக்கொருவர் கொடுக்குற நேரத்தையும் முக்கியத்துவத்தையும் பொறுத்து தான் அவங்களுடைய புரிஞ்சிக்கிற கால அளவு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம நேர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்குது. புது புது அர்த்தங்கள் திரைப்படத்திலேருந்து SPB பாடிய பாடல் கேட்டுகிட்டே நினைஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஒன்பது மணி 22 நிமிடத்துல நீங்க நினைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியான இந்த பொங்காற்று நம்ம நிகழ்ச்சியில பேச போற அடுத்த அன்பனேயர், வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, யாரீங்க இந்த பேசுறீங்க?
2: கல்விக்கு எப்படி அளவு இல்லையோ அதே மாதிரிதான் இது எப்படின்னா ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சிக்க முடியலம்மா. யாரு எந்த நேரத்துல யாரு போவரோ எந்த நேரத்துல எப்படி இருப்பாங்க அப்படிங்கறத கணவன் மணிக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணவே முடியலம்மா.
1: இவ்வளவு காலம் ஆனாலும் பண்ண முடியலன்னு சொல்றீங்க?
2: ஆமா ஆமா, எனக்கு 61 வயசு ஆயிடுச்சு.
1: சரி,
2: நாம சொல்லலாம், வெளியில நாம இப்படி இப்படி சொல்லிக்கலாம். அதாவது வீட்டுல எலி வெளியில புலின்னு வேணா சொல்லிக்கலாம். ஆமா, உண்மை அதுதான்மா, யதார்த்தம் அப்படிதான். என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டா நல்லதான், எந்த பிரச்சனையும் வராது. ஆனா பிரச்சனை இல்லாத வீடு எதுமா?
1: கேட்டேன்னு
2: சொல்லுவாங்க, வீட்டுக்கு வீடு வாசப்படின்னு. இதுதான் யதார்த்தம். அதனால இது புரிஞ்சுட்டா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் காலெல்லாம் கிடையாதுமா. காலங்காலமா இதான் நடந்துகிட்டு இருக்குது என்னுடைய கருத்துமா.
1: நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. வணக்கம்,

0: வணக்கம்.
1: வணக்கம், நான் நெல்லையிலிருந்து கண்ணம்மா பேசுறேன்.
0: சொல்லுங்க.
1: இந்த காலத்துல நிச்சயம் பண்ணி 3 மாசம் டைம் குடுக்கறாங்க, 6 மாசம் டைம் குடுத்து போன்ல பேசுறாங்க. ஆனா திருமணமான கொஞ்ச நாள்லயே பிரிஞ்சிடுறாங்க. புரிஞ்சுக்க முடியும். புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் கொடுத்து அவங்க எங்க புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க, போன்ல பேசி பேசி நிமிஷமா புரிதல இது பண்ணிருந்தாங்க.
0: அதாவது தூரத்துல இருக்கும் போது அவங்களுடைய செயல்கள் சில விஷயங்கள் தெரியாது, அது பக்கத்துல இருக்கும் போது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும்.
1: ஆனாலும் போன்லயும் வீடியோ கால்லயும் அவங்களுடைய அவங்களை பத்தி விசாரிச்சோம் எல்லாம் பண்ணிக்கிறாங்க. இந்த காலத்துல அதுக்கு வசதிகள் நிறைய இருக்கு. அந்த காலத்துல பொண்ணு பாக்குறதோட சரி, மனையில கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஆனா நிறைய 100 வருஷம் ஆதரச தம்பதிகளா வாழறாங்க. அதுக்கு எங்க டைம் கொடுக்கறாங்க? புரிதல் தான் ஈகோ. இப்ப உள்ளவங்க படிச்சிருக்காங்கல்ல எல்லாரும்,
0: முன்னாடியே
1: நிச்சயம் பண்ணி தயம் குடுக்கறாங்களே,
0: அந்த
1: காலத்துல கூட அவங்க புரிஞ்சுக்க முடியல. அப்புறம் எவ்வளவு நாளானா வந்து புரிஞ்சுப்பாங்க?
0: அதனால கால அளவே இல்லன்னு சொல்றீங்க நீங்க.
1: கால அளவும் கிடையாது. ஆனா குடுக்க சந்தர்ப்பம் இப்ப இருந்து அதை பயன்படுத்திக்கிற மாட்டேங்கிறாங்க.
0: ஓ சரிங்க,
1: அது ஈகோ தான் காரணம்.
0: நன்றி நன்றி, நீங்க சில கலந்துட்டதுக்கு. வணக்கம். வணக்கம்
2: வணக்கம், இனிய காலை வணக்கம்ப்பா.
0: சொல்லுங்கம்மா.
2: சின்னமலும் சசிகலா பேசுறேன்ப்பா.
0: சொல்லுங்க.
2: இப்ப எல்லாம் பழங்களை வாங்குற ட்ரெண்ட் தான் இப்ப ஓடிக்கிட்டு இருக்குது. திருமணத்துக்கு முன்னாடி ரெண்டு பேருமே பழகி அப்புறம்தான் திருமணமே புரிஞ்சுக்கிறாங்கப்பா.
0: சரிங்க,
2: அவங்களுக்கு வந்து காலமே தேவையில்லைப்பா. காரணம், திருமணத்துக்குமே ரெண்டு குடும்பம் கெட் டுகெதர் போயிட்டு வந்துடுறாங்கப்பா. ஒரு குடும்பம் மற்றொரு குடும்பம் நல்லா புரிஞ்சுக்கிறாங்கப்பா.
0: சரிங்க,
2: அப்படிப்பட்ட இடத்துல திருமணத்துக்கு பின்னாடி புதுமண தம்பதிகளுக்கு வந்து புரிந்து கொள்ள கால அவகாசம் தேவையில்லைப்பா. இப்ப வந்து மேட்ரிமோனியல்ல வந்து ஒருத்தம் பார்த்து கல்யாணம் முடிச்சு திருமணம் பண்றாங்க. அப்ப ரெண்டு பேருமே புதிதாக ஒரு சூழ்நிலைக்குள்ள நுழையிறாங்க. யாரு எப்படின்னு சொல்லி பழகிறதுக்கு ஒரு காலம் வேணும்ப்பா.
0: கண்டிப்பாங்க.
2: ஜஸ்ட் 1 மாசத்துல வந்து யாரு எப்படிப்பட்டவர்னு சொல்லி ஒரு ஓரளவுக்கு புரிஞ்சுட்டு அதுக்கேற்றவா தன்னுடைய மனநிலையை மாற்றி கொள்வாங்கப்பா.
0: கண்டிப்பாங்க.
2: ஆனா முழுவதுமாக புரிந்து கொள்ள சந்திரசேகர் சொன்ன மாதிரி 6 to 1 மாசம் 1 வருஷம் கூட ஆகுப்பா. அப்பதான சுயரூபமே தெரியும்.
0: கண்டிப்பாங்க.
2: முதல்ல வந்து அவங்க சும்மா பகட்டுக்காண்டி பெருமைக்காண்டி பேசி பழகிட்டு இருப்பாங்க. பழக பழகத்தான் நம்ம பாலும் குளிக்கிற மாதிரி சுயரூபம் அப்பத்தாப்ப தெரியும். 1 வருஷம் ஆயிருப்பா.
0: சரிங்க.
2: அப்பத்தாப்ப ஒருத்தருடைய குறை நிறைகளை தெரிஞ்சு கொண்டு அதுக்கேத்த மாதிரி ரெண்டு பேர் ஆணாக பிறந்தா பெண்ணாக இருந்தாலும் வாழ பழகிக்கிருவாங்கப்பா.
0: கண்டிப்பாங்க.
2: நான் சொல்ல வந்து ஒரே ஒரு கருத்து தான்ப்பா.
0: சொல்லுங்க.
2: பெண்ணுடைய பெற்றோரையும் ஆணுடைய பெற்றோரையும் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய குடும்பம் மாமா மாமி அப்படின்னு நினைச்சு பழகுனா அந்த எந்த விதமான புரிதல் இல்லாம இருக்காதுப்பா. நல்லா புரிஞ்சு கொண்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ்ந்து குடும்பம் வந்து சொர்க்கமா இருக்கும்ப்பா. புரிதல் இல்லாட்டி வந்து நரகத்துக்கு இணை ஏதுமே இல்லப்பா. வாய்ப்புகள். நன்றி
0: நன்றி நன்றி. நேர்கள்லாம் ரொம்ப அருமையாக நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு அவங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்த அன்பு நேர் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பாடலை கேட்டு வந்துடலாம். நீர்ப்பறவை திரைப்படத்திலிருந்த பாடல் வந்துட்டு இருக்கு. பைரமுத்து அவர்களின் வரிகளில் பிரசன்னா சைந்தவி பாடிய பாடல் கேட்டுட்டே நினைச்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஒன்பது மணி 37 நிமிடத்தில் நீங்கள் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஆனந்த பூங்காற்று. நம்ம நிகழ்ச்சியில் பேச போராடுத்த அன்பு நேயர், வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: சொல்லுங்க, யார் இங்கே இருந்து பேசுறீங்க?
2: தூத்துக்குடி மாவட்டம் சிவகலையிலிருந்து கே தாமஸ் பேசுறேம்மா.
1: ம், சொல்லுங்க.
2: நலமா இருக்கீங்களா? பிரேமி அவர்களுக்கு நேயர்கள் சார்பாக வாழ்த்துக்கள்.
1: சொல்லுங்க சார்.
2: அம்மா, அதாவது கணவன் மனைவி புரிதலுக்குன்னு எவ்வளவு காலம் கேட்டிருக்கீங்கல்ல?
1: ஆமா.
2: அப்படிலாம் காலமே கிடையாது.
1: கிடையாது. புரிதல்
2: அதாவது புரிதல் வந்து இப்போ பிள்ளைகளை கல்யாணம் பண்ண வைக்கிறதுல, அதுல கணவனுக்கு நான் அந்த மாப்பிள்ளை கட்டணும் அப்படி ஒரு புரிதல் இல்லாம இருக்காங்க. வேலை வாய்ப்புல புரிதல் இல்லாம இருக்காங்க. உணவு வகைகள்ல புரிதல் இல்லாம இருக்காங்க. ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து காலமெல்லாம் இவருக்கு என்ன பிடிக்கும்னு அந்த அம்மாவும் அந்த அம்மாவுக்கு என்ன பிடிக்கும் ஐயாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சு புரிஞ்சு, அதாவது விட்டு கொடுத்து ஈகோ பார்க்காம, நான் தான் பெருசுன்னு இவரு நான் ஆணாதிக்கம் பண்ணாம அவங்க பெண்ணாதிக்கம் பண்ணாம ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படி இருந்து புரிதல் தான். அதுக்கு வந்து கால வரையறையே கிடையாது. தினம் புரிஞ்சுக்கிட்டேதான் இருக்காங்க. கல்யாணம் கட்டின எண்ணெயில இருந்து எந்த நாள்ல திருமணம் ஆச்சோ அந்த நாள்ல இருந்தே அவங்க புரிதலோட தான் இருக்காங்கன்னு என்னுடைய கருத்து.
1: சரிங்க, நன்றி. நிகழ்ச்சியில கலந்துட்டு வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
1: சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: ஏர்வாடியில இருந்து சுல்தானி பேசுறேன்.
1: சொல்லுங்கம்மா.
3: அதாவது புரியுறதெல்லாம் சும்மா கல்யாணம் முடிஞ்ச மறு மாசமே புரிஞ்சிடும், நாளைக்கே புரிஞ்சிடும், பார்த்த உடனே புரிஞ்சு அதெல்லாம் புரியவே புரியாது. பெண்ணுடைய ஆழத்தை எந்த ஆணாலும் புரிந்து கொள்ள முடியாது. அதனால புரியறதுக்கு அது கொஞ்சம் அனுபவம் வேணும் அவங்களுக்கு.
1: சரிங்க.
3: அவங்களுக்கு பிடிச்சதே இவங்களுக்கு பிடிக்கணும், இவங்களுக்கு பிடிச்சது அவங்களுக்கு பிடிக்கணும், அப்பதான் அந்த புரிதல் வரும். இன்னும் வயசாயிச்சு இன்னும் நானும் சொல்லி

0: உனக்கு புரியவே இல்லையா சொன்னா அப்படிம்பாங்க. புள்ளவா 45 வயசு பையன் இருக்கா, பேரன் பண்ணி 15 வயசு 18 வயசு பேரன் இருக்கான்.
1: சரிங்க.
0: ஆமா, அது எவ்வளவு இருந்தாலும் சில சமயம் நம்ம இன்னைக்கு இது பிடிக்கும்னு கொண்டு கொடுத்துருந்தா எனக்கு பிடிக்காதுன்றவங்க உங்களை புரிஞ்சுக்கலவே முடியலையேங்கிறோம்.
1: சரிங்க.
0: அதனால புரிஞ்ச ஒருத்தர் உடனே கண்டதும் காதல் கொண்டதும் போன மாதிரி அதெல்லாம் உடனே புரியவே முடியாது யாராலையும்.
1: சரி, காலம் அதாவது காலம் முழுக்க ஆயுள் முழுக்க வந்து ஒரு ஒரே புரிஞ்சுக்கிட்டே வெட்டு கொடுத்து வாழணும் அப்படின்னு நினைக்கிறீங்க.
0: விட்டு கொடுத்து வாழணும், அதாவது விட்டு கொடுத்து தான் வாழ முடியும்.
1: கண்டிப்பா. நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. நம்ம கூட பேச போற அடுத்த அன்பு நேயர், வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
1: சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: கும்பகோணம் மனோகரன் பேசுறேன்.
1: சொல்லுங்க சார்.
2: அதாவது வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு, புதுமண தம்பதிகள் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து 3 மாசமே போதும். மேலோட்டமா அவங்க பாட்டுக்கு ஏதோ வந்தோம் ஏதோ இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தோம்னாக்கா எதையுமே கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஒருத்தர் ஒருத்தர் வந்து பேசி புரிய வச்சுக்கணுமே தவிர அதை புரிஞ்சிக்காம வந்து அவங்க எப்படி நடக்கிறாங்க எப்படி இது பண்றாங்க அப்படின்லாம் பாக்க கூடாது.
1: என்ன
2: கேட்டு தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு என்னென்ன பிடிக்கும் என்னென்ன பிடிக்காதுங்கிறத வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரியே பையனும் அந்த மாதிரி கேட்டு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா 3 மாசத்துல தெரிஞ்சுக்கலாம், நல்லா வாழ்க்கையும் நல்லா சிறப்பா இருக்குங்கிறது என்னோட கருத்து மேடம்.
1: அருமைங்க, நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. நம்ம கூட பேச போற அடுத்த அன்பு நேர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பாடல கேட்டு வந்துடலாம். அன்பு திரைப்படத்திலிருந்து பா விஜய் வரிகளில் ஹரிஹரன் மற்றும் சாதனா சர்க்கம் பாடிய பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. கேட்டுட்டே நெஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 9:46 நீங்க இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஆனந்த பூங்காற்று. நம்ம நிகழ்ச்சியில பேச போற அன்பு நேயர், வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: வணக்கம், பாலங்கட்டையிலிருந்து காமராஜ்.
0: சொல்லுங்க சார்.
1: குடும்ப வாழ்க்கையில வந்து திருமண தம்பதியினர் வந்து உடனே புரிஞ்சுக்கூடிய தன்மை ஒரே நாள் தான்.
0: ஒரே நாள்ல புரிஞ்சுக்கலாம் சொல்றீங்களா?
1: ஆமா, கண்டிப்பா.
0: சொல்லுங்க,
1: அவங்களுக்கு என்ன பிடிக்கும், அவளுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கறது ஒரே நாள்ல தெரிஞ்சுக்கிடுவாங்க.
0: சரிங்க.
1: இவங்க பழகிற பழக்கத்தை வச்சு இப்ப வந்து உள்ளவங்க பூரா பிரில்லியண்ட், அதனால வந்து புரிதல் வந்து டக்குன்னு புரிஞ்சுக்கிடுவாங்க. அவங்க பேசுறது, அவங்க பாக்குறது, இதை வச்சே புரிஞ்சுக்கூடிய தன்மை இருக்கு இப்ப உள்ள காலகட்டத்துல. எது தேவை, அவங்களுக்கு எது பிடிக்கும், டீ பிடிக்குமா, காபி பிடிக்குமா, என்னென்ன சாப்பிடுவாங்க, எல்லாத்தையும் ஒரே நாள்ல அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. கூட 2 நாள் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, டோட்டலா எல்லாமே அவங்க தெரிஞ்சுக்கிடுவாங்க. அதனால வந்து புரிதல் வந்து இப்ப உள்ள பிள்ளைகளுக்கு ஜாஸ்தி, அதனால புரிஞ்சுக்கிட்டு அவங்க வாழ்க்கை இப்ப நல்லபடியா நடத்திட்டு இருக்காங்கிறது என்னுடைய கருத்து.
0: நன்றிங்க, நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. வணக்கம். வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம், யார் இங்க இருந்து? வணக்கம் பீமாமா, சொல்லுங்க, நலமா இருக்கும்?
2: நல்லா இருக்கும். நல்ல தலைப்பு. அதாவது எப்பவுமே புரிஞ்சு கொள்ளவே முடியாது.
0: எல்லாருமே அதான் சொல்றீங்க. எவ்வளவு நாள் ஆனாலும்
2: ஒரு ஆள் மறைஞ்சா, ஒரு ஆள் பிரியும் போது அப்ப புரியுவாங்க. ஐயா, நீ எப்படி பார்த்தா இப்படி வருஷா, இப்படிதான் சொல்லுவா, கோபடமா
0: இல்லாதப்பதான் புரியும் அப்படிங்கிறீங்க.
2: ஆமா, ஒரு ஆள் இருந்துட்டு போனாதான் அந்த ஆளோட அறுபது பெருமைகள் தெரியும். 999 சண்டைகள் வரும். அப்ப எல்லாம் நம்ம போகணும். அப்ப நம்ம வீட்டுல அவங்க என்ன சொல்றாங்க பெண்களுக்கு, நீதான் விட்டு கொடுத்து போகணும், நம்ம கால் முடி அவங்க கால் பாதத்துல கிடக்கு, அப்ப நம்ம தான் விட்டு கொடுத்து போகணும், அதுக்குள்ள வச்சு கொள்ளி எரிஞ்சுதான் தீரணும் அப்படின்னு சொல்லி சொல்லி வளர்த்துருந்தாங்க. அப்ப அதை நினைச்சு அவங்க விட்டு கொடுத்து போகும் போது அந்த வாழ்க்கை என்னைக்குமே நல்லா இருக்கும். அதனால அவங்க கூட குணத்தை நல்ல குணத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். கெட்ட குணம் இருந்துச்சு அதை விட்டுறணும். அதே மாதிரி 5 குணம் 5 வரை ஒண்ணு போல இருக்காது. ஒவ்வொரு குணம் ஒவ்வொரு மாறும். அந்த குணத்தை தக்க நம்ம மாறிக்கணும்.
0: திருச்சி
3: மாவட்டம் லால்குடி வெங்கடேசன்
0: பேசுறேங்க.
3: அருமையான பாடல் வரிகள்மா இப்ப நீங்க ஒலிக்க செஞ்சது.
0: சரி, சொல்லுங்க சார்.
3: தவமின்றி கிடைத்த வரம் எது? ஒரு ஆணும் பெண்ணும் வாழ்க்கையில இணைவது.
0: இணைவது.
3: இதற்கு இன்னொரு பாட்டு, நான் செய்த பூஜா பலன் நல்வாழ்வு கை கூட, இல்வாழ்வு கை கூட நான் செய்த பூஜா பலன். பழைய காலத்து ஒண்ணு பாத்துருங்க. அப்போ பூஜை புலாஸ்காரம் செஞ்சு தவம் இருந்து பெற்ற காலங்களும் உண்டு திருமணத்திற்கு. நீங்க போட்ட பாட்டு என்ன, தவம் எதுவுமே கிடைக்க

0: ஜாமை பெற்றிருக்கோ இந்த இல்லற வாழ்க்கையை. அப்படி இருக்கிறவங்க என்ன செய்யணும், நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டுங்கிற அந்த ஒருமித்த கருத்துக்குள்ள வரணும். இதுக்கு கால தாமதம் தேவையில்லை. மண் பார்த்து நான் பார்க்கும் போது மண் பார்க்கிறேன்னு ஒரு பாத்திரம், அந்த பெண் மண்ணை பார்க்கும் போது கணவன் விண்ணை பார்ப்பான். இந்த நொடிதான் அதுக்கு தேவை. காரணம், மண் சார்ந்த நிகழ்வுல ஒரு பெண் வாழ்ந்தால் நொடிப்பொழுதுல வாழ்வியலை புரிஞ்சுக்கலாம். இறைவன் தான் பெரியவன் சொல்லி விண் சார்ந்த நிகழ்வுல ஒரு ஆண் வாழ்ந்தால் அதே இல்லற வாழ்க்கையில நொடியில புரிஞ்சுக்கலாம். இந்த நொடிப்பொழுத இருவரும் ஒருமித்த கருத்தோட நேசிக்கும் போது இவர்களுக்கு இடைவெளிங்கிறது கால தாமதத்துக்கு வராது, வாழ்வியல் சிறக்குங்கிற இந்த செய்தி அந்த நிகழ்ச்சி வாயிலாக நாங்க புரிஞ்சுக்கிறோம்.
1: இன்னொன்னு,
0: இதுல ஒரு கருப்பொருள் இருக்கு நீங்க நடத்தின இந்த தலைப்புல.
1: சொல்லுங்க.
0: இதுவரையிலும் நேத்திக்கு வரலும் 10 நிமிஷம் காலையில 9:20 வரலும் கூட நான் வந்து புரிஞ்சுக்காம இருந்தேன் பெண்ணை. இந்த தலைப்பை கொடுத்ததுனால இனி கேட்ட நேயர்களும் கேட்டுக்கொண்டிருக்கிற நேயர்களும் இணைப்புல வந்த நேயர்களும் வாழ்வியலை புரிஞ்சுக்கலாம், ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி வாழலாங்கிற கருத்தை சிந்திச்சால் போதும் சிறப்பா இருக்கும், வெற்றிக்கு வாழ்த்து.
1: கண்டிப்பாங்க, சிறப்பா சொன்னீங்க, நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. அதாவது புதுமண வாழ்க்கையில முக்கியமான ஒண்ணு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தரை ஒருத்தரை மாற்ற முயற்சி செய்யாம முதல்ல புரிஞ்சிக்க முயற்சி செய்யறது. என்னோட வழிதான் சரின்னு நினைக்கிறதுக்கு பதிலா அவருடைய பார்வை என்னவா இருக்கும்னு யோசிக்க ஆரம்பிச்சாலே நிறைய பிரச்சனைகள் குறைஞ்சிடுங்க. விட்டு கொடுப்பது அப்படிங்கிறது ஒருத்தர் மட்டுமே செய்ய வேண்டியது இல்லை, இருவருமே செய்ய வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி குடும்ப பொறுப்புகள், பண விஷயம், வேலை, உறவினர்கள், குழந்தைகள் பற்றி எதிர்பார்ப்புகள், இப்படி வாழ்க்கையை நகர நகர தான் ஒருவரை ஒருவர் இன்னும் ஆழமாக புரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிறது சொல்லலாம். அதனால ஆரம்பத்திலேயே நம்ம இருவருக்கும் புரிதல் இல்லையே அப்படின்னு கவலைப்பட வேண்டியதில்லை. புரிதல் அப்படிங்கிறது தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக வளரக்கூடிய ஒரு அழகான பயணம்னு சொல்லலாம். இன்னும் நம்ம நேர்களாக என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பாடலை கேட்டு வந்துடலாம். பண்ணையாரும் பத்மினியும் திரைப்படத்திலேருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. வாலி வரிகளில் பல்ராம் மற்றும் சந்தியா பாடிய பாடல் கேட்டுட்டே நினைச்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

11:56 நீங்க நினைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஆனந்த பூங்காற்று. இன்னைக்கு நம்ம ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில நேர்கள் எல்லாம் ரொம்பவே அட்டகாசமா பேசி அசத்தினாங்கன்னு தான் சொல்லணும். அவங்களுடைய அனுபவ கருத்துக்களை பகிர்ந்துட்டாங்க. இன்னைக்கு நம்ம ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில புதுமண தம்பதிகள் வாழ்க்கையை புரிந்து கொள்ள எவ்வளவு காலம் தேவைப்படுகிறது அப்படிங்கிற தலைப்புல தான் எல்லாருமே பேசினாங்க. அன்பு இருக்கிற இடத்துல பேச்சு இருக்கணும், பேச்சு இருக்கிற இடத்துல புரிதல் வரணும், புரிதல் வந்த இடத்துல தான் நல்ல வாழ்க்கை உருவாகுங்க. அதனால புதுமண தம்பதிகளை ஒருத்தர் புரிஞ்சிக்க எவ்வளவு காலம் ஆகும் அப்படிங்கிறத கணக்கு போடாதீங்க. நாம தினமும் ஒருவரை ஒருவர் கொஞ்சம் கூடுதலா புரிஞ்சுக்கிறோமான்னு மட்டும் பாருங்க. அந்த பயணமே நம்மளோட திருமண வாழ்க்கையை அழகாக்கும் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில கலந்துகிட்டு அஸ்தினா அத்தனை அன்பு உள்ளவங்களுக்கும் எங்களுடைய நன்றி. வரப்போற பாடலோட இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

வருவதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். நாடு சுதந்திரமடைந்து 100 ஆண்டுகள் நிறைவடையும் போது இந்தியா வல்லரசு நாடாக திகழும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கிராமப்புறங்களில் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றும் வகையில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். பண்டிகை கால விடுமுறையொட்டி ஆம்னி பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூலிப்பதை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை உடனடியாக மாநில அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். செயல்திறனற்ற நிர்வாகம் காரணமாக மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டத்தில் தீபாவளி பண்டிகையையொட்டி சிறப்பு கதர் விற்பனையை ஆட்சியர் திரு சரவணன் தொடங்கி வைத்தார். திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் புரட்டாசி 3வது சனிக்கிழமையை முன்னிட்டு அதிகாலை 2 மணி முதல் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்து கலந்து கொண்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் சீமை கருவேலை மரங்களை அகற்ற பொதுமக்களுக்கு மாவட்ட ஆட்சியர் திரு ஸ்ரீகாந்த் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தமிழகத்தில் நீலகிரி, கோவை, திண்டுக்கல், தேனி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் மகளிர் ரீகவ் வில்வித்தை பிரிவில் இந்தியாவின் கும்கும் மஹோத் தங்கம் வென்றார். கோல்ஃப் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பிரணவி தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் பிரிவு மல்யுத்தத்தில் 97 கிலோ எடைப்பிரிவில் தீபக் புனியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி 1-நாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. நியூ சண்டிகரில் இப்போட்டி பிற்பகல் 2 மணிக்கு தொடங்குகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு நேர்களுக்கு மீண்டும் ஒரு இனிய காலை வணக்கம். நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பு. மனம் விரும்புதே நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் உங்களுக்கு மனசுக்கு விருப்பமான பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நேர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0462-256-1132 இந்த நம்பருக்கும் அழைக்கலாம். அப்படி இல்லைனா 256-1133 இந்த எண்ணுக்கும் நீங்கள் அழைக்கலாம். நிகழ்ச்சியில் அவங்க கூட பேசிகிட்டு இருக்கிறேன் உங்கள் பிரியமான தோழி ஸ்ரீவைகுமதி. நிகழ்ச்சியில் யார் இங்கேருந்து என்ன பாடல் கேட்குறாங்க அப்படின்றத கேட்டுடலாம். வணக்கம்
2: மேடம். காலை ஒரு பணிவான வணக்கம். ரவிக்குமார் உலகரட்டி மேடம், நல்லா இருக்கீங்களா மேடம்?
1: நல்லா இருக்கிறோம் ரவிக்குமார் சார், சொல்லுங்க.
2: மேடம் வந்துட்டாலே ஒரு கலகலப்பா தான் இருக்கு மேடம்.
1: சூப்பர் சார், சொல்லுங்க நிகழ்ச்சியில.
2: எனக்கு வந்து ஜில்லா படத்துல இருந்து பாட்டு ஒண்ணு கட்டு கட்டு அந்த பாட்டு கொடுங்க மேடம்.
1: கண்டிப்பா கொடுத்துடலாம். உங்களுக்கு கேள்வி சொல்லிடலாமா? முதல் செயற்கைக்கோளின் பெயர் என்னது? ரோஹிணி, ஆரியப்பட்டா?
2: ரோஹிணி மேடம்.
1: ஆரியப்பட்டா, சரிங்களா? நன்றி நிகழ்ச்சி. சூப்பர் சார், நன்றி நன்றி. இந்தியாவோட முதல் செயற்கைக்கோள் ஆரியப்பட்டா இது 1975 ஏப்ரல் 19 தேதி விண்ணில் வந்து ஏவினாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோ வந்து உருவாக்குனாங்க. சோவியத் ஒன்றியத்தோட ஏவுதளத்தில்

இருந்து இது விண்ணில் வந்து செலுத்தப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவோட செயற்கைக்கோள் விண்வெளி ஆராய்ச்சி பயணத்தில் இது ஒரு முக்கியமான தொடக்கமாக கூட அமைஞ்சுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ வருது பாடல், கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: 10:09 ஆயிட்டிருக்கு. நேர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6 மனம் பெறுமதி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறோம். யார், எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: சிங்காசி மாவட்டம் புலாங்காத்தூர் சுப்பிரமணியன் பேசுகிறேன் மேடம்.
0: வாங்க சுப்பிரமணியன் சார், நிகழ்ச்சியில் இன்னைக்கு என்ன

0: பாட்டு வேணும் உங்களுக்கு.
1: சொல்லாதவனும் தெல்லும் படத்துல இருந்து மேலமா வந்து போயிடறாங்க பார்த்தேன்.
0: கண்டிப்பா கொடுத்துடலாம். அப்படியே உங்களுக்கு கேள்வி கேட்டுடலாமா?
1: கேளுங்க.
0: மிகப்பெரிய பாலூட்டி எது உலகத்திலேயே? உலகத்திலேயே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பாலூட்டி. ஆப்பிரிக்கா யானை, நீல திமிங்கலம்.
1: ஆப்பிரிக்கா யானை,
0: நீல திமிங்கலம். சரிங்களா, நன்றி நிகழ்ச்சியில் கலந்துட்டதுக்கு நன்றி. நீல திமிங்கலம் வந்து உலகத்திலே மிகப்பெரிய பாலூட்டி, கடலில் வாழக்கூடிய மிகப்பெரிய உயிரினமும் இதுதான். இதோடைய உடல் நீளம் சுமார் 30 மீட்டர் வரைக்கும் வளரக்கூடுமா. அது மட்டும் இல்லாமல் இதோட முக்கிய உணவாக மிகச்சிறிய கடல் வாழ் உயிரினமான கிரில் அப்படின்னு சொல்லுதாங்க. அது மட்டும் இல்லை, மிகப்பெரிய உடல் இருந்தாலும் கூட இது மனிதர்களுக்கு பொதுவாக அச்சுறுத்தலாக இருக்கிறது கிடையாது. இப்போ ஒரு பாடல் கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: 10:15 ஆயிட்டிருக்கு. மனம் விரும்புது நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கிறீங்க. ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6 நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் யார், இங்கிருந்து என்ன பாடல் கேட்குறாங்கன்னு கேட்டலாம். வணக்கம்.
1: அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.
0: வாங்க, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: நாகர்கோவில் நகர், ஜெயக்குமார்.
0: ஜெயக்குமார் சார், சொல்லுங்க, நிகழ்ச்சியில் இன்னைக்கு என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: படம் வந்து மஜ்னு, சரிகாரன் பாடின பாட்டு,
0: மனித உடல்ல பித்த நீரை உற்பத்தி செய்யக்கூடிய உறுப்பு எது? பித்த நீரை உற்பத்தி செய்யக்கூடிய உறுப்புக்கு நான் ஆப்ஷன் சொல்றேன், கல்லீரல், சிறுநீரகம்.
1: கல்லீரல்.
0: கல்லீரல், சூப்பர் சார், நன்றி நிகழ்ச்சியில கலந்துட்டதுக்கு.
1: ரொம்ப நன்றி.
0: கல்லீரல் மனித உடலில் மிகப்பெரிய உள்ளுறுப்புகளில் ஒன்று. இது பித்த நீரை உற்பத்தி செய்யும். அது மட்டும் இல்லாமல் பித்த நீர் கொழுப்பையும் செரிமானிக்க வந்து உதவக்கூடிய வகையில் இருக்கும். கல்லீரல் உடலில் இருக்கக்கூடிய பல்வேறு வேதிப்பொருட்களை மாற்றி அமைக்கிறதுலேயும் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஊட்டச்சத்துக்களை சேமிக்கிறது, உடலுக்கு தேவையான பல புரதங்களை உருவாக்குறது, இந்த மாதிரி பணிகளை வந்து கல்லீரல் தான் செஞ்சிட்ருக்குது. இப்போ வருது பாடல் உங்களுக்காக, கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: மனம் விரும்பிய நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6 இருந்து நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
1: வான்வெளியில் வண்ணதாவம் காட்டும் நெல்லை பண்பலைக்கு காலை வணக்கத்துடன் உங்கள் அன்பு நெஞ்சம் கோவை சிறுவாணிச்சாரல் நரசீபுரம் என் கே கந்தசாமி.
0: கந்தசாமி சார் சொல்லுங்க, நிகழ்ச்சியில் இன்னைக்கு என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: மேடம் வருத்தப்படா வாலிபசங்க, ஊதா கலர் ரிப்பன் அந்த பாடல் வேணும்.
0: கண்டிப்பா கொடுத்துடலாம். அப்படியே உங்களுக்கு கேள்வி கேட்டுடலாமா?
1: தாராளமா கேட்கலாம் மேடம்.
0: இந்தியாவின் தேசிய நீர்வாழ் உயிரினம் எது? ரெண்டு ஆப்ஷன் சொல்லிடுறேன். கங்கை நதி டால்பின், முதலை.
1: முதலை மேடம்.
0: முதலை சொல்றீங்களா? கங்கை நதி டால்பின். சரிங்களா, நன்றி நிகழ்ச்சியில் கலந்துட்டதுக்கு. சூப்பர் சார். கங்கை நதி டால்பின் இந்தியாவோட தேசிய நீர்வாழ் உயிரினம். இது பெரும்பாலும் கங்கை பிரம்மபுத்திரா நதி அமைப்பில் வந்து காணப்படக்கூடியதாக இருக்குது. இது நன்னீரில் வாழக்கூடிய டால்பின்கள். கண் பார்வை ரொம்பவே குறைவாக இருக்கிறதால ஒளி அலைகளை பயன்படுத்தி சுற்றுப்புறத்தை வந்து உணரக்கூடிய வகையில் வந்து அமைஞ்சிருக்குது. நதிகளோட சுற்றுச்சூழல் ஆரோக்கியத்தை புரிந்து கொள்வதுக்கு இவை வந்து ரொம்பவே முக்கியமான உயிரினங்களாக கூட கருதப்படுது. இப்போ வருது அவங்க கேட்ட பாடல், கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: இப்படித்தான் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு போய் இந்த பக்கம் பார்த்தா என்னடா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
1: இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தை.
0: இது இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு பின்பக்கமா போனா
2: உங்க பொன்னான கைகள் புண்ணாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா?
0: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
3: இசை மழைனா அப்படித்தான் இருக்கும்.
0: என்ன இசை மழையா?
1: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசை மழைதானே.
0: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க.
3: இது 102.6.

நேர்கள் கேட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6 MHz ஒளிபரப்பு. நேர்களே, இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தினசரி கள நிலவரம்.

0: पोजिशन, फिफ्थ पोजिशन विद अ टोटल ऑफ 79 मेडल्स, जिसमें 18 गोल्ड, 26 सिल्वर और 35 ब्रॉन्ज मेडल हैं। जी हाँ, एक और गोल्ड मेडल भारत अपने नाम अभी कर चुका है, इसलिए हमारी पोजिशन मेडल टेबल पर अब 5वीं हो चुकी है। देखना होगा कि आज के दिन की समाप्ति तक भारत किस प्रकार से एशियन गेम 2026 में अपने खेलों के इस सफर की समाप्ति करता है और मेडल टेबल पर भारत कहाँ पर जगह गाएगा। फिलहाल के लिए मुझे साक्षी मांडवाल और मोहम्मद शाहिद आजमी को दीजिए इजाजत। हम आपसे दोबारा एक बार सुबह 11:30 बजे जुड़ेंगे विद ऑल द लाइव अपडेट्स ऑफ द ऑनगोइंग एशियन गेम्स।
1: एशियन गेम्स 2026 आईची नगोया।
2: நேர்கள் இதுவரை கேட்டீர்கள் ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தினசரி கள நிலவரம். 10:36 ஆயிட்டிருக்கு. நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6 நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் யார், இங்கிருந்து என்ன பாடல் கேட்கிறாங்கன்னு கேட்டலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வாங்க, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
3: வாங்க
2: பத்மாமா, அங்க மழையெல்லாம் எப்படி இருக்கு? மழை பெய்தா? என்ன பாடல் வேணும்
3: இன்னைக்கு
2: உங்களுக்கு? கேள்வி கேட்டலாமா? தாவரங்கள்ல வேர்ல இருந்து நீரை மேல் பகுதிகளுக்கு எடுத்து செல்லக்கூடிய திசு எந்த திசு? நான் ரெண்டு ஆப்ஷன் சொல்றேன், ப்ளோயம், சைலம். ரெண்டாவது சொன்னதா? சைலம் தான். சரிங்களா, நன்றி நிகழ்ச்சியில் கலந்துட்டதுக்கு. சைலம் தாவரங்களில் நீரை கடத்தக்கூடிய முக்கிய திசு. இது வேர்லேருந்து நீரை தண்டு மற்றும் இலைகளுக்கு எடுத்து செல்லக்கூடியதாக இருக்குது. நீரோட கனிமச்சத்துக்களையும் எடுத்து செல்லும். இலைகளில் நடைபெறக்கூடிய ஒளிச்சேர்க்கைக்கு தேவையான நீரையும் இந்த சைலம் தான் வழங்குது. ப்ளோயம் இதிலிருந்து வேறுபட்டு இலைகளில் உருவாகக்கூடிய உணவு சத்துக்களை மற்ற பகுதிகளுக்கு கொண்டு செல்றதுக்காக உதவக்கூடியதாக இருக்குது. இப்போ வருது பாடல், அவங்க கேட்ட பாடல். இந்த மாதிரி உங்கள் மனசுக்கு விருப்பமான பாடல்களை நீங்கள் கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நேர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0462256112332 இந்த எண்ணுக்கும் அழைக்கலாம். அப்படி இல்லைனா 2561133 இந்த எண்ணுக்கும் அழைக்கலாம்.

0: வளம் பெருமதி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6 MHz ஒளிபரப்பில் இருந்து 10:43 நிமிஷம் ஆயிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
1: நெல்லை பண்பலை 102.6 நேயர்களுக்கும் அறிவிப்பாளர் அறிவிப்பாளர் அம்மாக்கோ நீங்க வந்து
0: பரவாயில்ல, உங்க பேர் சொல்லிருங்க.
1: சீவை கோமதி என்னங்கம்மா?
0: ஆமா கண்டிப்பா, உங்க பேரே சொல்லிருங்க.
1: குரு தங்கவேலு சாத்தூர் சத்திரப்பட்டி விருதுநகர் மாவட்டத்தில இருந்து மனம் விரும்பி பாடல் கேட்க வந்துள்ளேன்.
0: தங்கவேல் சார், இன்னைக்கு என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: நலமா இருக்கீங்களாம்மா?
0: நல்லா இருக்கிறோம், பாட்டை சொல்லிருங்க.
1: ரோஜா படத்துல இருந்து அந்த ரம்யமான மலை முகுடுல இருந்து வர்ற பாட்டு காதல் ரோஜா,
0: கண்டிப்பா கொடுத்துடலாம்.
1: ரம்யமான இசையோட போடுங்க.
0: ஓகே கண்டிப்பா கொடுத்துடலாம். உங்களுக்கான கேள்வியை கொடுத்துடலாமா?
1: கேளுங்கம்மா.
0: மின்காந்த தூண்டல் தொடர்பான முக்கிய கண்டுபிடிப்பை செய்த விஞ்ஞானி யார் தெரியுமா? நான் ரெண்டு ஆப்ஷன் சொல்லிடுறேன். மைக்கேல் ஃபாரடே, ஐசக் நியூட்டன்.
1: மைக்கேல் ஃபாரடே.
0: சூப்பர் சார், நன்றி நிகழ்ச்சியில கலந்துட்டதுக்கு.
1: நன்றிங்கம்மா, நன்றி.
0: மைக்கேல் ஃபாரடே மிக முக்கியமான இயற்பியல் வேதியியல் விஞ்ஞானியும் கூட. மின்காந்த தூண்டல் பற்றி அவருடைய கண்டுபிடிப்பு மின்சார தொழில்நுட்ப வளர்ச்சியில் ரொம்பவே முக்கியமான பங்காற்றக்கூடியது. மின்சாரத்தை இயந்திர ஆற்றலிருந்து உருவாக்கக்கூடிய முறைகளை புரிந்துக்கிறதுக்கு இது வந்து உதவியாகவும் இருக்குது. மின்சார மோட்டார், ஜென்ரேட்டர் இந்த மாதிரி தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு அவருடைய ஆய்வுகள் அடித்தளமாக இருக்குது அப்படின்னும் நம்ம பார்க்கலாம். மின்காந்தவியலில் அவருடைய பங்களிப்பை நினைவுக்கூறக்கூடிய வகையில் ஃபாரட் அப்படின்ற அழகு பெயர் வந்து நம்ம வந்து வழங்கியிருக்கோம். கே இப்போ வருது பாடல், அவங்க கேட்ட பாடல் உங்க எல்லாருக்காகவும் கேட்டுட்டே தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: நேயர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்புல இருந்து மனம் விரும்பி நிகழ்ச்சி உங்க மனசுக்கு விருப்பமான பாடல்களோட நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த நேயர் யார் எங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வாங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: முத்தாலங்குறிச்சியா? ஆமா.
0: ஓகே சார், சொல்லுங்க நிகழ்ச்சியில இன்னைக்கு என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு? உடலின் சமநிலையையும் இயக்கங்களின் ஒருங்கிணைப்பையும் கட்டுப்படுத்த உதவக்கூடிய மூளையோட ஒரு பகுதி எது? சிறுமூளையா, முகுளமா?
1: முகுளம்.
0: முகுளம் சொல்றீங்களா? சிறுமூளை. சரிங்களா? நன்றி நிகழ்ச்சியில கலந்துட்டதுக்கு. சிறுமூளை மூளையோட பின்பகுதியில் அமைஞ்சிருக்குது. உடலோட சமநிலையை பராமரிக்கிறதுக்கு உதவக்கூடியதாக இருக்குது. நாம் நடக்கிறது, ஓடுறது, இந்த மாதிரி இயக்கங்களை ஒருங்கிணைக்கவும் செய்யுது. தசைகளோட இயக்கங்களை சரியாக கட்டுப்படுத்தவும் உதவக்கூடியதாக இந்த சிறுமூளை வந்து செயல்பட்டுருக்கு. நம்ம இசைக்கருவி வாசிக்கிறது, இந்த மாதிரி நுட்பமான இயக்கங்கள்லையும் சிறுமூளையோட பங்கு ரொம்பவே முக்கியமானதாகவும் இருக்குது. இப்போ வருது பாடல், கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: நேயர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பில் இருந்து மனம் விரும்புதி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியோட நிறைவான நேயர் வணக்கம். வணக்கம்
1: வணக்கம்.
0: வாங்க, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: மீனா விகேபுரத்துல இருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்க மீனா, நிகழ்ச்சியில எனக்கு என்ன பாட்டு உங்களுக்கு வேணும்?
1: எனக்கு காதல் தேசத்துல இருந்து பாடல் போடுங்க.
0: கண்டிப்பா கொடுத்துடலாம். நிகழ்ச்சியில கலந்துருக்கீங்க, உங்கள்கிட்ட கேள்வி கேட்டலாமா? இந்தியாவின் தேசிய மரம் எது? ரெண்டு ஆப்ஷன் கூட சொல்லிடுறேன், ஆலமரம் வேப்ப மரம்.
1: ஆலமரம்.
0: சூப்பர், நன்றி நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்கு. இப்போ அவங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்குது, ஆலமரம் இந்தியாவோட தேசிய மரம்.

0: கண்டிப்பாக கொடுத்துடலாம். நிகழ்ச்சியில் கலந்துருக்கீங்க, உங்கள்கிட்ட கேள்வி கேட்டுடலாமா? இந்தியாவின் தேசிய மரம் எது? ரெண்டு ஆப்ஷன் கூட சொல்லிடுறேன், ஆலமரம் வேப்ப மரம்.
1: ஆலமரம்.
0: சூப்பர், நன்றி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு. இப்போ அவங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்குது, ஆலமரம் இந்தியாவோட தேசிய மரம். இதையுடைய அறிவியல் பெயர் அப்படின்னா ஃபியூகஸ் ஃபெங்கலென்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளைகளில் இருந்து கீழ் நோக்கி வளரக்கூடிய விழுதுகள் இதோடைய தனி சிறப்பாக கூட இருந்திருக்கு. ஒரு ஆலமரம் காலப்போக்கில் மிகப்பெரிய பரப்பை ஆக்கிரமித்து வளரக்கூடியதாகவும் இருக்குது. இந்திய கலாச்சாரம் பாரம்பரியத்தில் ஆலமரத்திற்கு முக்கியமான இடமும் கூட இருக்குது. ஓகே, இப்போ பாடல் வந்துட்டு இருக்குது, காதல் தேசம் திரைப்படத்திலிருந்து கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. நிகழ்ச்சியில் இன்றைக்கி கலந்துக்க முயற்சிதை கேட்டு ரசித்தா அத்தனை நெஞ்சங்களுக்கும் நன்றி சொல்லி நிறைவு செஞ்சுக்கலாம். மனம்பெரும் இந்த நிகழ்ச்சியை எவ்வளோ நேரம் உங்கள் கூட பேசிகிட்டு இருந்தேன் உங்கள் பிரியமான தோழி ஸ்ரீவைகோமதி. நேர்களே, அடுத்ததாக 11:02 மணித்திருநாடு நிகழ்ச்சியில் செட்டிநாடு அரண்மனை பற்றி தான் உங்களுக்காக சொல்ல காத்துட்ருக்குறாங்க. நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்கள்.

அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக போதைப் பொருள் கடத்தலில் முக்கிய பங்கு வகித்து வந்த நவ்பிரீத் சிங் துருக்கியிலிருந்து இந்தியா கொண்டுவரப்பட உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுமை கண்டுபிடிப்புகளில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாநிலங்களுக்கு தேவையான உதவிகளை மத்திய அரசு வழங்கும் என்று சமூக நீதித்துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே தெரிவித்துள்ளார். நாடு சீரான பொருளாதார வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமரின் முதன்மைச் செயலர் திரு பி கே மிஸ்ரா கூறியுள்ளார். மக்கள் நலனில் அக்கறையின்றி தமிழக அரசு செயல்பட்டு வருவதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக காங்கிரஸ் தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக பிஜேபி குறை கூறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 2 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. கிரிக்கெட் போட்டியில் பாகிஸ்தானுக்கு எதிரான இறுதி ஆட்டத்தில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன் வரை 11.3 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 122 ரன் எடுத்துள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் இடையேயான 3வது மற்றும் இறுதி 1 நாள் கிரிக்கெட் போட்டி நியூ சண்டிகரில் இன்று நடைபெறவுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். எந்த ஒரு சூழ்நிலையையும் எதிர்கொள்வதற்கு தேவையான வகையில் கொள்கைகள் வகுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். ஆசிய விளையாட்டு மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது ஹாக்கியை மேலும் பிரபலப்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக வடகிழக்கு மாநிலங்கள் இதுவரை இல்லாத அளவிற்கு பொருளாதார வளர்ச்சி கண்டு வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். சுற்றுலாத்துறை சீரான வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது.

நேரம் 11:03 நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நீங்க கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி மணித்திருநாடு. இன்னைக்கு நம்ம மணித்திருநாடு நிகழ்ச்சியில தமிழ்நாட்டோட பாரம்பரியத்தையும் கட்டிடக்கலையும் பறைசாற்ற ஒரு அழகான இடத்துக்கு தான் பயணம் போகிறோம். அதுதான் செட்டிநாடு அரண்மனைங்க. செட்டிநாடு மக்களின் வாழ்க்கை முறை, கலை, ரசனை, கட்டிடக்கலைன்னு பல விஷயங்களை ஒரே இடத்துல நம்மால பார்க்க முடியும். குறிப்பா காரைக்குடி மற்றும் அதை சுற்றியுள்ள செட்டிநாடு பகுதி இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான பாரம்பரிய வீடுகளுக்கு பெயர் பெற்றதுன்னு சொல்லலாம். இன்னும் கூட பல சிறப்புகளை தெரிஞ்சுக்கலாம். இப்ப உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. சின்ன தம்பி திரைப்படத்துல இருந்து SBB ஸ்வர்ணலதா பாடிய பாடல் இளையராஜா அவர்களின் இசையில கேட்டுட்டே இருந்துருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

11:09 நீங்க இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி மணித்திருநாடு. இன்னைக்கு நம்ம மணித்திருநாடு நிகழ்ச்சியில செட்டிநாடு அரண்மனை சிறப்புகளை தான் தெரிஞ்சிட்டு இருக்கிறோங்க. செட்டிநாடு அரண்மனைன்னு சொன்ன உடனே நம்ம நினைவுக்கு வர்றது அதன் பிரம்மாண்டமான தோற்றம் தான். உயரமான தூண்கள், பெரிய மண்டபங்கள், அழகான வேலைப்பாடுகள், விசாலமான முற்றங்கள், இப்படி ஒவ்வொரு பகுதியுமே ரசிக்க வைக்கணும்னு சொல்லலாம். வெளியில இருந்து பார்த்தாலே கம்பீரமா இருக்குங்க. இந்த கட்டிடங்களுக்குள்ள போனா அந்த காலத்து வாழ்க்கை முறை எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கறத நம்மளால கற்பனை பண்ணி பார்க்க முடியும். இந்த செட்டிநாடு கட்டிடக்கலையோட இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பல இடங்களில் இந்திய பாரம்பரியத்தோட வெளிநாட்டு கட்டிடக்கலை அம்சங்களும் கலந்திருக்கும். இத்தாலியிலிருந்து வந்த வண்ண ஓடுகள், பெல்ஜிய கண்ணாடிகள், பர்மா தேய்க்கு மரம் போன்ற பொருட்கள் பயன்படுத்தப்பட்டிருப்பதை செட்டிநாட்டு வீடுகளில் பார்க்கலாம். அதனால தான் ஒவ்வொரு வீடும் ஒரு தனி கலைப்படைப்பு மாதிரி காட்சியளிக்குது. இன்னும் கூட தெரிஞ்சுக்கலாம். இப்ப உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. சிவா திரைப்படத்துல இருந்து எஸ்பிபி சித்ரா பாடிய பாடல் கேட்டுட்டே நினைச்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: பதினோரு மணி பதினான்கு நிமிடத்துல நீங்க நினைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி மணித்திருநாடு. இன்னைக்கு நம்ம மணித்திருநாடு நிகழ்ச்சியில செட்டிநாடு அரண்மனையின் சிறப்புகளை பற்றி தான் தெரிஞ்சிட்டு இருக்கிறோங்க. இங்க இருக்கக்கூடிய தூண்களையும் கூரைகளையும் சுவர்களையும் கொஞ்சம் உற்று பாத்தீங்கன்னா நுணுக்கமான வேலைப்பாடுகள் நம்மை ஆச்சரியப்படுத்தும்னு சொல்லலாம். குறிப்பா வண்ண ஓடுகளால் அமைக்கப்பட்ட தரைகள், மர வேலைப்பாடுகள், கண்ணாடி அலங்காரங்கள் எல்லாமே அந்த காலத்து கைவினை கலைஞர்களுடைய திறமைய நமக்கு எடுத்துக்காட்டுது. ஒரு வீடு வெறும் வீடாக மட்டும் இல்லாம ஒரு கலை கூடமாகவே இருந்திருக்கு. இன்னும் கூட பல சிறப்புகளை தெரிஞ்சுக்கலாம். இப்ப உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. பூந்தோட்ட கலவல்கரன் திரைப்படத்தில இருந்து கேஜே ஈஸ்தாஸ் பாடிய பாடல் கேட்டுட்டே நெஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

பதினோரு மணி 21 நிமிடத்தில் நீங்கள் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி மணித்திரு நாடு. இன்னைக்கு நம்ம மணித்திரு நாடு நிகழ்ச்சியில் செட்டிநாடு அரண்மனையுடைய சிறப்புகளை தான் தெரிஞ்சிட்டு இருக்கிறோங்க. செட்டிநாடு பகுதி உணவுக்கும் ரொம்ப பிரபலம்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி இங்குள்ள பாரம்பரிய வீடுகளும் அந்த மக்களுடைய வாழ்க்கை முறையும் தமிழ்நாட்டின் பண்பாட்டை தெரிஞ்சிக்க உதவுதுங்க. திருமண விழாக்கள், குடும்ப நிகழ்ச்சிகள் எல்லாமே பெரிய அளவில் நடைபெறுவதற்கேற்ற மாதிரி இந்த வீடுகள் வடிவமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். அதனால ஒரு செட்டிநாடு அரண்மனையை பார்க்கறது அப்படிங்கிறது ஒரு கட்டிடத்தை பார்ப்பது மட்டுமில்லை, ஒரு காலகட்டத்தையே பார்க்கிற மாதிரியான ஒரு உணர்வு கிடைக்குங்க. இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. சின்ன மாப்பிள்ளை திரைப்படத்திலிருந்து மனோஸ் ஸ்வர்ணலதா பாடிய பாடல் கேட்டுட்டே நினைஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

11:26 நீங்க இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி மணித்திருநாடு. இன்னைக்கு நம்ம மணித்திருநாடு நிகழ்ச்சியில செட்டிநாடு அரண்மனையோட சிறப்புகளை தான் தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். நேர்களே, காலம் மாறினாலும் நம்ம பாரம்பரியத்தின் அழகு மாறுவதில்லை. செட்டிநாடு அரண்மனைகளும் பாரம்பரிய மாளிகைகளும் நம்ம முன்னோர்களுடைய ரசனையையும் கட்டிட அறிவையும் கைவினை திறமையும் இன்னைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அடுத்த தலைமுறைக்கும் இந்த பாரம்பரியத்தை அறிமுகப்படுத்தி பாதுகாக்க வேண்டியது நம்ம ஒருவருத்தரோட பொறுப்புன்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட வரலாற்று சிறப்பு மிக்க இடங்களை இன்னும் கூட நம்ம மணித்திருநாடு நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்கலாம். வரப்போற பாடலோட இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: 11:47 நீங்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. இனி கேட்கலாம் திரை இசை. அண்ணா நகர் முதல் தெரு திரைப்படத்திலிருந்து SPB சித்ரா பாடிய பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. கேட்டுட்டே நினைச்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நேயர்களே, நிறைவடைந்தது திரை இசை நிகழ்ச்சி. நேரம் 11:59. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்திச் சுருக்கம். சென்னையிலிருந்து அஞ்சலாக.

0: நேரம் 12 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். எந்த ஒரு சூழ்நிலையையும் எதிர்கொள்வதற்கு தேவையான வகையில் கொள்கைகள் வகுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். ஆசிய விளையாட்டு மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது ஹாக்கியை மேலும் பிரபலப்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக போதைப் பொருள் கடத்தலில் முக்கிய பங்கு வகித்து வந்த நவ்பிரீத் சிங் துருக்கியிலிருந்து இந்தியா கொண்டுவரப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுமை கண்டுபிடிப்புகளில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக வடகிழக்கு மாநிலங்கள் இதுவரை இல்லாத அளவிற்கு பொருளாதார வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். சுற்றுலாத்துறை சீரான வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாநிலங்களுக்கு தேவையான உதவிகளை மத்திய அரசு வழங்கும் என்று சமூக நீதித்துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே தெரிவித்துள்ளார். நாடு சீரான பொருளாதார வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமரின் முதன்மைச் செயலர் திரு பி கே மிஸ்ரா கூறியுள்ளார். தமிழகத்தில் தற்போது நடைபெற்று வரும் எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணியின் ஆலோசனைக் கூட்டத்தில் தவேக பங்கேற்றுள்ளது. மக்கள் நலனில் அக்கறையின்றி தவேக அரசு செயல்பட்டு வருவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது.

தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக காங்கிரஸ் தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக பிஜேபி குறை கூறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 2 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவுக்கு எதிரான இறுதி ஆட்டத்தில் பாகிஸ்தான் வெற்றி பெற 212 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் இடையேயான 3வது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி நியூ சண்டிகரில் இன்று நடைபெறவுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 12:03 ஆயிட்டிருக்குது. நேர்கள் கேட்டிருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை எஃப்எம் ரெயின்போ 102.6. இன்று இனி இடம்பெறவுள்ள பண்பலையில் அரங்கேறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு தான் கேட்க போகிறீங்க. 12:10 பெண்கள் மட்டும் பங்கேற்கும் ஸ்நேகிதே நிகழ்ச்சியில் இன்று கோபத்தை கண்ணியத்தோடு வெளிப்படுத்துகிறோமா? நம்ம நிறைய பேர் கோபப்படுவோம், ஆனால் அதை எப்படி வெளிப்படுத்துகிறோம், கண்ணியத்தோடு வெளிப்படுத்துகிறோமா அப்படின்றது தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். ஸ்நேகிதே நிகழ்ச்சியில் 1 மணிக்கு நலம்தானாவில் காதுகளில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் காது மூக்கு தொண்டை மருத்துவ நிபுணர் கணபதி அவர்கள். அதனைத் தொடர்ந்து 1:05 நலம்தானா நிகழ்ச்சியில் காலநிலை மாறுபாட்டால் ஏற்படும் டெங்கு காய்ச்சல் குறித்த விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் பாளையங்கோட்டை சுகாதார அலுவலக நல கல்வியாளர் எஸ். ஹரிஹர சுப்பிரமணியன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து சுக்கும் அதன் பயன்களும் திரைசை பாடல்களோடு கேட்கலாம். பிற்பகல் 2 மணிக்கு குக்கோ நேயர் விருப்ப பாடல் நிகழ்ச்சி, 3:02 திரை அருவி, மாலை 4:02 புதுகை தோம்பி, 5:02 முதியோர்களுக்கான நிகழ்ச்சி ஞாபகம் வருதே. ஆறு 2:00 கேட்கலாம் பக்தி மாலை, 6:35 சேவை செய்திகள், 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள் மற்றும் 7 மணிக்கு அறிவியல் தகவல்கள். 7:35 கேட்கலாம் ஆசை அஞ்சல். 8:05 இளம் காற்றில் இன்று வேலை வரும் வேளை, 9:00 இடைவிடா இசைமலை கேட்கலாம். 9:30 இடம்பெறும் இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் அகநானூற்றில் சுற்றுச்சூழல் சிந்தனைகள் குறித்த தகவல்கள் கேட்கலாம். 10:00 ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் இன்றைய நிகழ்வுகளின் தொகுப்பு. 10:20 சுகமான ரகங்கள் தொலைபேசி வழி நேர்விற்பு பாடல்கள் இடம்பெறும் நிகழ்ச்சி. நிகழ்ச்சி குறிப்புகள் கேட்டிங்க. இந்த மாதிரியே வாழ்க்கைக்கும் நமக்கு எல்லாத்தையுமே முன்னாடியே சொல்லிட்டா எப்படி இருக்கும் இல்லை, ஆனால் சுவாரஸ்யம் மட்டும் மிஸ் ஆகும் இல்லையா? அதனால் வாழ்க்கையும் என்ஜாய் பண்ணுங்கள், நிகழ்ச்சியும் கேட்டு மகிழுங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நிகழ்ச்சியில் அடுத்த பாடலையும் கேட்டு வந்துடுங்க.

0: இப்படித்தான் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு போய் இந்த பக்கம் பார்த்தா
1: மேகம் பூவாய் தூவும்.
0: என்னடா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
1: இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தை.
0: இது இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு பின்பக்கமா போனா
2: உங்க பொன்னான கைகள் பொன்னாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா?
0: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
3: இசைமலைனா அப்படித்தான் இருக்கும்.
0: என்ன இசைமலையா?
4: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசைமலை தானே.
0: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க.
3: இது 102.6.

0: நேரம் 12:10 ஆயிடுச்சு. நேயர்கள் இப்போ கேட்க போகிறீங்க, பெண்கள் மட்டும் பங்கேற்கும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சி. அதாவது இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே எளிதில் அடிக்கடி வரக்கூடிய ஒரு விஷயம்தான், நம்ம உணர்வை பிரதிபலிக்கிற ஒரு விஷயம். ஆனால் அதை நம்ம அடிக்கடி அந்த உணர்வை வந்து வெளிப்படுத்திகிட்ருக்குறோம், அதான் அந்த கோபம் அப்படின்ற ஒரு விஷயம். அந்த கோபத்தை நம்ம எப்படி கையாளுகிறோம் அப்படின்றது தான் நம்ம இப்போ கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது. ஏன் அப்படின்னா, கோபத்தில் வந்து நம்ம சில பேர் அழுவாங்க, சில பேர் வந்து தனிமைப்படுத்திப்பாங்க, ஆனால்
1: சில பேர் வந்து என்ன பேசுகிறோன்னு தெரியாமல் பேசிடுவாங்க.
0: அதுதான், என்ன பேசுகிறோன்னு தெரியாமல் பேசுகிறப்போ அந்த கண்ணியம் வந்து நம்ம கடைபிடிக்கிறோமா அப்படின்றது நம்ம பார்க்கணும். இன்னைக்கு நாங்க உங்களோட பேச போறோம். நான் உங்க அர்ஜய் விஜய் மற்றும்
1: நான் உங்கள் பிரியமான பிரேமி.
0: பிரேமி, இன்னைக்கு நம்ம அதான் பேச போறோம், கோபத்தை வந்து நம்ம எப்படி வெளிப்படுத்துறோம் அப்படின்றத தாண்டி கோபத்தை கண்ணியத்தோடு வெளிப்படுத்துறோமா அப்படின்றது. இந்த கண்ணியத்துல வந்து நம்ம ஒழுங்கா பேசுறது அடங்கும். அது மட்டும் இல்லாம நம்ம ஒருத்தர் மேல கோபப்பட்டு அவங்க பின்னாடி போய் புறம் பேசுறது கூட அது கண்ணியம் இல்லாத ஒரு செயல் தான் இல்லையா? அலுவலகமாக இருக்கட்டும், வீடா இருக்கட்டும், இல்ல நம்ம கடந்து போற சாலை சக பயணியா இருக்கட்டும், அப்படி எல்லார்ட்டுமே நம்ம கோபப்படும் போது கண்ணியத்தோட வெளிப்படுத்துறோம்.
1: சூழ்நிலையில வந்து கண்டிப்பா இது வந்து பேசக்கூடிய ஒரு தலைப்பினை சொல்லலாம். எல்லாருக்குமே டக்குன்னு ஏதாவது காசா பணமாக்கும்
0: வருது போவோம். ஏன்னா நமக்கு ஒரு நடிகர் பிடிக்கல, நம்ம எதாவது பிடிக்கலன்னா இப்ப ஈஸியா சோசியல் மீடியால கூட அவங்கள பத்தி
1: சாதாரணமா பேசும் போதே வார்த்தைகள் வந்து மாறி கோபமா மாறிடுது. சரி, நம்ம தோழிகள்லாம் என்ன சொல்றாங்க அப்படிங்கறத கேட்டலாம். இந்த நிகழ்ச்சியில நீங்க கலந்துக்க கால் பண்ணீங்க 0462

0: 2 6 1 2 3 2 அல்லது 0 4 6 2 2 5 6
1: 1 1 3 3 என்கிற எண்ணுக்குதோ நிகழ்ச்சியின் முதல் நேயர் வந்துட்டாங்க, அவங்கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
2: வணக்கம். பெருமாள்புரத்துல இருந்து கோபப்படாம பேசுறேன் கோமதி.
1: உங்க மேல மத்த எல்லாருக்கும் கோபம்,
0: உங்க பேருக்கும் அந்த ரைமிங்கா வருது பாருங்க.
1: ஆமா, ஏன்னா முதல் நேரம் எப்ப பார்த்தாலும்
0: கோபப்படாத கோமதி.
2: காமிப்பாங்க. எப்படி காமனா, அமைதியா இருந்துருவாங்க, ஒரு ஓரமா போய் உட்கார்ந்துக்கிடுவாங்க, இல்லன்னா பெட்ல போய் படுத்துக்கிடுவாங்க. வாயில இருந்து எந்த வார்த்தையும் அவங்களுக்கு வராது. அவங்களுடைய அந்த ரியாக்ஷனை வச்சுதான் அவங்களுடைய கோபத்தோட ரேஷியோவை நம்ம கண்டுக்க இது பண்ணணும்.
0: முகம் சரியில்லையே, என்னன்னு தெரியலையே அப்படின்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா?
2: வராது. வந்தா வார்த்தையில இதா இருப்பேன்,
1: வார்த்தையை நீங்க
0: கட்டுப்படுத்துவீங்க,
2: மூஞ்சிய தூக்கி வைப்பேன், அவ்வளவுதான்.
1: அவ்வளவுதான், சூப்பர் சூப்பர். இதே நீங்க கட்டுப்படுத்துவீங்க,
2: என்ன பிடிக்கும்.
1: ஓகே, சூப்பரான விஷயம், ஒரு விஷயமும் சொல்லிருக்கீங்க. நன்றி நன்றி இணைப்பில். அடுத்த நேயர் வணக்கம்.
3: ஹலோ வணக்கம், வாழ்க வளமுடன்.
1: வணக்கம், சொல்லுங்கம்மா, யார் இங்க இருந்து? இட்டையில இருந்து சாந்தி பேசுறீங்க. சொல்லுங்க, நம்ம கோபத்தை வந்து கண்ணியத்தோட வெளிப்படுத்துறோமா?
3: அதை கோபப்படும் போது நம்ம இதை எடுத்து கொள்ளும் போதுதான் அதை திரும்ப வார்த்தைகள் வரும். வார்த்தைகள் அதிகமாக பாதிக்காத வகையில் நான் வந்து நன்றி வாழ்க வளமுடன் அப்படி சொல்லிடுவேன்.
1: கோபம் வந்தாலுமே நன்றி வாழ்க வளமுடன் அப்படி சொல்றீங்க,
3: அப்படியே
0: சொல்லிடுவேன்.
3: சொல்லும் போது நமக்கும் பாதிப்பு இருக்காது, அவங்களுக்கும் பாதிப்பு வராது.
1: ஆனா அந்த அப்படி வாழ்றது வந்து அப்படி வாழ்த்துறது வந்து இன்னுமே வந்து ஆப்போசிட்ல இருக்கிறவங்க வந்து குத்திக்கிட்டே இருக்கும். வெளிப்படுத்த விடாம வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லிட்டா அது எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இருந்தாலும் நிகழ்ச்சியில இந்த மாதிரி நம்ம பேச போறோம், கோவத்தை கண்ணியத்தோட வெளிப்படுத்துறோமா அப்படின்ட்டு. நிகழ்ச்சியில அதே மாதிரி சொல்றான பாடல்களும் வந்துட்டே இருக்குது. முதல் பாடல் விஜய் யேசுதாஸ் மற்றும் சுஜாதா குரலில் அரசு திரைப்படத்துல இருந்து கேளுங்க.

0: பேசிகிட்டு இருக்கோம் நிகழ்ச்சியில் என்ன அப்படின்னா, கோவத்தை நம்ம கண்ணியத்தோடு வெளிப்படுத்துக்கிறோமா அப்படின்ட்டு தான் நம்ம வந்து தோழிகள் எல்லார்ட்டையும் கேட்டிருந்தோம். நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த தோழி என்ன சொல்கிறாங்க அப்படின்றதையும் கேட்கலாம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க? வணக்கம். வணக்கம்,
1: யார் இங்கேருந்து பேசுகிறீங்கம்மா?
2: நான் பரமக்குடிலேருந்து ராஜேஸ்வரி பேசுகிறேங்கம்மா.
0: வணக்கம்மா, சொல்லுங்கள்.
2: இந்த பாட்டு ஓடிச்சு, இந்த தலைப்பு மட்டும் சொல்லுங்க கொஞ்சம்.
0: நம்ம கோவத்தை வந்து, நமக்கு வரக்கூடிய கோவத்தை மற்றவங்க கிட்ட காமிக்கும் போது கண்ணியத்தோட நம்ம காமிக்கிறோமா அப்படின்றதுதான் நம்ம வந்து கேட்டுட்டு இருக்கிறோம்.
2: அதாவது அந்த காலத்துல உள்ளவங்க மனுஷரை மனுஷ மதிச்சாங்க, அதனால மாத்தாடி இவங்க நாலு பின்ன வேணுமே, இவங்களோட தயவு வேணுமே அப்படின்னு கோவத்தை கட்டிப்படுத்திக்கிறவாங்க பேசும்போது. ஆனா இன்னைக்கு உள்ள காலகட்டத்துல யாரையுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் மனுஷரை மதிக்கிறது இல்ல, பணத்தை தான் மதிக்கிறாங்க.
0: அதனால என்ன வேணா பேசலாம் அப்படின்னு ஆயிடுச்சு.
2: ஆமா ஆமா, என்ன வேணாலும் பேசலாம், உடனே கட் பண்றதுனால கட் பண்ணி விட்டுறாங்கல்ல உறவுகளை எல்லாம்.
0: கண்ணியத்தோட வெளிப்படுத்துறது கிடையாது கோவத்தை அப்படின்றத.
2: அந்த காலத்துல உள்ளவங்க ஓரளவு வேணும்பா, கோவம் வரும்போது நம்மளுக்கு வந்து இவங்க என்னென்ன நன்மை பண்ணாலும் நினைக்கணும், நாளை பின்ன இவங்க எவ்வளவோ நன்மை செய்வாங்க, நம்மளும் வந்து அவங்களோட இணைந்து இருந்தா தான் நம்ம வாழ்வு நல்லா இருக்கும், நிம்மதியா இருக்க முடியும். இப்ப அண்ணன் அக்கா தங்கச்சின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் உறவா இருந்தா தானப்பா எங்கேயும் பாக்கிட்ட திருச்சி
1: பேசுவாங்க.
2: நம்ம உறவுகளே நம்மள வந்து பேசுவாங்க இல்லையா?
0: இப்ப
2: எப்படி
0: நன்றி குறிப்பிட்டது மன்னிக்கவும், அடுத்த நேரத்துல நம்ம வழி விட்டுலாம்.

0: நன்றி
1: நன்றி
0: நன்றி
1: நன்றி
0: நன்றி.
1: நன்றி. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம். நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம். இணைப்பில்
3: இருக்கீங்க, யார் இங்கே இருந்து பேசுறீங்கம்மா?
2: எப்படி இருக்கீங்க விஜய்?
1: நலமாக இருக்கிறோம், நலம் விசாரித்ததற்கு மிக்க நன்றி.
3: யார் இங்கே இருந்து பேசுறீங்க? நலமா இருக்கோம், சொல்லுங்க யாருன்னு சொல்லாமையே பேசுறீங்களே.
2: நான் திருச்செந்தூர்ல ராதா பேசுறேன்.
3: சொல்லுங்க, ரொம்ப ஒரு சந்தோஷத்தோட வரீங்களே, என்ன விஷயம்?
1: எங்களை பாக்குறதுக்கு அவ்வளவு சந்தோஷமா?
2: நான் போற ஒரு சலக்கு மட்டும் சாமி போட்டோ வச்சிருக்கேன், கோவம் வந்தாலும் சொல்றது.
1: அதை தாண்டி மத்தவங்க வந்து நம்ம கிட்ட கோவத்தை கண்ணியத்தோட வெளிப்படுத்துறாங்களா அப்படின்றத நம்ம கேட்டிருந்தோம். மத்தவங்க வந்து நம்மள ரெஸ்பெக்ட்
2: கண்ணியத்தோட தான் வெளி கேட்டுறாங்க,
1: கண்ணியத்தோட தான் வெளி காட்டுறாங்க.
2: ஆமா,
1: சரி, ரைட்டு, சூப்பர், நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு நன்றி. மற்றவங்க வந்து கண்ணியத்தோடு தான் வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்றத சொல்லிட்டாங்க. நம்மளும் வந்து நிறைய விஷயங்கள் கோவத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். அது கோவம் வரும்போது நம்ம வீட்டில் இருக்கிற ஜீவன் தான் வந்து யாராக இருந்தாலுமே சரி, அது முக்கியமாக பெண்கள் வந்து நிறைய அந்த வார்த்தைகளை வந்து கேட்டிருப்பாங்க.
3: கோவம் வந்து நமக்கு உரிமையானவங்க கிட்ட மட்டும்தான் அதிகமாக வரும்னு சொல்லலாம்.
1: ஆனால் அந்த உரிமையானவங்க கிட்ட தான் நம்ம பேச தெரியாமல் என்னன்னாலும் பேசி விட்டுறோம். என்னன்னாலும் பேசுகிற அடமலை மாதிரி வெறுத்து வாங்குறதும் நம்ம
3: அப்புறம் கண்டிப்பாக நினச்சி பார்ப்போம், இன்னும் ஒரு தடவை அந்த மாதிரி நடந்துக்க கூடாது அப்படின்னு.
1: ஆமாம், நிச்சயமாக இதை பற்றி இன்னும் பேசலாம் நிகழ்ச்சியில். அடுத்ததா சூப்பரான பாடல் ஒன்று வந்துட்டே இருக்குது. நியூ திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சுஜாதா மோகன் அவங்களுடைய குரலில் வாலி வரிகளில் பாடல் வந்துட்டே இருக்குது, கேளுங்க.

இன்றைக்கி ஸ்நேகிதே நிகழ்ச்சியில் நம்ம கேட்டிருந்தோம், கோபத்தை கண்ணியத்தோடு வெளிப்படுத்துகிறோமா அப்படின்ற கருத்தில் தான் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். நேர்கள் நீங்களும் தொடர்பு கொண்டு அழைக்கலாம். 0462256113 என்கிற எண்ணிலையும், 0462256113 பாடல் ஒன்று கேட்டுடலாம். ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் 12B திரைப்படத்திலிருந்து ஹரிஷ் ராகவேந்திரா மற்றும் மகாலட்சுமி ஐயர் குரலில்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒளிபரப்பு தொடர்வது ஸ்நேகிதிய நிகழ்ச்சி.

0: ரொம்ப ஒரு மெலடிங்கான ஒரு சாங் கேட்டு முடிச்சோடனே ரொம்ப 12:42 ஆயிடுச்சு. இந்த கோபமும் இப்படி இந்த பூ மாதிரி தான். என்ன அப்படின்னா, சில பேர் வந்து பூ மாதிரியே அவங்க இருப்பாங்க, அவங்க குணமும் அப்படி இருக்கும். நம்ம கொஞ்சம் அதிகமாக தண்ணி விட்டால் கூட அந்த மனம் வந்து வாடி போகிற மாதிரி, இந்த மலர் வாடி போகிற மாதிரி நம்ம அதிகமாக காட்டுற கோபம் கூட அவங்கள காயப்படுத்திடும். அடடே, அப்படிதான் நம்ம கோபத்தை வந்து கண்ணியத்தோடு வெளிப்படுத்தணும். இந்த மாதிரியான நிறைய சூழலில் நம்மளுடைய வார்த்தைகளை வந்து பார்த்து பேசுறது, இல்லை வந்து கை கால்லாம் ஓங்காமல் இருக்கிறது.
1: இப்போதான் ஒன்று கேட்க தோணுது, நீங்கள் கோபத்தை எப்படி கண்ணியத்தோடு வெளிப்படுத்துறீங்க?
0: நான் வந்து கோபத்துலேருந்து இந்த மாதிரி தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். அதனால தான் நான் வந்து என்னையே உதாரணமாக வச்சு நான் ஒரு டாபிக் எடுத்துகிட்டு போகலாமே அப்படின்றது. ஏன் அப்படின்னா, நான் கோபப்படும் போது வீட்டில் இருக்கிறது அம்மா அப்படின்றதுனால வந்து நிறைய கஷ்டப்பட்டுருவாங்க. சக்கரை நம்ம வந்து பேசிடுவோம், நமக்கு நம்ம இருக்கிற அந்த இளைஞர் வட்டத்தில் வச்சு நம்ம பேசிடுவோம். ஆனால் அது அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போ நான் ஒரு நாள் ரியலைஸ் பண்ணும்போது தான், ஆமாம், நம்ம வந்து கோவத்தை இப்படி வெளிப்படுத்துகிறோமே, அவங்க கொஞ்சம் கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு நினைக்கும்போது நான் கொஞ்சம் மாற்றிட்டுருக்கிறேன். நான் இப்போ கோவம் வந்துச்சுனா வீட்டை விட்டு வெளியே போயிடுவேன், இல்லைனா கோவம் தணிஞ்ச அப்புறம் தான் வீட்டுக்கே வருவேன் அப்படின்ற மாதிரி விஷயங்களும் இப்போ
1: கையாண்டுக்கிறேன்.
0: அந்த மாதிரி தான் நமக்கே தெரியாது, இப்படி ஒரு பிரச்சனை நமக்குள்ளே இருக்குது, நம்ம வந்து தப்பு தான் பண்ணுறோம் அப்படின்னு நமக்கு தெரியாதுல்ல. அந்த மாதிரி ஒரு விஷயம் யாருக்காவது வந்து போய் தெரிஞ்சிச்சுன்னா, அவங்க நாளைக்கு கோவத்தை கட்டுப்படுத்திட்டாங்கன்னா நம்மளால் ஒரு சின்ன மாற்றம் அப்படின்றது தான் நம்ம வந்து பேசிட்டுருக்கிறோம். நேரம் 12:44 ஆயிடுச்சு. நேர்கள் எல்லாரும் நம்ம மேலே கோபமாக இருக்காங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறேன். ஏன்னா நேர்கள் யாரும் இன்கமிங் கால் கொடுக்கல. நிகழ்ச்சியில் அடுத்தால் நம்ம சூப்பரான பாடல் ஒன்று கேட்டுக்கலாம். பம்மல் கே சம்பந்தம் திரைப்படத்திலிருந்து தேவா அவங்களுடைய இசையில் நம்ம கேட்க போகிறோம். பாடல் வந்துகிட்டே இருக்குது, காற்றலைகளில் கேளுங்க.

0: இன்னைக்கு கேட்டிருக்கிறோம் ஸ்நேகிதே நிகழ்ச்சியில் கோபத்தை கண்ணியத்தோடு வெளிப்படுத்துகிறோமா அப்படின்ட்டு தான். நம்ம உரிமையானவங்க மேலே காட்டுற அந்த அதிகப்படியான கோபம் அப்படின்றத வந்து சில டைமில் கண்ணியத்தை மீறி வார்த்தையாலையும் சரி, இல்லை நம்ம கை கால்களை அந்த மாதிரியான ஓங்கிக்கிட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போது எல்லாத்தையாவது தூக்கி எறிஞ்சிக்கிட்டு இருக்கும்போது நமக்கு வந்து இருக்கிற அந்த மன வலி அப்படின்றது வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும்.
1: சொல்லுவாங்க இல்லையா, கோபத்தில் நாவால் சுட்ட புண்
0: ஆறும், நாவினால் சுட்ட வடு வந்து ஆறாது அப்படின்றது தான். ஏன்னா எத்தனையோ
1: தீயினால் சுட்ட புண் ஆறுனாலும் ஆறாது,
0: நாவினால் சுட்ட வடு அப்படின்றது தான். அதாவது கோபம் அந்த வரக்கூடிய வார்த்தை அப்படின்றது வந்து ஒருத்தங்களை வந்து ரொம்ப காயப்படுத்துமா அதெல்லாமா ஞாபகம் வச்சுட்டு இருப்பாங்க அப்படின்னு கேட்டா அப்படிலாம் கிடையாது.
1: வந்து சொல்ல போனா அடிச்சா கூட அதை தாங்கிக்கலாம், சில
0: வழியில மறந்துடும். இந்த மாதிரியான
1: சில வார்த்தைகள் வந்து மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சா இந்த கோபத்துல பேசுற வார்த்தைகள் வந்து கண்டிப்பா என்னைக்குமே மறக்காம அது உயிரோட இருக்கும் அப்படின்னு சொல்லலாம்.
0: ஆமா, சில பேர் வந்து உருவ கேலிக்கு போயிடுவாங்க, நீ அப்படி இருக்க, நீ இப்படி இருக்க, அந்த மாதிரியான
1: சொல்லிட்டாங்களே
0: கோபத்துல வந்து அவங்க எங்க வெளிக்காட்டணும் தெரியாம, அவங்க யாரு மேல கோபப்பட்டிருந்தாங்கன்னா அதை எப்படி வெளிப்பாட்டணும் தெரியாம இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது. மீம் அவங்களுக்கு அவங்களே கிரியேட் பண்ணி,
1: அதாவது கோபம் வந்தா ஒரு சில நிமிஷங்கள் வந்து அமைதியா இருந்துட்டாலே கண்டிப்பா அது தீர்வு கிடைக்கும்.

0: ஓகே, நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நேரம் 12:56. இன்னைக்கு பிரேமி, நம்ம கேட்டிருந்தோம் கோபத்தை கண்ணியத்தோடு வெளிப்படுத்துகிறோமா அப்படின்ட்டு தான்.
1: ஆமாம், தோழிகள்லாம் அழகாக சொன்னாங்க.
0: கலந்துக்கிட்ட முயற்சி பண்ண எல்லா நேர்களுக்குமே நன்றி மற்றும் வணக்கங்களை சொல்லிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கோபத்தை வந்து முடிஞ்ச அளவுக்கு இல்லை, எப்போவுமே கட்டுப்படுத்துங்க. மற்றவங்க மேலே காட்டுற கோபத்தை கொஞ்சம் கண்ணியத்தோட வார்த்தைகளாலையும் சரி, உங்களுடைய செய்கைகளாலையும் சரி, கண்ணியத்தோட காட்டுங்க அப்படி நம்ம சொல்லிட்டு நிகழ்ச்சியோட நிறைவான பாடல் கேட்டுடலாம். உதயா திரைப்படத்திலிருந்து.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 1 மணி 1 நிமிடங்கள் ஆயிடுச்சு. நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை எஃப்எம் ரெயின்போ 102.6. பொதுவாகவே நம்ம உடலை பற்றி நம்ம அதிகமாக கவனத்தோடு இருக்க வேண்டிய காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். அப்படி ஒரு சூப்பரான விஷயம்தான் இப்போ நீங்கள் கேட்க போகிறீங்க, நலம் தானா நிகழ்ச்சி. கேட்டுடலாம், காதுகளில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள். ஆலோசனைகள் வழங்குபவர் காது மூக்கு தொண்டை மருத்துவ நிபுணர் டாக்டர் கணபதி அவர்கள்.
2: நலம் தானா, நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி. காதுகளில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் காது மூக்கு தொண்டை மருத்துவ நிபுணர் டாக்டர் கணபதி அவர்கள்.
3: காதில் வந்து எந்த விதமான தொற்றுக்குண்டான அறிகுறியோ, காதில் எந்த விதமான பிரச்சனைகளோ இல்லாத நேரங்களில் நம்ம இந்த ஆன்டிபயோட்டிக் டிராப்ஸ், அதாவது கிருமி நாசினி சொட்டு மருந்து காதில் விட்டோம்

0: என்றால் கிருமிகள் இல்லாத நேரங்களில் அந்த கிருமி நாசினி சொட்டு மருந்து போடும்போது சில பூஞ்சைகள் காதில் வந்து உருவாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. முதலில் வலி வருவது ஒரு சில நேரங்களில் அது வேறு தொற்று காரணமாகவோ இல்லைனா ஒரு வைரஸ் காய்ச்சல் காரணமாகவோ இருக்கலாம். சொட்டு மருந்து நம்ம போட ஆரம்பித்ததுக்கப்புறமா அதோட பக்க விளைவுகளாக சில நேரங்களில் பூஞ்சைகள் கூட வரலாம். அதன் காரணமாக சீல் வடிதல் போட சில நேரங்களில் கூட வரலாம். மருத்துவரை நீங்கள் வந்து ஒரு 5-6 நாட்கள் சொட்டு மருந்து போட்டு நீங்களே முயற்சி செய்ததுக்கப்புறமா அணுகும்போது எது முதலில் ஏற்பட்டது, இந்த தொற்று முதலில் ஏற்பட்டதா இல்லை அந்த பூஞ்சை முதலில் ஏற்பட்டதா என்பதை அது வந்து மருத்துவரால் கூட அறிய முடியாது. ஸோ தன்னிச்சையாக ஒரு சொட்டு மருந்தை உபயோகிப்பது வந்து தவிர்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். சொட்டு மருந்து போடுவது என்பது குறிப்பிட்ட நேரங்களில் ஒரு 3 சொட்டு அப்படி போடணும். நம்ம நிறைய நேரங்களில் வந்து அதிக அளவு போடும்போதும் இதே மாதிரியான ஒரு தொந்தரவுகள் நமக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. பெரும்பாலும் ஒரு சில நேரங்களில் காதில் ஏதோ ஒரு வலி ஏற்படுகிறது என்றால் நம்ம பகுதிகளில் நமக்கு கிடைக்கக்கூடிய அன்றாடம் கிடைக்கக்கூடிய நல்ல தேங்காய் எண்ணெய் காதில் ஒரு 2 சொட்டு 3 சொட்டு நம்ம வந்து உபயோகித்து கொள்ளலாம். இதை தவிர மருத்துவர் ஆலோசனை பெற்ற பின் ஒரு காது மூக்கு தொண்டர் மருத்துவரை பார்த்து மருந்து மாத்திரைகள் கொடுத்தே சரி பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்கும்போது சொட்டு மருந்து போட்டு மாடிஃபை பண்ணும்போது நேரம் புண் ஆறுவதற்கான காலமும் அதிகமாகும் என்பதை நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டும். செல்ஃப் மெடிகேஷன்ஸ் இதுலன்னு இல்லை, எல்லா விதத்துலேயும் அந்த மருந்து சொட்டு மருந்துன்னு இல்லை, எல்லா விதத்துலேயும் அதிக ஆலோசனை பெறாமல் உபயோகிப்பதை தவிர்ப்பது நல்லது. உரிய நேரத்தில் காலம் தாழ்த்தாமல் உரிய நேரத்தில் காது மூக்கு தொண்டரை அணுகி அதற்குண்டான சிகிச்சைகளை பெறுவதும் நல்லது. சிறு வயது குழந்தைகளிலிருந்து வயது முதிர்ந்தவர்கள் வரையும் உள்ளவர்களுக்கு காதில் ஏற்படும் ஒரு முக்கியமான ஒரு தொந்தரவு என்று சொல்லிக்கொள்வது வந்து காதில் சீல் வடிதல். வெளியே சொல்லக்கூட நமக்கு வந்து கூச்சப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இந்த காது சீல் என்பது ஒரு நமக்கு ஏற்படும் தொற்று காரணமாக ஒரு புண் காரணமாக வரக்கூடிய ஒரு திரவம் தான். கை கால்களிலும் சீல் வைப்பதும் சலம் வைப்பதும் நீர் வைப்பதும் நம் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம்தான். காதில் ஏற்படும் தொற்று காரணமாக வருவது தான் இந்த காது சீல். ஒரு குழந்தைகளுக்கு அவர்கள் குழந்தை பருவத்தில் வைரஸ் தொற்று மூலமாகவோ ஒரு மூக்கில் தொண்டையில் தொற்று ஏற்படுவது இன்றைய காலங்களில் அதிகமாக நமக்கு பார்க்கிறோம். அதாவது ஒரு 6 வயது குழந்தைகள் உள்ளவரை இனி எப்போ மூக்கில் தொண்டையில் நமக்கு ஒரு நாசிலையும் இதுலேயும் வந்து ஒரு தொற்று ஏற்பட்டாலோ அது சாதாரண வைரஸ் காய்ச்சலாக இருக்கலாம் இல்லைன்னா சாதாரண ஒரு ஏதாவது நேம்டு காய்ச்சலாக கூட வரலாம். அந்த மாதிரி நேரங்களிலும் நம்ம காதுக்கு வந்து பாதிப்பு ஏற்பட்டு அதனால் வந்து தொற்று ஏற்பட்டு அதை சீல் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. முதியவர்களுக்கும் எதிர்ப்பு சக்தி குறைவதன் காரணமாக அவர்களுக்கும் தொற்று ஏற்பட்டு அதன் மூலமாக காது சீல் வருவதும் நாம் பார்க்கிறோம்.
1: நலம் தானா, நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி. காதுகளில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் கேட்டீர்கள். வழங்கியவர் காது மூக்கு தொண்டை மருத்துவ நிபுணர் டாக்டர் கணபதி அவர்கள்.
2: நேரம் 1:05. நலம் தானாவில் இப்பொழுது கேட்கலாம் காலநிலை மாறுபாட்டால் ஏற்படும் டெங்கு காய்ச்சல் குறித்த விழிப்புணர்வு தகவல்கள். வழங்குபவர் பாளையங்கோட்டை மாவட்ட சுகாதார அலுவலக நல கல்வியாளர் எஸ் ஹரிஹர சுப்பிரமணியன் அவர்கள்.

0: காலநிலை மாறுபாட்டால் சில நோய்கள் வந்து பரவுவதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த வகையில் டெங்கு காய்ச்சல் குறித்த விழிப்புணர்வு தகவல்களை நம்மக்கிட்ட பகிர்ந்துக்க வந்திருக்கிறவங்க பாளையங்கோட்டை மாவட்ட சுகாதார அலுவலக நல கல்வியாளர் எஸ் ஹரிஹர சுப்பிரமணியன் அவர்கள். வணக்கம் சார்.
1: வணக்கம் சார்.
0: மழை காலங்களில் வைரஸ்னால பல்வேறு காய்ச்சல்கள் வந்து வர வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த டெங்கு காய்ச்சலை மற்ற காய்ச்சல்களில் இருந்து வேறுபடுத்தி எப்படி கண்டறிவது சார், அந்த விவரத்தை சொல்லுங்களேன்.
1: மழைக்காலம் அதிகமாக இருந்தாலும் அந்த நேரத்தில் நமக்கு எந்த ஒரு வித காய்ச்சல் ஏற்பட்டாலும் அதை பரிசோதனை செய்து கொண்டு அதன் மூலமாக அது எந்த காய்ச்சல் என்பதை நாம் கண்டுபிடித்து கொள்ளலாம். நம்ம வந்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அல்ல மருத்துவக் கல்லூரிகள் நம்ம அரசு மருத்துவமனைக்கு சென்றால் நமது இரத்தத்தை பரிசோதனை செய்து அதில் வந்து எலிசா டெஸ்ட் என்ற ஒரு டெஸ்ட் ஒன்று, அந்த டெஸ்ட்டு செய்து டெங்குவின் அறிகுறிகள் இருந்தால் அதற்கு உண்டான சிகிச்சைகளை மருத்துவர்கள் அளிப்பார்கள். டெங்கு காய்ச்சல் ஏற்பட்டால் பொதுவாக இது மாதிரி உடல் வலிகள், காய்ச்சல், தலைவலி, கைகால் வலி, கால் வலி, இடுப்பு வலி போன்ற

0: பல பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதை குணப்படுத்துவதற்கு ஆரம்ப நிலையிலே மருத்துவமனைக்கு சென்றால் நல்ல சிகிச்சை பெற்று குணமடைய முடியும். இந்த டெங்கு காய்ச்சல் ஏற்படும் பொழுது அதோட அறிகுறி நமது உடலில் உள்ள பிளேட்லெட் கவுண்ட்ஸ்னு சொல்லுவாங்க, அந்த இரத்த தட்டணுக்கள், சிவப்பணுக்கள், வெள்ளை அணுக்கள், அது வந்து ஒரு மனிதர்களுக்கு பார்த்திங்கன்னா நார்மலாக 2.5 லட்சத்துக்கு மேலே அந்த பிளேட்லெட் கவுண்ட்ஸ் என்பது இருக்கும். அந்த டெங்கு பாதிக்கப்பட்ட ஒரு நபராக இருந்தால் அவருடைய பிளேட்லெட் கவுண்ட்ஸ் என்பது அந்த 2 லட்சத்திலிருந்து 10,000, 20,000, 10,000 என்ற அளவுக்கு கூட குறைவதற்கு வாய்ப்பு உண்டு. அதை சரிப்படுத்துவதற்கு மருத்துவமனையில் முறையான சிகிச்சைகள், தரமான உணவு, இளநீர் போன்ற நீர்கள் பருவது, நல்ல பழச்சாறுகள் பருவது, இதன் மூலமாக அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குணப்படுத்த முடியும். மற்றும் அரசு மருத்துவமனை மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் பல இடங்களில் வந்து இந்த சித்த வைத்தியத்திலையும் இதற்கு வந்து பல மருத்துவ முறைகள் இருக்கிறது. நிலவேம்பு குடிநீர் என்ற சித்த வைத்தியத்தில் இருக்கங்க. அந்த நிலவேம்பு குடிநீரை குடிக்கும் பொழுது உடலில் எதிர்ப்பு சக்தி அதிகமாக வருகிறது. மேலும் இந்த பப்பாளி இலை சாறு போன்ற அதன் மூலமாகவும் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக ஏற்பட்டு குறைந்த பிளேட்லெட் கவுண்ட்ஸு மறுபடியும் 2 லட்சம் 2.5 லட்சம் வரையும் கூடுவதற்கு உண்டான வாய்ப்பு உண்டு. பொதுவாக இந்த காய்ச்சல் என்பது ஏற்பட்டால் ஒரு 2 நாட்கள் 3 நாட்கள் ஆரம்பித்து ஒரு 10 நாட்கள் வரையும் இருப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. இந்த ஒரு 7வது நாள் 8வது நாளில் கூட இதோட அறிகுறிகள் அதிகமாக வருவதற்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கும். அப்போ முறையான சிகிச்சை எடுப்பதன் மூலமாகவே சுய வைத்தியம் எப்பொழுதும் பார்க்கக்கூடாது. எந்த ஒரு காய்ச்சல், எந்த ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலும் உடனடியாக அரசு மருத்துவமனையை அணுக வேண்டும். நமது திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவுறுத்தலின்படி மற்றும் மாவட்ட சுகாதார அலுவலர் அவர்களின் அறிவுரையின்படியும் இந்த டெங்கு கொசு ஒழிப்பு நடவடிக்கைகள் தீவிரமாக நமது மாவட்டத்தில் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. நமது மாவட்டத்தில் இந்த காய்ச்சல் ஒரு பகுதியில் ஒரு நபருக்கு டெங்கு காய்ச்சல் பாதிப்பு ஏற்பட்டால் அவர் வந்து ஒரு மருத்துவக் கல்லூரியில் அனுமதிக்கப்பட்டு அவருக்கு டெஸ்ட் எடுத்து அது பாசிட்டிவ்னு வந்து அவருக்கு வந்து டெங்கு அறிகுறி என்று தெரிந்தால் எங்களுடைய மாவட்ட சுகாதார அலுவலகத்தில் உள்ள சுகாதார ஆய்வாளர்கள் அந்த ஆஸ்பத்திரியிலேருந்து அந்த ரிப்போர்ட்டை வாங்கி எந்த கிராமத்தில் எந்த இடத்துல அந்த நோய் வாய்ப்பட்டவர் இருக்கிறார்னு கண்டறிந்து அந்த கிராமத்தில் அன்றைய தினமே என்று அவர் அட்மிஷனாகி இந்த நோய் கண்டுபிடிக்கப்பட்டால் அன்றைய தினமே அந்த கிராமத்தில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்குட்பட்ட களப்பணியாளர்கள், டிபிசி என்ற டொமஸ்டிக் ப்ரீடிங் செக்கர்னு சொல்லக்கூடிய கொசு ஒழிப்பு பணியில் ஈடுபடுத்தக்கூடிய அந்த களப்பணியாளர்கள் மற்றும் சுகாதார ஆய்வாளர்கள், மருத்துவ அலுவலர்கள் அடங்கிய குழு அந்த கிராமத்திற்கு சென்று அந்த எந்த வீட்டில் அந்த டெங்கு கொசு பாதிக்கப்பட்ட நபர் இருந்தாலோ அந்த வீட்டை சுற்றி உள்ள பகுதிகள் முழுவதும் கொசு ஒழிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள்.
1: மழைக்காலங்களில் பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய டெங்கு காய்ச்சல் வந்து எவ்வாறு பரவுகிறது, டெங்கு காய்ச்சல் வந்தாக்க முறையாக எவ்வாறு சிகிச்சை எடுக்க வேண்டும், பொதுமக்கள் டெங்கு பரவலை கட்டுப்படுத்த எந்த அளவுக்கு அரசாங்கத்துக்கு மக்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற இப்படி பல அருமையான கருத்துக்களை வந்து நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிட்டவங்க பாளையங்கோட்டை மாவட்ட சுகாதார அலுவலக நல கல்வியாளர் எஸ் ஹரிஹர சுப்பிரமணியன் அவர்கள்.
2: நேர்களே, நலம் தானா நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீங்க. நேரம் 1:11. ஆலோசனைகள் வழங்கியதற் போலவே நமக்கு வந்து மழையும் பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அதனால் வீட்டில் நீங்கள் குப்பை தொட்டி அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படின்னா அதை சரிவர பார்த்துக்கோங்க. மழை வந்து எப்போ பெய்யுது அப்படின்றது நமக்கு தெரியாத காரணம் கட்டதுனால மழையோட ட்ரைனேஜ் வந்து கரெக்டாக இருக்குதா, மாடியிலலாம் வந்து அடைப்பு இல்லாமல் இருக்குதா அப்படின்றத ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. குப்பைகள் போடுறப்போ கொஞ்சம் குப்பை தொட்டிக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுருங்க. ஏன்னா மழை பெய்கிறப்போ அதுலேருந்து கழிவுகள்லாம் கசிஞ்சு கீழே போய் அது பாதை இல்லை சாலைகளிலும் சரி சிதறி கிடக்கக்கூடிய அடைய வாய்ப்புகள் இருக்குது. ஆற்றங்கரை ஓரங்கள், குளத்தங்கரை ஓரங்கள் இந்த மாதிரியான இடத்துல வந்து அது மட்டும் இல்லாமல் டயர்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் வச்சுருக்கிறீங்க, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னா அதில் வந்து தண்ணி தேங்காமல் பார்த்துக்கோங்க. மற்றும் நீர்நிலைகளை நம்ம பாதுகாக்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கிறோம், கட்டாயத்துலேயும் இருக்கிறோம். அதனால் நீர்நிலைகளை பார்த்துக்கிட்டு நம்ம நலம் தானா நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம பேசலாம். என்ன அப்படின்னா சுக்கோட பயத்தை

0: பயன்கள் மற்றும் அதனுடைய மருத்துவத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச இருக்கிறோம். தென் தமிழகத்தில் பிரபலமான ஒரு சொலவடை ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, சுக்குக்கு மிஞ்சிய மருந்து இல்லை அப்படின்னு. சித்த மருத்துவம், ஆயுர்வேதம் இதில் மட்டுமே இல்லாமல் சீன மருத்துவம், அது மட்டும் இல்லாமல் ஜப்பானில் காம்போ அப்படின்ற ஒரு மருத்துவமும் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் கொரியனில் சுஜோக் மருத்துவம், இல்லை எல்லா மருத்துவத்திலையுமே முதன்மையாக இருக்கக்கூடிய ஒரு இடம் ஒரு மருந்து பொருளுக்கு இருக்குது அப்படின்னா அது வந்து சுக்குக்கு தான். சிவப்பு இந்தியர்களும் கூட சுக்கை வந்து தங்களுடைய மருத்துவத்தில் பிரதான பொருளாக வச்சுருக்கிறாங்க. இது இஞ்சியாக இருக்கும்போது எப்படி மருத்துவ பயன்கள் கொடுக்குதோ, அது காய்ஞ்சு அது வந்து சுக்காக மாறின பிறகும் நிறைய பலன்களை வந்து மக்களுக்கு வந்து மனிதர்களுக்கு வந்து கொடுத்துட்ருக்குது. அப்படி சுக்கோட பயன்கள் என்ன அப்படின்றது தான் நம்ம இன்னைக்கு நலம் தான நிகழ்ச்சியில் சூப்பரான பழைய பாடல்களோடு நம்ம கேட்க போகிறோம். நிகழ்ச்சியில் முதல் பாடலும் நீங்கள் கேட்டிருங்க, தங்கப்பதக்கம் திரைப்படத்திலேருந்து எம்எஸ் விஸ்வநாதன் இசையில் கண்ணதாசன் குரலில் நம்ம கேட்கலாம். வாணி ஜெயராம் குரலில், கண்ணதாசன் வரிகளில்.
1: Twinkle, twinkle, little star, how I wonder what you are. Up above the world so high, like a diamond in the sky.

தானா நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நேரம் 1:18 ஆகிட்டுருக்குது. நலம் தானா நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம சுக்கோட பயன்களை நம்ம பார்த்துட்ருக்குறோம். காலை இஞ்சி, மதியம் சுக்கு, மாலை கடுக்காய் அருந்த அப்படின்னு ஒரு சித்த மருத்துவ பாடல் இருக்குது. காலையில் வந்து பல் துளக்கியதும் இஞ்சியையும், மதியம் சுக்குத்தூளை வந்து உணவுக்கு முன்னால் எடுத்துக்கிறதன் மூலமாக வரக்கூடிய நன்மைகளையும் சரி நோய்கள் பலவற்றை இந்த அணுகுமுறை வந்து காத்திருக்கும் அப்படின்றது தான் இந்த பாடலோட அடித்தளமாக இருக்குது. இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணும்போது சித்த மருத்துவரை வந்து பார்த்துட்டு உங்கள் உடம்புடைய வாகு என்ன அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிறது முக்கியமான ஒரு விஷயம். ஆனால் அதெல்லாம் தாண்டி சுக்கோட பலன்கள் அப்படின்றது வந்து நார்மலாகவே நம்ம வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. என்ன அப்படின்னா, பித்தத்தை சீராக்கிற ஒரு பக்குவம் அப்படின்றது வந்து சுக்குக்கு இருக்குது. பித்தத்தை சீராக்காமல் இருக்கிறதுன் காரணமாக குடல் புண்கள் இருக்குது, மலச்சிக்கல் ஏற்படுது, வாயில் இருக்கக்கூடிய அந்த உப்புசம், தலைவலி, இரத்த கொதிப்பு, இந்த மாதிரியான உளவியல் ரீதியான விஷயங்களும் சரி, கோவம் நம்ம அடிக்கடி வருது, அடிக்கடி சோர்வாக இருக்கிறோம் அப்படின்னா அதில் வந்து பித்தத்தோட செயல்பாடு அப்படின்றதும் நிறைய இருக்குது. இந்த மாதிரியான பித்த சமநிலையை வந்து சுக்கு வந்து சரி பண்ணுது அப்படின்றத சொல்கிறாங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் ஒன்று கேட்டுக்கலாம். தனிப்பிறவி திரைப்படத்துலேருந்து கேவி மகாதேவன் இசையில் கண்ணதாசன் வரிகளில், பி சுஷிலா குரலில் பாடல் வந்துட்டே இருக்குது.

லேசான காய்ச்சல், தலைவலி இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து சுக்குத்தூளை வெறும் தண்ணீரோடு கலந்து நெற்றியில் வந்து பற்று போடுவாங்க. முன்னாடிலாம் பார்த்தோம் அப்படின்னா பழைய காலத்து வீடாக இருக்கட்டும், இல்லை வாசல் நலப்படியாக இருக்கட்டும், அங்கே வந்து சந்தனம் மாதிரி ஒரு விஷயம் ஒன்று இருக்கும். ஆனால் அது சந்தனம் கிடையாது, வந்து சுக்கு கல்லில் வந்து அப்படி குழச்சி அதை வந்து தலையில் அப்படி தேய்ச்சிக்கிட்டு போயிடுவாங்க. இப்போ நம்ம எப்படி இப்போ ஒரு ப்ராடக்டை வந்து யூஸ் பண்ணுறோம், நிறைய ப்ராடக்ட் இப்போ இருக்குல்ல தலைவலிக்கு, அந்த மாதிரி வந்து சுக்கு அப்படின்றது வந்து முன்னாடி உள்ள வீட்டில் வந்து எப்போவுமே இருக்கும். பித்தத்தினால் ஏற்படக்கூடிய அந்த தலைவலியாக இருக்குது அப்படின்னா அது வந்து ரொம்ப ஒரு பெரிய மருந்தாக இருக்கும். லேசான காய்ச்சலுக்கும் கூட இது நல்ல மருந்து. முக்கியமாக அதில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சுக்கை நம்ம வந்து பற்று போடுறப்போ நல்ல கடினமான தோள்களுக்கு தான் வந்து அது வந்து இதாக இருக்கும். ஏன் அப்படின்னா சுத்து வந்து கொஞ்சம் புண்ணாக்கக்கூடிய, தோலை புண்ணாக்கக்கூடிய ஒரு இருக்கிற தன்மையும் அதில் இருக்குது. அதனால 8 வயதுக்கு கீழ் உள்ள குழந்தைகளுக்கு இந்த சுக்கு பற்று அப்படின்றது வந்து போடக்கூடாது. கொஞ்சம் கவனமாக இருங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேவி மகாதேவனுடைய இசையில் நம்ம பாடல் ஒன்று கேட்டுடலாம். டிஎம் சௌந்தரராஜன் மற்றும் பி சுசிலா குரலில் தியாகராஜன் வரிகளில் பாடல் வரதுக்கு கேளுங்க, தாளம்பூ திரைப்படத்திலிருந்து.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்
1: தொடர்வது நலம் தானா நிகழ்ச்சி. நேரம் 1:36 நேர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz. இன்றைக்கி நலம் தானா நிகழ்ச்சியில் நம்ம சுக்கு அதோடய பயன்களை பற்றி தான் நம்ம தெரிஞ்சிட்ருக்குறோம். சுக்கு, கொத்தமல்லி விதைகள் இந்த இரண்டு சம அளவு எடுத்து காஃபி தூள் போல் நல்லாக வந்து பொடி பண்ணி அதை பயன்படுத்தி அதில் இருக்கிற கஷாயத்தை எடுத்து நம்ம குடிச்சிட்டு வரோம். அது எல்லாருக்குமே நமக்கு தெரியும், நம்ம மாலை வேளைகளில் குடிக்கக்கூடிய அந்த சூப்பரான சுக்கு காபி அப்படின்ற ஒரு விஷயம்தான். வாரத்தில் 3 முறை கண்டிப்பாக இந்த சுக்கு காப்பியை எடுக்கிறதுனால, மாலை வேளைகளில் நம்ம எடுக்கிறதுனால பித்தத்துடைய சமநிலை அப்படின்றது வந்து நம்மளால் கடைபிடிக்க முடியும். இதில் சில பேர் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா காஃபி பொடியை வந்து இதில் வந்து சேர்க்கிறாங்க. காஃபி தூள் மாதிரி நம்ம பொடியாக்கலாமே தவிர இதை வந்து காஃபி தூளை சேர்த்து பயன்படுத்துறது அப்படின்றத வந்து நிறைய பேர் வந்து இதை வந்து அணுகுமுறை வந்து சரி கிடையாது அப்படின்றதான் வந்து சொல்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த காஃபியோட டேஸ்ட் பிடிச்சவங்க கொஞ்சமாக வேணால் அந்த டிகாஷனை ஆட் பண்ணிக்கோங்க. அது தவிர சுக்கு காஃபி அப்படின்றது வந்து சுக்கு தண்ணியாக நம்ம குடிக்கும்போது தான் நமக்கு வந்து அதோடைய மருத்துவ குணம் அப்படின்றது நம்மளுக்கு நம்மளுடைய உடம்பில் முழுசாக கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்படி குடிக்கிறதுனால நமக்கு இரவு வேளைக்கான உணவுக்கான செரிமான மண்டலத்தை நம்ம வந்து சரிப்படுத்துறதாகவும் இதை வந்து சொல்லப்படுது.

அதனால் ஒரு 3 நாள் நம்ம மாலை நேரத்தில் சுகு காப்பி எடுத்து சூப்பராக இருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நிகழ்ச்சியில் அடுத்ததாக உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்துலேருந்து பாடல் வந்துகிட்டே இருக்குது. MS விஸ்வநாதன் இசையில் தான் பாடல் கேட்க போகிறோம். கேளுங்க காற்றலைகளில் பாடல், TM சௌந்தரராஜன் குரலில்.

நேரம் 1:42 ஆகிட்டுருச்சு. சுக்கோட பயன்களை பற்றி தான் நம்ம தெரிஞ்சிட்ருக்குறோம். பித்தத்தால் வர்றது தான் இந்த மைக்ரைன் தலைவலி. அதோட இலவச இணைப்பாக நமக்கு வந்து வயிற்று வலியும் சில பேருக்கு வந்துடுது இல்லையா. அதுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சுக்கை வந்து நல்ல தூளாக்கி மைக்ரைன் தலைவலிக்கு மிக சிறந்த மருந்தாக பயன்படுத்த முடியும். 3 சிட்டிகை சுக்குத்தூளை வந்து தேனில் குழச்சி உணவுக்கு பின் காலையிலையும் மாலையிலையும் 45 நாள் சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா, இந்த மாதிரியான பித்தத்தில் ஏற்படக்கூடிய அந்த தலைவலி அப்படின்றத வந்து காணாமல் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எல்லாரும் முயற்சி பண்ணி பாருங்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வேதாள உலகம் திரைப்படத்துலேருந்து பாடல் வந்துகிட்டே இருக்குது. டி கே பட்டம்மாள் குரடல்.

சுக்கோட பயன்களை நம்ம கேட்டுட்ருக்கிறோம். சுக்கு அப்படின்றது நமக்கு இஞ்சியிலேருந்து வர்றதுனால அந்த தலைவலி ஏற்படக்கூடிய அந்த விஷயங்களுக்கு இஞ்சியும் ஒரு சிறந்த மருந்தாக இருக்குது. எப்படி அப்படின்னா, இஞ்சியோட மேல் தோலை மட்டும் சீவி அதையே வந்து நல்லா சிறு சிறு துண்டாக ஆக்கி தேனில் வந்து ஊற போட்டு காலையில் வந்து அந்த தேனை சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா தலைவலி வந்து சரியாகும் அப்படின்றத சொல்கிறாங்க. அதாவது பித்தத்தினால் ஏற்படக்கூடிய தலைவலியாக இருக்கட்டும், இல்லை வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு இல்லை அந்த மாதிரியான விஷயங்களாக இருக்கட்டும், அப்படி இருக்கும்போது இந்த மாத்திரை, அதாவது இந்த தேனோட சாப்பிட்டு எடுக்கக்கூடிய அந்த இஞ்சியோட மேல் தோலை சீவி எடுக்கக்கூடிய அந்த மருந்து அப்படின்றது நிச்சயமாக வேலை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இஞ்சியும் வந்து நிறைய வந்து நீங்கள் எடுத்துக்கூடாது. ஏன் அப்படின்னா, இஞ்சியை வந்து கொஞ்சம் அல்சர் இருக்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் புண்ணை வந்து மேலாக்குறதாக மேலோங்க வைக்கும். அதனால் இஞ்சி எப்போவுமே சேர்க்கும்போது தேனோட சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த இஞ்சியோட வீரியம் அப்படின்றது கம்மியாகுது. பெண்களுக்கு மாதவிடாய்க்கு முந்திய நாட்களிலும் சரி, மாதவிடாய் தொடங்கிய முதல் நாள்லேயும் சரி, இந்த பித்த தலைவலி வரும் இல்லையா, அதுக்குமே வந்து வீட்லேயே மருந்து செய்யலாம். அதுதான் அந்த இஞ்சி ரசாயனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மருந்து. ஒவ்வொரு வீட்லேயுமே இந்த மாதிரியான இஞ்சி வச்சு நமக்கு வந்து பண்ணுவாங்க. அது வந்து பக்கத்து வீட்லேயோ இல்லை நல்லா தெரிஞ்ச பெரியவங்கக்கிட்டேயோ அதை சேர்த்து பண்ணலாம். ஏன்னா நம்ம காமனாக சொல்லிட்டோம் அப்படின்னா அதை எடுத்து எல்லோரும் ட்ரை பண்ணிடக்கூடாது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக மாலையிட்ட வங்கை திரைப்படத்துலேருந்து பாடல் வந்துகிட்டே இருக்குது. விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், கண்ணதாசன் வரிகளில்.

நேர்களே நேரம் 1:53. சுக்கோட பயன்களை நம்ம தெரிஞ்சிட்டு வரோம். சுக்கு வந்து நல்லா நல்லநிலை காய்ச்சி சுக்கு தைலம் அப்படின்றது வந்து தயாரிக்கப்படுது. அது வந்து நாட்டு மருந்து கடைகளில் வேறு சில மூலிகளோட கலந்தும் வந்து சுக்கு தைலம் அப்படின்ற ஒரு பொருள் வந்து கிடைக்குது. இதை நீங்கள் தலையில் தேய்ச்சிட்டு வர சைனஸால் வரக்கூடிய தலைவலியும் வந்து சரியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே மருத்துவ ஆலோசனையோடு நீங்கள் பயன்படுத்துவீங்க அப்படின்னா இது வந்து இன்னும் சீக்கிரமான பயன்களை வந்து நமக்கு கொடுக்குது. நேர்களே, ஒழிக்கவிருக்கும் பாடலோடு நிறைவு பெறுகிறது இந்த நலம்தானா நிகழ்ச்சி. நலம்தானா நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம கேட்க போகிறோம் நலம்தானா நிகழ்ச்சியை. தொடர்ந்து நம்ம கேட்கலாம் குக்கு நேர்விருப்ப பாடல் நிகழ்ச்சி. அதற்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களுடைய விருப்ப பாடலை கேட்கலாம். உங்கள் விருப்ப பாடல், விருப்ப பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தோட பெயர், உங்கள் பெயர் மற்றும் உங்கள் ஊரோட பெயரை நீங்கள் டெக்ஸ்ட் நோட்டாகவும் அனுப்பலாம், இல்லை வாய்ஸ் நோட்டாகவும் அனுப்பலாம். எந்த நம்பருக்கு அனுப்பணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். 9443607 9 என்ற கூடிய எண்ணில் மறுபடியும் சொல்கிறேன், 9443607 9. இந்த நம்பருக்கு நீங்கள் அனுப்பணும் வாட்ஸ்அப்பில் உங்களுடைய விருப்ப பாடல், விருப்ப பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தோட பெயர், உங்கள் பெயர் மற்றும் உங்கள் ஊரோட பெயரை சேர்த்து அனுப்புங்க. நிறைவான பாடல் வந்துட்டே இருக்குது காற்றலைகளில், கேளுங்க. மாடி வீட்டு ஏழை திரைப்படத்திலிருந்து தான் நம்ம இறுதியான பாடல் கேட்க போகிறோம். MS விஸ்வநாதன் இசையில் வாலி வரிகளில் பாடல் வந்துட்டே இருக்குது.

0: 92.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 2:01. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நீங்க கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி குக்கு. இந்த நிகழ்ச்சியில உங்கள் மனம் விரும்பிய பாடலை கேட்டு ரசிக்க 9443360794 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு பிடித்த பாடலை மெசேஜ் பண்ணுங்க. நம்ம நிகழ்ச்சியில முதல் பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க உடையாமொழி அபிஷேக். துல்லாத மனமும் துள்ளும் திரைப்படத்துல இருந்து பாடலை கேட்டிருக்காங்க. அவங்க விரும்பி கேட்ட பாடலை நாம் கேட்டு வந்துடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

இரண்டு மணி ஆறு நிமிடத்துல நீங்க நின்றிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி குக்கு நம்ம நிகழ்ச்சியில அடுத்த பாடல விரும்பி கேட்டுக்கிறாங்க. இசைக்கு சுபா கிழக்கு சீமையிலே திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட பாடலை நாமும் கேட்டு வந்துடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இரண்டு மணி 12 நிமிடத்துல நீங்க நீந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு நம்ம நிகழ்ச்சியில அடுத்த பாட்டுல விரும்பி கேட்டிருக்காங்க. ஆரியங்காவூர்ல இருந்து ஹரிகிருஷ்ணன், பிரபாகர், ராஜகுமாரன், சரவணகுமார். வாலி திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான பாடலை கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட பாடலை நாமும் கேட்டு வந்துடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

2:18 நீங்க நின்றிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி குக்கு நம்ம நிகழ்ச்சியில அடுத்த பாட்டில் விரும்பி கேட்டிருக்காங்க. சாம்பவார் வடகரையிலிருந்து ஐயப்பன் யூத் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட பாடலை நாமும் கேட்டு வந்துடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 92.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இரண்டு மணி 25 நிமிடத்துல நீங்க நின்றிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு நம்ம நிகழ்ச்சி அடுத்த பாடல விரும்பி கேட்டிருக்காங்க. கோவில்பட்டியிலிருந்து பொன்மலர் சுதா, வான்மதி திரைப்படத்திலிருந்து பாடல கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட பாடல நாமும் கேட்டலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: இரண்டு மணி 41 நிமிடத்தில் நீங்க இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்குக்கும் நம்ம நிகழ்ச்சியை அடுத்த பாடல விரும்பி கேட்டிருக்கிறாங்க. டவுன்ல இருந்து கருப்பசாமி நட்புக்காக திரைப்படத்துல இருந்து பாடல கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட பாடல நாமும் கேட்டு வந்துடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

2:46 நீங்க இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி குக்கு. நம்ம நிகழ்ச்சி அடுத்த பாடல விரும்பி கேட்டிருக்காங்க, வெண்ணிலா ஜங்ஷன்ல இருந்து வெற்றி கொடி கட்டு திரைப்படத்துல இருந்து பாடல கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட பாடல நாமும் கேட்டு வந்துடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை நூற்றி 2.6.
1: இரண்டு 2:52 நீங்க இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி குக்கு நம்ம நிகழ்ச்சி அடுத்த பாடல விரும்பி கேட்டிருக்கிறாங்க. வெள்ளாங்குழி பாபு குஷி திரைப்படத்துல இருந்து பாடல கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட பாடல நாமும் கேட்டு வந்துடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

2:58 நீங்க இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி குக்கு. இன்னைக்கு நம்ம குக்கு நிகழ்ச்சியில நேர்கள்லாம் ரொம்பவே அழகான அட்டகாசமான பாடல்கள் கேட்டு ரசிச்சாங்கன்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சியில கலந்துகிட்ட அத்தனை அன்புள்ள உங்களுக்கும் எங்களுடைய நன்றி. பாடலை அனுப்பி பாடல் இடம்பெறலையே அப்படின்னு நினைக்காதீங்க, தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க. நாசரேத் ராஜேஸ்வரன், விளாத்திக்குளம் ராணி, வேலுச்சாமி, ஆரியங்காவூர் இந்திரா, பாக்கியலட்சுமி, கனகசபாபதி, சரஸ்வதி, குருவன்கோட்டை முருகன், தீபக், திருநெல்வேலி ஜோதி, வெள்ளாங்குழி பழனிக்குமார், வீரவநல்லூர் லக்ஷ்மணன், கோவில்பட்டி அர்ஜுன், ஆரம் பண்ணை ஷைபுனிஷா, திருநெல்வேலி ஆதி ஸ்ரீராம், வானரமுட்டி நம்பிராஜ், மருதக்குளம் வீரபாண்டியன், கயத்தார் பிரகாஷ், தென்காசி குத்தாலிங்கம், இவங்கெல்லாம் பாடலை கேட்டிருந்தாங்க. நேரமின்மை காரணமாக ஒளிபரப்ப முடியல, தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பாக உங்கள் பாடலும் இடம்பெறும். வரப்போகிற பாடலோட இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது, தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

பாடலை கேட்டிருந்தாங்க. நேரமின்மை காரணமாக ஒளிபரப்ப முடியல. தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பாக உங்கள் பாடலும் இடம்பெறும். வரப்போகிற பாடலோட இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க அனைவரும் ஒருங்கிணைந்து பாடுபட வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். போதைப்பொருள் ஒழிப்பில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். புதுமை கண்டுபிடிப்புகளில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக வடகிழக்கு மாநிலங்கள் இதுவரை இல்லாத அளவிற்கு பொருளாதார வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். சுற்றுலாத்துறை சீரான வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாநிலங்களுக்கு தேவையான உதவிகளை மத்திய அரசு வழங்கும் என்று சமூக நீதித்துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். வன உயிரினங்களின் பாதுகாப்பிற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாடு சீரான பொருளாதார வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமரின் முதன்மைச் செயலர் திரு பி கே மிஸ்ரா கூறியுள்ளார். தமிழகத்திற்கான உரிமைகளை போராடி பெற்றதில் விடுதலைப் போராட்ட வீரரும் தமிழறிஞருமான மாப்பு சிவஞானம் முக்கிய பங்கு வகித்ததாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தொழில்துறையினருக்கு மின்சார தடை செய்யப்படவில்லை என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். மக்கள் நலனில் அக்கறையின்றி தாவேக அரசு செயல்பட்டு வருவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக காங்கிரஸ் தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக பிஜேபி குறை கூறியுள்ளது. மதுராந்தகம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலையொட்டி தேர்தல் பறக்கும் படையினர் மேற்கொண்ட வாகன சோதனையில் உரிய ஆவணங்களின்றி எடுத்துச் செல்லப்பட்ட 47,10,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் ஆடவர் கிரிக்கெட் இறுதி ஆட்டத்தில் இந்தியா 19 ரன் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. பதக்கம் வென்ற இந்திய அணியினருக்கு தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். சண்டிகரில் நடைபெற்று வரும் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன்வரை 11.2 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 29 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: என்கிற எண்ணுக்கும் நீங்கள் கால் பண்ணி அழைக்கலாம். ஓகே, நிகழ்ச்சியின் முதல் நேயர் யார், எங்கேருந்து பேசுகிறாங்க என்பதை கேட்டுடலாம். நிகழ்ச்சியின் முதல் நேயர் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், இணைப்பில் இருக்கிறீங்க, யார், எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: கோமதி பேசுகிறேன் சார்.
0: கோமதி, எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: கோபாலசமுத்திரம்.
0: கோபாலசமுத்திரம், அந்த பக்கம் மழை இருக்கா?
1: மழை வர மாதிரி மேகமாக இருக்குது சார்.
0: மேகமாக இருக்குது, ஏன் அப்படின்னா அந்த தகவல் இப்போ யாராவது ப்ரோக்ராம் கேட்டுட்டு அந்த பக்கமாக பைக்கில் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல, அதனால தான். என்ன பாட்டு?
1: பேசுறாங்க.
0: வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கிறீங்க, பேசுறீங்க?
1: என்ன
0: பாட்டு? என்ன பாட்டு? என்ன பாட்டு? ஐயோ மறந்து போச்சு, பரவாயில்ல, அடுத்து வர பிளாட்டை கேட்டு ஞாபகம் வச்சுட்டே இருங்க, சரியா? நன்றி நன்றி, நல்லா முயற்சி பண்ண மகாலட்சுமி. இப்போது நிகழ்ச்சியில் அடுத்ததான் நம்ம பாடல் கேட்டுக்கலாம். இந்த மாதிரி தான் திரையர்வி நிகழ்ச்சி இன்றைக்கி விளையாடப் போகிறோம். திரையர்வி நிகழ்ச்சியில் முதல் பாடல் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில், ஹரிஹரன் மற்றும் ஸ்வேதா மோகன் குரலில் வந்துட்டே இருக்குது. கேளுங்க, கோ திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 3:03 ஆயிடுச்சு. நேர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒளிபரப்பு. நேர்கள் இனி கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திரையருவி. திரையருவி நிகழ்ச்சியில் ரொம்ப சிம்பிளான கேம் தான் இன்றைக்கி விளையாட போகிறோம். என்ன அப்படின்னா, நான் பாட்டுக்கு இடையிலேருந்து சின்ன சின்ன டியூன்ஸ் இல்லைனா பாட்டுக்கு இடையில நான் பாட்டை ப்ளே பண்ணுவேன். அது என்ன பாட்டுன்னு நீங்கள் கண்டுபிடிச்சாலே போதும். ஸோ நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்க முயற்சி பண்ணுங்கள். அழைக்க வேண்டிய எண்கள் 04-62-25-6-1-1-3-2 அப்படின்ற எண்ணிலையும், 04-62-25-6-1-1-3-3

0: சில இடங்களில் மழை வரக்கூடிய சான்சஸும் இருக்குது. அதனால் வெளியே போகும்போது பார்த்து போங்க. திருநெல்வேலி சுற்று வட்டார பகுதியிலையும் சரி, தென்காசி சுற்று வட்டார பகுதியிலையும் சரி. இப்போ நம்ம திரையரவி நிகழ்ச்சி விளையாடிட்டு இருக்கிறோம். திரையரவி நிகழ்ச்சியில் நான் பாட்டு கேட்டதில் உள்ள மியூசிக் அல்லது ஏதாவது வரிகளை ப்ளே பண்ணுறேன், அவங்க எல்லாருமே கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக கலந்துக்கு போகிற நேர் யார், எங்கேருந்து பேசுகிறாங்க கேட்கலாம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம், இணைப்பில் இருக்கிறீங்க. யார், எங்கேருந்து பேசுகிறீங்க? தாய்பு நிஷா, கரெக்டா? ஓகே, உங்களுக்கான பாட்டு ப்ளே பண்ணலாமா, கண்டுபிடிச்சிருவீங்களா?
1: முயற்சி பண்ணுறேன்.
0: ஓகே, நலம் நலம். இதை அனுப்பி கேளுங்க.
1: என்ன
0: படம்
1: இது?
0: வந்து அது படத்தோட ரெண்டாவது வரி தான் நீங்க சொல்லிருக்கீங்க. முதல் பாதி என்ன? மகாலட்சுமி கரெக்ட்.
1: என்ன
0: படம்? எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி. நன்றி நன்றி இணைப்பில் இணைந்தமைக்கு. சூப்பரா விளையாடுனீங்க, நன்றி.

0: நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய அடுத்த நேயர் கலந்துக்கிறாங்களா, என்ன சொல்றாங்க கேட்டுக்கலாம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம், இணைப்பில் இருக்கிறீங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க? திருநெல்வேலியில இருந்து பேசுறீங்களா? உங்க இணைப்பு கொஞ்சம் லவுட் ஸ்பீக்கர்ல பேசுறீங்களோ? இப்போ ஒழுங்கா கேக்குது. உங்களுக்கான பாட்டு பிளே பண்ணிடலாமா? ஓகே, இதோ பிளே பண்றேன், கேளுங்க. என்ன பாட்டு?
1: என்ன
0: பாட்டு? என்ன படம்? அப்போ
1: என்ன
0: படம்? என்ன பாட்டு? ஓகே, 1000 கோடி அப்படின்னு ஸ்டார்ட் ஆகிற பாட்டு. நன்றி நன்றி இணைப்பில் இணைந்தமைக்கு. நன்றி. சூப்பராகவே எல்லாரும் கண்டுபிடிக்கிறாங்க. நிகழ்ச்சியெல்லாம் எடுத்து அதே மாதிரி சூப்பரான பாடல் ஒன்று கேட்டுக்கலாம். தம் திரைப்படத்திலிருந்து

0: நேரம் 3:30 20 நிமிடங்கள் ஆயிடுச்சு. நிகழ்ச்சியில தான் நம்ம கூட பேச காத்துட்டு இருக்கிற நேர் யார் எங்கிருந்து பேசுறாங்க கேட்டுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். இணைப்பில் இருக்கிறீங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: தேவிசி பேசுறேன்.
0: வணக்கம், சொல்லுங்க, உங்களுக்கான பாட்டு பிளே பண்ணிடலாமா?
1: போடுங்க. அனைவருக்கும் மதிய வணக்கம்.
0: அனைவருக்கும் மதிய வணக்கங்கள் சொன்னதுக்கு மிக்க நன்றிகள். இதோ நான் உங்களுக்கான பாட்டு பிளே பண்றேன், கேளுங்க. என்ன பாட்டு, என்ன படம்?
1: தெரியவே இல்லையே.
0: ஆஹா, தெரியலையா? மறுபடியும் பிளே பண்ணவா? பாட்டு தான் க்ளூவே. இது தாண்டி நான் என்ன க்ளூ கண்டுபிடிக்கிறது? மறுபடியும் பிளே பண்றேன். பாட்டு கேட்டிருக்கீங்களா ஃபர்ஸ்ட்? சரி, கேளுங்க மறுபடியும். எங்கேயாவது கேட்டிருப்பீங்க
1: கூட. கொஞ்சம் போடுங்க, 2 செகண்ட் தான் வந்த மாதிரி. கொஞ்ச நேரம் போடுங்க, நான் செக் பண்ண பாக்குறேன் நான்.
0: ஓகே.

0: என்ன படம் என்ன பாட்டு
1: பின்னாடி
0: போனோம். சரி, அடுத்து வர நேர் கண்டுபிடிக்கலாமா?
1: நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி.
0: ஓகே ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம். நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வந்துட்டாங்க, கேட்கலாம். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கிறீங்க? விஜயா பேசுகிறீங்க. கொஞ்சம் ஃபோனை பக்கத்தில் வச்சு பேசலாமே. பக்கத்தில் வச்சு தான் பேசுகிறீங்களா? நீங்கள் இந்த பாட்டு கேட்டிங்களா? என்ன ஒரு பாட்டு ப்ளே பண்ணேன். சரி, நான் மறுபடியும் ப்ளே பண்ணுறேன், கேளுங்கள்.

கண்டுபிடித்து விட்டீர்களா என்ன பாட்டு என்ன படம் என்று? இல்லை. ஓகே, அடுத்த வர நேரில் இப்போ வலியுறுத்தலாமா? நன்றி நன்றி இணைப்பில் இணைந்தமைக்கு. கொஞ்சம் டஃப்பான சாங் அப்படின்னு நினைக்கிறாங்க, அப்படி கிடையாது, ரொம்பவே ஈஸியான ஒரு படம் தான் இது. நிகழ்ச்சியில் அதுக்கு முன்னாடி ஒரு பாடலை கேட்டு வந்துடலாம். ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸ் திரைப்படத்துலேருந்து ஜாஸ்டிக் கிஃப்ட், இசையில் ஜாஸ்டிக் கிஃப்ட் குரல் பாடல் வந்துகிட்டே இருக்குது, கேளுங்கள்.

நேர்களே, நேரம் 3:28 ஆயிடுச்சு. நேர்கள் கேட்கலாம், 3:30 ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தினசரி கள நிலவரம்.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 3:36 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை FM ரெயின்போ 102.6. தொடர்வது திரை அறிவி நிகழ்ச்சி. திரையறிவி நிகழ்ச்சியில் நான் உங்களுடைய விளையாடிட்டுருக்கிறேன். பாட்டுக்கு இடையிலேருந்து சின்னதாக இருக்கக்கூடிய ஸ்டான்ஸா மற்றும் பாட்டுடைய லிரிக்ஸ் நான் ப்ளே பண்ணிகிட்ருக்கிறேன். அவங்க எல்லோரும் நேர்கள் எல்லாரும் சூப்பராக அட்டகாசமாக கண்டுபிடிச்சிட்ருக்காங்க. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயர் ப்ளே பண்ணுற பாட்டை கண்டுபிடிக்கிறாங்களா என்ன படம்னு கேட்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம். நெல்லை மாவட்டம் திருமணி கிராமத்திலிருந்து கோமதிநாயகன் ஐயா.
1: வணக்கம் ஐயா, உங்களுக்கான பாட்டு ப்ளே பண்ணி நலமாக இருக்கிறேன். நலம் விசாரித்ததற்கு நன்றி. ஓகே, என்ன நம்ம நான் மறுபடியும் ப்ளே பண்ணுறேன், கேளுங்க. இந்த ஒரு நிமிஷம் இந்த வந்துகிட்டே இருக்குது, கேளுங்க.

0: என்ன பாட்டு ஏதாவது கெஸ் இருக்கா? கண்டுபிடிக்க முடியலையா? நன்றிங்கய்யா, நன்றி நன்றி நன்றி.
1: என்ன படம்,
0: என்ன படம்னு சொல்லிடவா? இது வந்து திண்டுக்கல் சாரதி, கருணாஸ் அவர்கள் நடிச்ச படம். நன்றி நன்றி. ஆமா ஆமா, நன்றி நன்றி. இணைப்பில் இணைந்தமைக்கு நம்ம சொல்லியாச்சு. கடைசியாக அந்த மூணு நேர்கள் கண்டுபிடிக்க முடியாத படம் என்ன அப்படின்னா, அதான் வந்து திண்டுக்கல் சாரதி. திண்டுக்கல் சாரதியிலேருந்து அம்மாடி ஆத்தாடி அப்படின்ற பாட்டு தான் நான் ப்ளே பண்ணியிருந்தேன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக கலந்துக்கூடிய நேயர் அவங்களுக்கான பாட்டை கண்டுபிடிக்கிறாங்களா கேட்டுடலாம். வணக்கம், நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம், இணைப்பில் இருக்கிறீங்க.
2: வணக்கம் சார், நான் வீராண்ட புழுக்கத்திலிருந்து முருகன் பேசுறேன் சார்.
0: ஓகே, வணக்கம் முருகன். உங்களுக்கான பாட்டு ப்ளே பண்ணிடலாமா?
2: நல்லா இருக்கில்ல சார்.
0: நலமாக இருக்கிறேன் சார், நலம் விசாரத்துக்கு ரொம்ப நன்றி.
2: பாட்டை ப்ளே பண்ணு. குக்கெல்லாம் எல்லாம் நல்லா இருக்கு சார்.
0: நன்றி சார், நன்றி. அந்த ஆர்ஜிக்கான வாழ்த்துக்களை சொல்லிடலாம். இப்போ நீங்கள் பாட்டு கேட்குறீங்களா?
2: கேட்கும் சார்.

0: ரஜினி அவர்கள் நடித்த படம் கிடையாது. இல்ல இல்ல
1: இல்லையா? அடுத்த நேரம்.
0: நன்றி நன்றி நன்றி. எல்லாரும் க்ளூ கொடுக்கலாம் அப்படின்னா, இந்த படம் வந்து தண்ணீர், அதாவது நீரை வச்சு மையமாக வச்சு எடுத்து எடுத்திருப்பாங்க. படம் வந்து கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்கும். நிகழ்ச்சியெல்லாம் எடுத்ததா அந்த பாட்டை கண்டுபிடிச்சிட்டே இருங்க, என்ன பாட்டு அப்படின்றத. நிகழ்ச்சியில் எடுத்ததா சூப்பரான பாடல் ஒன்று கேட்டுக்கலாம். கில்லி திரைப்படத்திலேருந்து சுக்விந்தர் சிங் மற்றும் வித்யாசாகர் இசையில் பாடல் வந்துகிட்டே இருக்குது, கேளுங்க.

நேரம் 1:44 நிமிடங்கள் ஆயிடுச்சு. நேர்கள் இணைந்திருப்பது எஃப்எம் ரெயின்போ 102.6 நிகழ்ச்சிகள். திரையருவி நிகழ்ச்சி தான் நேர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க. நேர்கள் தொடர்பு கொண்டு அழைக்கலாம். 0462-256-1132 என்கிற எண்ணிலையும், 0462-256-1133 என்ற எண்ணிற்கு நிகழ்ச்சிகள் பங்கேற்க.

0: இப்போ நான் ப்ளே பண்ண பாட்டு என்ன படம் என்ன பாட்டு அப்படின்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள். 0462256113 என்கிற எண்ணுக்கும் அல்லது 0462256113 என்கிற எண்ணுக்கும் கால் பண்ணி நிகழ்ச்சியில் நேர்கள் வந்துட்டாங்க. யார் எங்கேருந்து பேசுகிறாங்க கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். இணைப்பில் இருக்கிறீங்க. யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? மகாலட்சுமி பேசுகிறீங்க. அந்த பாட்டு கண்டுபிடிச்சிங்களா? புன்னகை மன்னன்ல இருந்து என்ன பாட்டு? புன்னகை மன்னன்
1: தான்.
0: சூப்பர், கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. நன்றி
1: நன்றி.
2: என்ன கேடு சாரீரம் சுத்த உண்டா? என்ன மச்சம் உண்டா?
0: ஓகே, கண்டுபிடிச்சிட்டாங்க. நிகழ்ச்சியில் நடக்கக்கூடிய அடுத்த நேயர் யார் எங்கேருந்து பேசுகிறாங்க கேட்கலாம். வணக்கம். ஓகே, நிகழ்ச்சி நடத்தால் சூப்பரான பாடல் ஒன்று கேட்டுடலாம். அக்னி நட்சத்திரம் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசை மற்றும் குரலில்

திரையறிவி நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கிறீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் நான் அப்போதே ஒரு பாட்டு ப்ளே பண்ணியிருந்தேன். அது அவங்க வந்து நேர்கள் வரக்கூடிய நேர்கள் கண்டுபிடிக்கிறாங்களா அப்படின்றத கேட்கலாம். நம்ம மறுபடியும் அந்த பாட்டு என்ன அப்படின்றதையும் ப்ளே பண்ணி காமிக்கலாம்.

0: ஓகே, இந்த பாடல் என்ன படம் என்ன பாடல் அப்படின்றது தெரிஞ்சிருந்தது அப்படின்னா 04625611132 அப்படின்ற எண்ணிலையும், 04625611133 அப்படின்ற எண்ணிலையும் நீங்கள் கால் பண்ணி இந்த பாட்டு இந்த படம் தான் சார் அப்படின்றத கன்ஃபார்மாக சொல்லுங்கள். நேர்கள் வந்துட்டாங்க, யார் எங்கேருந்து பேசுகிறாங்க கேட்கலாம். வணக்கம். நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. கேடிசி நகர்ல இருந்து
1: லட்சுமி. கொஞ்சம் பழைய பாட்டு போடுங்க சார்.
0: பழைய பாட்டு போட்டுடலாமா? சரி, கொஞ்சம் பழைய பாட்டே போடுறேன். இந்த பாட்டு எல்லாரும் கேட்டிருப்பாங்க, நீங்களும் கேட்க முடிஞ்சா பாருங்கண்ணே. ப்ளே பண்ணுறோமா?

0: யார்ட்டே கேக்குறீங்க, யார்ட்டே கேக்குறீங்க போலயே. மறுபடியும் ப்ளே பண்ணவா?
1: கேள்விப்பட்ட பாட்டு தெரியலையே.
0: ரொம்ப ஃபேமஸான பாட்டு தான். ஓகே, அடுத்து வர நேயர் கண்டுபிடிக்கிறாங்களா கேட்கலாமா? ஓகே, நன்றிமா நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.

0: நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், இணைப்பில் இருக்கிறீங்க, யார், எங்கிருந்து பேசுறீங்க? எங்கிருந்து? பரன்குன்றாபுரத்திலிருந்து
1: முத்துக்குட்டி.
0: முத்துக்குட்டி பேசுறீங்க. அந்த பாட்டு என்னன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: அந்த பாட்டு தெரியலையே சார்.
0: ஓகே, மறுபடியும் ப்ளே பண்ணவா? மறுபடியும் ப்ளே பண்ணா கண்டுபிடிச்சிருவீங்களா?
1: ஆ, பாப்போம்.
0: ஓகே, நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு, சரியா? ப்ளே பண்ணுங்க.

0: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: இல்லையே சார்.
0: படத்தோட பாட்டோட ஸ்டார்டிங் போட்டால் கண்டுபிடிச்சிருவீங்களா?
1: ஸ்டார்டிங் போட்டால் தான் தெரியும் சார்.
0: அப்போ என்ன படம்னாவது சொல்லுங்கள். ஓகே, நான் ஸ்டார்டிங் ப்ளே பண்ணுறேன்.

0: கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஓகே, நன்றிமா, நன்றி நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு. நான் என்ன பாட்டு என்ன படம் அப்படின்றதையும் சொல்றேன், ஓகேவா?
1: நன்றி சார்.
0: நன்றி நன்றி. அதியை பார்க்க நிர்பாய பார்த்தால் நீ என் போல் தடம் புரள்வா. இந்த பாடல் வந்து 5 ஸ்டாரில் இடம் பெற்ற ரயிலே அப்படின்ற பாடல். இந்த பாடல் வந்து ஈரம் திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல், தரையிறங்கிய பறவை அப்படின்ற பாடல். ஓகே, நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட எல்லா நேர்களுக்குமே நன்றி மற்றும் வணக்கங்களை சொல்லிக்கலாம். நிகழ்ச்சியில் இந்நிகழ்ச்சியை தொடர்ந்து அடுத்ததாக நம்ம புதுகை தும்பி நிகழ்ச்சி தான் நம்ம விளையாட காத்துட்டே இருக்கிறோம். நேர்கள் எல்லாருமே சூப்பராக வந்து காஃபி டீலாம் சாப்பிட்டு உண்மையாகவே ரெடியாக இருப்பாங்க அப்படின்னு நம்புகிறேன். நிகழ்ச்சியில் அவங்களும் கலந்துக்கலாம். நேர்கள் கலந்துக்க ரொம்ப ஆர்வமாக இருந்தீங்க அப்படின்னா 0462256111332 என்கிற எண்ணிலையும், 0462256111333 என்கிற எண்ணுக்கும் நீங்கள் கால் பண்ணி புதுகை தும்பி நிகழ்ச்சியில் கலந்துக்கலாம். நிகழ்ச்சியில் நிறைவாக பாடல் வந்துகிட்டே இருக்குது. சச்சின் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துகிட்டே இருக்குது. கேளுங்க காற்றலைகளில் தேவி ஸ்ரீ பிரசாத் இசையல்.

0: நேயர்களே, நிறைவடைந்தது திரையரவு நிகழ்ச்சி. இன்னும் சில நூல்களில் கேட்கலாம். செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாக.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். வளர்ச்சி

0: நேயர்களே, நிறைவடைந்தது திரையரவி நிகழ்ச்சி. இன்னும் சில நூல்களில் கேட்கலாம். செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாக.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க அனைவரும் ஒருங்கிணைந்து பாடுபட வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். போதைப்பொருள் ஒழிப்பில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். புதுமை கண்டுபிடிப்புகளில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக வடகிழக்கு மாநிலங்கள் இதுவரை இல்லாத அளவிற்கு பொருளாதார வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாநிலங்களுக்கு தேவையான உதவிகளை மத்திய அரசு வழங்கும் என்று சமூக நீதித்துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். வன உயிரினங்களின் பாதுகாப்பிற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்திற்கான உரிமைகளை போராடி பெற்றதில் விடுதலை போராட்ட வீரரும் தமிழறிஞருமான மாபோ சிவஞானம் முக்கிய பங்கு வகித்ததாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தொழில்துறையினருக்கு மின்சார தடை செய்யப்படவில்லை என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு வலியுறுத்தியுள்ளார். மக்கள் நலனில் அக்கறையின்றி தாவீக அரசு செயல்பட்டு வருவதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக காங்கிரஸ் தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக பிஜேபி குறை கூறியுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகையில் அரசு தாவரவியல் பூங்காவில் மலர் கண்காட்சி தொடங்கியது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் மல்யுத்தம் ஆடவர் 57 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் அமன் ஷெக்ராவத் தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் கிரிக்கெட் இறுதி ஆட்டத்தில் இந்தியா 19 ரன் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. பதக்கம் வென்ற இந்திய அணியினருக்கு தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். சண்டிகரில் நடைபெற்று வரும் வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்றுமுன் வரை 23.2 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 136 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்களே, நேரம் 4:03 ஆயிடுச்சு. நேர்கள் கேட்டிருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 தொடர்வது பொதுகை தும்பி நிகழ்ச்சி. பொதுகை தும்பி நிகழ்ச்சியில் இன்னைக்கு ஒரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னா, நான் உங்களோட பேசிட்டு இருக்கேன் அஜய் விஜய், மற்றும் உங்களோட ஜாயின் பண்ண போறது
2: இம்சை அரசன் முத்துக்குமார்.
1: வணக்கம் முத்துக்குமார் அவர்களே.
2: வணக்கம் வணக்கம் தம்பி, சொல்லுங்க எப்படி, நல்லா இருக்கீங்களா?
1: நலமாக இருக்கிறோம்.
2: இந்த நலத்தோட நம்ம நேர்களுடைய நலத்தை விசாரிச்சுட்டு அவங்க கூட இன்னைக்கு விளையாடுறதுக்கு ரெடியா வந்திருக்கிறேன்.
1: ஓகே. ஓகே, இன்னைக்கு நிகழ்ச்சியில் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஆல்ரெடி எல்லா ரூலும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, நேர்கள் ஃபஸ்ட்டு நமக்கு கால் பண்ணுவாங்க. கால் பண்ண பிறகு நான் ஒருத்தர்கிட்ட பேசுவேன், அவங்க நமக்கு கேள்வியும் வந்து பதிலும் நம்ம ரெடியாக அவங்க நம்மக்கிட்ட கேட்பாங்க, நம்ம தயாராக வச்சுருக்கணும். என்கிட்ட விளையாட போகிறவங்க மாற்றி யோசி விளையாடுவாங்க, நான் ஒன்று கேட்பேன், அவங்க சம்மந்தமே இல்லாமல் பதில் சொல்லணும். இப்போ உங்களுக்கு அடுத்த காலில் நீங்கள் ஒரு நேர்களை எடுத்தீங்க அப்படின்னா, நீங்கள் காலில் அவங்களும் கேட்பாங்க, நீங்களும் வந்து கேள்விகள் ரெடியாக வச்சுருக்காங்க முத்துக்குமார் அவர்களும். அதனால்
2: மூன்று விதமான விளையாட்டுகள் வச்சுருக்கிறோம்.
1: சூப்பர், விதமான விளையாட்டை வச்சிருக்காங்க நேர்கள் எல்லாருமே வந்து இன்னைக்கு அவளோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்பரை சொல்லிடலாம், 0462256111 3 2 என்கிற எண்ணிலையும், 0462256111 3 3 என்கிற எண்ணுக்கும் நீங்கள் கால் பண்ணி பேசுங்க.

0: ஓகே, நிகழ்ச்சியில் முதல் நேயர் யார், எங்கேருந்து பேசுகிறாங்க என்பதை கேட்டுக்கலாமா?
1: கேட்டலாம்.
0: ஓகே, வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம்
1: வணக்கம்.
2: முகவூர்லேருந்து ஜோதி.
1: முகவூர் ஜோதி, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கும் சார்.
1: விளையாடுறதுக்கு ரெடியாக இருக்கீங்க? விளையாடுறதுக்கு ரெடியாக இருக்கீங்க இல்லையா?
0: ஓகே, நான் கேட்கலாமா இல்லை முத்துக்குமார் அவங்க கேட்கலாமா? யாருனாலும் ஓகே, என் கூட விளையாடுறா இருந்தால் மாற்றி யோசி விளையாடணும். ஓகேவா? நான் ஒன்று கேட்பேன், அதுக்கு நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் பதில் சொல்லணும். மூணு வாட்டி ஒரே வார்த்தையை சொல்லக்கூடாது, ரொம்ப கேப்பும் எடுக்கக்கூடாது, சரிங்களா? ஓகே, எங்கேருந்து பேசுகிறீங்க ஜோதி?
2: வீட்டில் டீ குடிச்சிட்டு இருக்கேன்.
0: டீ மட்டும் தான் குடிக்கிறீங்களா? மழை பெய்த ஒரு பஜ்ஜி சேர்த்து சாப்பிடலாம்ல.
2: கடையில் போய் காய்கறி வாங்க போனேன்.
0: காய்கறி எப்போ வாங்க போனீங்க? என்னென்ன காய்கறிலாம் வாங்கினீங்க?
2: பஸ்ஸுக்கு வெயிட்டிங் பண்ணிட்டு இருக்கேன், பஸ் வரும்.
0: இப்போ தானே டீ குடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, அப்புறம் எப்படி பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுவீங்க?
2: நாளைக்கு வந்து நான் நாளைக்கு ஊருக்கு போகணும்.
0: நாளைக்கு ஊருக்கு போகணும் அப்படின்னு மூணு வாட்டி சொல்லிட்டீங்க, தெரியுமா?
2: எப்போ சொன்னேன் நாளைக்கு?
0: அவுட்டு, இப்போ அவுட்டு.
1: அதாவது அவங்க வீட்டில் உட்காந்துருக்கேன்றாங்க, அப்புறம் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்றாங்களா? எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. ஓகே
0: ஓகே, சூப்பராக முயற்சி பண்ணீங்க ஜோதி.
1: முகவூர்லேருந்து ஜோதி வந்து அருமையாக போட்டு ஆரம்பிச்சு விட்டுருக்குறாங்க.
0: ஆமாம், நீங்கள் என்ன கேள்வி வச்சிருக்கீங்க எங்ககிட்ட கேட்கறதுக்கு?
2: சின்ன விதிகள் தான் சார்.
0: ஆ சொல்லுங்க. அதை
2: ஊசி போல இலை இருக்கும், உருத்ராசம் போல் காய் காய்க்கும், அது என்ன?
0: ஊசி போல் இலை இருக்கும், உருத்ராசம் போல் காய் காய்க்கும்.
1: நெல்லிக்காவா?
2: இல்லை.
0: மாதுளை பழம்? ஊசி போல் இலை இருக்கும், ருத்ராசம் போல் காய். ரொம்ப டஃப்பான குவஸ்டினா இருக்கேன். இலை ஊசி போல இருக்கும் இல்லையா, ருத்ராசம் போல் காய். அப்போ வந்து தென்னமரம், இளநீர்.
1: கரெக்ட்.
2: இல்ல இல்ல
0: இல்லையா. பனைமரம்? பனை.
1: எது சொன்னாலும் இல்லைன்றாங்களப்பா. அப்ப விலையை நீங்களே சொல்லிருக்க, நாங்க அதுக்கு மறுபடி சொல்றோம். இந்த விலைய சவுக்கு மரம்.
0: சவுக்கு மரம்.
1: தம்பி வந்து சவுக்கு மரம் பார்க்காம வந்துட்டாரு, அதனால அந்த ஞாபகம் இல்ல நினைக்கிறேன்.
0: நன்றி தலா, ஒரு பாயிண்ட் நீங்களும் எடுத்திருக்கீங்க, நானும் எடுத்திருக்கிறேன். நன்றி. ஓகே, இப்படிதான் அவர்களே நம்ம வந்து விளையாட போறோம் நிகழ்ச்சியில. அடுத்துதான் நம்ம நேர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான பாடல் ஒண்ணு கேட்டுக்கலாம். நிகழ்ச்சியில் முதல் பாடல் வந்துட்டே இருக்குது, காற்றலைகளில் கேளுங்க.

0: ஓகே, நிகழ்ச்சியில்
1: விஜய் ஆரம்பத்திலே நம்ம சௌக்கியம் பற்றி சொல்லியாச்சு. ஆனால் சொன்னதுக்கு அப்புறமே என்னமா கண்டு சௌக்கியமானு சொல்லும்போது எனக்கு திக்குன்னு ஆயிடுச்சு. என்னடா மறுபடியும் கேள்வி கேட்குறாரு அப்படின்ட்டு.
0: இல்லை ஒரு பில்டப்பாக இருக்கட்டுமே.
1: நல்லதுதான், ஓகே. அதாவது ஆனந்தமாக அமர்க்கலமாக அட்டகாசமாக விளையாண்டுட்டு இருக்கிறோம் புதுகி தும்பி நிகழ்ச்சியில். நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த விளையாட்டு வீரர் யாருன்னு தெரிந்து கொள்ளலாம். வருக வணக்கம்.
0: விளையாட்டு வீரர்
1: வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: யார் பேசுகிறீங்க, எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: உடையாம்பிலிருந்து
1: பழனி என்ன சொல்லுங்க, நீங்க கேக்குறது நீங்க கேக்குறீங்களா இல்ல நான் கேட்கவா அப்படின்னு சொல்ல
2: வரேன்,
1: நீங்களே கேளுங்க. எனக்கு சொல்லத்தான் தெரியும் அப்படின்றீங்களா? சொல்லுங்க.
2: உலகத்திலேயே பெரிய
1: நம்ம வாய். நான் ஜெயிச்சிட்டேன், வெற்றி பெற்று விட்டேன்.
0: ஓ, நான் நம்பர் ஒன்று.
1: கப்பு எனக்கு தான், நான் நம்பர் ஒன்று. ஓகே பழனி அவர்களே, இப்போ நான் உங்ககிட்ட கேள்வி கேட்க விளையாடலாமா? அதாவது உங்களுக்கு வந்து நான் மூணு கேம் வச்சிருக்கிறேன் மொத்தத்துக்கு.
0: ஆமாம்,
1: மூணு விதமான கேம் வச்சிருக்கேன். விளையாட்டு பேர் ஒன்னு, ஒரு வார்த்தையில உள்ள எழுத்துக்கள்ல க சேர்த்து சொல்லுவோம், சரிங்களா? இன்னொன்னு வந்து எண்ணுள் எண், அதாவது எண் கொடுப்போம். ஒரு 12 அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் உங்களுக்கு தந்தேன்னா அந்த 12 இருக்கக்கூடிய 1, 2 கூட்டி வரக்கூடிய ஆன்சரை உள்ள நடுவில் போட்டு 132 அப்படின்னு சொல்லணும். வெளியே உள்ளதை எரிந்து உள்ளே உள்ளதை சமைத்தான், பின் வெளியே உள்ளதை சாப்பிட்டு விட்டு உள்ளே உள்ளதை எரிந்தான், அது என்ன? இல்லையே, வெளியில் உள்ளதை எரிஞ்சிருந்தாங்க, அப்புறம் உள்ள உள்ளதை சமைக்கிறாங்க, அப்புறமா வெளியில் உள்ளதை தான் சாப்பிட்றாங்க. அதுவும் இல்லை.
0: ஆஹா, ரொம்ப கஷ்டம். இதுக்கு நீங்க நம்புற விளையாட்டுக்கே பேருக்கலாம்னு எனக்கு தோணுது. என்னிடமே விளையாட்டு காட்டுகிறாயா இப்பொழுது? பாரடா என்னோட.
1: சரி பழனி, என்னை வந்து முதல்ல என்னை ஜெயிக்க வச்சிட்டாரு, அவருக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம்.
0: ஓகே சூப்பர்.
1: இப்ப நீங்க ஜெயிச்சீங்கன்னா உங்களுக்கு நானும் ஒரு கைத்தட்டு தருவேன். ஆன்சர் தெரியுமா? நன்றி நன்றி நன்றி. ஓகே, அவருக்கு ஆன்சர் தெரியல, வர அடுத்த நேரத்தை கேட்டலாம்.
0: வணக்கம். வணக்கம். ரேடியோல இருந்து தள்ளி இருந்து பேசுங்க, எக்கோ அடிக்குது.
1: நம்ம ரெண்டு பேர், நம்ம மூணு பேர் மட்டும் பேசுவோம், சரிங்களா? நம்ம மூணு பேரும் பேசுறத வெளியில மத்தவங்க கேட்கட்டும், சரிங்களா? இல்ல அப்படிலாம் இல்ல, முதல்ல ஆரம்பத்துல இருந்துச்சு, இப்ப இல்ல, இப்ப நல்லா தெளிவா இருக்குது.
0: சொல்லுங்க, யாரு? எங்க
1: மீனாட்சிபுரத்துல இருந்து யாழினி. நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா? இப்ப விஜய் சார் வந்து உங்ககிட்ட கேம் வைப்பாரு.
0: மாத்தியோசி விளையாட ரெடியா இருக்கீங்களா?
3: என்ன புரியல.

0: ஜாஸ்தி யோசினா நான் உங்ககிட்ட கேள்வி கேட்பேன், நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் பதில் சொல்லணும். சம்மந்தத்தோட பதில் சொல்லிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அவுட்டு.
1: சரி ஓகே சரிங்க.
0: விளையாடலாமா? யாழினி, நீங்கள் உங்கள் ஊரில் மழை இருக்கா?
1: இப்போதான் சாப்பிட்டேன்.
0: என்ன சாப்பிட்டீங்க?
1: எனக்கு பிடிச்ச ப்ரோக்ராம் பொதுக்கி தும்பி.
0: பொதுக்கி தும்பி மட்டும் தான் பிடிக்குமா, வேற என்ன ப்ரோக்ராம்லாம் கேட்பீங்க?
1: நாய்க்குட்டி ஓடி வருது.
0: நாய்க்குட்டி ஓடி வந்தா டக்குன்னு போய் பிடிச்சிருங்க. அந்த நாய்க்குட்டிக்கு பேர் என்னமா?
1: புறா பறந்து போகுது.
0: நாய்க்குட்டி புறா, வேற என்ன? மனிதர்கள் கூட பேச மாட்டீங்க போலையே.
2: இல்லை, உங்க கூட பேசுறாருல.
0: ரொம்ப நேரம் கேப் எடுக்கக்கூடாது நம்ம சொல்லியிருந்தோம், பட் இருந்தாலும் சூப்பரா முயற்சி பண்ணீங்க. நன்றி, வாழ்த்துக்கள்.
1: ஒருத்தர் கார் டேங்க ஓபன் பண்ணி சுத்திட்டு இருந்தாராம்.
2: மறுபடியும் சொல்லுங்க. கார்
1: ஒருத்தர் கார் டேங்க் இருக்குதுங்களா, பெட்ரோல் டேங்க்,
2: சரி,
1: அது ஓபன் பண்ணி சுத்திட்டு இருந்தாராம். ஏன்
2: சுத்திட்டு இருந்தாரா?
0: சிரிச்சுக்கிட்டு இருந்தா?
2: சிரிச்சுட்டு இருந்தாரா?
1: சிரிக்கிறாரு.
2: எம்டி டேங்கா இருக்கும்.
1: இல்ல
0: சரியில்லையே. ஏன் தெரியல,
2: யோசிப்போம்.
1: ஏதாவது
2: கியூ கொடுக்கலாமா? ஈஸியா கண்டுபிடிச்சிருவோம். சரி, கொஞ்சம் நம்ம இந்த வானொலியிலிருந்து கொஞ்சம் தள்ளி உள்ளவங்க. என்ன எதிரொலிக்குது? ஓகே ஓகே.
0: வந்து பெட்ரோல் பெட்ரோல் போட போயிருக்காரு, கார் டாங்க
2: திறந்து பார்த்துட்டு சிரிக்கிறாரு.
0: என்னவா இருக்கும் தெரியலையே, உண்மையிலேயே தெரியல.
1: சொல்லிட்டா?
2: சொல்லுங்க.
1: அதாவது மனசு விட்டு சிரிச்சா ஆயில் கூடுமா, அதனால சிரிச்சா ஆயில் கூடுதான்
0: பார்த்தாரா. ஆனா காருக்கும் ஆயிலுக்கும் கனெக்ட் பண்ணிங்க பாருங்க, அங்க இருக்கீங்க.
2: சம சம சூப்பர்.
0: நன்றி நன்றி நன்றிங்க.
2: ஓகே,
1: தேங்க் யூ.
0: ஓகே, சூப்பரான கடி ஜோக்குகளும் நமக்காக வந்து காத்துட்டே இருக்குது போல. நிகழ்ச்சியில் அடுத்ததா சூப்பரான பாடல் ஒன்று கேட்டுக்கலாம். சில்லா திரைப்படத்திலிருந்து.

0: நேரம் 4:21 ஆயிடுச்சு. நேயர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க ஃப்ரம் ரெயின்போ 102.6 புதுகை தும்பி நிகழ்ச்சியில. அடுத்ததான் நம்ம கூட கலந்துக்கு போற நேயர் யாரு, எங்கிருந்து பேசுறாங்க என்பதை கேட்டுடலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
2: இருவருக்கும்
1: கோவில்பட்டியிலிருந்து
2: காந்திமதி மாரியப்பன்.
1: காந்திமதி மாரியப்பன். நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க இல்லையா? நீங்க இப்ப ஃபர்ஸ்ட் யார்கிட்ட கேள்வி கேட்க போறீங்க? மிஸ்டர் விஜய் இருக்கிறாரு, மிஸ்டர் இம்சி அரசன் இருக்கிறாரு. நீங்க யார்கிட்ட கேட்க போறீங்க?
2: நான் உங்கட்ட கேக்குறேன்.
1: சரி கேளுங்க.
0: சூப்பர்.
2: ரெண்டு மாணவர் வந்து பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்க?
1: ரெண்டு மாணவர்கள். சரி.
2: ஆமா, ரெண்டு மாணவர்கள் பேசிக்கிறாங்க. கோழி முதல் வந்துதான் முத்த முதல் எல்லாம் கேக்குறாங்க.
1: சரி,
2: ஒரு மாணவர், இன்னொரு மாணவன்.
1: சரி,
2: அந்த மாணவர் என்ன சொல்லிருக்காரு?
1: சத்துணவு லைன்ல நிக்கும் போது முட்டை தான் முதல்ல வந்திருக்கும் நினைக்கிறேன்.
0: எண்ணுள்
1: கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நம்பர் கொடுப்போம், உதாரணத்துக்கு இப்போ 12 அப்படின்னு நம்பர் கொடுத்தோம்னா அதில் இருக்கக்கூடிய 1, 2 கூட்டினா என்ன வரும்? 3 வருமா? அந்த 3 வந்து 12 நம்பருக்கு மத்தியில் போட்டு 132 அப்படின்னு ஆன்சர் சொல்லணும். ஆமாம், இன்னைக்கு அந்த ஒரு கேமே போதும். மற்ற கேமு முயற்சி பண்ணுறீங்களா? 51
0: ஆமாம், வெறும் 51.
1: ஆமாம், 51. அந்த நம்பர்லாம் கூட்டுங்க, அதில் கிடைக்கக்கூடிய ஆன்சரை நடுவு மத்தியில் அதாவது சென்டரில் போட்டு
0: மொத்தமாக
1: மொத்தமாக ஒரு ஆன்சர் சொல்லுங்க. கூட்ட முடியாதா?
0: 2 இலக்க என்ன 3 இலக்க என்ன மாற்றணும். அதில் 3வது இடையில வர்றது வந்து
1: அவங்க, அதாவது காந்திமதி உங்கள்கிட்ட நாங்கள் என்ன சொன்னோம்னா முதல்ல 12 அப்படின்னு ஒரு நம்பர் கொடுத்தோம்னா அந்த 12 என்னென்ன நம்பர்லாம் இருக்கு?
2: 1, 2
1: கூட்டினா என்ன ஆன்சர் வரும்?
0: 3.
1: அந்த 3 அந்த 12 உள்ள நம்பர்ல உள்ள சேர்க்கணும். அந்த 1-2 மத்தியில் சேர்த்து அதை கிடைக்கக்கூடிய ஆன்சரை சொல்லணும். இப்போ நீங்கள் 5, 1 கூட்டுங்க. 5, 1 கூட்டுங்க. 6 ஆயிடுச்சு. அந்த 6, 51 அப்படிங்கும்போது 5-1 மத்தியில் சேருங்க.
2: சொல்லுங்க. 23. 23. 23. 23. 23. 23. 23. 23. 23. 23. 23. 23. 23. 23. 23. 23. 23. 23. 23. 23. 23. 23. 23. 23. 23. 23. 23. 23. 23. 23. 23. 23. 23. 23. 23. 23. 23. 23. 23. 23. 23. 23. 23. 23. 23. 23. 23. 23. 23. 23. 23. 23. 23. 23. 23. 23. 23. 23. 23. 23. 23. 23. 23. 23. 23. 23. 23. 23. 23. 23. 23. 23. 23. 23. 23. 23. 23. 23. 23. 23. 23. 23. 23. 23. 23. 23. 23. 23. 23. 23. 23. 23. 23. 23. 23. 23. 23. 23. 23. 23. 23. 23. 23. 23. 23. 23. 23. 23. 23. 23. 23. 23. 23. 23. 23. 23. 23. 23. 23. 23. 23. 23. 23.

0: 23னா ரெண்டு மூணு தான் சொல்லணும், 3 2 அப்பள மாதிரி பிற 165ன்ற கூடாது.
1: ரெண்டு மூணு அஞ்சு அஞ்சு.
0: ஆமா, அந்த அஞ்சு உள்ள போடுங்க, அந்த ஐந்து
1: அஞ்சு உள்ள போட்டா சார்.
2: இல்லை இல்லை, அவங்க எனக்கு சரியாக புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். நன்றி மாறு, நம்ம உங்ககிட்ட பேசிட்டோம். நன்றி.
0: அந்த 165 தான் தெளிவாக சொன்னாங்க, ஆனால்
2: டக்குனு யாராவது
0: மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டாங்க இல்லையா?
2: ஆமாம், டக்குனு யாராவது வானொலி திருப்பினாங்கன்னா என்ன கணக்கு பாடம் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு.
0: இல்லை, இது ஒரு நல்ல ஒரு,
2: ஆமாம், பிரெயினுக்கு
0: நல்ல ஒரு முயற்சி.
2: குழந்தைகள் கிட்ட எல்லாத்துக்கும் இந்த மாதிரியான விளையாட்டுகள் வேணா அவங்க செல்ஃபோனை தள்ளி வச்சுட்டு கணக்கில் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. ஒரு சூப்பரான முயற்சி எடுத்து வச்சிருக்காரு. நிகழ்ச்சியில் அடுத்ததான் நம்ம கூட பேச மற்றும் ஒரு நேயர் யார் எங்கேருந்து பேசுகிறாங்க கேட்டுலாம்.
0: வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
2: வணக்கம். இணைப்பில் இருக்கிறீங்க, யாரே இருந்து பேசுறீங்க?
1: நான் தூத்துக்குடியில இருந்து தேவி பேசுறேன்.
2: தூத்துக்குடியில இருந்து தேவி, நல்ல வேலை நீங்க வந்து இப்போ என்கிட்ட தான் விளையாடணும், தப்பிச்சிட்டீங்க. இல்லைனா கணக்கு கேட்டிருப்பாங்க.
0: கணக்கு பிரச்சனாலே எங்களுக்கு காய்ச்சல் வரும் ஐயா.
2: விளையாட ரெடியா இருக்கீங்களா?
1: தேவி பேசுறேன்.
2: திருநெல்வேலி தேவி தானே பேசுறீங்க?
1: தேவி இல்ல, பேபி.
2: பேபி
0: பேபி
2: பேபி.
1: ஆ சொல்லுங்க.
2: ஆ ஓகே, இப்போ நான் உங்ககிட்ட கேள்வி கேட்கலாமா? மாத்தியாசி விளையாட போறோம்.
1: என்ன
2: படம் பாத்தீங்க? நீங்க அவுட்டுங்க. தூத்துக்குடியில எங்க எந்த ஏரியால இருக்கீங்க?
1: நான் நேத்தா பீச் போயிட்டு வந்தேன்.
2: பீச்ல தண்ணி இருக்கா?
1: சாப்பிட்டாச்சு.
2: என்ன சாப்பிட்டீங்க?
1: நாளைக்கு ஊருக்கு போறோம்.
2: எந்த ஊருக்கு போறீங்க?
1: என் பையன் பேரு மோகினே.
2: உங்களுக்கு பொண்ணு இருக்கா?
1: இன்னைக்கு திங்கட்கிழமை.
2: நாளைக்கு என்ன
1: கிழமை? நாளைக்கு ஊருக்கு போறோம்.
2: நாளைக்கு நாளைக்கு ரெண்டு வாட்டி சொல்லிட்டீங்க. போறோம் அப்படின்றது ரெண்டு வாட்டி.
0: ஊருக்கு போறோம்ங்கறது ரெண்டு தடவை
2: சொல்லிட்டீங்க.
1: ரெண்டு வாட்டி சொல்லிட்டேன் நான்.
0: சொன்ன சொன்ன சொல்லு வரக்கூடாது இல்லையா? அதனால முயற்சிக்கு நன்றி. என்ன முதல்ல தெரியாம பேபின்னு பேருக்கு ஏத்த மாதிரி பேபியாவே விளையாண்டுட்டு இருந்தீங்க, ஆனா அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆக்டிவ்
2: ஆயிட்டீங்க.
0: கேள்வி கேட்கணும்ல விஜய் சார். விஜய் சாருக்கு ஒரு கேள்வி கேட்கும்.
2: கேள்வி வச்சிருக்கீங்களா?
1: கேள்வியா கேட்க போறீங்களா?
0: நீங்க தான் கேட்கணும், நீங்க தான் கேட்கணும். இப்போ விஜய் சார் உங்ககிட்ட கேள்வி கேட்டாரு, அது மாதிரி நீங்க அவங்ககிட்ட கேள்வி கேட்டு அவங்கள மடிய வைங்க.
1: 12 வருஷத்துக்கு ஒரு முறை, 12 வருஷம் கழிச்சு ஒரு வருஷம் ஃபுல்லா ஒரு பூ பூக்கும்.
2: குறிஞ்சி பூ.
1: என்ன பூ?
2: குறிஞ்சி பூ.
1: ஓ கரெக்ட் ஆன்சர்.
2: நன்றி நன்றி இணைப்பில் இருந்தமைக்கு. சூப்பரா வந்து தன்னுடைய முயற்சியை வெளிப்படுத்தினாங்க. நன்றி மற்றும் வணக்கங்களை சொல்லிக்கலாம். நிகழ்ச்சியில அடுத்ததா பாடல் வந்துட்டே இருக்குது, திருமலை திரைப்படத்திலிருந்து.

நேர்களே, இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம். ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தினசரி கள நிலவரம்.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 4:36 நம்மிடம் மை கொண்டிருக்கிறது. ஆனந்தமா அமர்க்கலமா அட்டகாசமா விளையாண்டுட்டு இருக்கிறோம் பொதிகை தும்பி நிகழ்ச்சியில.
2: ஆமா, நேரம் அடுத்ததா வரக்கூடிய நேர் யாரு, எங்கிருந்து பேசுறாங்க என்பதையும் கேட்டுடலாமா? வணக்கம்.
1: வணக்கம்.
2: வணக்கம்.
1: குரல கேட்டதான் கட் ஆகுதான் தெரியலையே.
2: இல்ல,
1: வணக்கம்.
3: தெரிஞ்சாலும்
1: சொல்லுங்க. விடுகதையா? ஐயோ, இதுதானே எனக்கு. சரி சொல்லுங்க.
3: பூக்கால பூக்கு வாசம் இருக்கு, காய்க்கால காய்க்கு ருசி இருக்கு, அது என்ன?
2: பூக்காத பூக்கு வாசம் இருக்கான், காக்காத காய்க்காத காய்க்கு வந்து ருசி இருக்கு.
1: அதைத்தான் அவங்களே சொல்லிட்டாங்களே. நீ மறுபடியும்
2: ஒரு சப்போர்ட்
1: யோசிக்க விடுங்க. அதாவது என்னன்னு, பூக்காத பூ சிரிப்பு அதுக்கு வாசம் அப்படின்னு இல்லையே, காய்க்காத காய் எதுவுமே குழப்பமா இருக்குது. இப்படி கேட்டு விட்டாங்களே,
2: ஏதாவது ஒரு க்ளூ இருக்கா?
1: வீட்டுல
2: உபயோகிக்கிறதா?
1: உப்பு வாசம் இல்ல,
3: சாப்பாட்டுக்கு போடுறதா?
1: உப்பா? உப்பு, உப்புக்கு வாசம் கிடையாதே.
3: உப்புதான் எல்லா வேலையும் போடுவோமா?
1: ஆமா ஆமா ஆமா ஆமா, சாப்பாடுனே உப்பு தான் ஞாபகத்துக்கு வருது. பருப்பு இல்லை இல்லைம்மா, நீங்களே சொல்லிடுங்க. ரொம்ப சிந்திக்க விட்டீங்கன்னா முடி நரைச்சி போகும். கிராம்பு லவங்கம். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா,
2: நீங்க சொல்லிதான் இப்ப எனக்கு கிராம்பு வந்து பூன்னே எனக்கு தெரியும்.
1: ஓகே ஓகே, இப்போ நாங்களும் அதே மாதிரி ஒரு
3: கணக்கு.
1: ஆமா வா, நீங்க தான் எங்க கூட சேர்ந்த சேர்க்காளி. ஓகே, உங்களுக்கான எண் வந்து 23.
3: 253
1: கரெக்டா சொல்லிட்டீங்களே. 31.
3: 41.
1: 451. 451.
3: 451.
1: 33.
3: 333.
1: தப்பு, தவறா சொல்லிட்டீங்கோ. 3, 3, 6 அந்த 6 நடுவில் சேர்த்தீங்கன்னா 363.
2: நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் யாரு? வணக்கம்.
1: முதல்ல விஜய்கிட்ட கேளுங்க, ஏன்னா இப்பதான் அம்புஜம் அம்பலவன் நம்ம வந்து ஏண்ட முதல்ல கேட்டாங்க.
2: ஆமா,
1: அதனால இப்ப தம்பி விஜய் தான்.

0: ரெடியா இருக்காரு. மாத்தி யோசி விளையாடணும் இப்ப.
1: பாட்டை வந்து என்னன்னா, ஒன்னு சோகமா பாடணும், இன்னொன்று சிரிச்சுக்கிட்டே பாடணும் சார்.
0: ஆ, அதுக்கு ஏதாவது வச்சிருப்பீங்களே, சொல்லுவீங்களே.
1: இல்லை உங்களுக்கு பிடிச்ச பாட்டுனாலும் சொல்லலாம், இல்லை நான் வேணாலும் சொல்லலாம்.
0: ஓ, அதை நீங்கள் செய்யணும் விஜய், நீங்கள் தான் சொல்லணும்.
2: ஓ,
0: ஒரு சோக பாடல் ஒன்று பாடணும்.
2: ஆ,
0: அப்புறம் ஒரு வேற என்ன சார் சொன்னீங்க?
1: ஒரே பாட்டை வந்து சோகமாகவும் பாடணும்.
2: ஆ,
0: சூப்பர்.
1: சரி,
2: ஏங்க இப்படிலாம் டாஸ்க் கொடுத்தா சரி, இந்த டாஸ்க்கை நான் வந்து ஏற்றுக்கிட்டு நான் ஒன்று சொல்கிறேன், ஓகேவா?
0: வந்து நடிகர் வடிவேலு உள்ள ஏற்றிக்கிட்டு நீ பாட்டு பாடு, சரியாக வந்துடும் நினைக்கிறேன்.
2: சரி சரி, நீங்க தான் பாட்டு சொல்லுங்க, அதை நான் முயற்சி பண்றேன்.
1: சரி, உங்களுக்கு எளிமையா
2: சொல்லிடுறேன்.
1: நானா பாடுவது நானா, நானும் இளம் வயது மானா.
0: இப்படி ஒரு பாட்டை நாங்க கேட்டதே இல்லை. பாட்டு இருக்குதா, நீங்களா ரெடி பண்ணிருக்கீங்களா?
2: சரி, நான் ஒரு பாட்டு அடுத்து வர
1: பாட்டு.
2: சரி, எனக்கு தெரிஞ்ச பாட்டு ஒண்ணு பிள்ளைய பாடுறேன். காட்டு குயிலு மனசுக்குள்ளே பாட்டுக்கு பஞ்சம் பாடச்சா. இது வந்து அழுதுட்டு பாடியாச்சு.
0: இளையராஜா நேரில் வந்தாரலாம்.
2: எனக்கு அடுத்து சிரிச்சுக்கிட்டு, காட்டு குயிலு மனசுக்குள்ள பாட்டுக்குங்கும் பஞ்சம் இல்லை பாடத்தான். சரி, சிரிச்சுட்டு பாடியாச்சு, ஓகேவா?
1: ஓகே சார், நீங்கள் முயற்சி பண்ணி பாடினாக்கி ஒரு கைத்தட்டு சார்.
2: ஓகே, நன்றி நன்றி. இப்போ நீங்கள் முயற்சி பண்ண ரெடியாக இருக்கிறீங்களா மாத்தி யோசி விளையாட? என்ன பாட்டு ரொம்ப பிடிக்கும்?
1: என்னென்ன
2: மரம் வச்சிருக்கீங்க? நேற்று காலையில் எத்தனை மணிக்கு 6 மணிக்கு நினைக்கிறேன்.
1: ஒரு நாள் கெட்டினதே கிடையாது.
2: ஏன் கெட்டினது இல்ல?
1: இல்லை பூரி அப்படி புசுன்னு இல்லைன்னா என் சைக்கிள் பம்பை வச்சு யாரும் அடைச்சிடும்.
2: பூரிக்கு பம்பை வச்சு அடிப்பீங்களா? எங்கள் கேள்வியே வந்து
1: சுட்டாங்கன்னா ஒரே சிக்கலாக இருக்குது சார், அதனால எனக்கு பிடிக்காது.
2: பூரிக்கு தொட்டுக்கிட்ட சட்னி வச்சு சாப்பிட்டீங்களா?
1: ஒழியாமல் இருமிக்கிட்டே இருக்கேன் சார்.
2: ஏன் சார் இருமுறீங்க? மருத்துவரை போய் பார்க்கலாம்ல.
1: இங்கே பாருங்க, போஸ்ட் மருத்துவ தண்ணி ஊற்று வளர்ற மாதிரியே தெரியல சார்.
2: அருமை அருமை, ரொம்ப சிறப்பாக விளையாட்டீங்க. நன்றி நன்றி நன்றி.
0: நன்றி நன்றி. அதை ஒரு நகைச்சுவையோட பதில் சொன்னாங்க, போஸ்ட் மரத்துக்கு தண்ணி ஊத்தினாலும் வளர மாட்டேங்கி. இதை கூட நம்மளே ஒரு கேள்வியை கேட்கலாம்னு, ஒரு மரத்துக்கு தண்ணி ஊத்தி ஊத்தி பாக்குறோம், அந்த மரம் வளர மாட்டேங்குது, என்ன மரம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டா கூட
2: அவங்க சொல்ற விளையாட்டும் கூட நல்லதா இருந்துச்சு. ஒரே பாட்டை வந்து சிரிக்கிற மாதிரியும் பாடு, அழுற மாதிரியும் பாடு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நிகழ்ச்சியில அடுத்ததான் பாடல் வந்துட்டே இருக்குது, கேளுங்க. தளபதி திரைப்படத்துல இருந்து

0: சூப்பரான ஒரு பாடல் கேட்டாச்சு. நேரம் 4:47 ஆயிடுச்சு. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் யார், எங்கிருந்து பேசுறாங்க என்பதையும் கேட்டுடலாம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க? யாருக்கு? கயத்தாறு காந்தி. ரைமிங்கா இருக்கல பேரு, கயத்தாறு காந்திங்கிறது. ஓகே, இணைப்பில் இருக்கீங்க இல்லையா? கேம் வந்து நீங்க யார்கிட்ட முதல்ல கேள்வி கேட்க போறீங்க? சரி, நானே வந்து இன்வால்வ் ஆகிக்கிறேன். நீங்க என்கிட்ட
2: கேளுங்க,
1: நீங்க தான் முதல்ல கேள்வி கேட்கணும், ஏதாவது ஒரு
2: விளையாட்டு,
1: அதுக்கப்புறம் நம்ம பண்ணிக்கலான்றீங்களா?
0: ஓகே.
1: சரி, வந்து மூன்று வகையான விளையாட்டு இருக்கு. எண்ணுள் எண், கக்கக்க போ, விடுகதை, எது வேணும்? கக்கக்க போ சொல்லுமா? கொஞ்சம் நீங்க வானொலியிலேருந்து கொஞ்சம் வெளியே தள்ளி வாங்களேன், நம்ம மூணு பேர் மட்டும் பேசுவோம், சரிங்களா? அதாவது ஒரு வார்த்தை, இப்போ காந்தி அப்படிங்கிறது ஒரு பேர், அந்த பேரில் வந்து மூன்று எழுத்து இருக்கு இல்லையா? க, இன், தி. இந்த மூன்று எழுத்துக்கு முன்னாடி க சேர்த்து சொல்லுவோம், க க கந்த் கதி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நீங்கள் அந்த முன்னாடி இருக்கக்கூடிய காவை ஃபுல்லாக எடுத்துகிட்டு கிடைக்கக்கூடிய எழுத்தை மொத்தமாக சேர்த்து ஒரு வார்த்தையை கண்டுபிடிக்கணும். சொல்லுங்கள் பார்க்கலாம். குகு குமா கு, ககு கமா கர், ரெண்டு மூணே எழுத்து தான், ககு கமா கர். ம், ககு கமா கர். நீங்கள் இன்னும் அந்த வர மாட்டேங்குதா? அதாவது நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா, காந்தி அப்படிங்கிற பேர் எத்தனை எழுத்து? மூன்று எழுத்து. அதில் க கா, க இந்த், க தி. அந்த காவை ஃபுல்லாக முன்னாடி இருக்கக்கூடிய காவை ஃபுல்லாக எடுக்கணும்.

0: எடுத்துகிட்டு கிடைக்கக்கூடிய எழுத்தை சொல்லி கே சேர்த்தீங்கன்னா உங்கள் பேர் வந்துடும் இல்லையா? அது மாதிரி தான் கேட்டேன். கக்கு கமாக்கர். ஐயோ, இந்த நேரத்துக்கு பார்த்து எனக்கு இந்த ஒன்றும் வர மாட்டேங்குது. இந்த வடிவேல் ஒரு படத்தில் சொல்லு, அவசரத்துக்கு அண்டாக்கில் கையவிட்டா கூட போகாது போல இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த கியர் லிவர் உள்ள தெளிவாரு.
1: குமார் கரெக்டா? குமார்
0: கரெக்ட். நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க
1: குமார் அப்படின்றது.
0: அப்போ அந்த காந்தி அண்ணனுக்கு வந்து இப்போ நம்ம மார்க் கொடுக்க முடியாது அப்படிதானே?
1: ஆமா, கேக்குள்ள வந்து எழுத்தை போட்டு உழப்பி அதுக்குள்ள ஒரு பேரை வந்து அண்ணன் ஒழிச்சு வச்சிருக்காப்ல, அந்த பேர் தான் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும்.
0: சரி காந்தி அண்ணன், நீங்க ஏதாவது கேள்வி கேட்க போறீங்களா?
1: வந்தவரை எப்படி பண்ணிட்டீங்களே,
0: ஒரு விடுகதையுமா தெரியல. ஒரு விடுகதையுமா கேட்க முடியாது உங்களால? கிட்டத்தட்ட இப்படி ஒரு கேள்வியை கேட்டு ஆஃப் பண்ணி விட்டீங்களே சார் அப்படின்னு சொல்றீங்களா? சரி,
1: நன்றி சார். ரொம்ப ரொம்ப
0: சொல்லுங்க, சொல்ல ஏதோ சொல்ல வர்றாங்க, சொல்லுங்க.
2: மெதுவாக
1: முளைக்கும் மரம். என்ன மரம்
0: தெரியாது தெரியாதுன்னு சொல்லிட்டு நம்மள தெரியாம குறைச்சிட்டாங்களே.
1: நீங்க மட்டும் என்ன பண்ணீங்க, நான் உங்களை பண்றேன்
0: வர்றது இல்லைண்ணே. சரி ரைட் ரைட் ரைட்டு. சடார்னு அதாவது சீது மெதுவாக. ஐயோ, ஸ்லோ ட்ரீ, ஸ்லோ ட்ரீனு சொல்ல முடியாது, தெரியவில்லை.
1: ஆமா, நீங்களே சொல்லிடுங்க
2: சார். நம்ம ஊர்ல சுத்தி சுத்தி இருக்கு சார் அந்த மரம்.
1: பனை மரமா?
0: புளிய மரம்.
2: ஆமா சார்,
0: பனை மரமா?
1: பனை மரம்.
0: ஆமா, 40 வருஷம்.
2: அதுதான் மெதுவா மரம்.
0: மெதுவா மரம். இது வந்து விடுகதையே கிடையாது,
1: உண்மையான கதை,
0: உண்மை தகவல்.
1: நன்றி நன்றி.
0: ஓகே, நன்றி நன்றிங்க, நன்றி.
1: இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர்,
0: வணக்கம். வணக்கம் வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: சங்கரங்கோயில் இருந்து வேம்படி முத்து.
0: வேம்படி முத்து, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க இல்லையா?
1: விளையாட்டு
0: 38 வரும், அதையும் ஒன்னா சேர்த்து ஒரு நம்பரா கண்டுபிடிக்கணும்.
1: ஆமா, ரொம்ப கஷ்டமா.
0: 8 சேர்ந்தா 11 வரும். அந்த
3: 11
0: அது ரெண்டையும் மறுபடியும் கூட்டணும்.
1: ஆமா, ரெண்டு டிஜிட்டா வரதியும் ஒண்ணா கூட்டணும், அதை வந்து இடையில போடணும்.
3: நீங்க ரெட்டை இலக்கத்திலே சொல்லிருந்தீங்கன்னா டக்கு டக்கு
0: சொல்லிப்பா. இது இப்ப நாக சொன்னது ரெட்டை இலக்கம் தான்.
1: 38 8 3 11 மறுபடியும் கூட்டுங்க. ரெண்டு
0: அந்த 11 வந்து 1 1 இருக்குல்ல, அந்த 1 1 கூட்டினீங்கன்னா 2 வரும். அந்த ரெண்டை உள்ளத்துக்கு சொல்லணும்.
1: ஆமா,
0: 3 இலக்க நம்பரா தான் நீங்க சொல்லணும்.
1: 321
0: கரெக்டா?
1: 328. ஓகே, இப்போ நீங்க கேட்கலாம்.
3: ஒரு மேக்ஸ் போடுறவா?
1: ம், மேக்ஸா?
3: கணக்கு.
1: சரி போடுங்க, நான் கணக்குல ரொம்ப வீக் சார்.
3: அப்போ வேற எதுவும் கேட்டுறவா?
1: பரவாயில்ல, வேற ஏதாவது கடதே இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க சொல்லுங்க, நான் முயற்சி பண்றேன்.
3: இல்ல, விடை அதுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு இது இருக்கு.
1: ம், சரி
0: சொல்லுங்க, புதுசா கத்துக்கிறோம் நாங்களும்.
1: ஆமா,
3: அதாவது 1 2 3 10 வரைக்கும். இதுல ஒரு நம்பரை சொல்லும் போது என்ன நம்பர் சொல்லுதோ அத்தனை எழுத்துதான் இருக்கணும் அதுல.
0: சரி, நான் 7 சொல்றேன்.
3: அது ஏதாவது 1 2 3 10 வர இங்கிலீஷ் எழுத்து நீங்க 7 தான் சொல்லணும்.
0: இங்கிலீஷ்ல சொல்லணும் 7 சொல்லி.
1: ஆனா அதுல 7
3: 7 சொன்னீங்கனா அந்த 7 க்குண்டான எழுத்து 7 எழுத்து இருக்கணும்.
1: ஆஹா, அப்படி அப்படி என்ன எழுத்துன்னு என்ன கேக்குறீங்க? கரெக்டா,
3: ஒன்னுல இருந்து 1 1 2 10 இருக்கு ஒரு நம்பர்.
1: 4 4
3: கரெக்ட். அதே மாதிரி தமிழ்ல ஒன்னு சொல்லிடுறேன், 1 to 10 வர அதே மாதிரி தமிழ்ல ஒரு நம்பர் இருக்கு,
0: சொல்லணுமா?
3: அதையும் சொல்லிருங்க.
0: நான் அதை இப்படி பண்றாங்க, 4 வராது, 8 வராது, 9 வராது, 10 வராது, 3
1: நிறைவு பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். நேரம் 4:54 ஆயிடுச்சு.
0: இதுல நான் வின் பண்ணிட்டேனா?
1: இன்னைக்கு வந்து தராசு மாதிரி கிட்டத்தட்ட சேமா

0: இருக்குது அப்படின்னா நம்ம
1: அந்த
0: சொல்லலாம்.
1: தராசு தட்டு ஒன்று மேலேயும் ஒன்று கீழே இறங்காமல்
0: ஆமாம்
1: சமமாக இருக்குது, ரெண்டு பக்கமும் எடை வந்து ஒன்று போல் இருக்குது.
0: ஒன்று
1: நேர்களும்
0: போல்
1: கரெக்டாக
0: இருக்குது.
1: அந்த விளையாடி இருக்காங்க,
0: ஆமாம்
1: நம்மளும் சரியான விஷயங்களை சொல்லியிருக்கிறோம், சில விஷயங்கள் சொல்லலைன்னு சொல்லியிருக்கிறோம், தெரியலன்னு சொல்லியிருக்கிறோம்.
0: இருந்தாலும் நம்ம
1: ஓகே
0: தோல்வியை ஒப்புக்கொண்டதன்
1: ஓ
0: காரணமாக
1: ஆ
0: தராசு வந்து சமநிலையாக அடைஞ்சிருச்சு, மேட்ச் டிராவில் முடிஞ்சிருச்சு
1: முடிஞ்சிச்சு.
0: அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நிகழ்ச்சியில் உள்ள நேரம் நான் அவங்களோட பேசிட்டு தான் அவங்க ஆர்ஜே விஜய் மற்றும்
1: இம்சை அரசன் முத்துக்குமார்.
0: நிறைவான பாடல் வந்துட்டே இருக்குது ஜல்லிக்கட்டு திரைப்படத்திலிருந்து.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க அனைவரும் ஒருங்கிணைந்து பாடுபட வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். பொதுமக்களின் பாதுகாப்புக்காக புதிய சட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுமை கண்டுபிடிப்புகளில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக வடகிழக்கு மாநிலங்கள் இதுவரை இல்லாத அளவிற்கு பொருளாதார வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாநிலங்களுக்கு தேவையான உதவிகளை மத்திய அரசு வழங்கும் என்று சமூக நீதித்துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். வன உயிரினங்களின் பாதுகாப்பிற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்க

அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக வடகிழக்கு மாநிலங்கள் இதுவரை இல்லாத அளவிற்கு பொருளாதார வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாநிலங்களுக்கு தேவையான உதவிகளை மத்திய அரசு வழங்கும் என்று சமூக நீதித்துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். வன உயிரினங்களின் பாதுகாப்பிற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்திற்கான உரிமைகளை போராடி பெற்றதில் விடுதலை போராட்ட வீரரும் தமிழ் அறிஞருமான மாப்போ சிவஞானம் முக்கிய பங்கு வகித்ததாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தொழில்துறையினருக்கு மின்சார தடை செய்யப்படவில்லை என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு வலியுறுத்தியுள்ளார். நீலகிரி மாவட்டம் உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் மலர் கண்காட்சி தொடங்கியது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் மல்யுத்தம் ஆடவர் 57 கிலோ எடை பிரிவில் இந்தியாவின் அமன் ஷெக்ராவத் தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் கிரிக்கெட் இறுதி ஆட்டத்தில் இந்தியா 19 ரன் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. பதக்கங்களை வென்ற இந்திய வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். சண்டிகரில் நடைபெற்று வரும் வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன் வரை 35.2 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 217 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 92.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 5:03 ஆயிட்டு இருக்குது. நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பு. நேயர்கள் இனி கேட்க இருக்கும் நிகழ்ச்சி முதியோர்கள் மட்டும் பங்கேற்கும் ஞாபகம் வருதே. எண்ணத்தில் இருக்கிற ஞாபகத்தினை அசை போடும் ஒரு நிகழ்ச்சி தான் இந்த நிகழ்ச்சி. அதாவது எப்போவுமே ஒவ்வொரு பொழுதும் விடுகிறப்போ ஒவ்வொரு மனிதர்களும் சரி, ஒவ்வொரு விலங்குகள் பறவைகளும் சரி, அது அந்த பொழுதை வரவேற்கிறதுக்கான பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்படின்றது நிறையவே இருக்குது. இப்போ நம்ம அலைபேசியிலையும் சரி ஃபோன்லேயும் சரி, நம்மளுடைய பொழுது விடியறதும் தெரியாமல் அந்தி சாயறதையும் கவனிக்காமல் இரவு வரக்கூடிய நிலாவை கூட பார்க்க முடியாமல் இருக்கக்கூடிய காலகட்டத்தை தான் நம்ம இருக்கிறோம். ஆனால் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அது எப்படி இருந்திருக்கும், அந்த இயற்கை மாறக்கூடிய அந்த பொழுதின் சூழலை அவங்க எப்படி கடந்திருப்பாங்க, ஒரு காலை பொழுதாக இருக்கட்டும் ஒரு மாலை பொழுதாக இருக்கட்டும், அது மலரும் போது அவங்க எப்படி அந்த இயற்கையோடு அதை இணைந்து பார்த்தாங்க அப்படின்றது தான் நம்ம கேட்க போகிறோம். முக்கியமாக இப்போ நம்ம மாலை பொழுதில் இருக்கோம் இல்லையா, மாலை பொழுதை முன்னாடி எப்படி அவங்க வந்து எடுத்துக்கிட்டாங்க, அந்த நிகழ்வை எப்படி பார்த்தாங்க, அந்த பொழுது சாயிற இடத்துல என்ன பண்ணுவாங்க. சில பேர்லாம் வந்து ஊர் வழக்கத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா மாலை பொழுதில் போய் இப்போவும் வந்து சுக்கு காப்பி குடிக்கிற பெரியவங்களை எல்லாரையும் நம்மளால் பார்க்க முடியும். அவங்க சில ஓரம் ஆத்தங்கரையோரம் இருப்பாங்க, சில பேர் வந்து குளத்தங்கரையோரம் தனியாக உட்காந்துக்கிட்டு அந்த குளத்துக்கிட்ட அதையோ என்னத்தையோ வந்து அப்படி யோசிச்சுட்டே இருப்பாங்க, ஒரு மரத்து கீழே உட்காந்துருப்பாங்க. அயர்ந்து போய் இருக்கக்கூடிய அந்த மாலை பொழுதில் என்ன பண்ணாங்க, அவங்களுடைய மாலை பொழுது எப்படி இருந்தது அப்படின்றதான் நம்ம இப்போ கேட்க போகிறோம். நீங்களும் அழைக்கலாம் முதியோர்கள், தொடர்பு கொண்டு அழைக்கலாம். ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் பங்கேற்க 04-6-2-2-5-6-1-1-3-2 என்கிற எண்ணிலையும், 04-6-2-2-5-6-1-1-3-3 என்கிற எண்ணுக்கும் நீங்கள் டயல் பண்ணி பேசலாம். மாலை பொழுதின் மயக்கத்திலே அப்படின்னு பாடல்கள்லாம் கூட வந்திருக்குல்ல, அப்படி மாலை பொழுதை எப்படி வரவேற்றாங்க அப்படின்றத நம்ம கேட்டுக்கலாமா. நிகழ்ச்சியின் முதல் நேயர் யார், எங்கிருந்து பேசுறாங்க கேட்கலாம். வணக்கம்.
2: அன்பு தொகுப்பாளர் விஜய் ஐயாவிற்கு இனிய மாலை வணக்கம். ஐயா,
1: மாலை

0: வணக்கங்கள், சொல்லுங்க, யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: கலக்காட்டுலேருந்து ராஜேந்திரன் பேசுறீங்க. நல்லா இருக்கீங்களா ஐயா?
0: நலமாக இருக்கிறோம். நலம் விசாரித்ததற்கு மிக்க நன்றி. சொல்லுங்க, மாலை பொழுது உங்கள் சின்ன வயசுலும் சரி, இல்லை இப்போவும் சரி, உங்கள் சின்ன வயசுலேருந்தே மாலை பொழுது நீங்கள் எப்படி அதை எடுத்துகிட்டு போவீங்க?
1: வாழ்க்கையின் பின்னோக்கி சக்கரத்தை நகர்த்திருக்காங்க, அதுக்கு நன்றி. அதாவது அந்த காலத்துல மாலை பொழுதுல என்ன தெரியுங்களா, முன்பெல்லாம் இந்த ஒவ்வொரு ஊர்லயும் இந்த பஞ்சாயத்து போர்டுல ரேடியோ ஸ்டேஷன், ரேடியோ நிலையம், அந்த வானொலி வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, 5 மணி 4 மணி ஆனாலே அந்த வானொலியை ஒலிக்க வச்சு வெளியே அந்த குழாய் வச்சு வெளியே வச்சிருவாங்க. அப்ப அதுல பெஞ்சு, ரெண்டு சிம் சிம்டு பெஞ்சு, 4 பெஞ்சு 3 பெஞ்சு கிடக்கும். அந்த பெஞ்சில உட்காந்து அந்த நிகழ்ச்சிகளை கேட்கறது, விவசாய சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சி வரும், கிராமிய கலைகள் எல்லாம் வரும், இதெல்லாம் கேட்டு ரசிப்பது வந்து சின்ன பிள்ளைங்களாம். நாங்கெல்லாம் பெரிய ஆட்கள் அந்த பெஞ்சில இருந்து கேட்டு, சின்ன பிள்ளைங்க நாங்கெல்லாம் அதுல கிடந்து விளையாண்டுட்டு இருக்கோம்.
0: நீங்க அதை ஓரமா கவனிச்சிருப்பீங்க இல்லையா, உங்க காதலையும் அதுல வந்து ஒழிச்சிருக்கோம்.
1: ஒவ்வொரு குறிப்பிட்ட வீட்டுகளை தனியா இருக்கும்.
0: ஆமா,
1: பஞ்சாயத்து போர்ட்ல இருந்துதான் ஒவ்வொரு வானொலி வச்சு ஒரு ரேடியோ ரூம் சொல்லுவாங்க.
0: அதே இருக்கும், அப்படி ஒரு செட்டப்பே இருந்திருக்குது முன்னாடி இல்லையா?
1: ஆமா, அதுல சிமெண்ட் பெஞ்சு போட்டு பெரிய ஆட்கள் அதுல இருக்கும். விவசாய சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகள்லாம் அவங்க கேட்கறது, இந்த கிராமியத்துல கேட்கறது, நாங்க இருந்து விளையாடுவது. அப்ப நாங்கெல்லாம் உண்மையிலேயே அந்த வானொலி பெட்டி ஒழிக்கும் போது நாங்க ஆச்சரியமா பாக்குறது, என்ன உள்ள இருந்து எப்படி ஆட்கள் பேசுறாங்க, எப்படி கேக்குது அப்படின்னு நாங்க ஆச்சரியத்தை பாக்குறது.
0: சூப்பர் சார், சூப்பர், அழகா சொன்னீங்க, நல்லா இருந்துச்சு அதை இமேஜின் பண்ணி பாக்குறப்போ. நன்றி, நன்றி,
1: நன்றிங்க,
0: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், இணைப்பில் இருக்கிறீங்க, யார், எங்க இருந்து பேசுறீங்க?
2: மஞ்சள் நீர் காயிலிருந்து சிங்காரவல் பேசுறேன் ஐயா. நலமா இருக்கீங்களா ஐயா?
0: நலம் விசாரித்ததற்கு மிக்க நன்றி. நலமாக இருக்கிறோம். மாலை வணக்கம் ஐயல்.
2: மாலை வணக்கம். மாலை பொழுதினில் மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் தோழி. மாலை பொழுதுல வந்து அந்த காலத்துல நாங்களாம் இளைஞரா இருக்கும் போது அப்படியே இந்த தென்னமர தோட்டம், மாமர தோட்டம், கொய்யா தோட்டம்னு இருக்கும் எங்க ஏரியாவுல. ஒவ்வொரு விதமா ஐயா பகல்ல போக முடியாது, மாலை பொழுதுல போனாதான் அதனுடைய சுவையை ரசித்து திங்க முடியும். அதே போலதான் ஐயா வாழ்க்கையில என்னைக்குமே அந்த மாலை பொழுது. இப்ப எங்க ஊர்ல எல்லாம் பெரியவங்க வந்து ஒரு கச்சேரின்னு ஒண்ணு உண்டு,
0: சரி,
2: அதுல ஓலை மேல ஓலை கட்டாச்சுதான் இருக்கும். சைட்ல அந்த இயற்கை காத்தோட அழகா உட்காந்து எல்லா ஊர் கதை எல்லாம், அந்த பையன் அந்த பையன் இவன் என்ன தவறு பண்ணாங்கிறதெல்லாம் ஒரு பட்டியல் போட்டு உட்காந்து எல்லாரையும் கூப்பிட்டு சத்தம் போட்டு இப்படி எல்லாம் வாழக்கூடாது, இப்படி எல்லாம் வாழணும் அப்படின்லாம் அறிவுரை சொன்ன காலம். அதெல்லாம் மாறி இன்னைக்கு பாருங்க, அந்த செல்ல பார்த்தா உள்ளங்கையில எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு பெரியவங்கல இருந்து சின்னவங்க தான் அப்படி இருந்தாலும் பெரியவங்கள அந்த செல்ல வச்சு நோண்ற அளவுக்கு உலகம் போய்கிட்டு இருக்குயா.
0: சூப்பர்.
2: அதனால மந்தி மாலை பொழுது அந்த காலத்துல உள்ளவங்களுக்கு தான், இந்த காலத்துல உள்ளவங்களுக்கு அந்த பொழுது எப்படி இருக்குன்னு தெரியாத வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. வாய்ப்புக்கு
0: நன்றி, நன்றி, நன்றி. அதாவது விடியறதும் தெரியல, அடையறதும் தெரியல அப்படின்ற மாதிரி தான் இப்போ சூழல் போயிட்டு இருக்கு. என்ன ஒரு இதில் வேடிக்கையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இயற்கையை ரசிக்கணும்னு சொல்லிட்டு அந்த காணொலியே வந்து இதில் தான் வந்துட்டுருக்கோம், ஃபோனில் தான் வந்துட்டுருக்கோம். அதை தான் நம்ம ரசிச்சுட்ருக்குறோமே தவிர, பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த இயற்கையில் நடக்கக்கூடிய அந்த வித்தியாசங்கள், ஒரு மாலை பொழுது மலருது அப்படின்னு நினைக்கிறப்போ அதில் மிகப்பெரிய ஒரு ரம்மியங்கள்லாம் ஒன்று நடக்கும். ஏன்னா பகல் முழுக்க சூரியன் வந்து நம்மளை வந்து தாக்கு தாக்குன்னு தாக்கியிருப்பார், அப்புறம் சாயந்தரம் போலச்சு போங்கடா அப்படின்னு நம்மளை விட்டுட்டு ஒரு மாதிரி ஒரு குளிர் வந்து பரவ ஆரம்பிக்கும். அந்த குளிர்லேருந்து ஆரம்பிக்கிறது தான் அந்த இரவு பொழுது. அந்த இந்த இரவு பொழுதுக்கும் காலை பொழுதுக்கும் இடைப்பட்ட அந்த மாலை பொழுது இருக்கு இல்லையா, அதை பற்றி தான் நம்ம இப்போ பேசிட்டு இருக்கிறோம். நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல்களும் உங்களுக்கு வளம் வர காத்துட்டு இருக்குது. முதல் பாடல் நம்ம கேட்டுடலாம். நிழல்கள் திரைப்படத்திலிருந்து இளையராஜா அவங்களுடைய இசையில் வைரமுத்து வரிகளில் பாடல் வந்துட்டே இருக்குது. எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில்.

0: மாலை பொழுது பற்றி தான் நம்ம ஞாபகம் வருது நிகழ்ச்சியில் நம்ம கேட்டிருந்தோம். மாலை பொழுதில் என்னெல்லாம் நடக்குது, அவங்க எப்படி முன்னாடி உள்ள முதியோர்கள் எல்லாருமே மாலை பொழுதை வந்து எப்படி வரவேற்கிறாங்க அவங்களுடைய இளம் பருவத்தில் அப்படின்றது தான் நம்ம கேட்டுட்ருக்குறோம். எல்லோரும் சூப்பரான ஒரு ரம்மியமான காட்சிகள் எல்லாத்தையும் நம்ம முன்னாடி எடுத்துகிட்டு வந்துட்டுருக்குறாங்க. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயர் என்ன சொல்கிறாங்க அப்படின்றதையும் கேட்டுக்கலாமே. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். இணைப்பில் இருக்கிறீங்க, யார், எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: நான் சுப்பையாபுரத்துல இருந்து நாட்டாம ஒழிப்பு ராசாத்தி பேசுறேன்.
0: சொல்லுங்க
1: சார். அப்போ வாட்சின்னா யாருக்கும் வாட்சுமே தெரியாது. வாட்சி போடுறவங்க எல்லாம் ரொம்ப வசதியான வீட்டுக்காரங்க தான் போடுவாங்க.
0: சரி,
1: மணின்னா நமக்கு என்னதுன்னு தெரியாது. நம்ம இந்த கூரை நிழல் இருக்கு பாருங்க.
0: ஆமா ஆமா,
1: அந்த கூரை நிழலை கணக்கு பண்ணி மணி சொல்லுவாங்க பெரிய ஆளுக்கு.
0: எந்த பக்கம் போகுது, எந்த பக்கம் அந்த நிழல் விழுது அப்படின்றத கணக்கு.
1: இப்ப 3 மணி, இப்ப 2 மணி, இப்ப 6 மணி, இப்படி 6 மணி ஆன உடனே கரெக்டா மலை வாசல்ல நேரமும் மனுஷன் வாயில சுவாரம்னு 6 மணிக்கு சாப்பிடுவாங்க.
0: 6 மணிக்கே சாப்பிட்டுருவாங்க அப்போ.
1: ஆமா, அப்ப மேல வெளிச்சம் கிடையாது.
0: ஆமா,
1: 7 மணிக்கெல்லாம் தூங்கிடுவாங்க. லாம்ப் லைட் தான் பொருத்தி வச்சிருக்கோம். இப்போ ஒரு அண்ணாச்சி சொன்னாங்க, இந்த பஞ்சாயத்துல இது போடுவாங்க வரங்க தெரியாச்சியா?
0: ஆமா ஆமா,
1: அது ரொம்ப நேரம் கேட்பாங்க. அது ஒரு பெரிய ஒரு இது மாதிரி இருக்கு கேட்டது.
0: அப்ப 7 மணிக்கே எல்லாரும் தூங்கிடுவாங்க கிட்டத்தட்ட.
1: 7 மணி

0: ஆள்டா 8 மணிக்குள்ள எல்லாரும் தூங்கிடுவாங்க. இப்ப இப்படி எல்லாம் முழிச்சுக்கிட்டு இப்ப சின்ன பிள்ளை தூங்க மாட்டாங்க. இப்ப சின்ன பிள்ளைக்கு பாத்தீங்கன்னா 12 மணி வரை செல்ல குடிச்சு விட்டுருதாங்க.
1: ஆமா ஆமா ஆமா.
0: அது ஒரு பொம்மை மாதிரி சட்டுன்னு உட்கார்ந்துகிட்டு பாத்துக்கிட்டே இருக்கு. அது என்னன்னே ஒண்ணுமே தெரியல.
1: அப்ப முன்னாடி சின்ன பிள்ளை பிறந்தாங்கன்னா அவங்களும் சீக்கிரமாவே தூங்கிடுவாங்க இல்ல?
0: கண்டிப்பா. இது இப்போ இப்போ நடக்கிறதுலாம் ஒரு விசேஷமா நடக்கு.
1: சரி ரைட்டு.
0: அந்த காலத்து வாழ்க்கையே ஒரு வாழ்க்கை தான். இப்போ வாழ்க்கையே வாழ்க்கையே இல்லை.
1: நன்றி நன்றி நன்றி
0: நன்றி சார்.
1: நன்றி. இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
2: பொன்னந்தி மாலை போடுது பொங்கட்டும் இன்ப நினைவு அன்னத்தின் கோவை என்ற வணக்கம். அனைவருக்கும் மாலை நேரம் வணக்கம்.
1: யார் எங்க இருந்து பேசுறீங்க ஐயா?
2: மீன்
1: செயல் மாலை நேரத்துல இல்ல?
2: ஆமா. பிறகு ஜில்லாங்குச்சி மற்ற விளையாட்டுகள் எல்லாம் நிறைய விளையாடுறது. மாலை பயணி.
1: மாலை பயணி.
2: மாலை பயணி சுண்ணா தோத்துக்கிட்டு இருக்கோம். அதுல ஒட்டு மாங்க கொத்தி போட்டு அதை சாப்பிடுறது.
1: அப்புறம் நிறைய பேர் குளியல போடுறது.
2: ஆமா, அப்புறம் குளியல் போடுறது. வேற வீட்டுக்கு வந்து பாலை கூத்து நாடகம், ராமாயணம், மகாபாரதம்.
1: இது இப்ப உள்ள வாழ்க்கைய விட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவில இருக்கு.
2: ஆமா, 10 பைசா தான் நாடகத்துக்கு. அந்த கோமாளி எல்லாம் பொம்மையை காட்டி அண்ணாச்சி அந்த 10 பைசாவை தாவடிப்பாங்க.
1: இது தினசரி, இது தினசரி நடக்குமா இல்ல எப்பவாவது ஒரு தடவை? அந்த மாதிரி
2: வருஷத்துல ஒரு வாரத்துக்கு போடுவாங்க.
1: ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை?
2: வருஷத்துக்கு ஒரு வருஷத்துல ஒரு வாரம்,
1: ஒரு வாரம் போடுவாங்க. சரி சரி.
2: நாடகம் போடுவாங்க. அந்த கிராமத்துல நாடகம் போடுவாங்க. நாடகத்துல நான் நடிச்சிருக்கேன்.
1: சூப்பர்.
2: அதனால சர்க்கஸ்.
1: அதாவது மாலை பொழுது நிதர்சனமா நீங்க வந்து நல்லா குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு அப்படி எல்லாம் பாட்டு எல்லாம் பாட்டுட்டு ஜாலியா அப்படி அப்படிதான் இருந்திருக்கு.
2: ஆமா, அந்த மாதிரி பாட்டுனா நண்பரோட நிறைய விளையாட்டு.
1: ரைட்டு.
2: விளையாட்டு எத்தனை விளையாட்டு, சினிமா போறது.
1: இப்போ அந்த மாலை பொழுது, இப்ப அந்த மாலை பொழுது நீங்க இப்ப எப்படி பாத்துட்டு இருக்கீங்க? இப்ப எப்படி நடக்குது?
2: ரேடியோதான் பாத்துட்டு இருக்கேன். ரேடியோதான் ஜெயகாலமும்.
1: சரி,
2: காலையில போயிட்டு 2-10 மணிக்குலாம் வந்துடும் வீட்டுக்கு. நீங்க போனத பாட்டையும் கேட்டுட்டு உங்க பேச்சையும் கேட்டுக்கிட்டு
1: போயிட்டு இருக்கு.
2: பேசிக்கிட்டு இத சாயங்காலம் இப்போ பேசிக்கிட்டு 9-10 மணி வரைக்கும் உங்க பாட்டு போனதையும் கேட்டுக்கிட்டு நிகழ்ச்சி எல்லாம் நல்லா இருக்கு.
1: நன்றி நன்றி. இனிமையான பொழுதை போக்குங்கள். நன்றி நன்றி. அதாவது இனிமையாக பொழுத போக்குறது எப்படி அப்படின்னு நமக்கு பெரியவங்ககிட்ட தான் கேட்கணும் போல. ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம மிஞ்சி மிஞ்சி போனால் நம்ம மாலை நேரத்தில் என்ன பண்ணுவோம்? எல்லாரும் வீட்டுக்கு நம்ம அப்படி திரும்பி போயிட்டு இருப்போம். அது நம்ம நிதர்சனமான வாழ்க்கையில் அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். எல்லாரும் வேலை இல்லாமல் அப்படிலாம் இருந்துட முடியாது. அதை தாண்டி வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? வீட்டுக்கு போனோன்னு என்ன பண்ணுறோம்? இப்போ குழந்தைங்கள்லாம் கூட இரவு நேராக தூங்குது, லேட்டாக தூங்குது அப்படின்னா நம்மளுடைய டிஎன்ஏலையும் வந்து மாற்றம் அடைஞ்சிருக்கு. அப்படின்றதுனால தான் அது நம்ம குழந்தைங்களுக்கும் அப்படியான ஒரு பரிச்சயங்கள் போகுது. அது மட்டும் இல்லாமல் அவங்க சொல்கிற மாதிரி 8 மணிக்கே வந்து அந்த நிசப்தம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இப்போ இல்லவே இல்லை. எங்கே பார்த்தாலும் ஒரே சத்த காடாக தான் இருக்கணும். அது வந்து நல்ல நிசப்தம் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 மணி 11 மணி ஆகும். அது வரைக்கும் இல்லாமல் ஒரு நகரமாக இருக்கட்டும் சரி, இல்லை ஒரு கிராமங்களாக இருக்கட்டும் சரி, அது வந்து நிசப்தம் எனும் நிலையை அடையிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட இப்போ 10 மணி ஆகுது. நிகழ்ச்சியில் அந்த மாதிரி நம்ம நிறைய மாலை பொழுதின் மயக்கத்தை பற்றி நம்ம பேசிகிட்ருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் ஒன்று கேட்டுக்கலாம். சேது திரைப்படத்திலிருந்து.

0: அப்படி மாலை நேரத்தில் அப்படி லைப்பாக பாட்டை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிற நேரம் 5:24 ஆயிடுச்சு. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேர்கள் அவங்களுடைய மாலை பொழுது முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்றத நம்ம கிட்ட பகிர்ந்துக்க வராங்க. யார் எங்கேருந்து பேசுறாங்க கேட்டுக்கலாம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம், இணைப்பில் இருக்கிறீங்க. யார் எங்கிருந்து?
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். வணக்கம்.
1: மாலை
0: நல்லா அருமையா பாடுறீங்க. வானொலி வானொலியில இருந்து தள்ளி வந்து பேசுங்க.
1: செய்தி வரும்,

0: ரேடியோ செய்திகள் வாசிப்பது சரோஜி நாராயண சுவாமி அப்படி ஒரு கம்பீரமான பேசுவார்கள். அதெல்லாம் கேட்டுக்கிட்டு அப்படி ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை அந்த காலத்துல வாழ்ந்தோம் சார்.
1: உங்க பெயர் மட்டும்
0: என்ன சார் வாழ்க்கை?
1: நிச்சயமா உங்க பெயர் மட்டும் ஊர்மா, உங்க பெயர் எங்க இருந்து பேசுறீங்க, உங்க ஊர் சொல்லுங்க.
0: என் பெயர் வந்து ஜிலைதான் சார், ஏறுவாடியில இருந்து.
1: ஏறுவாடியில இருந்து?
0: ஏறுவாடி சார், ஏறுவாடி கேட்டா?
1: ஆ கேக்குது. ஏறுவாடியில இருந்து
0: ஜுனைதா?
1: ஜுனைதா, ஓகே.
0: அப்படி ஒரு ஜாலியான வாழ்க்கை தான் அந்த கால வாழ்க்கை. அந்த வாழ்க்கை என்ன சார் இப்போது கிடைக்கிறது? எல்லாம் நீந்திர வாழ்க்கையாக இருக்கிறது. எப்போது நேரம் முடியும், எப்போது நேரம் அடையும் என்றே தெரியவில்லை. பிள்ளைகள் அது மாட்டில் பள்ளிக்கு செல்கிறார்கள், புறப்படுகிறார்கள், ஓடுகிறார்கள், சாடுகிறார்கள். ஒரு பெரியவர்கள் இருந்து பேச கூட அவர்களுக்கு நேரம் இல்லை. தாம் தனிமை வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த காலத்து வாழ்க்கை மாதிரி எந்த வாழ்க்கை கிடையாது சார். அப்படி ஒரு ஜாலியான வாழ்க்கை சார்.
1: ஆறு
0: மணி ஆனவன்னா அப்படி ஒரு இப்போது நான் 6 மணி ஆனா அந்த பழங்கள் தரப்பதை பார்த்து கொண்டுதான் இருப்பேன். அங்க இருந்து போகும், இருந்து அங்க போகும், கழுகு போகும், அதை படத்துல கூட பார்த்துக்கிட்டு எனக்கு ஒரு மன.
1: சூப்பர், அருமையான நிகழ்வுகள் எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிட்டீங்க, மிக்க நன்றி. நன்றி நன்றி நன்றி இணைப்பில் இணைந்தமைக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம், இணைப்பில் இருக்கிறீங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்க. மாலை நேரத்தில் முன்னாடி எப்படி இருக்கும்?
2: முன்ன எப்படி இருந்தாலும் சூப்பரா இருந்துச்சு. காலையில மாலையில நல்லா பாட்டினா இருந்தாங்க, தோட்டத்துக்கு கூட்டிட்டு போவாங்க.
1: நடந்து போகும்போது எல்லாத்தையும் ரசிச்சுட்டு போவீங்க.
2: ஒண்ணு சொல்லிக்கிட்டே பாட்டி கதை சொல்லிக்கிட்டே கூட்டிட்டு கையை பிடிச்சி கூட்டிக்கிட்டே போவாங்க. இப்ப யாரும் அப்படி செய்தா
1: யார் அப்படி செய்ய முடியாது. நன்றிமா, நன்றி நன்றி. அழகாக ஒரு காட்சிகளை வந்து நம்ம கிட்ட பதிவு பண்ணாங்க. என்ன அப்படின்னா, அந்த முத்தத்துல இருந்து முத்தம் வைத்த வீடு வந்து இப்போ பார்க்கறதே வந்து ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயமா போயிடுச்சு. முன்னாடி எந்த வீடு கட்டினாலும், நீங்க சின்ன வீடு கட்டினாலும் பெரிய வீடு கட்டினாலும் ஒரு திண்ணை ஒன்று வச்சிருவாங்க, அப்புறம் முத்தம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அதுல வந்து அப்படியே உட்காந்துக்கிட்டு இப்போ சொன்ன மாதிரியே ரொம்ப ரம்மியமான காட்சிகளை வீட்டில் இருந்தபடியே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பறவைகள் வலசை வந்து மறுபடியும் வீட்டுக்கு போவோம். அதில் முக்கியமாக நம்ம மாலை நேரத்தில் பார்க்கக்கூடிய ஒரு ஒரு விஷயம்தான் அந்த வவ்வால் அப்படின்னு எனப்படக்கூடியது. நம்ம வவ்வால் வந்து நிறைய இடத்துல வந்து இந்த இதை தேடி சாயந்தரம் தான் அப்படியே போயிட்டே இருக்கும். ரொம்ப அப்படி கூட்டம் கூட்டமாக பறந்து போய் அப்புறம் வீட்டுக்கு முன்னாடி எங்கேருந்து வருதோ தெரியாது, வந்து அந்த மறுபடியும் தலைகீழாக வந்து அதை தொங்க ஆரம்பிச்சிடும். இப்படி நிறைய விஷயங்கள் வந்து இயற்கையில் வந்து நமக்கு ஒவ்வொரு பொழுதையும் கிடைக்கிறதுக்காக இந்த பொழுது வந்துருச்சு, பொழுது வர

போது பார்த்து பார்த்து இருந்துக்கோ அப்படின்னு நமக்கு சொல்கிறதுக்கு எந்த அளவுக்கு கடிகாரம் இருக்குதோ அந்த அளவுக்கு தாண்டி இயற்கையும் நமக்கு அங்கங்கே வந்து சின்ன சின்ன சமிக்கைகள் மூலமாகவும் சின்ன சின்ன செயல்கள் மூலமாகவும் நம்மளுக்கு வந்து ரம்மியமான வாழ்க்கையை வாழ சூப்பரான ஒரு விஷயங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்குது. கவலைகள் பல இருந்தாலும் சந்தோஷம் பல இருந்தாலும் நமக்கு ரசிக்கிறது வாழ்க்கையில் நம்ம அந்த இடத்துல அந்த ஒரு பொழுதை வந்து கடக்கிறது, மாலை பொழுதை வரவேற்கிறது, காலை பொழுதை வரவேற்கிறது அப்படின்றது இந்த கவலையிலையும் வராது, அந்த சந்தோஷத்துலேயும் வராது. அது ஒரு இயல்பு நிலை அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம வந்து சூப்பரான ஒரு பாடல் கேட்டுக்கலாம்.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 5:36, தொடர்வது ஞாபகம் வருதே நிகழ்ச்சி. ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் நம்ம கேட்டுட்டு இருந்தோம் என்ன அப்படின்னா, மாலை பொழுது, அந்த காலத்து மாலை பொழுது எப்படி இருந்தது அப்படின்றதா நம்ம கேட்டுட்டு இருந்தோம். நிகழ்ச்சியில் பங்கு கொள்ளக்கூடிய அடுத்த நேயர் யார், எங்கிருந்து பேசுறாங்க என்பதையும் கேட்டுக்கலாம். வணக்கம்
2: சகோதரர் அவர்களுக்கு, மாலை வணக்கம்.
1: மாலை
2: வணக்கம்.
1: வணக்கம் ஐயா, சொல்லுங்க.
2: நல்லா இருக்கல சார்?
1: நலமாக இருக்கிறோம். நலம்
2: விசாரணை கிடைக்கல. புதிய திம்பில நான் விரும்பி வருவோம்ல.
1: ஆமா கண்டிப்பா.
2: சரி சார்,
1: சொல்லுங்க.
2: கிடைச்சி ரொம்ப சந்தோஷம். அதாவது மாலை பொழுது மயக்கத்திலும் கேட்டிருக்கீங்க.
1: ஆமா,
2: அந்த காலத்துல நாங்க எலஞ்சி ஸ்கூல்ல படிச்சோம். குற்றாலத்துக்கு எலஞ்சி 4 கிலோமீட்டர் இருக்கும். போகும்போது நடந்து வரவும் நடந்தோம். 4-8 கிலோமீட்டர் நடக்க நடந்து ஆகணும்.
1: சரி,
2: வரும்போது மாலை பொழுது மயக்கத்திலே இல்ல, மயக்கமாவே வருவோம். எப்படா வீட்டுல உட்காந்து சாப்பிட்டு படுக்கலாமான் வரும். அந்த அளவுக்கு சோறு பயங்கரமா இருக்கும்.
1: ஆனா
2: என்ன, வந்த உடனே அந்த முகத்துக்காக கழுவிட்டு அடுத்தால யூனிஃபார்ம் மாத்திட்டு விளையாட போயிருவோம்.
1: இருக்க மாட்டாங்க.
2: அந்த காலத்துல அதான் அப்படி செய்வாங்க. நீ பந்தோன்னு ட்ரெஸ் மாதிரி விளையாட போயிரு, வந்து விளையாடுன்னு படிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க.
1: உங்களுடைய சின்ன பொழுது மாலை பொழுது அப்படினு விளையாட்டு ரீதியா நடையாக இருந்திருக்கு இல்லையா?
2: ஆமா, அப்படிதான் கழிச்சிருந்த. அதுவும் சனிஞர் பகல்ல விளையாடுவோம், சனிய மத்தியானம் வெயில விளையாடுவோம். அவர் சொல்லுவாங்க, நிலா அடிக்கா வெயில் அடிக்காம்பாங்க.
1: அந்த மாதிரி மாலை பொழுது விளையாட்டோட பேருக்கு நலம் நலம் சொன்னீங்க. நன்றி,
2: நன்றியா.
1: நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
3: நன்றி,
1: சொல்லுங்க.
3: எங்க வீட்டு பத்திரம் வந்து எங்க அம்மா ஈவினிங்

0: டயத்துல விளக்கு பொருத்திட்டு அந்த தலையில பூ வச்சுட்டு எங்க ரெண்டுத்தையும் கூப்பிடுவாங்க, நானும் என் தங்கச்சி கொண்டு வீட்டுல
1: ரைட்டு
0: சாமி போடணும், பத்தி போட்டு சாமி போடணும். சாமி முட்டப்புற பக்கத்துல ஒரு கோயிலுக்கு கூட்டு போவாங்க ஈவினிங்.
1: டெய்லியுமே
0: கோயில் மணி என்ன சார்
1: டெய்லியுமே இது நடக்கும்.
0: ஆமா டெய்லி வந்து ஸ்கூல் போயிட்டு விளாண்டுட்டு அந்த ஈவினிங் டயத்துல ஒரு ஆறு ஆறு மணி போல ஆறரை போல
1: ரைட்டு
0: அந்த அந்த அந்த கோயில் உள்ள மணி சவுண்டே வித்தியாசமா இருக்கும் சார், நல்லா இருக்கும், கேட்கறதுக்கு இனிமையா இருக்கும், அமைதியா இருக்கும். அந்த கோயில் எல்லாம் கோயில சுத்தி சாமி பண்ணும், ரெண்டு மூணு சுத்தி சுத்தி சொல்லுவாங்க கோயில நடந்து சுத்திட்டு சாமி விட்டு பிரசாதம் சாப்பிட்டு வீட்டுல உட்காந்து ஒரு ஏழு மணி ஒரு ஒன் ஹவர் படிக்க உட்காரணும். படிக்க வரணும்னு எங்க அம்மா அப்பா சொல்லுவாங்க, எங்க அப்பா வெளியே சைக்கிள் தொச்சிட்டு இருப்பாங்க, நீ படிக்கிறது இங்க கேட்கணும் அப்படிம்பாங்க சவுண்டு. அங்க நாங்க சத்தம் போட்டு படிக்கிறத எனக்கு கேட்கணும் அப்படிம்பாங்க. நாங்க ஏதாவது தவறெல்லாம் படிச்சுதா ஒழுங்கா பாரு, அப்படி போட்டிருக்க மாட்டாங்களா, வேற மாதிரி போட்டிருக்குமே
1: அப்படின்னு அங்க இருந்தே சொல்றது.
0: அவங்க படிக்கவே இல்ல, நாங்க படிக்கிறத கரெக்டா மிஸ்டேக் கண்டுபிடிப்பாங்க, அப்ப திருத்தி படிப்பா இப்படி படி நீ தப்பா படிக்க அப்படிம்பாங்க.
1: இப்போ அந்த மாலை பொழுது அப்படின்றது உங்களுக்கு எப்படி இருக்கு முன்னாடி இருந்ததை விட?
0: இப்ப ரொம்ப ரொம்ப என்ன சார் ரொம்ப வேதனையா இருக்கு, கஷ்டமா இருக்கு சார். என்ன சொல்றதுக்கு அந்த ஏழு மணி அது எல்லாரும் சொன்ன மாதிரி ஏழரைக்கு எல்லாம் எங்க வீட்டுல எல்லாம் கதவுலாம் லாக் பண்ணிடுவாங்க, எல்லாம் படுத்தவும். எங்க அப்பா நாலரைக்கு காலைல இருந்து ஒரு வியாபாரத்துக்கு போவாங்க.
1: சரி,
0: அந்த அந்த ஏழரைக்கு படுக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் அப்பதான் இருந்தது. இப்ப எங்க சார் இப்ப நினைச்சே பாக்க முடியல, ஏழரை எங்க படுக்க முடியும்.
1: ஆமா, இப்ப ஏழரைக்கு தூங்குறவங்கதான் வித்தியாசமா பாத்துட்டு இருக்காங்க.
0: ஆமா, ஏழரைக்கு நீங்க சொல்ல ஏழரைக்கு தூக்குதாங்க, என்னடா இப்பவுமே படுக்க அப்படிங்க. அது நீங்க சொல்றது கரெக்டான சொல்றீங்க,
1: நன்றி.
0: அந்த அந்த காலங்கள் அந்த இளமை அந்த அந்த அந்த நேரங்கள் அந்த ஒரு காத்து அடிக்கும் ஈவினிங் டைத்துல,
1: குளிர் காத்து,
0: அந்த காத்து எல்லாம் இப்ப இல்ல சார். அந்த ஒரு மாதிரி நல்ல குளுமையா இருக்கும் வெளிய. அந்த பெரியவங்க எல்லாம் வந்து எங்க தாத்தா எல்லாம் உட்காந்துருப்பாங்க, அந்த ஒரு கல்லு மாதிரி போட்டிருப்பாங்க, ஒரு பெரிய கல்லு மாதிரி இருக்கும், பாறைகள் மாதிரி இருக்கும், எல்லாம் துண்டை மட்டும் சட்டை போட மாட்டாங்க, துண்டை மட்டும் தோல்ல போட்டு உட்காந்து அந்த விவசாயம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை பேசிக்கிட்டு இருப்பாங்க. கண்கொள்ளா காட்சியா இருக்கும் சார், ரொம்ப ரொம்ப கஷ்டம், இது நினைக்கும் போது கஷ்டமா இருக்கு. இப்போ
1: சரி, அதை மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணிடலாம். நன்றி நன்றி
0: நன்றி நன்றி சார்,
1: நன்றி. நிகழ்ச்சியில் இந்த மாதிரி சூப்பராக நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அடுத்ததாக நம்ம மனோ மற்றும் சுஜாதா மோகன் குரலில் நம்ம கேட்டுக்கலாம். பாடல் வந்துட்டே இருக்குது, எஸ் ஜானகி அவங்களுடைய குரலில் வந்துட்டே இருக்குது, தாய் மனசு திரைப்படத்திலிருந்து.
2: தொண்டையில தான் நினைச்சி

0: நேரம் 5:45 ஆயிடுச்சு. இன்றைக்கி நம்ம கேட்டிருக்கிறோம், ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் முதியோர்கள்கிட்ட என்ன அப்படின்னா, அந்த காலத்து மாலை பொழுதோட மயக்கம் எப்படி இருந்தது அப்படின்னு நம்ம கேட்டுட்ருக்கிறோம். நிகழ்ச்சியில் சுவாரஸ்யமான நிகழ்வுகள் எல்லாத்தையுமே பகிர்ந்துட்டுருக்கிறாங்க. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத கேட்டுடலாம். வணக்கம்
1: சார். இனிய மாலை. வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கிறோம். நலம் விசாரித்ததற்கு மிக்க நன்றி. வணக்கம் ஐயா, சொல்லுங்க.
1: அது அந்த காலத்து மாதிரி இருந்தது.
0: அப்போ அந்த காலத்துல எப்படி இருந்தது அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம். அந்த மாலை
1: அந்த காலத்துல பாத்தீங்கன்னா, ஒரு சாயந்தரம் ஆயிட்டாலே மொத்தமா அந்த முத்தவன் திறனெல்லாம் இருக்கும் பாத்துக்குவாங்க.
0: ஆமா,
1: உட்காந்து பெரியவங்க எல்லாம் கதை பேசுவாங்க. வானொலியில வந்து ஆரஞ்சு கிராமியங்களை போடுவாங்க. கூட்டம்லாம் இங்க ஒரு இடத்துலதான் வந்து உட்காரும் பாத்துக்குவாங்க. அது ஒரு சந்தோஷமா இருக்கும். அந்த நினைவுகள்லாம் இப்போ கிடைக்கல.
0: எல்லாரும் தனித்தனியா வீட்டுக்குள்ள
1: பாத்தீங்கன்னா, பசங்களா சேர்ந்து கூட்டாஞ்சி ஒரு சாப்பிடுவோம். 6:30 வச்சுக்குவாங்களேன். அந்த இதெல்லாம் இப்ப கிடையாது.
0: கூட்டாஞ்சோறு சாயந்தரமா? அது எப்படி?
1: ஆமா சார், 6:30 சாப்பிடுவோம் சார், பசங்களா சேர்ந்து முத்தத்துல வச்சு சாப்பிடுவோம்.
0: சூப்பர், அருமையா, அருமையான ஒரு விஷயம்.
1: ரேடியோ கேக்குறது அவ்வளவு கூட்டம் வரும் பாத்துக்கோங்க. இந்த 6:30 பாத்தீங்க, கிராமிய கலை கேக்குறதுக்கு.
0: அப்ப ரேடியோ கேக்குறது ஒரு முக்கியமான நிகழ்வாகவே இருந்திருக்கு முன்னாடி.
1: இருக்கு, ஆனா எனக்கு வந்து இன்னும் இருக்கு சார்.
0: இன்னமும் இருக்கு.
1: சாப்பிட மாதிரி ரேடியோ கேட்க மறக்கது இல்ல.
0: சரி, இப்ப மாலை பொழுது பெஸ்டா இருக்கா? அப்ப பெஸ்டா இருந்துச்சா? நலமாக இருக்கிறோம், நலம் விசாரித்ததற்கு நன்றி. ஐயா, உங்க ஒலி வந்து கொஞ்சம் பின்னாடி கேக்குது, போன்ல இருந்து தள்ளி இருந்து பேசுற மாதிரி கேக்குது. இப்ப சொல்லுங்க.
2: அதாவது சின்ன பிள்ளைகளை, இப்ப எங்க ஊர்ல அறுப்பு நடக்கு. அப்போ வந்து சின்ன பிள்ளைல நாங்க அறுப்பு, அந்த நெல்ல வந்து இந்த எலி பாருங்க வெட்டி கொண்டு போய் சாயந்தரம் டைம் வந்து அந்த பொந்துக்குள்ள வச்சிருக்கோம். அதே பாத்தீங்கன்னா ஒரு நெல் 10 கிலோக்கு மேல வெட்டி எடுத்துருங்க.
0: சரி,
2: ஏமனு கேளுங்க. இப்ப எலியே காங்கலையா?
0: இப்ப எலியே காணும். ஏன்
2: ஏமனா? ரசாயன உரத்தை போட்டு மருந்து அடிச்சு எல்லா நோயும் வர்றதுக்கு நம்ம நெல் அதிகமா கிடைக்கணும்னு நம்ம விவசாயி அப்படி பண்ணிவிட்டாங்க.
0: அப்போ உங்களோட மாலை பொழுது அதுல என்னவா இருந்திருக்கு? இதை கவனிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை வச்சுதான் இருந்திருக்கு இல்லையா?
2: ஆமா.
0: உங்க பெயர் மற்றும் ஊரை சொல்லிருங்கயா?
2: கருணாநிதி சார்.
0: கருணாநிதி, எங்க இருந்து பேசுறீங்க?
2: வீரவணல்லூர்.
0: வீரவணல்லூர்ல இருந்து. ஓகே, நீங்க வேற என்ன மாலை பொழுதின் விஷயங்கள் ரசிச்சிருங்க முன்னாடி?
2: அது சார், நம்ம தாமிரபரணியில இப்ப அறுப்பு முடிஞ்ச உடனே சாயந்தரம் போல வந்து அந்த சூ அந்த வட்டம் உறதுவாங்க நெல். இப்பமா இப்ப ஒரே நாள்ல எல்லாம் முடிஞ்சிருது. அப்ப வந்து வட்டம் போட்டு புனைய மாடு அடிச்சு, எங்க வீட்டுல மாடெல்லாம் உண்டு.
0: ஆமா.
2: அப்ப எங்களுக்கு அறுப்புக்கு நாங்க எங்க மாடை வச்சே புனைய அடிச்சிருவோம்.
0: சரி,
2: அந்த ரசனையெல்லாம் இப்போ இல்லையா சார், நம்ம பிள்ளைகளை பார்க்க முடியலையே.
0: ஆமாம், முக்கியம். இந்த பாலத்துலலாம் கூட போட்டு வச்சுருப்பாங்க இல்லையா, நெல் நெல்லாம் போட்டு.
2: ஆமாம் ஆமாம், வட்டம் அந்த நெல்லை காய போடுவாங்க.
0: ஆமாம்,
2: வைக்கல காய போடுவாங்க, அதெல்லாம் இல்லை. அதே

0: மாதிரி நெல் வந்து எங்க தாத்தா தோட வந்து அரியநாயபுரத்து பக்கத்துல தமரபண்டி கரையோரம் இருக்கு. மாட்டு வண்டியா இருந்து நெல்லை அறுத்து வைக்கலோடு நெல்லு லோடெல்லாம் ஏத்திட்டு போச்சாலும் நாங்க மேல இருந்துக்கிடுவோம், மாடு இழுத்து கொண்டு போவோம்.
1: அப்படி இப்ப
0: நம்ம மாடு கால மாடையை பார்க்க முடியல. தாமிரபரணி ஆத்துக்குள்ள வண்டியே போக முடியாத அளவுக்கு ஆயிட்டு மணலே இல்ல. 1000 ஆண்டு ஆனாலும் அந்த மணலை பார்க்க முடியாது. நெல்லை பண்பலைக்கு வணக்கம், வாய்ப்பு நன்றி.
1: நன்றி நன்றி நன்றி. அதாவது மாலை பொழுது முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னு அவங்க சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே நமக்கு இப்போ யாராவது பார்த்தாங்க, ஜென்சி கிட்ஸ்லாம் பார்த்தாங்கன்னா அப்படியா அப்படியா விஷயம் இருந்துச்சு அப்படின்ற கேட்குற அளவுக்கான நினைவுகளும் சரி, அந்த ரம்மியமான காட்சிகளும் நமக்கு முன்னாடி கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம பாடல் கேட்டுடலாம். பசும்பொன் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்குது.

நேர்களே, நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு மாலை பொழுதின் மயக்கத்திலே அப்படின்னு சொல்லிட்டு, மாலை பொழுது எப்படி இருந்தது அப்படின்னு நம்ம எல்லாருக்கிட்டையும் கேட்டு தெரிஞ்சோம். நேர்கள் எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக தங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணாங்க. மாலை நேரம் எப்படி இருந்தது அப்படின்றதையும் நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. கலந்துட்டு தங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ண எல்லா நேர்களுக்கும், சரி கலந்துக்க முயற்சி பண்ண எல்லா நேர்களுக்குமே நன்றி மற்றும் வணக்கங்களை சொல்லிக்கலாம். நேரம் 5:54. நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது ஞாபகம் வருதே நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. எந்த பொழுதாயினும் அந்த பொழுது வந்து நமக்காக இருக்குது அப்படின்றதையும் நம்ம வந்து உணர்ந்துக்கணும். வெறும் அலைபேசியிலையும் சரி, நம்ம யாரோ நமக்கு ஃபார்வர்ட் பண்ணுற அந்த இயற்கை காட்சிகளை பார்த்து லைக் பண்ணுறதுக்கு பதிலாக, நமக்குள்ளே நடக்கிற, நம்மளை சுற்றி நடக்கிற அந்த இயற்கை காட்சிகளையும் சரி, இல்லை ஏதோ ஒரு நிகழ்வு, யாராவது டீ மாஸ்டர் டீ யாத்திரை வரக்கூடிய அந்த புகையிலிருந்து ஆரம்பித்து எல்லாத்தையுமே நீங்கள் ரசிக்க பழகிட்டீங்க அப்படின்னா, இது கவலை துக்கம் இதெல்லாம் தாண்டி உள்ள ஒரு சின்ன சின்ன ஒரு வாழ்க்கையாக நம்ம இருக்கோம். நம்ம இப்போவும் நம்ம ஸ்டில் இப்படி தான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு இயல்பு நிலையை நமக்கு வந்து கொண்டு வரக்கூடிய அந்த சாதாரணமான விழிப்பு நிலை தான். அந்த விழிப்பு நிலையில் அப்பப்போ போயிட்டு வாங்க, அப்பப்போ அதில் இருந்துக்கோங்க. மற்றபடி கவலைகள், அந்த மாதிரியான சந்தோஷமான விஷயங்கள் எல்லாமே நம்ம மனசுக்குள்ளே இருக்கட்டும், அதெல்லாம் தாண்டி விழிப்பு நிலையில் அப்பப்போ இருங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நிகழ்ச்சியின் நிறைவான பாடலில் வந்துகிட்டே இருக்குது. உதயகீதம் திரைப்படத்திலேருந்து SPB மற்றும் S. ஜானகி குரலல்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க அனைவரும் ஒருங்கிணைந்து பாடுபட வேண்டும் என குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். பொதுமக்களின் பாதுகாப்புக்காக புதிய சட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுமை கண்டுபிடிப்புகளில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக வடகிழக்கு மாநிலங்கள் இதுவரை இல்லாத அளவிற்கு பொருளாதார வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமர் அலுவலக இணை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியிருக்கிறார். வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாநிலங்களுக்கு தேவையான உதவிகளை மத்திய அரசு வழங்கும் என சமூக நீதித்துறை இணை அமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியிருக்கிறார். வன உயிரினங்களின் பாதுகாப்பிற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்திற்கான உரிமைகளை போராடி பெற்றதில் விடுதலை போராட்ட வீரரும் தமிழறிஞருமான மாப்போ சிவஞானம் முக்கிய பங்கு வகித்ததாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியிருக்கிறார். தமிழகத்தில் தொழில்துறையினருக்கு மின்சார தடை செய்யப்படவில்லை என மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியிருக்கிறார். தமிழகத்தில் போதைப்பொருள்

மையில் அரசு தாவரவியல் பூங்காவில் மலர் கண்காட்சி தொடங்கியது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் ஆடவர் ஹாக்கி பிரிவில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. பதக்கங்களை வென்ற இந்திய வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்டோர் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். நியூ சண்டிகரில் நடைபெற்று வரும் வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான மூன்றாவது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன்வரை 46.2 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 298 ரன் எடுத்துள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு நேர்களுக்கு மாலை வணக்கம். நேரம் மாலை 6:03. பொன்னான மாலை வேளையில் பக்தி மனம் பரப்ப வருகிறது பக்தி மாலை.

நேரம் 6:08. பக்தி மாலை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நெல்லை பண்பலை 102.6 எல்லா உயிர்களிடமும் அன்பு காட்டி பிறருக்கு நன்மை செய்வதில் விருப்பம் கொண்டால் எல்லா வளமும் பெற்றலாம்.

நேரம் 6:13. நெல்லை பண்பலை 102.6 பக்தி மாலை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நமது மதிப்பு நம்முடைய கவனசக்தியை பொறுத்தே இருக்கிறது. எதையும் கவனமாக செய்தால் நமது வாழ்வில் முன்னேற்றம் உண்டாகும்.

நேரம் 6:21. பக்தி மாலை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பில் இறைவனுக்கும் மனசாட்சிக்கும் மதிப்பு கொடுத்தால் வாழ்வில் வெற்றி பெறலாம்.

கேட்ட பாடலுடன் நிறைவு பெற்றது பக்தி மாலை. நேர்களின் நினைவிற்கு, நேர்களே, இன்று இரவு 8:05 இளங்காற்று நிகழ்ச்சி இடம்பெற இருக்கிறது. இன்றைய இளங்காற்று நிகழ்ச்சியில் வேலை வரும் வேலை வேலைவாய்ப்பு குறித்த தகவல்கள் தெரிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியினை தொடர்ந்து கேட்டு இணைந்திருங்கள். நெல்லை பண்பலையுடன் இன்னும் சில நொடிகளில் ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த கள நிலவரம் கேட்கலாம்.

0: இசையோடு என்றும் நீங்கள்
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பில் சேவை செய்திகள். நேரம் 6:36. சேவை செய்திகள் நிகழ்ச்சியில் முதலாவதாக ஒரு பாடலை கேட்டுட்டு இணைந்திருக்கலாம். சிங்காரவேலன் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது.

நேரம் மாலை 6:41. சேவை செய்திகள் கேட்டுட்ருக்கிறீங்க. சேவை செய்திகள் அடுத்த செய்தி என்ன அப்படின்னா, மத்திய அரசு பணியாளர் தேர்வு வாரியத்தால் நடத்தப்பட உள்ள எஸ்எஸ்சி, சிஹெச்எஸ்எல் மற்றும் வங்கி பணியாளர் தேர்வாணையம் ஆண்டுதோறும் அரசு துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப

அதற்கு பல்வேறு போட்டித் தேர்வுகளை நடத்தி வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டு 2026 பணியாளர் தேர்வு வாரியத்தால் வெளியிடப்பட்டுள்ள ஆண்டு திட்ட நிரலின்படி எஸ்எஸ்சி சிஹெச்எல் தேர்வு விரைவில் வெளியாகும் என அறிவிக்க வெளியிடப்பட்டிருக்கிறது. மேலும் ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி போன்ற தேர்வுகளுக்கும் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்கள் வேண்டுமானால் www.ssc.gov.in மற்றொரு இணையதள முகவரி www.ibps.in இந்த இணையதளத்தில் சென்று தெரிந்து கொள்ளலாம். இந்த தேர்வுகளுக்கு மாணவர்கள் தயாராகும் பொருட்டு திருநெல்வேலி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் வைத்து ஒருங்கிணைந்த கட்டணமில்லா பயிற்சி வகுப்புகள் வருகின்ற திங்கட்கிழமை 5ஆம் தேதி அன்று காலை 10:30 தொடங்க இருக்கிறது. இந்த பயிற்சி வகுப்பு திறன் வாய்ந்த ஆசிரியர்களை கொண்டு ஸ்மார்ட் போர்டு வசதியுடன் நடத்தப்படுகிறது. வாரந்தோறும் மாதிரி தேர்வுகளும் மற்றும் மாநில அளவிலான முழு மாதிரி தேர்வுகளும் நடத்தப்படுகிறது. போட்டித் தேர்வுக்கு தேவையான அனைத்து புத்தகங்களும் அலுவலக நூலகத்தில் உள்ளது. இந்த பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ள திருவனந்தபுரம் ரோடு ரயில்வே கேட் அருகில் குலவணிகர்புரம் பாளையங்கோட்டையில் அமைந்துள்ள மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மைய அலுவலகத்திற்கு வருகின்ற திங்கட்கிழமை 5ஆம் தேதி அன்று காலை 10:30 பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம் ஒன்று, ஆதார் அட்டை நகல் ஒன்று ஆகியவற்றுடன் நேரில் வருமாறு தெரிவிக்கப்படுகிறது. மேலும் தகவல்கள் வேண்டுமானால் 9499055929 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இது மட்டுமல்லங்க, நெல்லை எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் என்ற டெலிகிராம் சேனலில் இணைந்து இது குறித்த தகவல்களை பெறலாம் என திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆனந்த்மோகன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். மேலும் தெரிந்து கொள்ளலாம், தொடர்ந்து இணைந்திருங்கள் நிகழ்ச்சியில். அடுத்ததாக புன்னகை மன்னன் திரைப்படத்திலிருந்து பாடல் விளிக்கிறது, கேட்டுட்டே இணைந்திருங்கள்.

நெல்லை பண்பலை 102.6 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சேவை செய்திகள், சேவை செய்திகளில் அடுத்த செய்தி என்ன அப்படின்னா, இந்திய தேர்தல் ஆணையம் கடந்த 29 செவ்வாய்க்கிழமை அன்று வெளியிட்ட கடிதத்தின் வாயிலாக சிறப்பு தீவிர திருத்தப்பணி SIR ஏற்கனவே நிறைவடைந்த மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் வாக்காளர் பட்டியலில் விடுபட்ட வாக்காளர்கள் மற்றும் இளம் முதல் முறை தகுதி பெறும் வாக்காளர்களை சேர்ப்பதற்கான சிறப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள அறிவுறுத்தியிருக்கிறாங்க. இது தொடர்பாக சென்னை தலைமை தேர்தல் அலுவலர் அவர்களால் அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள தேர்தல் அலுவலர்களுடன் கடந்த 1 காணொலி வாயிலாக ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டது. இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தலின்படி திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் வாக்காளர் பட்டியலில் பெயர் விடுபட்டுள்ள தகுதியான வாக்காளர்கள் மற்றும் தகுதி பெறும் முதல் முறை வாக்காளர்களின் பெயர்களை சேர்ப்பதற்கான சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட இருக்கிறது. எனவே தகுதியுள்ள பொதுமக்கள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி தங்களது பெயர் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ளதா என்பதை உறுதி செய்து பெயர் விடுபட்டிருந்தால் உரிய படிவத்தை சமர்ப்பித்து தங்களது பெயர்களை வாக்காளர் பட்டியலில் பதிவு செய்து கொள்ளுமாறு திருநெல்வேலி மாவட்ட தேர்தல் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆனந்த் மோகன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரமாலை 6:55. நிகழ்ச்சி குறிப்புகள் கேட்கலாம். நமது நிலையத்தில் இன்று இனியும் நாளையும் என்னென்ன நிகழ்ச்சிகள் பலம் பெற காத்திருக்கிறது என்பது பற்றிய அறிவிப்பினை கேட்கலாம். இன்று 7:00 அறிவியல் தகவல்கள், 7:35 ஆசை அஞ்சல், இன்று 8:05 இளங்காற்று, இதில் வேலை வரும் வேலை வேலைவாய்ப்பு குறித்த தகவல்கள் தெரிந்து கொள்ளலாம். 9:00 இடைவிடாத இசைமலை, 9:30 இலக்கிய சாரல், இதில் அகநானூற்றில் சுற்றுச்சூழல் சிந்தனைகள், இது பற்றி தெரிந்து கொள்ளலாம். 10:00 ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் இன்றைய நிகழ்வுகளின் தொகுப்பு கேட்கலாம். இன்றிரவு 10:20 சுகமான ராகங்கள், தொலைபேசி வழியே நேயர்கள் விரும்பி கேட்கக்கூடிய பாடல்கள் இடம்பெறும் நிகழ்ச்சி. நேயர்கள் கேட்டது, இன்று இனி நமது நிலையத்தில் என்னென்ன நிகழ்ச்சிகள் வலம் வர காத்திருக்கிறது என்பது பற்றி கேட்டீர்கள். இனி நாளை நமது நிலையத்தில் என்னென்ன நிகழ்ச்சிகள் வலம் வர காத்திருக்கிறது என்பது பற்றி தெரிந்து கொள்ளலாம். நாளை காலை 6:02 நிகழ்ச்சியும் நேரமும், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க உரை வழங்குகிறார் கடலூர் எஸ் நந்தகுமார் அவர்கள்.

6:15 வணக்கப்பூக்கள், 6:45 உழவர்களுக்கான தகவல், 6:55 சூழல் காப்பது சுகம். இதில் சூழல் துளி வழங்குவோர் அரியப்பபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி மாணவர்கள். அதனைத் தொடர்ந்து சூழல் ஒளி வழங்குபவர் முனைவர் இ எட்வின் லாரன்ஸ் அவர்கள். காலை 7 மணிக்கு வணக்கம் பரணி, இதில் தொழில் தொடங்குவோம் உரை வழங்குகிறார் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். 7:15 தமிழே அமுதே உரை வழங்குகிறார் முனைவர் கு கதிரேசன் அவர்கள். 7:30 ஆங்கிலம் அறிவோம் வழங்குபவர் ஜி பாஸ்கர் அவர்கள். 7:45 இன்றைய தினம், இதில் உலக விலங்குகள் பாதுகாப்பு தினம் குறித்த செய்தி. நாளை காலை 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். 8:15 வேதமும் நாதமும் உரையினை வழங்குகிறார் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். 8:30 இன்றைய குறுஞ்செய்தி. நாளை காலை 8:50 சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல், அதனைத் தொடர்ந்து திரையிசை. 9:02 ஆனந்த பூங்காற்று. நாளைய ஆனந்த பூங்காற்றின் தலைப்பு, வாழ்க்கையில் மகிழ்ச்சி தருவது நேற்றைய நினைவுகளா நாளைய கனவுகளா. 10:02 மனம் விரும்புவதை நேர்விருப்ப பாடல். 11:00 அஞ்சல்பட்டி எண் 111 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுடன் வானொலி மூலம் உரையாடிய மனதின் குரல் நிகழ்ச்சிகள் பற்றிய நேர்களின் கருத்துக்கள் இடம்பெற கேட்கலாம். 12:02 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 சிநேகிதியே, இதன் தலைப்பு மதிப்பெண் அட்டைகள் அதாவது ரேங்க் கார்டு குழந்தைகளிடம் எவ்விதமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்ற தலைப்பில் பேசலாம். நண்பகல் 1:00 நலம் தானா, இதில் காதுகளில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குகிறார் காது மூக்கு தொண்டை மருத்துவ நிபுணர் டாக்டர் கணபதி அவர்கள். 1:05 தொடர்ந்து நலம்தானாவில் காலநிலை மாறுபாட்டால் ஏற்படும் டெங்கு காய்ச்சல் குறித்த விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குகிறார் பாளையங்கோட்டை சுகாதார அலுவலக நல கல்வியாளர் எஸ் ஹரிஹர சுப்பிரமணியன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து உடலுக்கு வளம் சேர்க்கும் வாழைத்தண்டு பற்றிய தகவல். 2:00 குக்கு நேர்விருப்ப பாடல். 3:02 மணித்திருநாடு. நாளைய மணித்திருநாடு நிகழ்ச்சியில் கல்பா மற்றும் சிட்குல் கிராமங்கள் குறித்த தகவல்கள். மாலை 4:02 பொதிகை தும்பி 5:02 அரும்பு மொழிகள் குழந்தைகள் பங்கேற்கும் நிகழ்ச்சி. மாலை 6:00 பக்தி மாலை. 6:30 சேவை செய்திகள். 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள். நாளை இரவு 7:00 அறிவியல் தகவல்கள். நாளை இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி. இதில் வரப்பு ஓர பயிர் சாகுபடி அனுபவங்கள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் தென்பத்து டி ஆறுமுகம் அவர்கள். அதனைத் தொடர்ந்து மீன் வடகம் தயாரித்தல் உரை வழங்குகிறார் தூத்துக்குடி மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் எம் முருகானந்தம் அவர்கள். நாளை இரவு 8:05 இளங்காற்று. இதில் வாராந்திர நடப்பு நிகழ்வுகள் தெரிந்து கொள்ளலாம். 9:00 இடைவிடாத இசைமலை. 9:30 இலக்கிய சாரல். நாளை இரவு 10:00 ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பு. இரவு 10:20 சுகமான ராகங்கள். நேர்கள் கேட்டது இன்று இனியும் நாளையும் நமது நிலையத்தில் ஒலிபரப்பாக இருக்கக்கூடிய நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இரவு 7 மணி. நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி அறிவியல் தகவல்கள்.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: அறிவியல் என்பது எப்போதும் ஒரு சுவாரஸ்யமானதுங்க. அது நம்மை சுற்றியுள்ள இயற்கையிலும் பிரபஞ்சத்திலும் பல ஆச்சரியங்களை மறைந்திருக்கிறது. உங்கள் சிந்தனையை தூண்டக்கூடிய சில வியக்கத்தக்க அறிவியல் தகவல்கள் பற்றி பார்க்கலாம். நிகழ்ச்சியில் முதல் பாடல் தூங்காதே தம்பி தூங்காதே திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது.

எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க அறிவியல் தகவல்கள். அறிவியல் தகவலில் முதல் தகவல் வந்து, ஆந்தைக்கு பகலில் கண் தெரியாது என்பார்கள். உயிரினங்களில் சில காலையிலும் சில இரவிலும் இறை தேட போகுங்க. அதன்படி ஆந்தை இரவில் இறை தேடக்கூடியது. அதனால் இதற்கு இரவில் கண் பார்வை நன்றாக தெரியும்படி இயற்கையாகவே அதன் உடலமைப்பு உள்ளது. ஆந்தையின் வெளித்திரையில் குச்சி செல்கள் அதிகமாக இருக்கின்றதுனால இவை மங்கிய வெளிச்சத்திலும் செயல்படக்கூடியதுங்க. அதனாலவே இரவிலும் நன்றாக பார்க்க முடிகிறது இந்த ஆந்தையால். இதனால் பகலில் பிரகாசமாக ஒளிக்கதிர்களை பெறக்கூடிய கூம்பு செல்கள் குறைவாக இருப்பதனால ஆந்தைக்கு பகலில் பார்வை நன்றாக தெரிவதில்லை என்கிறது அறிவியல் தகவல்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பேர் சொல்லும் பிள்ளை திரைப்படத்திலிருந்து பாடல்.

நேரம் இரவு 7:13. அறிவியல் தகவல்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. அடுத்த தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வால் ஆட்டுறது, புருவங்களின் அசைவுகள் என நாய்கள் தன் உணர்வுகளை மனிதர்களுக்கு தெரிவிக்க பல வழிகளை கொண்டிருக்கிறதாங்க. இந்த நிலையில் வளர்ப்பு நாயின் கண்களை நீங்கள் உற்று நோக்கும்போது அது கண் சிமிட்டிச்சுனாக்க உங்களிடம் ஏதோ ஒரு விஷயத்தை தெரிவிக்கவோ அல்லது நெருக்கமான சமூக பிணைப்பை ஏற்படுத்துறதுக்கோ அது நினைக்கிறது என அர்த்தமாம். இதை கூட இத்தாலியின் பர்மா பல்கலைக்கழக ஆய்வு தெரிவிச்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லைங்க, 35 நாய்களிடம் மனிதர்களின் கண் சிமிட்டும் வீடியோக்களை காண்பித்ததில் மற்றவர்களை விட நாய் உரிமையாளர்கள் கண் சிமிட்டுவதை பார்த்ததும் நாய்களின் கண் சிமிட்டும் வேகம் அதிகரிப்பதை கண்டறிந்திருக்கிறார்கள் இந்த விஞ்ஞானிகள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக அபூர்வ சகோதரர்கள் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது, கேட்டுட்டே இணைந்திருங்கள்.

அண்ணுவே அண்ணாத்த ஆடுறார் தென்னாட்டு வேங்கதா அண்ணாத்த ஆடுறார் தென்னாட்டு.

நேரம் இரவு 7:18. அறிவியல் தகவல் கேட்டுட்டு இருக்கிறீங்க நெல்லை பண்பலை 102.6. அடுத்த தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரோட்டில் இப்போ நம்ம இந்தியாவில் 4.8 லட்சம் சாலை விபத்துகள் நடக்கிறது அப்படிங்கிறது ஒரு தகவலுங்க. இதனால் இந்த எப்படி ஏற்படுது அப்படின்னு கேட்கும்போது, அந்த டிரைவருடைய கவனம் சிதறது, இன்னொன்று தூக்கம் இல்லாத நேரத்தில் அசதியாகும்போது இந்த மாதிரி விபத்துகள் நடக்க வாய்ப்பு இருக்கிறது இல்லையா. இதை எப்படி தடுக்கிறது அப்படிங்கிற நிலைமையில் சென்னை ஐஐடி விஞ்ஞானிகள் ஒரு நவீனமான டிரைவர் இருக்கையை உருவாக்கி இருக்கிறாங்க. அந்த இருக்கைக்கு பேர் வந்து இன்டெலிசீட். நவீன டிரைவர் இருக்கைக்கு பேர் வந்து இன்டெலிசீட் அப்படிங்கிறத சென்னை ஐஐடி விஞ்ஞானிகள் உருவாக்கியிருக்கிறாங்க. இது என்னெல்லாம் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருக்கையில் பொருத்தப்பட்ட இந்த ப்ரெஷர் சென்சார்கள் டிரைவருடைய அசைவுகள், அமரும் நிலை ஆகியவற்றை சென்சார் செய்து, டிரைவர் சோர்வு மற்றும் தூக்க கலக்கத்தில் இருப்பதாக உணர்ந்தால் முதலில் விளக்குகளை ஒளிரச் செய்யுமாம். இரண்டாவதாகவும் இதே மாதிரி ஒரு சிம்டம் தெரிஞ்சிச்சுன்னா அலாரம் ஒலிக்குமாங்க. அது போக மூன்றாவதாகவும் இது மாதிரி ஒரு சிம்டம்ஸ் வந்துச்சுன்னா இருக்கையிலே அப்படியே அதிர்வு வைப்ரேட் பண்ணுவோம். நம்ம உட்காந்துருக்கிற சீட்டே வைப்ரேட் ஆகும். அப்போவே டிரைவர் முழிச்சிக்கணும், ஓ நம்ம தூக்கத்தில் இருக்கும், தூக்கம் கொஞ்சம் ஓரமாக நிப்பாட்டி ஒரு டீக்கே சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு அவர் கொஞ்சம் எச்சரிக்கை ஆயிடுவார். அந்த மாதிரி ஒரு நவீனமாக ஒரு டிரைவர் இருக்கையை தான் உருவாக்கியிருக்கிறாங்க சென்னை ஐஐடி விஞ்ஞானிகள். இந்த இருக்கையின் பேர் மறுபடியும் ஒரு வாட்டி சொல்லிடுறேன், இன்டெலிசேட். நேரம் 7:20. நிகழ்ச்சியில் அடுத்ததாக விக்ரம் திரைப்படத்திலிருந்து பாடல் வலிக்கிறது.

நேரம் 7:25. அறிவியல் தகவல்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் நிறைவான தகவல் வந்து, இந்த ஆண்டில் நடைபெற்ற ஒரே ஒரு சூரிய கிரகணம் வந்து August 12 நிகழ்ந்ததுங்க. இது சூரியன் பூமி நிலவு ஒரே நேர்கோட்டில் இருக்கும்போது குறுக்கே வரும் நிலவு சூரிய ஒளியை மறைப்பதால் அந்த நிழல் பூமியில் விழுதுங்க. இதுதான் சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த முறை முழு சூரிய கிரகணம் 2 நிமிடம் நீடித்தது. அமாவாசை தினத்தில் தான் சூரிய கிரகணம் நடைபெறும். இது வந்து எங்கெங்கெல்லாம் தெரிஞ்சிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிரீன்லாந்து, வடக்கு ரஷ்யா, ஐஸ்லாந்து, வடக்கு ஸ்பெயின், போர்ச்சுக்கலில் சில பகுதி, அமெரிக்காவின் சில பகுதிகள், இங்கே மட்டும்தாங்க தெரிஞ்சிச்சுன்னு சொல்கிறாங்க. அடுத்த சூரிய கிரகணம் வந்து அடுத்த ஆண்டு, அதாவது 2027 February 6 நிகழ உள்ளதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. நிகழ்ச்சியின் நிறைவாக வெற்றி விழா திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது, கேட்டுகிட்டே இணைந்திருங்கள்.

0: கேட்ட பாடலுடன் நிறைவு பெற்றது அறிவியல் தகவல்கள். நேர்களை இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம். ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தினசரி கள நிலவரம் கேட்கலாம்.
1: உபலப்தியா ரீ ஆஜ கே தின் கே குச ஹாஸ் ரேஷன் கேம்ஸ் ஜெயசா கி ஆஜ கா தின் ஷானதார உபலப்தியும் பரா ரா பாரதீய கிளாடியோ 5 ஸ்வர்ண 2 ரஜத் 2 காஸ் சகித் குல் 9 பதக் அப்படி நாம் கி புருஷோ கி ஹாக்கி டீம் மலேசியா ஹராக்கர் ஸ்வர்ண பதக் ஜீத்தா குஷ்தி அமன் சஹராவத் ஸ்வர்ண பதக் ஜபக்கி அந்திம் பங்கால் ரஜத் ஓ தீபக் புனியா காஸ் பதக் ஹாசில் கியா திரந்தாஜி குமகும் மோஹோத் ஸ்வர்ண ஓ நீரஜ் சௌஹான் காஸ் பதக் ஹாசில் கியா ஜபக்கி இஸ் பிரதர்ஷன் கே சாத் பாரத் கே பதக்கோ கி சங்கியா 85 குல் ஹோகி ஜின்மே 21 ஸ்வர்ண 27 ரஜத் ஷாமில் ஹே காஸ் பதக் ஜிஸ் தரஹ் சே பாரத் நே ஆஜ ஜீதே ஸ்வர்ண பதக் ஜீதே யகீனி தௌர் பர் கஹ சக்தே ஹே பாரத் கி ஜோ மெடல் டேலி உஸ்மே ஜபர்தஸ்த் உச்சால் தேக்னே கோ மிலா சாக்ஷி.
2: Ji, and a quick update also as to how the day started. There were 2 other gold medals in this list of medals that India was able to finish with on the last day of the ongoing Asian Games. One was at the start of the day from the world of golf, where Pranavi Urs created history by clinching the gold for India at the Asian Games 2026. Along with that, Pranavi Urs, Aditi Ashok and Deeksha Dagar also claimed the silver medal in the women's team event in golf. Let us also tell you all that no Indian has won an individual gold in golf since Shiv Kapoor in 2002. So it was a 24-year-old long wait that finally came to an end when Pranavi Urs was finally able to get us the gold in the Asian Games 2026. Along with that, the big event of the day that happened was in the world of cricket, where it was not just the women who bought us the gold but also the men who clinched the gold in the Asian Games today by defeating Pakistan comfortably by a margin of 19 runs. Having won the toss and choosing to bat first, India posted a mammoth score of 211 runs, while Pakistan in return of chasing that target was only able to chase and put on board 192. Hence a good day for India overall, Shahid, when wrapping up the last day.
1: Is Asian Games mein agar hum multiple medalists ki baat karein jo world level pe hum

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:36. நேர்கள் கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஆசை அஞ்சல். நேர்களின் விருப்ப பாடல் உலா வரும் நேரம். நிகழ்ச்சியில் முதல் பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க மதுரை கைத்தறி நகரிலிருந்து குமரன், ஸ்ரீதேவி, சூர்யா, நாராயணன், வாசுகி, பார்கவி, மீரா, சீதாமணி, நந்தினி, மோதிலால், மான்ஷிப், பிரணீதா, மணிமாலா, மந்தாகினி, மாலதி, தங்கமாயன், சரஸ்வதி இவர்களோடு மேலச்சேவலிலிருந்து முருகன், கார்த்தீஸ்வரி, முத்துலட்சுமி, சந்தியா, சுகந்தன், வர்ஷினி ஆகியோர் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. இவங்கள் விரும்பி கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் காக்கி சட்டை.

ஆசை அஞ்சல் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நெல்லை பண்பலை 102.6 நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடிலிருந்து எஸ்பி பாபு, சரஸ்வதி, பாலமுருகன், ஸ்பிக் நகரிலிருந்து ராஜேஷ், தேவி ராஜேஷ், பிரியதர்ஷன், ஆரியதர்ஷன், உடன்குடி செல்வன், ராஜபூபதி, நெல்லை டவுன் கல்லணை நடராஜ்.

என் ஆழ்வார்குறிச்சி பரமசிவானந்தம், கே என் பாளையம் பேச்சுமுத்து, இவர்களோடு ராமநாதபுரம் மாவட்டம் பேரையூர் செல்லப்பாண்டியன் ஜெயராணி ஆகியோர் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. இவங்க விரும்பி கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கர்ணா.

பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. சென்னை வில்லிவாக்கம் குபேந்திரன், மகேஸ்வரி, திருமலிசை, மணிவண்ணன், ராணி, வாகையூர் ராமசாமி, சாத்தான்குளம் எம்எஸ் மயில், சங்கராபுரம் பொன் சீனிவாசமூர்த்தி இவர்களுடன் மஞ்சள் நீர்காயல் சிங்காரவேல், சுரேஷ் முருகன், மம்சாபுரம் மீனா, குளியன்கரிசல் சந்திரபோஸ், சுஜன் ஆகியோர் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. இவங்க விரும்பி கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மண்ணுக்குள் வைரம்.

நேரம் 7:47. ஆசை அஞ்சல் கேட்டுட்ருக்கிறீங்க. நிலை பண்பலை 102.6 நிகழ்ச்சியில் வலிக்கவிருக்கும் அடுத்த

0: ஏமா மருமகளே, வீடா இது? ஏமா இப்படி குப்பை மாதிரி வச்சிருக்க?
1: எல்லாம் உங்க பேரனோட வேலை தான். அவன் தவள ஆரம்பிச்சிட்டான்ல, அதுல இருந்து வீட்டுல ஒரு பொருள் வச்ச இடத்துல இருக்கிறது இல்ல. எல்லாம் இப்படிதான் சிந்தி சதறி கிடக்கு.
0: குழந்தனா அப்படித்தான் இருக்கும். அவன் விளையாடி முடிச்சதும் தூத்து பெருக்கி வீட்டை கிளீனா நீ தானே வைக்கணும்.
1: பண்ணலாம் தான் அத்த. அவன் தூங்கி முழிச்சதுக்கு அப்புறம் அதேதான் மறுபடியும் கொட்டி சிதறி விளையாடுதான். சரி ஆகட்டும், ராத்திரி பாத்துக்கிறேன் அத்த.
0: எல்லாமே இப்படியே சொல்லிக்கிட்டீரு. குழந்தை தவழ்ற வயசுல கீழே கிடக்கிறத எடுத்து வாயில போடுறது அப்படிங்கறது சாதாரண விஷயமாயி போச்சு. அப்படி இருக்கிறப்ப தூசி குப்பை அவன் விளையாட்டு சாமான்ல இருந்து உடஞ்ச ஒரு பிளாஸ்டிக் எல்லாம் எடுத்து வாயில போட்டானா பிள்ளை நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பாத்தியா? அது பத்தின அக்கறை உனக்கு கொஞ்சமாவது இருக்கா இல்லையா?
1: ஆமாத்த, இந்த இப்ப பெருக்கி கிளீனா வச்சிடறேன். இவன் தவள ஆரம்பிச்சதுல இருந்து எனக்குத்தான் வேலை அதிகம். இப்ப உடனே பெருக்காட்டி என்னவா?
2: என்னமா கீழ சத்தம்?
3: வீட்டை பெருக்கிட்டு இருக்கேன் மாமா.
4: வளரும் குழந்தைகள் கைகளுக்கு எட்டாதபடி பொருட்களை வைக்க பழகி வீட்டையும் சுத்தமாக வைத்திருந்து குழந்தையின் ஆரோக்கியத்தை காப்போம்.
5: அக்கா.

ஆசை அஞ்சல் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நெல்லை பண்பலை 102.6 நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கே வந்தாச்சுங்க. நிறைவாக ஒலிக்கும் பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. வண்டியூர், அதாவது மதுரை மாவட்டம் வண்டியூரிலிருந்து சேஜே சக்தி ஜனார்த்தனன், தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியிலிருந்து செந்தில்குமரன், காரக்குறிச்சி புதுக்குடி கனகா சங்கர், உடையாம்புலி பத்மா, அருள்ராஜ் இவர்களோடு நெல்லை டவுன் மேலரத வீதியிலிருந்து கருப்பசாமி, வசந்தி கருப்பசாமி, முத்து சௌமியா ஆகியோர் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. இவர்கள் விரும்பி கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் நட்புக்காக.

கேட்ட பாடலுடன் நிறைவு பெற்றது ஆசை அஞ்சல். நேர்களின் நினைவிற்கு நேர்களே, இன்று இரவு 8:05 இளங்காற்று நிகழ்ச்சி ஒளிபரப்பாக இருக்கிறது. இன்றைய இளங்காற்று நிகழ்ச்சியில் வேலை வரும் வேலை வேலைவாய்ப்பு குறித்த தகவல்கள் தெரிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியினை கேட்க மறவாதீர்கள். அதற்கு முன்னதாக 8 மணிக்கான செய்தி அறிக்கை சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பொதுமக்களின் பாதுகாப்புக்காக புதிய சட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், ஆங்கிலேயர் காலத்தில் கொண்டுவரப்பட்ட சட்டங்கள் அரசு நிர்வாகத்தை பாதுகாப்பதற்காகவே அமல்படுத்தப்பட்டதாக கூறினார். இதில் மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டு மக்களின் நலனுக்காக புதிய சட்டங்கள் அமல்படுத்தப்பட்டுள்ளதாக திரு அமித்ஷா தெரிவித்தார். கடந்த 10 ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் காரணமாக நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அதிகரித்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற பொருளாதார மாநாட்டில் உரையாற்றிய அவர், கட்டமைப்பு, முதலீடு, வங்கி சீர்திருத்தம் உள்ளிட்டவையின் மூலம் பொருளாதாரம் மேம்பட்டு வருவதாக கூறினார். உலகளாவிய பொருளாதார நெருக்கடியின் போதிலும் மத்திய அரசின் திட்டங்களின் மூலம் நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.8% எட்டியுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். நடப்பு நிதியாண்டுக்கான மூலதன செலவினம் 12,22,000 கோடி ரூபாயாக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். பிரதமரின் முத்ரா யோஜனா திட்டத்தின் கீழ் 52 கோடி ரூபாய் கடனுதவி வழங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். பிரதமரின் வீட்டு வசதி திட்டம், உஜ்வாலா இலவச சமையல் எரிவாயு திட்டம், ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் உள்ளிட்ட மக்கள் நலத்திட்டங்கள் மூலம் நாட்டின் வளர்ச்சியில் மக்களின் பங்களிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். தமிழகத்தில் போக்சோ மற்றும் போதைப்பொருள் வழக்குகளை விசாரிக்க கூடுதல் நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், பொதுமக்களுக்கு உரிய நேரத்தில் நீதி கிடைப்பதை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். வழக்கறிஞர்களுக்கான மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் செயல்படுத்துவது தொடர்பாக முதலமைச்சரிடம் பேசி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு நிர்மல்குமார் தெரிவித்தார். தமிழகத்தில் போதைப்பொருள் புழக்கம்

கட்டுப்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு வலியுறுத்தியுள்ளார். தூத்துக்குடி விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதற்காக அரசு தனியாக குழு உருவாக்கியிருப்பதாக அறிவித்துள்ளதை சுட்டிக்காட்டினார். மாநிலத்தில் போதைப்பொருள் பயன்பாட்டை முழுமையாக கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். 217 மதுக்கடைகள் மூடப்பட்டுள்ளதாக கூறிய திரு வன்னியரசு, பள்ளி, கல்லூரி மற்றும் கோயில்கள் அருகே மதுக்கடை இருந்தால் அவை மூடப்படும் என்று தெரிவித்தார். சிறுபான்மையின மக்கள் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு பெறும் நோக்கில் 20 புதிய திட்டங்களை அரசு அறிமுகப்படுத்தியுள்ளதாக மாநில அமைச்சர் திரு ஷாஜகான் தெரிவித்துள்ளார். திருநெல்வேலியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதுகுறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். 100 பேர் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். கடந்த நிதியாண்டில் சிறுபான்மையினர் நலத்துறைக்கு 25 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில் தற்போது 207 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக திரு ஷாஜகான் தெரிவித்தார். தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தவறான

0: 100 பேர் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். கடந்த நிதியாண்டில் சிறுபான்மையினர் நலத்துறைக்கு 25 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில் தற்போது 207 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக திரு ஷாஜகான் தெரிவித்தார். தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தலில் வெற்றி பெற்றால் தேர்தல் ஆணையம் நன்றாக செயல்பட்டதாகவும், தோல்வியடைந்தால் தேர்தல் ஆணையம் சரியாக செயல்படவில்லை என்றும் குறை கூறுவதாக தெரிவித்தார். தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் மற்ற இரு தேர்தல் ஆணையர்களுடன் ஆலோசித்தே முடிவுகளை எடுத்து வருவதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் கூறினார். நிதி ஸ்திரத்தன்மை உலகளாவிய பொருளாதார சூழலுடன் இணைந்துள்ளதாக ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சஞ்சய் மல்கோத்ரா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற பொருளாதார மாநாட்டில் உரையாற்றிய அவர், கோவிட் பெருந்தொற்று காலத்தில் உலக நாடுகள் பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்டதை சுட்டிக்காட்டினார். நிலையான நிதி திட்டங்கள் மூலம் மட்டுமே முழுமையான பொருளாதார வளர்ச்சியை எட்ட முடியும் என்று அவர் கூறினார். மேற்காசியா போன்ற உலகளாவிய பிரச்சினைகளின் போதும் இந்தியாவின் பொருளாதாரம் வளர்ச்சியடைந்து வருவதாக திரு சஞ்சய் மல்கோத்ரா தெரிவித்தார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 5 தங்கம், 2 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளில் ஆடவர் ஹாக்கி பிரிவில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. மல்யுத்த பிரிவில் இந்தியாவின் அமன் ஷெஹ்ராவத் தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் 57 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆடவர் கிரிக்கெட் இறுதி ஆட்டத்தில் இந்தியா 19 ரன் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 21 தங்கம், 27 வெள்ளி, 37 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தில் உள்ளது. தங்கப்பதக்கங்களை வென்ற இந்திய வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்தியாவுக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 352 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடி வரும் வெஸ்ட் இண்டீஸ் சற்று முன்வரை 14.2 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 101 ரன் எடுத்துள்ளது. சண்டிகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 351 ரன் எடுத்தது. கே எல் ராகுல் அபாரமாக ஆடி 129 ரன்னுக்கு ஆட்டமிழக்காமல் உள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பு. நேரம் 8:06 ஆயாச்சுங்க. நேர்கள் ஆர்வமாக எதிர்பார்த்திருந்த இளங்காற்று நிகழ்ச்சியும் வந்தாச்சு. இன்னைக்கு சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால இன்றைய இளங்காற்று நிகழ்ச்சியில் வேலை வரும் வேலை வேலைவாய்ப்பு குறித்த தகவல்கள் தெரிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் உங்க கூட இணைஞ்சிருக்கிறேன் நான், உங்கள் இம்சை அரசன் முத்துக்குமார் சொரிமுத்து. இது இளங்காற்று. கும்பிட போன தெய்வ
2: என்னடா இழுவ மேட்டருக்கு வாடா.

0: ஓகே, குட் நைட்.
1: மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் இளங்காற்று கேட்டுட்டு இருக்கிறீங்க. வேலை வரும் வேலை வேலைவாய்ப்பு குறித்த தகவலில் முதல் தகவல் வந்து, இந்திய அரசின் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டானது நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிஸ், அதை வந்து ஷார்ட்கட்டாக என்டிபிசின்னு சொல்லுவாங்க, அதாவது நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிஸில் பட்டதாரி நிலை பணியிடங்களுக்கான ஆட்கள் சேர்ப்பு குறித்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த பணிகள் வந்து நான் டெக்னிக்கல் சார்ந்த பல்வேறு பட்டதாரி நிலை பணியிடங்களை உள்ளடக்கியது. இதில் மொத்தமாக 3477 காலியிடங்கள் உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஏதேனும் ஒரு டிகிரி முடித்தவங்க இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இதற்கு நீங்கள் www.rrbapply.gov.in, மீண்டும் ஒரு முறை www.rrbapply.gov.in இந்த இணையதளம் வழியாக ஆன்லைன் மூலமாக நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனுடைய கடைசி தேதி வருகின்ற, அதாவது அடுத்த மாதம் நவம்பர் மாதம் 6 தேதி கடைசி தேதின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆர்ஆர்பியில் பட்டதாரி நிலை பணியிடங்கள் மொத்தம் 3477 காலியிடங்கள் இருக்குது, அதை நிரப்புறதுக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. உங்களுடைய ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து நவம்பர் மாதம் 6 தேதி கடைசி தேதின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு முன்னதாகவே நீங்கள் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிடுங்க. நேரம் 8:12. நிகழ்ச்சியில் அடுத்ததாக சுல்லான் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டுகிட்டே தொடர்ந்து இணைந்திருங்கள்.

நேரம் 8:17. மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் இளங்காற்று கேட்டுட்ருக்கிறீங்க. இன்றைய இளங்காற்றில் வேலை வரும் வேலை வேலைவாய்ப்பு குறித்த தகவல்கள் தெரிஞ்சிட்ருக்கிறோம். இதில் அடுத்த தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரயில்வே அமைச்சகத்தின் கீழ் உள்ள ரயில்வே ஆட்சேர்ப்பு வாரியமான RRBயானது நாடு முழுவதும் உள்ள 20 RRBயில் சுமார் 590 துணை மருத்துவ பணியிடங்களுக்கான நர்சிங் சூப்பரிண்டென்ட், பார்மசிஸ்ட், ரேடியோகிராஃபர், லேப் அசிஸ்டன்ட் மற்றும் பிற பணியிடங்கள், மீண்டும் ஒரு முறை, 590 துணை மருத்துவ பணியிடங்களுக்கான நர்சிங் சூப்பரிண்டென்ட், பார்மசிஸ்ட், ரேடியோகிராஃபர், லேப்

0: அசிஸ்டன்ட் மற்றும் பிற பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. விருப்பம் உள்ளவர்கள் தங்களின் விண்ணப்பத்தை ஆன்லைன் அப்ளிகேஷன் மூலமாகத்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து www.rrb.indianrailways.gov.in இந்த இணையதளத்தில் போயிட்டு நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிடலாம். இதற்கான கடைசி தேதி வந்து இம்மாதம் வருகின்ற 14ஆம் தேதி கடைசி தேதின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நர்சிங் ஃபார்மசிஸ்ட் படித்தவங்க 590 துணை மருத்துவ பணியிடங்களுக்கான வேகன்சி சொல்லியிருக்கிறாங்க ஆர்ஆர்பியில். இம்மாதம் 14ஆம் தேதிக்குள்ளே ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிவிடுங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிவப்பதிகாரம் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறதை கேட்டுட்டே இணைந்திருங்கள்.
1: ஆடாத வண்டியில அதிராத கொண்டையிலே

கேட்டுட்டு இளங்காற்று மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் நிகழ்ச்சியில் அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, ரயில்வே அமைச்சகத்தின் கீழ் உள்ள RRB ஆனது சுமார் 1688 காலியாக உள்ள இளங்கலை பணியிடங்களுக்கான இடங்களை நிரப்ப இருப்பதாக அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. இதில் தொழில்நுட்பம் சாராத பொதுப்பிரிவின் சார்ந்த பல்வேறு இளங்கலை பணியிடங்கள் உள்ளடக்கியது. விருப்பமுள்ள விண்ணப்பதாரர்கள் தங்களுடைய விண்ணப்பத்தை ஆன்லைன் மூலமாக தான் நீங்கள் சப்மிட் பண்ண முடியும் RRBல. மேலும் கூடுதல் விவரங்கள், இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனுடைய லிங்க் கிடைக்கணும் அப்படின்னு பிரத்யேக இணையதள முகவரியான www.rrbapply.gov.in இந்த இணையதளத்தை நாடலாம். இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனுடைய கடைசி தேதி நவம்பர் 13 சொல்லியிருக்கிறாங்க. 1688 காலியாக இருக்கக்கூடிய இளங்கலை பணியிடங்களுக்கான, இதில் தொழில்நுட்பம் சாராத பொது பிரிவில் சார்ந்த பல்வேறு இளங்கலை பணியிடங்கள் உள்ளடக்கியது. 1688 காலியிடங்கள் RRBல இருக்குது. விருப்பம் உள்ளவங்க www.rrbapply.gov.in இந்த இணையதளத்தில் போயிட்டு நோட்டிஃபிகேஷனை பார்த்து படித்து தெரிஞ்சுட்டு ஆன்லைன் மூலமாக தங்களது விண்ணப்பத்தை சப்மிட் பண்ணிடலாம். ஆன்லைன் அப்ளிகேஷனுடைய கடைசி தேதி நவம்பர் 13. ஓகேங்க, நிகழ்ச்சியில் அடுத்ததாக எம்டன் மகன் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது. கேட்டுட்டு இணைந்திருங்கள். அப்படியே

நிறுத்துங்கடா, பெருசா டேவல போல இருக்க. இந்தியில இருக்கிறீங்க, நொந்துவ எந்திரிச்சு போறாரு. இறங்கி பட்டே கிளப்புங்கடா.

ராசா, ஏன் அழகு ராசா, அண்ணாவோட பேர வச்சு காக்காவுக்கு சொல்ற வச்சு முத்த முத்த தின போறோம் அழகு ராசா, ஏன் அழகு ராசா.

அரண்மனை வீட்டை விட்டு அத்தங்கரை வராரு, ஆறடி பள்ளத்துக்குள் நாத்து நட வராரு.

நேர்கள் ரொம்பவே ஜாலியா கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸில் ஒலிபரப்பு.

நேரம் 8:33. இளங்காற்று கேட்டுட்டு இருக்கிறீங்க. மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் வேலை வரும் வேலை வேலைவாய்ப்பு குறித்த தகவலில் அடுத்த தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜூனியர் கோர்ட் அசிஸ்டண்ட் இந்த பணியிடங்கள் வந்து 250 காலியிடங்கள் இருக்குது. இதை நிரப்புறதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை உச்சநீதிமன்றம் வெளியிட்டிருக்கிறாங்க. ஜூனியர் கோர்ட் அசிஸ்டண்ட் இந்த பணிக்காக 250 காலியிடங்களை நிரப்புறதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை உச்சநீதிமன்றம் வெளியிட்டிருக்கிறாங்க. ஏதேனும் ஒரு பட்டம் பெற்றிருந்தால் போதும், அதோடு கம்ப்யூட்டர் நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும், 18 முதல் 30 வரை உள்ளவங்க அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்கிறாங்க. தகுதியும் விருப்பமும் உள்ளவங்க தங்களுடைய விண்ணப்பத்தை ஆன்லைன் மூலமாகத்தான் சப்மிட் பண்ண முடியும். இந்த ஆன்லைன் மூலமாக சப்மிட் பண்ணதுக்கான இணையதள முகவரியை நோட் பண்ணிக்கோங்க, www.sci.gov.in. மீண்டும் ஒரு முறை, www.sci.gov.in. இந்த இணையதளம் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனுடைய கடைசி தேதி இம்மாதம் 28 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ லேட் பண்ணாமல் ஆர்வமும் தகுதியும் உள்ளவங்க அப்ளை பண்ணிவிடுங்க. ஜூனியர் கோர்ட் அசிஸ்டன்ட் பணிக்கான 250 காலியிடங்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக கோவா திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறதை கேட்டுட்டு இணைந்திருங்கள்.

இளங்காற்று கேட்டுட்ருக்கிறீங்க. மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில். வேலை வரும் வேலை, வேலை வாய்ப்பு குறித்த தகவலில் அடுத்த தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தூத்துக்குடி மாவட்டத்தில் தமிழ்நாடு ஊரக வாழ்வாதார இயக்ககத்தில் வட்டார ஒருங்கிணைப்பாளர், இதை வந்து ஆங்கிலத்தில் பிளாக் கோஆர்டினேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வட்டார ஒருங்கிணைப்பாளர் பணியிடம் சுமார் 22 வேக்கன்சி இருக்குது. அதனை நிரப்பும் பொருட்டு ஆட்கள் தேர்வு செய்ய இருப்பதாகவும் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. ஏதேனும் பட்டப்படிப்புடன் கம்ப்யூட்டர் நாலேஜ் உள்ளவங்க, சர்டிஃபிகேட் உள்ளவங்க இதற்கு விண்ணப்பிக்கலாம். வயது தகுதியாக 18 வயதிலிருந்து 35 வயதுக்குள் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. இதனுடைய கூடுதல் தகுதியாக டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் மக்கள் அமைப்பு சார்ந்த திட்டங்களில் குறைந்தது 5 ஆண்டுகள் அனுபவம் உள்ளவங்க விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. விருப்பம் உள்ளவங்க தங்களது முழு விவரங்கள் அடங்கிய ரெசியூமை இம்மாதம் 16 தேதிக்குள் தூத்துக்குடியில் உள்ள தமிழ்நாடு ஊரக வாழ்வாதார இயக்கம் அலுவலகத்தில் கொண்டு நேரடியாக நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இம்மாதம் 16 தேதிக்கு முன்னதாக அடுத்ததாக திமுரு திரைப்படத்திலிருந்து பாடல் விழிக்கிறது கேட்டுட்டே இணைந்திருங்கள்.

ஆனந்தம் அமர்களும் அட்டகாசமான பாடல்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் இளங்காற்று கேட்டுட்டு இருக்கிறீங்க. வேலை வரும் வேலை வேலை வாய்ப்பு குறித்த தகவல். அடுத்த தகவல் வந்து திருநெல்வேலி மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு யூனிட்ல அசிஸ்டன்ட் கம் இன்சார்ஜ் டைப்பிஸ்ட், ஜூனியர் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஆகிய 3 பணியிடங்களை நிரப்ப உள்ளதாக அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. மீண்டும் ஒரு முறை, அசிஸ்டன்ட் கம் இன்சார்ஜ் டைப்பிஸ்ட், ஜூனியர் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஆகிய 3 பணியிடங்களை நிரப்ப உள்ளதாக அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. இதில் ஏதேனும் ஒரு டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 42 வயதுக்கு உட்பட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. இதனுடைய விண்ணப்ப படிவம் வந்து திருநெல்வேலி மாவட்ட பிரத்யேக இணையதளமான திருநெல்வேலி.nic.in இந்த இணையதளத்தில் இருக்குது. விருப்பம் உள்ளவங்க அந்த இணையதளத்தில் போயிட்டு நோட்டிஃபிகேஷனை படித்து தெரிஞ்சுக்கிட்டு அது பக்கத்திலே இருக்கக்கூடிய அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த அப்ளிகேஷன்லேயே நீங்கள் உங்களுடைய முழு விவரத்தையும் பூர்த்தி செய்துக்கலாம். இந்த அப்ளிகேஷன் வந்து சென்று சேரக்கூடிய கடைசி நாள் வந்து இம்மாதம் 13 தேதிக்குள் நேரடியாகவோ தபால் மூலமாகவோ விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. மேலும் தெரிந்து கொள்ளலாம், தொடர்ந்து இணைந்திருங்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிவகாசி திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது.

நேரம் 8:51 ஆகிக்கொண்டிருக்கிறது. இணைந்திருக்கிறீர்கள் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் இளங்காற்றுடன். இளங்காற்றில் அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, தெற்கு ரயில்வேயில் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவின் கீழே ஒரு 67 காலி பணியிடங்கள் தகுதி வாய்ந்த விளையாட்டு வீரர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறதுன்னு பிரத்யேக இணையதளத்தில் அறிவிப்பே வெளியிட்டிருக்கிறாங்க. என்னென்ன குவாலிஃபிகேஷன்லாம் கேட்டிங்கன்னா, 10th ஐடிஐ, 12th அல்லது பட்டப்படிப்பு முடித்தவங்க, நிர்ணயிக்கப்பட்ட விளையாட்டு வீரர்கள், இதற்கு நீங்கள் தகுதியானவர்கள், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது முற்றிலும் ஆன்லைன் அப்ளிகேஷன் தாங்க. தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் தங்களுடைய விண்ணப்பத்தை வந்து ஆன்லைன் மூலமாக தான் நீங்கள் சப்மிட் பண்ண முடியும். இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனுடைய கடைசி தேதி இம்மாதம் 26ஆம் தேதி. ஸோ தெற்கு ரயில்வேயில் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவின் கீழே 67 காலி பணியிடங்கள் இருக்குது. விளையாட்டு வீரர்களிடமிருந்து, தகுதி வாய்ந்த விளையாட்டு வீரர்களிடமிருந்து விண்ணப்பங்களை வரவேற்கப்படுகிறதுனு சொல்லியிருக்கிறாங்க. ஆன்லைன் அப்ளிகேஷனுடைய கடைசி தேதி இம்மாதம் 26ஆம் தேதின்னு சொல்லியிருக்கிறாங்க. கூடுதல் விவரங்களுக்கும் ஆன்லைன் அப்ளிகேஷன் லிங்க்குக்கும் தென்னக ரயில்வேயின் தனிப்பட்ட இணையதள முகவரியான www.rrcmas, அதாவது ஷார்ட்டாக எப்படி நம்ம சொல்லுவோம்னா ஆர்ஆர்சி மாஸ் அப்படின்னு சொல்லுவோம், இந்த rrcmas.in இந்த இணையதளத்தை அணுகுனீங்கன்னா அதிலே நோட்டிஃபிகேஷன் இருக்குது. ஆன்லைன் அப்ளிகேஷனும் அதிலே இருக்குது. இம்மாதம் 26ஆம் தேதி ஆன்லைன் அப்ளிகேஷனுடைய கடைசி தேதின்னு சொல்லியிருக்கிறாங்க, மறந்துடாதீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக சுப்பிரமணியபுரம் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது, கேட்டுகிட்டே இணைந்திருங்கள்.

கேட்ட பாடலுடன் நிறைவு பெற்றது இளங்காற்று. அடுத்த நிகழ்ச்சி தொடரும்.

0: FM Rainbow 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இரவு 9:01. நேர்கள் இந்த அரை மணி நேரம் கேட்கவிருப்பது இடைவிடாத இசை மாலை.

0: இப்படித்தான் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு போய் இந்த பக்கம் பார்த்தா
1: மேகம் தூவும்.
0: என்னடா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
1: இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தை.
0: இது இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு பின்பக்கமா போனா
2: உங்க பொன்னான கைகள் பொன்னாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா?
0: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
3: இசை மழைனா அப்படித்தான் இருக்கும்.
0: என்ன இசை மழையா?
4: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசை மழை தானே.
0: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க.
3: இது 102.6.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் இடைவிடாத இசைமலை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

உயிரின் தவிப்பின் பொழுது மூன்றாவது உயிரென கலந்திருக்கும் இசை ஞானியின் இசையும் அவ்வளவு அழகு. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க மத்திய அலை 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ் ஒலிபரப்பு.

0: கேட்ட பாடலுடன் நிறைவு பெற்றது இடைவிடாத இசை மழை. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. நேரம் இரவு 9:30.
1: வணக்கம் நேர்களே.
2: என்னதான் புதியது புகுந்தாலும் பழமைக்கு இருக்கும் மவுசை தனிங்க.
3: அவள் ஒரு நவரச நாடகம், ஆனந்த கவிதையின் ஆலயம்.
2: பழைய பாடல்களின் சாரலாய் வீச வருகிறது இலக்கிய சாரல்.

0: நிகழ்ச்சியில் உங்களுடன்
1: நான் உங்கள் வீட்டு பிள்ளை
2: இம்சையரசன் முத்துக்குமார்.
0: இன்றைய இலக்கிய சாரலில் அகநானூற்றில் சுற்றுச்சூழல் சிந்தனைகள், இது பற்றி தெரிந்து கொள்ளலாம்.

இலக்கியச் சாரல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில். இன்று மானுடம் எதிர்நோக்கும் முக்கிய பிரச்சினைகளுள் ஒன்று சுற்றுச்சூழல் மாசுபாடு. சுற்றுச்சூழல் குறித்த விழிப்புணர்வு சிந்தனைகளுக்கு அடித்தளமாக சங்க இலக்கியங்கள் திகழ்கின்றன. அவற்றில் ஒன்றான அகநானூற்றில் சுற்றுச்சூழல் சிந்தனைகள் பரவலாக காணப்படுகிறது. இதில் மலைப்பகுதி மரங்கள் செறிந்து காணப்படுவதால் மழை பொழிவதற்கு காரணமாக அமைகின்றன. மழையால் இயற்கை வளம் பெறுகிறது. இதனை பரணர் கடல்கண் பண்ண மாக விசும்பின் வெளிவு இடன் அறியா வான்ஊமில் நடுநாள் என்ற பாடல் வரிகளின் மூலம் கடலினை நீலவானில் மேகத்தை பிளந்து கொண்டு நெளிப்புடன் அசைந்து செல்லும் நெருப்பின் கொடி போன்ற மின்னலுடன் கடுமையாக இடிக்கும் இடியும் இதுவென அறிய முடியாத வகையில் நள்ளிரவில் பெய்த மழை போன்று என்கிறார். இத்தகைய மலைச்சூழலியலில் மரங்கள் அடர்ந்து காணப்படுவதால் அங்கே மழைப்பொழிவு அதிகமாக காணப்படுகிறது. மேலும் தெரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்புடன்.

மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் இலக்கிய சாரல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இன்றைய இலக்கிய சாரலில் அகநானூற்றில் சுற்றுச்சூழல் சிந்தனைகள் இது பற்றி தெரிந்து கொண்டு வருகிறோம். பாலை நிலத்தின் பண்புகளுள் முதன்மையானது வெப்பந்தாங்க. மனிதர்கள், விலங்குகள், தாவரங்கள் வாழ்வதற்கான சூழல் பாலை நிலத்தில் இல்லை. பாலை நிலத்தின் வெப்பக்காற்று ஒரு வகையில் உடலுக்கு ஒவ்வாமல் சூட்டை உண்டாக்கினாலும் சுற்றுச்சூழல் கேடுகளை ஏற்படுத்தக்கூடிய கிருமிகளை அழிக்கும் தன்மை பாலை நிலத்திற்கு உண்டு. பாலை நிலத்தில் நீர்நிலைகளும் நிலத்தடி நீரும் மிக மிக குறைவு எனினும் இருக்கும் நீர்ப்பரப்பும் வெப்பமிகுந்த நீரையே கொண்டிருக்கிறது. பாலை நிலம் மணலும் மணல் சார்ந்த பகுதியானதால் சூரிய கதிர் பட்டவுடன் சூடாகி விடுகிறது. இதனாலேயே பாலைவனம் என்ற பெயரும் ஏற்பட்டுள்ளது. ஐந்திணைகளிலேயே நோய்க்கிருமிகள் அண்ட முடியாத சூழல் அமைப்பை கொண்ட நிலமாக பாலை நிலம் அமைந்திருக்கிறது. மேலும் தெரிந்து கொள்ளலாம், தொடர்ந்து இணைந்திருங்கள். மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்புடன்

0: தம்பி, வீட்டுல ஒரே கூட்டமா இருக்க, எது விசேஷமா?
1: சார், என்ன சார், உங்க வீட்டுல ரொம்ப பரபரப்பா இருக்கு. விஐபி யாராச்சும் வந்திருக்காங்களா?
0: அண்ணே, ரொம்ப பெரிய லைட்டிங் போல ரொம்ப சாதாரணமா நடந்து போயிட்டு இருக்கீங்களேண்ணே. சீக்கிரமா ஓடி போய் வீட்டுல போய் பாருங்க. முதல்ல
2: என்ன எல்லாரும் இப்படி சொல்லிட்டு இருக்காங்க? என்னதான் நடக்கு வீட்டுல?
0: இந்தா போறேன் வீட்டுக்கு.

0: ஒவ்வொரு பெண் குழந்தையின் வருகையும் ஒரு தேசத்தின் வளர்ச்சி. பெண் குழந்தைகளை காப்போம், பெண்களை மதிப்போம்.
1: ஊரே கண்மூடிய அமைதியான நேரம், நெஞ்சில் நின்ற இனிமையான தருணங்களை நினைத்து அசை போடும் இந்த இரவு வேளையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.

0: ரோட்ல முக்கோண வடிவில் பலகை இருந்தா அதுக்கு அர்த்தம் என்னடா?
1: தெரியாது சார்.
0: வட்ட வடிவத்தில் இருக்கே அதுக்கு?
1: தெரியவே தெரியாது சார்.
0: சதுர வடிவத்தில் இருந்தா அதுக்கு?
1: சத்தியமா தெரியாது சார். பாத்தீங்களா சார், நீங்க எவ்வளவு கேள்வி கேட்டீங்க, எல்லாத்துக்கும் தெரியாது தெரியாதுன்னு சொன்னானே தவிர ஒரு கேள்விக்காவது தெரியும்னு சொன்னானா சார்?
0: தெரியவில்லை என்றால் தெரிந்து கொள்ளுங்கள். முக்கோண வடிவில் இருப்பது எச்சரிக்கை பலகை, வட்ட வடிவத்தில் இருப்பது உத்தரவு பலகை, சதுர வடிவத்தில் இருப்பது தகவல் பலகை. சாலை விதிகளை தெரிந்து கொண்டு வாகனம் ஓட்டுவீர், விபத்தினை தவிர்ப்பீர்.
2: இலக்கிய சாரல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில்

இலக்கியச் சாரல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில். ஆரம்ப காலத்தில் நாடோடியாக வாழ்ந்த மனிதன் இயற்கையில் கிடைத்த தேன், பழங்கள், கிழங்குகள் முதலியவற்றை உணவாக உட்கொள்ளத் தொடங்கினான். பின்னர் ஓரிடத்தில் நிலையாக வாழவும் பயிர் தொழில் செய்யவும் கற்றுக்கொள்கிறான். இப்படியாக பயிர் செய்ய கற்றுக்கொண்டதன் விளைவே சுற்றுச்சூழல் மேலாண்மையும் அதன் மாசுபாடும் என்றாகிறது. ஆரம்ப காலத்தில் பயிர் செய்யவும் பாதுகாப்பான இருப்பிடம் அமைக்கவும் மனிதனால் காடுகள் அழிக்கப்பட்டன. இன்று மனித நாகரிகம் வளர்ச்சி அடைய தொடங்கியதும் புதிய புதிய கண்டுபிடிப்புகள் தோன்றி வருகின்றன. அறிவியல் கண்டுபிடிப்புகள் தோன்றியதன் காரணமாக மனிதன் வேளாண்மை செய்யவும் வீடுகள் கட்டவும் போக்குவரத்து சாதனங்கள் தயாரிக்கவும் சாலைகள் அமைக்கவும் இன்று காடுகளை அழிக்கின்றான். சங்க காலத்தில் மேய்ச்சலுக்காகவும் உணவிற்காகவும் மட்டுமே மரங்கள் அழிக்கப்பட்டன என்பது குறிப்பிடத்தகுந்தது. மேலும் தெரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்புடன்.

மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் இலக்கிய சாரல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இன்றைய இலக்கிய சாரலில் அகநானூற்றில் சுற்றுச்சூழல் சிந்தனைகள் இது பற்றி தெரிந்து கொண்டு வருகிறோம். இதில் நிறைவாக சுற்றுச்சூழல் மேலாண்மையில் மரங்கள் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன. சுற்றுச்சூழல் என்பது காற்று, நீர், நிலம், இயற்கை வளங்கள் முதலியவற்றின் இயங்குதன்மையை குறிக்கிறது. மலைப்பகுதி மற்றும் காடுகளில் மரங்கள் செழித்து வளர்வதால் மழைப்பொழிவு அதிகமாக காணப்படுகிறது. பாலைநில பகுதியில் காணப்படும் மரங்கள் பாலைநிலத்தின் வெப்பத்தினை குறைப்பதுடன் அங்கு வழிப்போக்கர்களுக்கு இளைப்பாறும் இருப்பிடமாகவும் திகழ்கின்றன. ஆற்றங்கரை ஓரங்களில் காணப்படுகின்ற மரங்களோ ஆற்று நீர் கரைபுரண்டு ஓடா வண்ணமும் வெள்ளப்பெருக்கு ஏற்படா வண்ணமும் பாதுகாக்கின்றது. பண்டைய கால மக்கள் கடற்கரையோரம் புன்னை, தாழை, கண்டல், ஞாழல் போன்ற மரங்களை வேலியாகவும் சோலையாகவும் அமைத்த செய்திகள் சங்க இலக்கியத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆலமரம், அரசமரம், வேப்ப மரங்கள் அசுத்த காற்றினை உள்வாங்கிக் கொண்டு தூய காற்றினை வெளிவிடுகின்றன. மரங்கள் வளிமண்டல மாசினை போக்கவும் மண் அரிப்பினை தடுக்கவும் மழை பொழிவதற்கு காரணமாக அமைகின்றது. எனவே சுற்றுச்சூழல் மாசுபாட்டினை குறைக்க நாமும் சூழலியல் சார்ந்த விழிப்புணர்வோடு செயல்படுதல் இன்றைய காலகட்டத்தில் மிகவும் அவசியமாகிறது. நேர்களே, ஒலிக்கவிருக்கும் இந்த பாடலுடன் இன்றைய இலக்கிய சாரல் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருந்தே நான் உங்கள் இம்சை அரசன் முத்துக்குமார் சோரிமுத்து.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: மீண்டும் ஒரு வணக்கம் நேர்களே.
2: புத்தம் புது மலரே, என் ஆசை சொல்லவா.
1: இனிய கீதங்களாய் உள்ளத்தை வருட வருகிறது சுகமான ராகங்கள். இனிய ராகங்களாய் செவிகளை வருட வருகிறது சுகமான ராகங்கள்.

நேர்கள் தங்களுக்கு பிடித்த மெலடி பாடல்களை கேட்டு வரும் நேரம் இது. சுகமான ராகங்கள். நேர்கள் தங்களுக்கு விருப்பமான மெலடி பாடல்களை கேட்டு பெற வேண்டுமானால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 0462-256-1132 மற்றும் ஒரு எண் 0462-256-1133 என்ற எண்களில் தொடர்பு கொள்ளலாம். நிகழ்ச்சியில் உங்களுடன் நான் உங்கள் இம்சை அரசன் முத்துக்குமார்.

0: நிகழ்ச்சியில் முதலாகது இணைய வரும் அந்த அன்பு நேர் யார் என்று தெரிந்து கொள்ளலாம். வருக வணக்கம்.
1: இதயத்தை வருடி கொண்டிருக்கிற இந்த இதமான ராத்திரி வேளையில் நிகழ்ச்சிகளை அருமையாக வழங்கிக் கொண்டிருக்கும் எங்களது அன்பான அறிவிப்பாளர் முத்துக்குமார் சார் அவர்களுக்கும் நமது நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு இனிய ராத்திரி வணக்கம் சார்.
0: சிந்து புந்தரை முருகன் சார், சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம் இன்னைக்கு?
1: நல்லா இருந்தீங்களா சார்?
0: நலமாக இருக்கிறோம்.
1: கேட்கக்கூடிய பாடல் சரிக சரிக சரிக சரிக நீராடி வா தென்றலே ஓ ஓ ஓ என்ற பாடல் சார்.
0: நீங்க கேட்ட பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டுட்டே இணைந்திருங்கள் நிலை பண்பலையுடன்.
1: நன்றி
0: நன்றி நன்றி.

0: கத்தி பாடும் அலைகள் என்ற படத்திலிருந்து கண்ணே என் கண்மணியே கையில் வந்த பூந்தோட்டம் இரவு நேரத்தில் இனிமையாக தவள விடுங்கள்.
1: நன்றி, உங்களுக்கான பாடல் வந்து கொண்டிருக்கிறது. கேட்டு இணைந்திருங்கள் நெல்லை பண்பலை 102.6 உடன்.

0: நேரம் இரவு 10:29 நிமிடம். சுகமான ராகங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் நெல்லை பண்பலை 102.6. நிகழ்ச்சியில் இணைவரும் அடுத்த அன்பு நேயர் வருக, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: திருப்பூர் மாவட்டம் கனியாம்பூண்டி கனகரத்தினம்.
0: கனகரத்தினம் சார், சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்? ஒரு மெலடி பாடல்.

0: நேரம் இரவு 10:35 ஆகி கொண்டிருக்கிறது. நெல்லை பண்பலை 102.6 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சுகமான ராகங்கள். நிகழ்ச்சியில் இணைவரும் அடுத்த அன்பு நேயர், வருக. வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: யார் இங்கிருந்து பேசுறீங்க? சொல்லுங்க சார், என்ன பாடல் கேட்கலாம்?
1: மல்லிகை பூ அழகில்
0: கேட்ட பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டுட்டே இணைந்திருங்கள். நிலை பண்பலை.

0: நேரம் இரவு 10:40. சுகமான ராகங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நெல்லை பண்பலை 102.6 இணைந்திருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் இணைவரும் அடுத்த அன்பு நேயர் வருக, வணக்கம்.
1: இரவு நிகழ்ச்சியை அருமையாக வழங்கும் முத்துக்குமார் சாருக்கு வணக்கம் சொல்வது. உங்கள் அன்பு நேயர் பார்க்கிறது வசந்தா. நலமா இருக்கீங்களா சார்?
0: அன்பான வணக்கம், நலமாக இருக்கிறோம். சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் இன்னைக்கு?
1: பொன்மனச்செல்வன் படத்திலிருந்து அடிச்சே காதல் பரிசு, அந்த பாட்டு பாடுங்க சார்.
0: ஓகே, நீங்க கேட்ட பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டுட்டே இணைந்திருங்கள் நெல்லை பண்பலையுடன்.

0: நேரம் இரவு 10:45. கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் சுகமான ராகங்கள். நெல்லை பண்பலை 102.6 நிகழ்ச்சியில் இணைவரும் அடுத்த அன்பு நேயர், வருக. வணக்கம்.
1: அன்பான முத்துக்குமார் சாருக்கு இனிய இரவு வணக்கம்.
0: இனிய இரவு வணக்கம் சொல்லும் அன்பான நேயர் யார் என்று தெரிந்து கொள்ளலாமா?
1: நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியிலிருந்து முருகன்.
0: முருகன் சார், சொல்லுங்க, என்ன பாடல் நீ கேட்கலாம்?
1: சார், எனக்கு வந்து அபூர்வ சகோதரர்கள் படத்துல இருந்து வாழ்வதற்கும் காதலுக்கு ஜே அந்த பாட்டு கொடுத்துருங்க சார்.
0: ஜே போடலான்றீங்க இல்லையா?
1: நிச்சயமா சார்.
0: நன்றி நன்றி. உங்களுக்கான அந்த பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டுட்டே இணைந்திருங்கள்.

0: பாடலுக்கு ஜே,
1: வாலிபத்தின் பாடலுக்கும் ஜே, வாலிபத்தின் பாடலுக்கு ஜே,
0: வாலிபத்தின் பாடலுக்கும் ஜே.
2: நேரம் இரவு 10:51. கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் சுகமான ராகங்கள் நிலை பண்பலை 102.6. நிகழ்ச்சியில் இணைவரும் அடுத்த அன்பு நேயர் வருக, வணக்கம்.
3: வணக்கம் சார், நலமா இருக்கீங்களா?
2: அனைவரும் நலமாக இருக்கிறோம். சொல்லுங்க, யார் பேசுறீங்க, எங்கிருந்து பேசுறீங்க?
3: நான் கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் பாடலில் இருந்து பிரான்சிஸ் சார்.
2: பிரான்சிஸ் சார், சொல்லுங்க. இன்னைக்கு
3: படம் ஒரு தயின் சபதம் பாடல், ரக்கோழி கூவையிலே என் ராசாத்தி நீயும் இல்லே, ரக்கோழி கூவையிலே என் ராசாத்தி நீயும் இல்லே.
2: ஓகே, நீங்க கேட்ட பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டுட்டே இணைந்திருங்கள் நிலை பண்பலையுடன்.

0: சுகமான ராகங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் நெல்லை பண்பலையில். நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடலை விரும்பி கேட்கும் நேயர் யார் என்று தெரிந்து கொள்ளலாம். வருக வணக்கம்.
1: ஐயா வணக்கம், நலமா இருக்கீங்களா?
0: அனைவரும் நலமாக இருக்கிறோம். சொல்லுங்க, யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
1: பாரசாலை கிருஷ்ணமூர்த்தி, திருவனந்தபுரம் மாவட்டம்.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் கேட்கலாம்? ஒரு மெலடி பாடல்.
1: படம் மின்சார கனவு. அதுல விண்ணை தாண்டி வருவாயா, விளையாட ஜோடி தேவை என்கிற பாடல் வேண்டும்.
0: ஓகே, நீங்க கேட்ட பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டுட்டு இணைந்திருங்கள்.

0: மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் சுகமான ராகங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் இணைவரும் நேயர் யார் என்று தெரிந்து கொள்ளலாம். வருக, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: கோவில்பட்டி.
0: தீபா மேடம், சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்? ஒரு மெலடி பாடல்.
1: நலமா இருக்கீங்களா சார்?
0: அனைவரும் நலமாக இருக்கிறோம்.
1: மேகம் கருத்திற்கு படத்திலிருந்து அழகான புள்ளி மாநிலம்.
0: ஓகே, நீங்க கேட்ட பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டுட்டே இணைந்திருங்கள். நிலை பண்பலையுடன்

நேரம் இரவு 11:05. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கே வந்தாச்சுங்க. நிறைவாக ஒலிக்கும் பாடல் சிறையில் பூத்த சின்னமலர் திரைப்படத்திலிருந்து. மற்றும் ஒரு நாள் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நான் உங்கள் இம்சை அரசன், முத்துக்குமார், சொரிமுத்து. வணக்கம் நேர்களே.

கேட்ட பாடலுடன் நிறைவு பெற்றது சுகமான ராகங்கள். நேர்களே, ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸின் இன்றைய ஒலிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த ஒலிபரப்பு நாளை காலை மணி 5:50 இனிதே ஆரம்பமாகும். எமது வழக்கமான மற்ற நிகழ்ச்சிகளை பண்பலை 102.6 MHz

0: தொடர்வது ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
1: நமஸ்கார், ஆகாஷ்வாணி சமாச்சார் கே சாத் மே கிரண் சர்மா. वित्त मंत्री निर्मला सीतारामन ने कहा है कि राजकोषीय

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.
1: நூறு புள்ளி ஒன்று மெகாஸ் எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேர்கள் இனி கேட்டு ரசிக்கவிருக்கும் நிகழ்ச்சி இரவின் மடியில். நிகழ்ச்சியின் முதலில் அன்புக்கு நான் அடிமை திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பி சுஷிலா பாடிய பாடல்.

நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது 100.1 மெகாஸ் எஃப்எம் கோல்டு அலைவரிசை வழங்கிக் கொண்டிருக்கும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கல்லுக்குள் ஈரம் திரைப்படத்திற்காக இளையராஜா எஸ் ஜானகி பாடியது.

வசந்த உன் மனதை எந்தன் வசந்தாம் வக்கீலாத்து வசந்த உன் மனதை எந்தன் வசந்தாம் வட்ட கண்கள் சுழந்தாடிட வார

நேரம் நள்ளிரவுக்கு பின் 1:25 நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது 100.1 மெகாஸ் எஃப்எம் கோல்டு அலைவரிசை வழங்கி கொண்டிருக்கும் நினைவில் நின்றவை நிகழ்ச்சியில் அடுத்து கேட்கலாம். சாந்தி நிலையம் திரைப்படத்திற்காக பி. சுஷிலா குழுவினருடன் பாடிய பாடல்.

0: அடுத்து எதிர்நீச்சல் திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் பி சுஷிலா பாடிய பாடல்.
1: என்ன நீங்க சமத்தா நீங்க அசடா, சமத்தா இருந்தா கொடுத்தேளா, அசடா இருந்தா மறுப்பேளா.
2: ஏண்டி புதுசா கேக்குற

0: மந்திரம் வந்தா பொல்லாத வண்டி கிட்டு.
1: என்னத்தை செய்வ?
0: சொன்னத்தை செய்வேன்.
1: வேற என்ன செய்வ?
0: அடக்கி வைப்பேன்.
1: அதுக்கும் மேலே
0: பல்ல உடைப்பேன்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேயர்கள், இனி கேட்கலாம் நெஞ்சம் மறப்பதில்லை. இதில் அன்பே சங்கீதா, சித்திர செவ்வானம், இரு நிலவுகள், கிழக்கும் மேற்கும் சந்தித்தன திரைப்படத்திலிருந்து பாடல்கள். முதலில் அன்பே சங்கீதா திரைப்படத்திலிருந்து பாடல்கள்.

நேர்கள் 100.1 எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் நெஞ்சம் மறப்பதில்லை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இதுவரை சித்திர செவ்வானம் திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டீர்கள். இனி இரு நிலவுகள் திரைப்படத்திலிருந்து பாடல்கள்.

நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் இதுவரை இரு நிலவுகள் திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டீர்கள். இனி கிழக்கும் மேற்கும் சந்திக்கின்றன திரைப்படத்திலிருந்து பாடல்கள்.

پیش خدمت ہے ایک حسین غزل حسن والوں کا خدا لگتا ہے.

0: and 7 in a fierce final. Kumkum Mohod won the individual gold medal in the women's recurve archery event. In golf, Pranavi Urs became the first Indian woman to win an Asian gold medal in the women's individual title. India also bagged silver in the team event. Wrestler Antim Panghal sealed a silver medal in the women's 53 kg category. Deepak Punia won bronze in the men's 97 kg freestyle wrestling event. And that is the end of this news bulletin.
1: நேரம் 4:10. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் நேர்கள் 100.1 எஃப்எம் கோல்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இதில் இனி கேட்கலாம் பொங்கும் மங்களம். இன்றைய பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் செம்பரனார் கோவில் எஸ்ஆர்ஜிஎஸ் மோகன்தாஸ் அவர்களின் நாதஸ்வர இசை இடம்பெறும். ஷர்மா நகர் ஜி ஜெயசங்கர் அவர்கள் தவில். தொடக்கமாக அம்பை நீ இறங்காயனில் எனத் தொடங்கும் அட்டானா ராகம் ஆதி தாளம் பாபநாசம் சிவன் பாடல்.

செம்பனார் கோவில் SRGS மோகன்தாஸ் அவர்களின் நாதஸ்வர இசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஷர்மா நகர் ஜி ஜெயசங்கர் அவர்கள் தமிழ். தொடர்ந்து தாமரை பூத்த தடாகமடி என தொடங்கும் ஹிந்துஸ்தானி காந்தாரி ராகம் ஆதி தாளம் தண்டபாணி தேசிகர் இயற்றியது.

இதுவரை பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் செம்பனார் கோவில் எஸ்ஆர்ஜிஎஸ் மோகன்தாஸ் அவர்களின் நாதஸ்வர இசை கேட்டீர்கள். ஷர்மா நகர் ஜி ஜெயசங்கர் அவர்கள் தமிழ். நிறைவு பெற்றது பொங்கும் மங்களம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நேர்கள் இனி கேட்கலாம் புலரும் பொழுது. இதில் தாய் மூகாம்பிகை திரைப்படத்திலிருந்து பாடலொலிக்கிறது. பாடலை பாடியிருப்பவர்கள் இளையராஜா, தீபன் சக்கரவர்த்தி, TKS கலைவாணன்.
2: சிவசக்தியாயுக்தோ யதி பவதி சக்தி.